நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948 ஆஷாட மாதம் 20ஆம் நாள், திருவள்ளூர் ஆண்டு 2057, ஆணி திங்கள் 27ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் நாள் சனிக்கிழமை. இது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன நேர்களே.

0: நேர்கள் கேட்டிருந்து தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மேட்ச். நேரம் காலை 6 மணி, இனி கேட்கலாம்.
1: குரலோசை மெய்யுணர்தல் 36 அதிகாரம் முதல் குரட்பா.
2: பொருள்

உண்மையில் பொருளற்றவைகளை பொருளாக கருதி உணர்கின்ற மயக்கத்தினாலேயே சிறப்பற்ற பலவகை பிறப்புகளும் உண்டாகின்றன.

நேர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து ஆராய்ந்திருக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். ஆறு பத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடைந்தை பாலு அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா செல்சின் மழலை மொழி. இன்று காலை 7:00 காலை வணக்கம். இதில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள்மலர், தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதாகின கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுவது, 9:05 வானொலியில் வசந்தம், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றை கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 தமிழ் அருவி எண்ணெய் தாளாட்டும் தாய் தமிழே என்ற தலைப்பில் ஏ தீபா அவர்களுடன் நேர்முகம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்பம் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் எல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், பிற்பகல் 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 உழைப்போம் உயர்வோம், 2:30 பன்மொழி பாடல்கள், 3:00 கச்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை திரும்பினாக்கள், 5:00 மாலை தினல், இன்று மாலை 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபானன் ஜெயல்கா மருத்துவமனை வழங்கும் நாளும் நாளுடன், 5:05 மாலை தினல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலைக்காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேரு நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர வழியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி, எல் மற்றும் பருத்தி சாகுபடி பற்றி ஈச்சப்பாடி சி பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேர்முகம், 8:00 இளந்தன்றல், இன்று தமிழ் பேசுங்க என்ற தலைப்பில் இளந்தன்றல் வழங்கிறது நேர்களே, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாரதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், இன்று சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.

நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகள். இன்று வளம் வரவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி நிரல்

இணைந்தே இருங்கள். இன்று நமது பண்பலை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்தே இருங்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: Saidi in Muscat yesterday and held discussions on various facets of the cooperation between the two countries. In a social media post, Dr. Jaishankar said the talks focused on trade, investments, connectivity, maritime technology, defence and cyber AI domains. Indian Railways has approved 206 crore rupees of coverage deployment on 680 route kilometers of Northern Railway to enhance safety and operational efficiency. In the FIFA World Cup, Spain has booked its place in the semi-finals, defeating Belgium 2-1 in the second quarter-finals at Los Angeles Stadium in Inglewood, United States last night. In Wimbledon tennis, Czech Chia's Karolina Muchova will face compatriot Linda Noskova in the women's singles final in London today. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றார் திருவள்ளுவர். அந்த அறிவு திறன் அனைவருக்கும் சமமாக இருக்குமா என்றால் இருக்காது. சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் இருக்கும். ஆனால் விடாமுயற்சி என்கின்ற திறன் இருந்தால் வெற்றியை தழுவலாம் என்பதே உண்மை. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்றார் வள்ளுவர். முயற்சியே செல்வத்தை படைக்கும், முயற்சி இல்லாமை வறுமையை உண்டாக்கும் என்பது அவரது தெளிந்த சிந்தனை. நம்மில் பலரும் தமக்குள்ள திறமை என்ன என்பதை உணர்வதில்லை. மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தம்மை தாழ்த்தி கொள்ளுகிறார்கள். அது சரியல்ல. நோக்கம் தெளிவாக இருந்தால் ஆக்கம் நன்றாக இருக்கும். என்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் உறுதியாய் வெல்ல முடியும். வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் வந்துவிட்டாலே செயல் ஊக்கம் ஓங்கி நிற்கும். உழைப்போம், உயர்வோம் என்று வாழ்ந்தால் எல்லாமே வெற்றியை தாங்கி நிற்கும். மேலான நிலையை ஒருவர் அடைவதும் தாழ்வான நிலையை ஒருவர் அடைவதும் அவர் கையில்தான் உள்ளது என்று கூறுகிறது நீதிநூல். நன்னிலைக்கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலைகளுக்கு கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான் என்பது பாடல். எனவே நம்மை உணர்தல் என்பது மிக மிக அவசியம். எதிர்வரும் துன்பத்தையும் துயரத்தையும் பொருட்படுத்தாமல் கடமையில் மட்டுமே கவனம் செலுத்துவது மிக முக்கியம். துக்கத்தை நீக்கிவிட்டு ஊக்கத்தை கை கொள்ள அறிஞர் ஒருவர் என்ன கூறுகின்றார் என்று காண்போம். எப்பொழுதுமே நாம் துக்கத்தை அதிகமாக கொண்டாடக்கூடாது. அப்படி கொண்டாடினால் பிறகு அது நம்மை விட்டு போகவே போகாது. நித்தமும் துக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதுதான். துக்கத்தை மிதமிஞ்சி கொண்டாடுவதால் நமது சக்தி குன்றி போகிறது, குறுகிய மனப்பான்மை உண்டாகிறது, மகிழ்ச்சி மறைந்து போகிறது. எனவே வீணாக துக்கப்படாதே. வாழ்வின் இன்பமான பகுதிகளை நினைவில் கொண்டு மன அமைதி பெறுவாயாக. இப்படி தன்னம்பிக்கை மொழிகளை கூறியவர் கிரேக்க அறிஞர் புளூட்டார்க். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பது பெரியோர் வாக்கு. மனத்தை சரியான திசையில் செலுத்துபவரே வெற்றிகளை சந்திப்பர். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே என்றார் கவியரசர் கண்ணதாசன். எண்ணங்களின் உயரம்தான் மனத்தின் உயரம், மனத்தின் உயரம்தான் வாழ்வின் உயரம். சந்த பாடல்களும் சிந்து பாடல்களும் கொட்டி கிடக்கும் நம் தமிழில் எண்ணற்ற கருத்துக்கள் எழில் காட்சி தருகின்றன. தலைவர் இளங்குமரனார் எழுதிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. அடியில் முட்கள் இருந்தாலும் அடித்து குத்தி கிழித்தாலும் செடியில் பூத்து அழகாக சிரிக்கும் ரோஜா மலரைப்பார். இடையில் கற்கள் கிடந்தாலும் எதிர்த்து முட்டி தடுத்தாலும் தடைகள் தாண்டி நடை போட்டு தாவி செல்லும் நதியைப்பார். வெடிகள் வைத்து பிளந்தாலும் வெட்டி கொத்தி சிதைத்தாலும் நெடிதாய் உறுதி குலையாமல் நிமிர்ந்து நிற்கும் மலையைப்பார். படிகள் தட்டி விழுந்தாலும் பலர் கைகொட்டி நகைத்தாலும் முடியும் என்று திடமாக முயன்று வெற்றி அடையப்பார். ஆம், உறுதியான எண்ணங்களே தடையில்லா முயற்சிகளை தரும். தடையில்லா முயற்சிகளே வளமான வெற்றிகளை தரும். அந்த வெற்றி பயணத்தை நாளும் தொடருவோம். நம்பிக்கையாய் நடப்போம்.

மீண்டும் ஒருமுறை நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 6:15, இது தருமபுரி பண்பிளை 102.5, ஏற்காடு பண்பிளை 103.7. எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனுக்கு ஆன்மீக காணம் பாடிடும் நேரம் இது பக்தி மாலையோடு. பக்தி மாலையில் முதல் பாடல் TM சவுந்தரராஜனின் குரலில்.

நேரம் காலை 6:20. ஆன்மீக கானம் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் பக்தி மாலையோடு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஏ.ஆர். ஷேக் முகமதின் குரலில்.

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை, அது மட்டுமா முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
1: காரிருள் விலகி நம்மை பகலவன் அனைத்திடும் நேரம் இது. காலை 6:27 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஸ்வர்ணலதா பக்குரலில்.

0: அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: நெர்களை இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் பக்தி மாலை. மீண்டும் பக்தி மாலை நிகழ்ச்சியினை கேட்டு மகிழலாம். நாளை காலை 6 மணி 15 நிமிடம். இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல செயல்களிலும் வெற்றிகள் கிடைத்திட உங்களை வாழ்த்துகிறோம் நேர்களே.

0: நேரம் காலை 6:35. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்க

நேர்களை இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் பக்தி மாலை. மீண்டும் பக்தி மாலை நிகழ்ச்சியினை கேட்டு மகிழலாம். நாளை காலை 6 பலனடைந்திருக்கு. இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல செயல்களிலும் வெற்றிகள் கிடைத்திட உங்களை வாழ்த்துகிறோம் நேர்களே.

0: நேரம் காலை 6:35. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களை கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி. சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். இத்தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 10ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூலை 11ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அடுத்து தென்னை மரத்தில் தேங்காய் வெட்டுதல், மட்டை வெட்டுதல், பழுது பார்க்க மரம் ஏறுதல், தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீடு 7 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். பிரீமியமாக வெறும் 143 ரூபாய் கட்டினாலே போதும். மீதமுள்ள தொகையை தென்னை வளர்ச்சி வாரியமே மானியமாக செலுத்தி விடுகிறது. கோர சுரக்ஷா என்னும் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் குறைந்த பிரீமியத்தில் மட்டுமே தொழிலாளர்களிடம் வசூலிக்கப்படுகிறது. 18 வயது முதல் 65 வயதுக்குட்பட்ட தென்னை மரம் ஏறும் தொழிலாளர்கள் இத்திட்டத்தில் சேரலாம். விபத்து மரணம் அல்லது நிரந்தர ஊனமுற்ற நிலைக்கு 7 லட்சம் வரைக்கும் காப்பீடு உண்டு. நிரந்தர பாதி அளவு ஊனமுற்ற நிலைக்கு 3.5 லட்சம், மருத்துவ செலவுக்கு 2 லட்சம் வரைக்கும் வழங்கப்படும். ஆம்புலன்ஸ் கட்டணம், வாராந்திர இழப்பீடு, மருத்துவமனை தினசரி செலவு, இறுதி சடங்கு உள்ளிட்ட பல்வேறு நலன்கள் வழங்கப்படுகின்றன. பயனாளிகள் வெறும் 143 ரூபாய் மட்டுமே பிரீமியமாக செலுத்தணும். விண்ணப்பிக்க விரும்புவோர் உரிய அலுவலரிடம் சான்று, அதாவது விஓ கிட்ட தரவிறக்கம் செய்து விண்ணப்ப படிவம், ஆதார் அட்டை, வங்கி கணக்கு முதல் பக்க நகல் இவற்றை இணைத்து தென்னை வளர்ச்சி வாரிய அலுவலகத்தில் சமர்ப்பிக்கணும். உரிய ஆவணங்கள், சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்ந்து இழப்பீட்டுத் தொகை நேரடியாக வங்கி கணக்கில் வைக்கப்படும். ஏதேனும் எதிர்பாராத விபத்து ஏற்பட்டால் 72 மணி நேரத்தில் தென்னை வளர்ச்சி வாரியத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். APPL.KARA-SURAKSHA PDF என்ற இணையதளத்த முகவரியில் அல்லது https://coconutboard.gov.in/docs இணையதள முகவரியிலையும் படிவத்தை பதிவிறக்கம் செய்யலாம். கூடுதலான விவரங்களுக்கு உங்களுடைய வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநரை அணுகலாம். அடுத்து தென்னை மரங்களில் உள்ள இளநீர் சில மரங்களில் மிகவும் சுவையாக இருக்கும். சில மரங்களில் உள்ளவை உப்பு ருசி கலந்திருக்கும். சில மரங்களில் ருசியின்றி இருக்கும். இது இனத்தை பொறுத்து மாறுபடும். குரங்கு, மரநாய், எலி தொல்லைகள் அதிகம் உள்ள இடங்களில் உப்பு ருசி கலந்த இன மரங்களின் நெற்றுகளை முளைக்க வைத்து பிள்ளை தயார் செய்து நடலாம். சுவையான இளநீர் உள்ள மரங்களின் குறும்பைகளை எலிகளும் மரநாய்கள் குரங்குகளும் விரும்பி உண்ணுகின்றன. அதனால் ஆள் நடமாட்டம் உள்ள இடங்களிலும் வீட்டு தோட்டங்களிலும் சுவைமிக்க இளநீர் கொண்ட தென்னம்பிள்ளைகளை நட்டு பராமரிக்கலாம். இடம் அறிந்து தென்னம்பிள்ளை நட்டு தோப்பாக்கினால் காட்டு பிராணிகள் அழிவிலிருந்து கணிசமாக காப்பாற்றலாம். 12 மாதங்கள் தென்னை மரத்திலே இருந்து நன்றாக பழுத்த காய்ந்த கணம் இல்லாத நெற்றுகளை தேர்ந்தெடுக்கணும். கை பார்த்து நீர்பிடிப்பு அதிகம் இருக்கும் தேங்காய்களை ஒரு நிழல் அறையில் சுமார் 2 வாரங்கள் வரைக்கும் கண் பாகம் மேல் நோக்கி இருக்கும்படி சாத்தி வைக்கணும். நீர் நன்கு சுண்டி போன பிறகு மறுபடியும் கை பார்க்கணும். சந்தேகப்படும் நெற்றை ஒதுக்கிவிட வேண்டும். பரப்பிய சமமான இடத்துல 80 டிகிரி சாய்வில் ஒரு தேங்காய்க்கு தேங்காய் 3 அங்குல இடைவெளி விட்டு அடுக்கி லேசான கரையான் மருந்து தூவி மணல் மூடிவிடணும். பாத்தி அமைத்து தண்ணீர் பாய்ச்சி விடணும். முதல் 20 நாட்கள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் பாய்ச்சணும். அதன் பிறகு வாரம் 2 முறை நீர் பாய்ச்சணும். நீர் பாய்ச்சும் போது மண்ணில் மணல் மேடு தோன்றுமானால் புது மணல் போட்டு நிரப்பி விடணும். தேங்காய் மேல் பாகம் அரையாங்குளம் தெரிந்திருக்குமாறு பார்த்துக்கொள்ளணும். வெயில் அதிகம் பாதிக்குமானால் சுமார் 60 நாட்கள் வரைக்கும் வைக்கோல், கரும்பு இலை சருகுகளை லேசாக போட்டு மேல் மணல் காய்ச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளணும். கீற்று போட்டு மூடிவிடலாம். ஆனால் தண்ணீரை பாய்ச்சும் போது எடுத்து வைக்க வேண்டும் வரும். பின்னர் மட்டைகளை மேலே

0: போட்டு நிழல் கொடுக்கலாம். தண்ணீர் பாய்ச்சும் போது சிரமம் ஏற்படுவதில்லை. 60 நாட்கள் கழித்து 90 நாட்கள் முளை கூர்மையாக வளர்ந்து வர ஆரம்பிக்கும். 120 நாட்கள் வரைக்கும் முளை வந்து கொண்டே இருக்கும். 120 நாட்களில் 90% முளை வந்துவிடும். 10% பல்வேறு காரணங்களால் முளை தாமதித்து வரும் அல்லது வராமலும் இருக்கும். அவைகளை எடுத்து விடணும். கெட்டு போகாமல் இருக்க தேங்காய் எண்ணெய் பிழிந்து இருக்கலாம். காலம் தாமதம் முளை வரும் பிள்ளைகளை நாற்றங்களில் வைத்திருந்து தேர்ந்தெடுத்து பிள்ளைகளை நடவு செய்யணும். மற்றவைகளை அழித்து விடணும். 90 நாட்கள் முதல் 120 நாட்களில் முளை வரும். பிள்ளைகள் அடிப்பதில் பருமனாகவும் முளை வரும் பிள்ளைகளில் அடிப்பாகவும் பருமனாகவும் இலை அதிகமாகவும் உள்ள வீரியமான பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கணும். அரசாங்க நாட்டங்கள் திருவையாறு தென்னை ஆராய்ச்சி மையம் தரமான தென்னை பிள்ளைகளை கிடைக்கின்றன. ஆனால் எல்லா விவசாயிகளும் தேவைகளை அரசு நாட்டங்கள் பூர்த்தி செய்ய முடிவதில்லை. அதனால் வியாபார ரீதியில் தென்னம்பிள்ளைகளை தயாரித்து விற்கும் தனியாரிடம் பொதுமக்கள் ஏமாந்து போகாமல் இருக்க தங்கள் தென்னை மரங்களை அல்லது நண்பர்கள் உறவினர்கள் நல்ல தாய் மரம் நிற்குமானால் தேர்ந்தெடுத்து சுவையான நிற்றுகளை பெற்று தங்களுக்கு தேவையான உயர் ரக நல்ல தென்னம்பிள்ளையை தாங்களாகவே தயார் செய்து கொள்ள வேண்டும். சில தேங்காய்களில் இயற்கைக்கு மாறாக இரண்டு அதற்கு மேலும் ஒரே விதையில் முளைத்து பிள்ளைகள் வளர்ந்து வரும். அத்தகைய பிள்ளைகள் அதிக பலன் தருவதில்லை. ஆகையால் நடும்போதே ஒதுக்கிவிடுவது நல்லது. அடுத்து இந்த மின்னணு பயிர் சாகுபடி கணக்கீடு என்பது சாகுபடி செய்யப்பட்டுள்ள விவசாயிகளுடைய பயிர் விவரங்கள் நேரடியாக களத்தில் சென்று சேகரிக்கும் பணியாகும். இக்கணக்கெடுப்பு பணியானது காரிப் ராபி கோடை என வருடத்திற்கு 3 பருவங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பணிகளில் கிராமத்தில் உள்ள படித்த இளைஞர்கள் தன்னார்வலர்கள் முழு நேரமாக அல்லது பகுதி நேரமாகவோ பணி மேற்கொண்டு ஊக்கத்தொகை பெற்று பயன்பெறலாம். பயிர் சாகுபடி கணக்கெடுப்பு மேற்கொள்ள விரும்பும் நபர்கள் இணைய வசதி உள்ள ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்க வேண்டும். மேலும் இப்பணி மேற்கொள்ளும் தன்னார்வலர்களுக்கு பதிவு செய்யப்படும் உட்பிரிவு 3 ரூபாய் ஒற்றை பயிர் சாகுபடியாக இருப்பின் ஒரு உட்பிரிவுக்கு 5 ரூபாய் ஒரே உட்பிரிவு எண்ணில் கூடுதல் பயிர் பதிவு செய்யும் பட்சத்தில் ஒரு பயிருக்கு 2 ரூபாய் வீதம் ஊக்கத்தொகையானது நேரடியாகவே தன்னார்வலர்கள் வங்கி கணக்குக்கு வழங்கப்படும். எனவே நடப்பு காரிப் பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர் விவரங்களை மின்னணு பயிர் சாகுபடி கணக்கீடு மூலம் நேரடியாக களத்தில் சென்று சேகரிக்க ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் உழவன் செயலில் பதிவு செய்யலாம். பதிவு செய்த தன்னார்வலர்களுக்கு இப்பணியை மேற்கொள்வது தொடர்பாக பயிற்சிகள் விரிவாக வழங்கப்படும். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் விற்பனை வணிகம் வேளாண் பொறியியல் துறை விதை மற்றும் அங்கக சான்று ஆகிய துறை அலுவலர்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி. நேயர்களே, உங்கள் நினைவிற்காக இன்று 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் எல் பருத்தி சாகுபடி ஈச்சப்பாடி சி. பன்னீர்செல்வம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: பாபரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. பாபரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு நடத்தப்பட உள்ளது. 2026-27 சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடத்தப்படும் இந்த வகுப்புக்கான கட்டணம் 25,100 ரூபாய் ஆகும். 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஒரு ஆண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொள்ளலாம். உரக்கடை துறை தொழில் ஆரம்பிக்க இந்த படிப்பானது உதவும். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை அறிய 96 77 56 52 20 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என பாப்பரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
3: நேர்கள் கவனத்திற்கு இன்று காலை 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்சின் மலலை மொழி. இன்று நம்மோடு எஸ் தமிழிலியன். 7 மணிக்கு காலை வணக்கம். இதில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள்மலர், தருமபுரி உழவு சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். காலை 7:25 நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. காலை 8:05 பொன்னியின் புதுப்பினல், பொன்னியின் புதுப்பினல் அறிமுக நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்க வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். இன்று காலை 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள். இன்று காலை 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு கேட்கலாம் தருமபுரி சங்கர்ஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுவது. 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றைக்கு கேட்போம். இன்று காலை 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும்

0: நேர்களிடம் சில நொடிகள் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் ஆக்லாந்தில் இன்று காலை பேச்சுக்கள் நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் புதுதில்லியில் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு இடையே புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் 100% வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று நியூசிலாந்திலிருந்து இந்தியாவிற்குள் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது வரி விலக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் திரு மோடி தெரிவித்தார். அடுத்த 15 ஆண்டுகளில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் திரு பிரதமர் கூறினார். முன்னதாக ஆக்லாந்தில் அந்நாட்டின் அரசு இல்லத்திற்கு இன்று காலை வருகை தந்த பிரதமருக்கு அணிவகுப்புடன் கூடிய மரியாதை அளிக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியா நியூசிலாந்து இடையே வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் இன்று நியூசிலாந்தின் வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். இரு நாடுகளின் மக்களிடையே நிலவும் வலுவான உறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய வம்சாவளியினரின் பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி இன்று உரையாற்றவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்களிடையே நேற்று உரையாற்றிய அவர் இந்திய பெருங்கடல் உலகில் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்று கூறினார். இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு பகுதிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடல்சார் பாதுகாப்புக்கும் முக்கியமானவை என்று அவர் குறிப்பிட்டார். உலகில் புவிசார் அரசியல் மற்றும் போட்டி அதிகரித்துள்ள நிலையில் இந்திய கடல் எல்லைகளை பாதுகாத்து நாட்டின் வளத்தை கட்டி காப்பதில் கடற்படை பெரும் பங்காற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த திட்டத்தால் 6750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழகத்தின் நிலை மேலும் வலுப்படுவதோடு கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரித்து பெருமளவிலான வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் பெருகும் என்றும் அரசு கூறியுள்ளது. மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை உத்தரவாதமில்லாத கடன் வழங்குவது குறித்து தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்கும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற தொழில் கண்காட்சியை திறந்து வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் தொடங்கியுள்ள 5 புத்தொழில் நிறுவனங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் திரு ஆதிஷ்குமார் சிங், மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள கல்வராயன் மலையில் தாழ்தேவனூர் கிராமத்தில் நேற்று பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். அவர்கள் வழங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். கரூரில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பை வகுப்பறையில் மாணவர்களை காண செய்த கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கரூர் மாவட்ட பள்ளிக் கல்வித்துறை அதிகாரி திருமதி மல்லிகா தெரிவித்துள்ளார். அந்த தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நேற்று முன்தினம் பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையை மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 6.55 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை வரலாற்றில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கொள்முதல் விலை இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மண்டலத்தில் 1000+ மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. மொத்தமாக 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து தினந்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2.5 கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. முட்டைக்கான பண்ணை கொள்முதல் விலையை தினந்தோறும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் நிர்ணயம் செய்கிறது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 6.55 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை வரலாற்றில் அதிகபட்சமாக 6.55 ரூபாய் இருப்பது குறிப்பிடத்தக்கது. முட்டையின் விற்பனை அதிகரிப்பு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகிய காரணங்களால் முட்டை விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளதாக கோழி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: இருவரி செய்திகள். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. மும்பை பாண்ட்ரா மேற்கு பகுதியின் வணிக வளாகத்துடன் கூடிய குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பேண்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கண்டிப்புதூர் பகுதியில் இடித்தாக்கி விசைத்தறி கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொல்லத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய விரைவு ரயில் தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை ரயில் நிலையத்தில் இருந்து இன்று முதல் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான

ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் காலை 6:55. நேரில் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறோம் நேர்களே. இனி கேட்கலாம்
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மழலை மொழி.
3: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மகிழ்ச்சியில் நாம் ஓடினார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெரிய சோரகை பள்ளி குழந்தை எஸ் தமிழ் இனியன். வணக்கம் தமிழ் இனியன்.
4: வணக்கம் சார்.
3: தமிழ் இனியன் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேங்க சார்.
3: நல்லா இருக்கீங்க. குட்டி பையனா வந்துருக்கீங்க, என்ன நிறைய சேட்டை பண்ணுவீங்களா?
4: விளையாட்டு அணிலே அணிலே கை தட்டு.

0: சொல்லிக்கிட்டு முன்னாடிலாம் சேர்த்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு.
1: சரி, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டுன்னு பாட்டிங்க. அடுத்தது உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாடுங்க தெளிவா.
0: உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் படுத்துங்க போச்சு, எந்திரிச்சி வந்தாரும் கத்திரிக்காய் எட்டு உடச்சி உருளைக்கிழங்கு அழுந்துருச்சு, அம்மா கொஞ்சம்னுட்டு சிரிச்சிருச்சு.
1: ஓ, சிரிச்சிருச்சுன்ட்டு நீங்களும் சிரிச்சுக்கிட்டே பாட்டீங்க. சரிங்க, தமிழ் செல்வன் இப்போ சின்ன பையனாக இருக்கீங்கல்ல, ஆனைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பையன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும் ஆசைப்படுங்க?
0: டாக்டராக.
1: டாக்டர் என்ன பண்ணுவீங்க?
0: எல்லாரையும் காப்பாற்றுவேன்.
1: எல்லாரையும் காப்பாற்றுறீங்களா? ஏன், எல்லாருக்கும் என்ன வந்துச்சு?
0: எல்லாம் காய்ச்சல் வருது.
1: ஓ, காய்ச்சல் வருது. இனிமிக்கிட்டே இருக்காங்க, டயர்டாக இருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து டாக்டர் டாக்டர் உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோடனே காப்பாற்றுறீங்களா?
0: ஆமாங்க சார்.
1: எப்படி காப்பாற்றுவீங்க?
0: ஊசி போடுவேன், குளுக்கோஸ் போடுவேன், தண்ணி கொடுப்பேன், ஆற்ற கொடுப்பேன்.
1: ஓ, இதெல்லாம் கொடுக்குறீங்க. சரிங்க, தமிழ் இனியன் நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பை 102.5 உங்களை மனம் மாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் சார்.
1: இனியினைகளே, இன்றைய மரணமைச்சு சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி பெரிய சோரகை பள்ளி குழந்தை எஸ் தமிழ் இனியன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.

நேர்களை உங்கள் கவனத்திற்கு இன்று பகல் 12:10 தமிழ் அருவி. இன்று தமிழ் அருவி என்னை தாளாட்டும் தாய் தமிழே என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார் ஏ தீபா அவர்கள். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: இதய மகிழ பூத்திருக்கும் இனிய நாளை நாம் கொண்டாடுவோம். இந்த நாளிலும் நம்மளுடைய சிறப்பான செயற்கைகளும் அனைவரையும் மகிழ்விப்போம் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு நாம் இணையும் நிகழ்ச்சி காலை வணக்கம். காலை வணக்கத்தில் முதலாவதாக
1: தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று ஜூலை 11.
4: அரசியல் தலைவர், இலக்கியவாதி, பேச்சாளர் மற்றும் இதழாளர்.
0: தமிழகத்தின் நிதி அமைச்சராகவும் சிறிது காலம் முதல் அமைச்சராகவும் பதவி வகித்தவர்.
4: அண்ணாதுரை இவருக்கு நாவலர் பட்டம் அளித்தார்.
0: ரா நெடுஞ்செழியன் என்று பரவலாக அறியப்பட்ட ராகோ நாராயணசாமி பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1920.
0: சமயம்,
4: இலக்கியம்,
0: பேச்சுத்திறன்,
4: எழுத்துத்திறன்,
0: இசை போன்ற பல துறைகளில் வித்தகராக இருந்தவர்.
4: இதழ்களை நடத்தியவர்.
0: பல்வேறு இலக்கியங்கள்,
4: சமய இலக்கியங்களை எழுதியுள்ளார்.
0: தமிழ்நாட்டின் பண்பாட்டு தூதுவராக வெளிநாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார்.
4: திருவள்ளுவர் விருது பெற்ற குன்றக்குடி அடிகளார் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1925.
4: மூத்த தமிழறிஞர்
0: மற்றும் எழுத்தாளர்,
4: உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதன்மை அலுவல் ஆட்சியராக பணியாற்றியவர்.
0: தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பல நூல்களை எழுதியவர்.
4: சாகித்ய அகாடமியின் பாஷா சம்மான் விருது பெற்ற முனைவர் க. மீனாட்சி சுந்தரம் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1925.
4: திரைப்பட இயக்குனர்
0: மற்றும் தயாரிப்பாளர்,
4: பாலு மகேந்திரா என்ற நூலகத்தில் இருந்து வந்த சிறந்த புத்தகம்.
0: நட்சத்திரங்களை இயக்கிய துருவ நட்சத்திரம்.
5: அண்ட பிரம்மாண்ட கோட்டி அகில பரிபாலனா பூரணா ஜகத்தாரணா சத்ய தேவ தேவபுரியா.
4: கல்கூட கண்கலங்க வைக்கும் கதையை இயக்குபவர்.
0: கதாநாயகனுக்காக கதை என்று அல்லாமல் கதைக்காக நாயகனை தேர்ந்தெடுத்த இயக்குனர்.

0: தேசிய விருது பெற்ற இயக்குனர்,
1: தமிழ் சினிமாவின் பிதாமகன் என்று அழைக்கப்படும் இயக்குனர் பாலா பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1966.
1: இயற்பியலாளர் மற்றும் எழுத்தாளர்.
0: லேசரை கண்டுபிடித்து ஆய்வு செய்து காட்டியவர்.
1: உல்ஃப் பரிசும் மற்றும் ஜப்பான் பரிசும் பெற்றவர்.
0: லேசர் ஆடிசி என்னும் நூலை எழுதியவர்.
1: நுண்ணுலை ஒளியலை அளவீடுகள் மூலம் ஆய்வு செய்தவர்.
0: அமெரிக்க விஞ்ஞானி
1: தியோடர் ஹாரால் டெட் மைமன் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1927.
1: மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை உலகளாவிய ரீதியில் மக்களுக்கு எடுத்து சொல்லும் ஒரு முயற்சியாக ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தினால் கொண்டாடப்பட்டு வரும் ஒரு தினம்.
0: 1987 ஆண்டில் இதே நாளிலேயே உலக மக்கள் தொகை 5 பில்லியனை தாண்டியது.
1: இன்று உலக மக்கள் தொகை நாள்.
0: இளைஞர்களின் நம்பிக்கைகளையும் அபிலாஷைகளையும் இன்றும் எதிர்காலத்திலும் நனவாக்குதல் என்பதே 2026 ஆண்டிற்கான கருப்பொருள்.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: தர்மபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நலத்துறையின் மூலம் அரசு விடுதிகளில் கல்லூரி மாணவர் மாணவியர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த விடுதிகளில் தங்கி பயில விரும்பும் கல்லூரி மாணவர்கள் வருகின்ற ஜூலை 15 தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பி

0: சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
6: புதுசுதான்.
5: எப்படி வாங்கின?
6: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
5: அது எப்படி?
6: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
5: தங்க விலை ஏறா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
5: அப்ப விலை குறைஞ்சா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
5: ஹே சூப்பர்.
6: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
5: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தருமபுரி மாவட்ட ஆட்சி தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, சிறுபான்மையினருக்கான பல்வேறு கடன் உதவிகளை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. தனிநபர் கடன், பர்சனல் லோன், கல்வி கடன், எஜுகேஷனல் லோன், சுய உதவிக்குழு கடன், கைவினை கலைஞர்களுக்கான கடன் ஆகிய திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த கடன்களை பெற விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்கள் சிறுபான்மையினர் மத சான்றிதழ் மற்றும் சாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் அல்லது குடும்ப அட்டை, 5 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் உதவி தேவைப்படுவோர் திட்ட அறிக்கை அதாவது தங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆகியவற்றை ஆவணங்களாக சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தையோ, மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகத்தையோ, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 16 ரூபாய், கத்திரிக்காய் 46 ரூபாய், வெண்டைக்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 90 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 46 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 44 ரூபாய், 54 ரூபாய், 62 ரூபாய் ஆகிய விலைகளில் கிடைக்கிறது. பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 92 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், உடைத்த பூண்டு 170 ரூபாய், பெரிய பூண்டு 244 ரூபாய், இஞ்சி 270 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 94 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 104 ரூபாய். அவையாவும் தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய் கனிகளின் விலை நிலவரம். கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம் கேட்டோம் நேர்களே. நெகிழியை தவிர்ப்போம், துணிப்பையை கையில் எடுப்போம், நமது சுற்றுப்புற

0: குடும்பத்தையும் நமது சுகாதாரத்தையும் பாதுகாப்போம் நேர்களே.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
4: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
5: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட்டு இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
6: அன்பிற்கினே நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஏக்நாத் என்கின்ற ஒரு துறவி, அவரை பார்ப்பதற்கு எப்போதும் கூட்டம் அலைமோதும். ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் காலை நேரம் ஒரு 10 மணி இருக்கும் வந்தார். அப்போது ஏக்நாத் என்கின்ற அந்த துறவி 10 மணி இருக்கும் காலை தூங்கி கொண்டிருந்தார். அதுவும் ஒரு காலை எடுத்து கடவுளின் படத்தின் மீது வைத்து தூங்கி கொண்டிருந்தார். மன்னனுக்கு வியப்பாக போய்விட்டது, இவரை போய் பார்க்க வந்தேனே என்று. பிறகு துறவியே என்றார் மன்னன். ஏக்நாத் துறவி எழுந்தார். ஓ மன்னனா, உட்காருங்கள் என்று யதார்த்தமாக சொன்னார். அவருக்கு அரசனும் ஒன்றுதான், ஏழையும் ஒன்றுதான். என்ன சுவாமி இப்படி செய்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய துறவி, அதுவும் 10 மணி வரை தூங்குகிறீர்கள். பொதுவாக துறவிகள் விடியற் காலையிலே எழுவார்கள், ஸ்தானம் செய்வார்கள், தவத்தில் இருப்பார்கள். நீங்கள் இவ்வளவு நேரம் தூங்குகிறீர்கள், அது கூட பரவாயில்லை, உங்கள் காலை எடுத்து கடவுள் படத்தின் மீது வைத்து கொண்டு தூங்குகிறீர்களே, இது நியாயமா என்று கேட்டார் மன்னன். அந்த துறவி சிரித்தார். கடவுள் எங்கிருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு மன்னன் சொன்னான், கடவுள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்று. அப்படியானால் எல்லா இடங்களிலும் இருக்கிறாரா என்று கேட்டார் துறவி. இதில் என்ன சந்தேகம், எல்லா இடங்களிலும் கடவுள் இருக்கிறார் என்றார் மன்னன். அப்படியானால் நீயே சொல்லப்பா, நான் எந்த பக்கத்தில் எந்த திசையில் காலை வைத்து தூங்குவது, எந்த திசையில் காலை நீட்டி தூங்கினாலும், எந்த பக்கத்தில் தூங்கினாலும் கடவுளின் மீது பட்டு விடாதா என்று கேட்டார். அந்த மன்னன் திகைத்து போய்விட்டான். சரி சாமி, அது போகட்டும், கடவுளை நான் பார்க்க விரும்புகிறேன், காட்டுங்கள் என்றான் மன்னன். உடனே நான் உனக்கு காட்டுகிறேன், முதலில் நீ உன் கையை காட்டு என்றார் துறவி. மன்னன் கையை காட்டினான். இந்த கைரேகையை பார்க்கிற போது நீ இன்னும் 7 நாட்களில் இறந்து விடுவாயே, அற்ப ஆயில் இருக்கிறதே என்று சொன்னார் துறவி. உடனே மன்னன் எழுந்து கொண்டான். மிகப்பெரிய கவலை, இடி தலையில் இறங்கியதை போல ஆகிவிட்டது. கிளம்ப தொடங்கினான். கடவுளை காட்டு என்றாயே என்றார் துறவி. நானே இறக்கப் போகிறேன், கடவுளை பார்த்து என்ன செய்யப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு மன்னன் அரண்மனைக்கு போனான். எப்போதும் எல்லோரையும் விரட்டுவது, அதிகாரம் செலுத்துவது, இப்படி வாழ்ந்த மன்னன் மனதில் மாற்றங்கள். அன்று முதல் இன்னும் 1 வாரம்தான் இருக்கிறது, நம்முடைய கடைசி காலம் என்பதை மனதில் நினைத்து கொண்டு யாரையும் அதட்டி கூட மன்னன் பேசவில்லை. கருணையோடு நடந்து கொண்டான். எளிமையான உணவை சாப்பிட்டான். தன்னுடைய பணியாட்களை அழைத்தான். யாருக்கு என்ன குறை, உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கேட்டு யார் யாருக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டுமோ அத்தனை உதவிகளையும் செய்து முடித்தான் மன்னன். அந்த 7வது நாள் முடிவதற்கு 1 மணி நேரம்தான் இருந்தது. அப்போது அரண்மனைக்கு ஏக்நாத் துறவி வந்தார். என்னவண்ணா எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். இன்னும் 1 மணி நேரத்தில் நான் இந்த உலகத்தை விட்டே போகப் போகிறேன், எப்படி இருக்கப் போகிறேன் நான் என்று அழுத்து கொண்டார் மன்னன். உனக்கு நீண்ட ஆயில், நான் உனக்கு சில உண்மைகளை உணர்த்தத்தான் 7 நாட்கள் வரை நீ உயிரோடு இருப்பாய் என்று சொன்னேன் என்றார் துறவி. என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டான் மன்னன். கடவுளை காட்ட சொன்னாயே, இந்த 1 வாரத்துக்குள் உனக்குள் வந்த அன்பும் உனக்குள் வந்த கருணையும் தான் கடவுள் என்று சொன்னார் அந்த துறவி. நீயே மற்றவர்களுக்கு கடவுளாக இப்போது தெரிய ஆரம்பித்து விட்டாய், நீ ஏன் கடவுளை தேடுகிறாய் என்று சொல்லிவிட்டு போய்கொண்டே இருந்தார். இந்த கதை தருகிற செய்தி ஒன்றுதான், நமக்குள் இருக்கிற அன்பு, நமக்குள் இருக்கிற இரக்கம், நமக்குள் இருக்கிற கருணைதான் கடவுள்.

0: என்பதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
2: நேர்களின் நேர்களுக்கு காலை வணக்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இன்று காலை பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களின் போது இதனை அவர் தெரிவித்தார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் மார்க்கமாக இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பு காரணமாக இரு நாடுகளும் இயல்பான நட்பு நாடாக உள்ளன என்று கூறினார். இரு நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் வர்த்தகம் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளது என்றும் திரு மோடி கூறினார். கடந்த ஆண்டு ஹோலி பண்டிகையின் போது நியூசிலாந்து பிரதமர் இந்தியாவுக்கு வருகை தந்ததை குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஹோலியின் வண்ணங்களைப் போல அவரது வருகை இரு நாடுகளின் உறவிலும் புதிய எழுச்சியை உருவாக்கியது என்று கூறினார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் பேசுகையில், கடந்த 40 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து வருகை தருவது சிறப்பானது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையே மக்களுக்கு இடையிலான தொடர்புகள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் துறைமுகங்களின் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்தபோது இதை அவர் தெரிவித்தார். துறைமுக பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்ற தனியார் பாதுகாப்பு முகவர்களிடம் மட்டுமே பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். துறைமுக பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பயிற்சியை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று உரையாற்றிய அவர், அறிவியல் மற்றும் சமூகம் இணைந்து வளர்ந்து வரும் இன்றைய சூழலில் செயற்கை நுண்ணறிவை ஒரு சவாலாக பார்க்காமல் அதை வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கும் தேசிய முன்னுரிமைகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விழாவில் பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர், தொழில்நுட்பங்களை வெறும் பயன்பாட்டாளராக பெண்கள் பார்க்கக்கூடாது என்றும், புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் பெண்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்தியா AI திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வலுவான செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பை அரசு உருவாக்கி வருவதாகவும் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் பின் ஹமத் அல் புசாயதியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, கடல்சார் வணிகம், தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக சமூக ஊடகத்தில் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நீடித்த தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளார். இந்தியா ஒமன் நாடுகளுக்கிடையே உத்திசார்ந்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் நீடித்ததாக திரு ஜெய்சங்கர் மேலும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்படை தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவை குறிக்கும் வகையில் உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கப்பல் கட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் கட்டுமானத்தில் ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றியுள்ளன. இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்களும் மற்றும் மின்னணு சாதனங்களும் உள்நாட்டை சேர்ந்தவை என்று கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு பரிந்துரைக்கும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று நிறைவடைந்தது. நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அவர், விமான விபத்து குறித்து தனித்தனியாக 2 விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். விமானத்தை இயக்கிய விமானி குறித்து இதுவரை சந்தேகத்திற்குரிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும், விமானத்தின் அனைத்து தொழில்நுட்ப அமைப்புகளும் ஆய்வு செய்யப்பட்டு இடைக்கால அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இறுதி அறிக்கை வரும் ஜனவரி மாதம் கிடைக்கும் என்றும், அதன் பின்னர் விசாரணையின் அடுத்த கட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். ரயில்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் செயல்திறனை அதிகரிக்கவும் வடக்கு ரயில்வேயில் 680 வழித்தடங்களில் கவாச் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த வகை செய்யும் 206 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. அதிக பயணிகள் பயணிக்கும் வழித்தடங்கள் மற்றும் முக்கியமான வழித்தடங்களில் ரயில் பாதைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த இது உதவும் என்று ரயில்வே அமைச்சக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தில்லி கோட்டத்திற்குட்பட்ட ரேவாரி தில்லி தில்லி பட்டின்டா வழித்தடங்களில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சிக்னல் மீறல் சம்பவங்கள் மற்றும் ரயில் விபத்துகளை தடுப்பதன் மூலம் ரயில்வே பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் முழுவதும் கிராமப்புற இணையதள உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக குஜராத் அரசு மற்றும் BSNL ஆகியவற்றிற்கு இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேம்படுத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை குஜராத்தில் செயல்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் குஜராத்தில் உள்ள சுமார் 14,287 கிராம ஊராட்சிகளில் அதிவேக இணைய சேவை வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே உள்ள 14,264 கிராம ஊராட்சிகளில் இணைய கட்டமைப்பு தடையின்றி இயங்கும் வகையில் அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் புதிதாக உருவாக்கப்பட்ட 23 கிராம ஊராட்சிகளில் இணைய வசதியை ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியான ஓயோ மாநிலத்தில் சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு பள்ளிகளிலிருந்து கடத்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நைஜீரிய பாதுகாப்பு முகமைகளால் மீட்கப்பட்டுள்ளனர். இத்தகவலை அதிபரின் செய்தி தொடர்பாளர் திரு பேயோ ஒன்னனுஹா நேற்று அறிவித்தார். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் கடத்தப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட சில பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலியுடன் கூடிய அறிக்கையில் இந்த நடவடிக்கையின் போது கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது நைஜீரியாவின் உள்நாட்டு உளவு அமைப்பான அரசு பணிகள் துறையின் காவலில் இருப்பதாகவும் திரு வன்னனுஹா குறிப்பிட்டார். மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடத்தல்காரர்களில் பலர் கொல்லப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக

0: நீதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:25. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
7: நலம் தானே
8: மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
9: சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தா சில பேருக்கு வந்து ஜென்ரலா நிறைய பேருக்கு ஒன்னும் தெரியாது, அந்த கழுத்துல வீக்கமா தான் இருப்பாங்க. நீங்க அந்த பேஷண்ட் உங்க OPD-க்கு வர பார்த்தே தெரியும் கழுத்துல பெருசா நெறிக்கட்டி இருக்குதுன்னு. அவங்களுக்கு கழுத்து திருப்ப பார்த்து சில டைம்ஸ் வலி இருக்கும், அந்த கழுத்து நெறிக்கட்டிலே சம்டைம்ஸ் வலி இருக்கும். பட் ஒரே சிம்டம் பாத்தீங்கன்னா அந்த வீக்கம் தான். ஜென்ரலா பார்த்தா டிஃபியூஸா மல்டிபிளா கழுத்துல வந்து சின்ன சின்ன குழாங்கல் பால் வச்ச மாதிரி மல்டிபிளா வீக்கம் இருக்கும். அதுல தான் டிபிக்கல் சிம்டம்ஸ் இந்த நெறிக்கட்டி இருக்கிறதுக்கான அறிகுறிகள். இப்ப அறுவை சிகிச்சைன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் தைராய்டமின்னு சொல்லுவாங்க. டோட்டல் தைராய்டமினா அந்த என்டையர் தைராய்டு கிளாண்ட் நம்ம எடுத்துடணும். ஒரு பக்கம் கிளாண்ட்ல டியூமர் இருந்துச்சுன்னா கூட இன்னொரு பக்கம் கிளாண்ட்ல வரத்துக்கான வாய்ப்பு ஃபியூச்சர்ல உண்டு. அதனால டோட்டல் தெரப்பின்னு சொல்லுவாங்க, அந்த கிளாண்டை ஃபுல்லாக எடுத்துடணும். பட் மேற்கத்திய நாடுகள்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டியூமரோட சைஸ் 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல் கிளாண்டை எடுக்க வேணாம், ஒரு பக்கம் அந்த கிளாண்டை மட்டும் எடுத்தால் போதும்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி டிபேட்டபிள் தான். இதில் வந்து கன்சென்சஸ் கைட்லைன்ஸ்னு யாருமே இல்லை, யாருக்குமே அந்த ஒரு கன்சென்சஸ் வரணும் வரல. ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, டோட்டல் தெரப்பின் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரைட் லோபு லெஃப்ட் லோப் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ண பார்த்தே கழுத்தில் நெறிக்கட்டிகள் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்படியே இருந்துச்சுன்னா அந்த ஒரே ஒரு நெறிக்கட்டி மட்டும் எடுத்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்தே டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஃப்ரோசன் செக்ஷன் சொல்லுவாங்க, அந்த ஃப்ரோசன் செக்ஷனில் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சு போயிடும் அந்த நெறிக்கட்டியில் தியூமர் இருக்குதா இல்லையான்னு. இருந்துச்சுன்னா கழுத்தில் இருக்கிற அந்த சைடில் இருக்கிற நெறிக்கட்டி ஃபுல்லாகவே நம்ம எடுத்தாகணும். அதுதான் முறைப்படி நம்ம பண்ணியாகணும். ஸோ டோட்டல் தெரப்பி ப்ளஸ் நெக் டிசெக்ஷன் சொல்லுவாங்க. இதுதான் வந்து பெஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட். நெறிக்கட்டியில் ஸ்ப்ரெட் ஆகலனாலும் சரி, நெறிக்கட்டியில் ஸ்ப்ரெட் ஆனாலும் சரி, ட்ரீட்மெண்ட் ஒன்று தான். இட் இஸ் ஹைலி கியூரபிள். ஸோ ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு ஒரு 4 வாரம் 5 வாரம் அவங்கள வந்து இந்த தைராய்டு கிளாண்டை எடுத்ததப்புறம் அந்த தைராக்சின் சப்ளிமெண்டேஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தைராய்டு கிளாண்டை எடுத்ததுனால அந்த தைராக்சின் வந்து சப்ளிமெண்டேஷன் உடம்பு இருக்காது, அந்த கிளாண்டு கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோன் உடம்பு இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம வந்து சப்ளிமெண்ட் கொஞ்ச நாளைக்கு பண்ணி ஆகணும். ஒரு 4 வாரம் 6 வாரம் கழிச்சு அயோடின் ஸ்கேன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபுல் பாடியை அயோடின் ஸ்கேன் பண்ணி வேற எங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இந்த அயோடின் ஸ்கேனை முன்கூட்டியே பண்ண முடியாது. எதனாலனா இந்த மருந்து நம்ம கொடுத்தா அந்த என்டையர் அயோடின் தைராய்டு கிளாண்டுக்குள்ள போயிடும். ஸோ உடம்புல வேற எங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சான்னு நமக்கு தெரியாது. ஸோ தைராய்டு கிளாண்டை எடுத்துட்டு அப்புறம் தான் இந்த அயோடின் ஸ்கேனே பண்ண முடியும். ஸோ எடுத்துட்டு இந்த அயோடின் ஸ்கேனை பண்ணால் உடம்புல என்ன ஸ்ப்ரெட் ஆயிடுச்சான்னு தெரியும். ஒன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகலன்னா பேஸ் லைன் ஸ்கேனோட விட்டுருவாங்க. இன்கேஸ் ஸ்ப்ரெட் ஆனதுக்கான அறிகுறி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹை டோஸ் கொடுத்து அதை அயோடின் ஸ்கேன் வழியாக அப்ளேட் பண்ணுவாங்க. அப்ளேட் பண்ணுவாங்க, அதை தன்மையை எடுக்க வச்சுருவாங்க. இதுதான் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ட்ரீட்மெண்ட், சர்ஜரி ஃபாலோட் பை ரேடியோ ஆக்டிவ் அயோடின் தெரப்பி. இதுதான் மோஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்ம் ஃபார் தைராய்டு கேன்சர்ஸ். 100% அவங்க நார்மல் ஆக்கலாம், அதில் டவுட்

0: இல்ல, தே வில் ஹாவ் அ நார்மல் லைஃப். தே கேன் கண்டினியூ ஆல் த ஆக்டிவிட்டீஸ். அவங்க என்ன வந்து கேன்சருக்கு முன்னாடி என்ன டிடெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது. அவங்க அவங்க லைஃப் ஸ்டைலும் எந்த மாற்றமும் இருக்காது. அவங்க ஃபுட் ஹேபிட்ஸும் எந்த வித மாற்றமும் இருக்காது. நார்மலாக இருக்கலாம் அவங்க. ஸோ அக்கார்டிங் டு கேன்சர் ரெஜிஸ்ட்ரி இந்தியாவில் வந்து தெர் இஸ் அ கேன்சர் ரெஜிஸ்ட்ரி, எஸ்பெஷலி தமிழில் தே மெயின்டைன் அ கேன்சர் ரெஜிஸ்ட்ரி. அதில் பார்த்தீங்கன்னா தைராய்டு கேன்சர் இஸ் அ ஃபோர்த் ஆர் த ஃபிஃப்த் காமனஸ்ட் கேன்சர் இன் அவர் பாப்புலேஷன். ஸோ அதுதான் வந்து இப்பத்திய ஒரு சென்சஸ் அரவுண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் மோஸ்ட் காமன் கேன்சர்ஸ்.
1: இதுவரை காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்ரீ பிரகாஷ் துரைசாமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள் இதுவரை நலம்தானே கேட்டீர்கள்.
3: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேரம் 7:30 நேர்கள் கேட்டு ரசிகர்ப்பது சந்தோஷ சாரல். இனிமையான பாடல்கள் வளம்பெற இருக்கிறது இன்னைக்கு சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில். அந்த வகையில் முதல் பாடல் இளையராஜா இசையில குருவி கிரம்பை சண்முகம் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் தான் வளம்பெற இருக்கு. தாவணி கனவுகள் திரைப்படத்திற்காக இதோ அந்த பாடல்.

0: சங்கமெல்லாம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது.
1: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க புதுசேனா புதுசுதான் எப்படி வாங்கினா ஸ்ரீகுமரன் தங்கமாளிகையின் ஸ்வர்ணதார அப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அது எப்படி? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சதவீதம் சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல. இப்பவே ஸ்ரீகுமரன் தங்கமாளிகையோட ஸ்வர்ணதார அப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகள் அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
7: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
8: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
9: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
8: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி சேலம். தொடர்புக்கு 9524936156.
10: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. இந்திய ரயில்வேயில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னீஷியன் கிரேட் 1, டெக்னீஷியன் கிரேட் 3 பிரிவில் மொத்தம் 6565 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ITI, டிப்ளமோ, BE, BSc முடித்தவர்கள், 18 வயதிற்கு மேல், 30 வயது வரை மற்றும் 33 வயது வரை உள்ளவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ சோதனை அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். பெண்கள் SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் 250 ரூபாய். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற July 29 இறுதி நாளாகும். இது குறித்து கூடுதல் விவரங்களை அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம். நேரம் 7:39. சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பொதறிவு கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய பொது அறிவு வினா என்ன அப்படின்னா, இந்தியாவின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைய பொது அறிவு கேள்வி. நேர்களே, இந்தியாவினுடைய 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக அண்மையில் ஒருவராக இருக்கார், அவர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைய பொது அறிவு கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை அறிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியின் இறுதியில். சந்தோஷ சாரில் அடுத்த பாடல் விளை ரோஜா என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் நான்

0: காமராஜன் பாடல் வரிகளில் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல் வளம் இருக்கு. பாடலுக்கு முன்பாக
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.

0: இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
1: புதுசுதான்.
0: எப்படி வாங்கின?
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
0: அது எப்படி?
1: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
0: தங்க விலை ஏறலா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
0: அப்ப விலை குறைஞ்சா?
1: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
0: ஹே சூப்பர்.
1: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
0: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

நேர்மேல் மணி 48 நிமிடம். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளமை கலைஞர் என்ற திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் கேஜே எஸ்தாஸ் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு, தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: காவிரி யாரும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா?
4: தருமபுரி மாவட்டம் மகனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு தண்ணீர் வரத்து சுமார் 500 கனஅடியாக உள்ளது.

சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் தர்ம யுத்தம் என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எம்ஜி வல்லபான் பாடல் வரிகளில் எஸ் ஜானகி மலேசியா வாசுதேவன் இணைந்து பாடிய பாடல் தான் வளம் பெற இருக்கு. பாடலுக்கு முன்பாக

0: ஷடோ பிளாஸ்ட் தி சென்னைஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
6: புதுசுதான்.
5: எப்படி வாங்கின?
6: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
5: அது எப்படி?
6: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
5: தங்க விலை ஏறா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
5: அப்ப விலை குறைஞ்சா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
5: ஹே சூப்பர்.
6: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
5: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
7: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: நேர்களை சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். இன்றைக்கி கேட்கப்பட்ட புதறிவு கேள்வி, இந்தியாவின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான விடை வந்து பார்த்திங்கன்னா அஸ்வத் யஷ் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர். கன்னியாகுமரியை சேர்ந்த 17 வயதான எஸ் அஸ்வத் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆவார். அந்த பொது அறிவு வினா விடையோடு நிறைவிற்கு வருகிறது. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று ஜூலை 11 அந்தி பொழுதின் பின்பகுதியில் மலர்கிற இரவு பொழுதின் விடியலை கொண்டு வருவதற்கான ஒரு அரங்கம் அது. திரளாக மக்கள் குழுமி இருந்து செவி வாயாக நெஞ்சு கடனாக கேட்டுக் கொண்டிருந்த அரங்கம் அது. அந்த மேடையில் தலைவராக வீற்றிருக்கிற பெருமகனார் பேசத் தொடங்கினார். சில பேர் மிகவும் அவசரப்படுகிறார்கள் மோட்சத்திற்கு சொர்க்கத்திற்கு போய்விட்டால் தேவலாம் என்று. நான் அதற்கு வேடிக்கையாக பதில் சொன்னேன், கடவுள் இப்பொழுது என்னிடத்தில் ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார், அதுவும் ரகசியமாக சொல்லியிருக்கிறார், சொர்க்கத்தை பூட்டி மடியில் சாவியை வைத்துக் கொண்டிருக்கிறாராம் என்று. உடனே ஏன் என்று கேட்டார்கள். உலகத்தை சொர்க்கமாக்குவதற்காக நான் மனிதனை அனுப்பினேன், அவன் அங்கேயே அதை நரகமாக்கி விட்டான், அவன் இங்கேயும் சீக்கிரமாக வந்துவிட்டால் இதையும் நரகமாக்கி விடுவானோ என்று பயந்து நான் சொர்க்கத்தை பூட்டி வைத்திருக்கிறேன், உலகம் சொர்க்கமாகிற பொழுது இந்த சொர்க்கமும் திறக்கப்படும் என்று கடவுள் சொன்னார் என்றேன். இப்படி சொன்னவர் யார்? உலகம் முழுவதும் ஆன்மீக தூதுவராக உலா வந்த தமிழகத்தின் தவப்பயனாய் விளைந்த அருள்ஞான பேரொளியாக திகழ்ந்த தமிழ் மாமுனிவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார்தான். மேடைகள் தோறும் அவர்கள் ஆற்றிய உரைகள் இதய கதவுகளை திறந்து மனிதத்தின் சிந்தனைகளை மேலுயர்த்தின. ஏழு எளிய மக்களின் வாழ்க்கையில் அறிவு கண் திறக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களாகவே மாலை நேர பட்டிமண்டபங்களை மாற்றி அமைத்தவர் அடிகள் பெருந்தகை. கடைக்கோடி மக்களுக்கும் கடவுளின் கருணை எட்ட வேண்டும் என்பதற்காக உலா போனவர் இல்லை இல்லை, ஊர் ஊராக சென்று தமிழ் பணியையும் ஆன்மீக பணியையும் இடையராது ஆற்றி வந்தவர். குன்றக்குடி திருமடத்தின் 45வது குருமகா சன்னிதானமாக திகழ்ந்தாலும் குவலையும் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களின் ஆன்மை ஈடேற்றத்திற்காக அல்லும் பகலும் உணவையும் உறக்கத்தையும் துறந்து அவர் செய்த பணிகள் அளப்பரியவை. 70 ஆண்டுகளுக்கும் குறைவான நிலையில் இந்த மண்ணுலகில் நிலை கொண்டிருந்த அப்பெருமானின் வரலாறு இன்னும் முடிந்து விடாத வளர்கதைதான். எத்தனையோ தலைமுறைகளை தொட்டு எழுப்பி உயர்த்தி இருக்கக்கூடிய ஞான பரம்பரையின்

0: வாரிசாக 20ஆம் நூற்றாண்டில் தோன்றி 21ஆம் நூற்றாண்டிற்கான வழிகாட்டக்கூடிய ஞான விளக்கு தவ திரு குன்றக்குடி அடிகளார். எழுத்தாலும் பேச்சாலும் இயக்கத்தாலும் மக்களை ஈடேற்ற வேண்டும் என்பதற்காக அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து எளிய நிலையில் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டு வழிகாட்டிய ஒளி விளக்கு தவ திரு குன்றக்குடி அடிகளார். பல்லக்கு பவனியோ பட்டணப் பிரவேசமோ சொல்ல முடியாத உயரங்களில் இருக்கக்கூடிய வசதிகளையோ அவர்கள் ஒருபோதும் அனுபவித்ததில்லை. கடைக்கோடி மனிதரின் கண்ணீரை துடைப்பதற்கு உடனோடி சென்று அப்பர் பெருமானின் அருள்நெறியில், வள்ளற் பெருந்தகையின் வரலாற்று மரபில், சுவாமி விவேகானந்தரின் அடிச்சுவட்டில், ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய உன்னத ஞானிகளின் பெருவழிகளையெல்லாம் ஒருங்கு திரட்டி மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் ஒருங்கே விதைத்து மனிதகுலம் ஈடேறுவதற்காக உழைத்த அரும்பெரும் ஜோதியாக விளங்கியவர் அடிகள் பெருமான். ஒருவரை ஒருவர் துன்புறுத்திக் கொண்டும் சுரண்டிக் கொண்டும் வாழ்கிற வாழ்க்கையில் இந்த மண்ணுலகம் ஒருபோதும் சொர்க்கமாகிவிட முடியாது. அன்றாட உழைப்பில் அதனால் வருகிற பலனில் நின்று அனுபவிக்கக்கூடிய உயிர் எதுவோ அதுதான் இன்பத்தை அடையும். அந்த வழியில் பெறக்கூடிய வாழ்க்கைதான் ஆனந்தமயமான சொர்க்கம் போன்று இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பதை அணு அணுவாக சொல்லிக் கொடுத்த அந்த அருள் நெறி விளக்கத்தின் பெருநெறியாக திகழ்கிற தவ திரு குன்றக்குடி அடிகளார் பெருமானின் அவதார தினமாகிய இன்று அவர்கள் அருளிய உரையின் ஏதேனும் ஒரு தொடரையோ, அவர்கள் அன்றாடம் ஓதுவதற்காக எடுத்து வைத்திருந்திருக்கக்கூடிய திருக்குறளிலோ திருமறையிலோ ஏதேனும் ஒரு தொடரை எண்ணி பார்ப்பதும், அந்த வழியில் இயக்கத்தை நடத்தி கொண்டு போவதும் கூட இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் அப்பெருமானின் திருவடிகளுக்கு சூட்டுகிற நன்றி மலராக இருக்கும் என்பதை இன்று தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களின் அவதார தினமாகிய இந்த புனித நாளில் சொல்லுவது கூட பொருத்தம்தான். தமிழக அரசு இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடுகிற இந்த புனித தினத்தில் அந்த அருட்பெரும் தியாகியாக திகழ்கிற அடிகள் பெருமானின் எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது கூட இன்று நன்று ஒன்றுதானே நண்பர்களே.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேர்கள் கேட்க விருப்பது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: நேர்கள் கேட்ட ரசிகர் பத்து பொன்னியின் புதுப்பினல் அறிமுக நேர்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 0 43 42 என்ற முன்னிணைப்பனோடு 24 40 30 24 40 31 ஆகிய எண்களை நேர்கள் அழைக்கலாம். கட்சவி மூலமாக உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை டைப் செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கலாம்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.

0: sunflower oil. பொன்னியின் புது புன நிகழ்ச்சியில் அறிமுக நேயருக்கான நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதல் பாடல் கருப்பு திரைப்படத்திலிருந்து வளர இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நீலாபுரம் பகுதியிலிருந்து துர்கா சரவணன் விரும்பி கேட்டிருக்காங்க. அந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்கலாம். கேட்டு ரசிப்பதற்கு முன்பாக
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
2: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
2: கான்டாக்ட் 9524936156.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கும் சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
7: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
8: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
10: அறிமுகர்கள் விரும்பி கேட்கக்கூடிய புதிய பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்புனல். நேர்களை, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க 0343 42 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 24 40 30 24 40 31 ஆகிய எண்களை அழைக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக பாடலை விரும்பி கேட்கணும்னா 0343 42 24 40 30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யாருங்கிட்ட பேசுறீங்க? கத்தி படத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பாடல், சரி இதை கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
11: You know what? Yes, he's back. We back, baby.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நேர்கள் கேட்டு

0: கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல் அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் சுண்ணாம்பட்டியிலிருந்து சண்முகப்பிரியா பேசுறேன்.
0: சண்முகப்பிரியா சுண்ணாம்பட்டியிலிருந்து பேசுறீங்களா? என்ன பாடல் வேணும் சண்முகப்பிரியாவுக்கு இன்னைக்கு? அவங்களுக்கான விருப்ப பாடல் வளம் பெறுவதற்கு முன்பாக,
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
4: புதுசுதான்.
3: எப்படி வாங்கின?
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலை ஏறனா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
4: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
8: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
7: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களை கேட்கலாம்.
2: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
4: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
3: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
4: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
3: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
4: என்றும் இனி என்றென்றும்
3: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
4: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
3: தருமபுரி.
2: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: வணக்கம். இசை எவ்வளோ முக்கியமானதுங்க, இது பலர் அறியறதில்லை. ஆனால் அது உயிரோடு இசைந்தது அதான் இசை. இசையால் வசமாகா இதயம் எது, ஒரு பாட்டை நம்ம கேட்டிருக்கோம். நம்முடைய புராணங்களில் கூட பார்த்திங்கன்னா இசையின் மூலமாக பல சாதனைகளை செய்திருக்காங்க. திருஞான சம்பந்தர் கூன் பாண்டியனுக்கு வெப்பு நோய் வந்தபோது அதை மாற்றுவதற்காக திருநீற்று பதிகத்தை பாடி இசையின் மூலமாக அந்த நோயை போக்குனாருன்னு கேள்விப்படுறோம். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரை என்று அவர் பாடிய போது அந்த வெப்பு நோய் குறைந்தது. அந்த திருநீற்றினுடைய பெருமையால் அது சிறப்பாக இருந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். திருநாவுக்கரசர் பாம்பால் கடிபட்ட அந்த சிறுவனுடைய உயிரை மீட்பதற்கு மீண்டும் அந்த பாம்பையே வரவழைச்சாருங்கிற விஷயத்தை அப்புதியடிகள் புராணத்தில் பார்க்குறோம். பெருங்கதை என்றொரு நூலில் யானையை தன்னுடைய வீணையால் அடக்கிய உதயணன் அந்த செய்தியை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க, இந்த நூற்றாண்டில் இதெல்லாம் நடந்திருக்குது. இசை ஞானி நிகழ்த்தி காட்டியிருக்கார் நம்முடைய இளையராஜா அவர்கள். உண்மையிலேயே இறைவனுடைய அவதாரம்னு அவரை சொல்லணும். எப்படி அவருக்கு 1000வது பட விழா வந்து சிறப்பாக பாம்பேயில் நடத்தினார் அமிதாப் பச்சன். அப்போ அவர் கேள்விப்பட்ட விஷயத்தை மேடையில் சொல்லி எல்லாரையும் அப்படியே மயங்க வச்சிட்டார். வால்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது ஆழியாருக்கு மேலே, அங்கே ஒரு டூரிங் தியேட்டரில் ஒரு ஷோ ஓடுமா, இரவு மாலையில் மட்டும் 7 மணிக்கு போட்டு 10:30 மணிக்கு முடிச்சிருவாங்க போட்டிருக்கு. அதில் ஒரு யானை வந்து தேட்டர் சைடில் நின்றுக்கிட்டே இருக்குமா. வால்பாறையில் அதிகமாக யானைகள் வந்து உலாவும்பாங்க. எதுக்கு வந்திருக்கு என்னன்னு தெரியல. ஏறத்தாழ 40 நாள் அந்த யானை அந்த மாதிரி வந்திருக்கு. அப்புறம் திருப்பி போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற அந்த வன இலாகா அதிகாரிகள்கிட்ட கேட்டப்ப அந்த யானை தன்னுடைய குட்டியை இழந்துருந்துருக்கு. ஏதோ ஒரு விபத்தில் இறந்து போச்சு போட்டிருக்கு அந்த குட்டி. அது ரொம்ப கொடூரமாக கோபம் கொண்டு எல்லா இடத்தையும் அட்டகாசம் பண்ணியிருக்கு. அப்படி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த யானை ஒரு நாள் தற்செயலாக ஏதோ ஒன்று

0: மாறுகின்ற ஒரு இசையை நம்ம பார்க்கின்றோம் என்றால் எத்தனை பெரிய ஆச்சரியங்கள் இருக்குது. இசை மனிதனுக்கு கிடைத்த ஒரு அபூர்வமான ஒரு செய்தி. இசையால் உயிர் வளர்க்க முடியும், இது இந்த நூற்றாண்டு நிரூபித்த உண்மை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
9: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
10: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
11: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
12: புதுசுதான்.
11: எப்படி வாங்கின?
12: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
11: அது எப்படி?
12: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
11: தங்க விலை ஏறலாம்,
12: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
11: அப்ப விலை குறைஞ்சா?
12: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
11: ஹே சூப்பர்.
12: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
11: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
13: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன்.

Viking Bunions and Briefs. நேர்களே, பொன்னியின் புது பண்ணல. அடுத்ததாக கோழிக்கூத்து அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து பாடல் வளமரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மேச்சேரியிலிருந்து சி செந்தில்குமார் இதோ அவர் விரும்பி கேட்டுள்ள பாடல்.

0: கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
2: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
5: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
6: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2600.

0: Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.
1: நேர்கள் இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: சைபால்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில்
6: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
7: ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோற்று போனதும் இவனுக்கு பயம் வந்துட்டுது. எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறான். நிலைமையை பாருங்கள். முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது. பசி வயத்தை கிள்ளுது. பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போனால் ஒரு ஓடு கிடக்குது. அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல. ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போயிட்டுருக்கிறான். வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல. அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான். அது மேலே நாய் சும்மா இருக்குமா, வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்குறான், காலத்தையும் நினச்சி பார்க்குறான். அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம். ஆனால் அது இன்றைக்கி நாய் கடித்த காலாகிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, முன்னாடியெல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான். ஆனால் இப்போது உடஞ்சி போன ஓட்டு, அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க. அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்போல்லாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்குறதில்ல. ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான். அதே ஆள் இன்றைக்கி எல்லார் கண்ணுலேயும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால் வாங்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ பார்த்திங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினச்சி பாருங்கள், அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன். எவ்வளோ வித்தியாசம்! செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவை தான். ஆனால் அதையே நாம் அடைய வேண்டிய பயனாக நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் வேடிக்கை. இதை வந்து நம்மாழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணா.

0: கவர்ந்த காலர் சிதைகிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறவிகிட்ட போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தையை கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார். அதை இன்னொரு கையில் வாங்கிட்டு சிரிச்சுது. மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது. இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தைய கவனிச்சியா, ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பந்தான். இந்த காலத்தில் இதெல்லாம் யார் காதில் வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம் தப்பு தான், நானாக இருந்தால் அப்படி செஞ்சுருக்க மாட்டேன் நானா இவன். ரெண்டு பழமே போதும்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமாக வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானான். இவெல்லாம் எந்த காலத்தில் தெரிந்துறது?
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
2: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
3: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: Viking Bunions and Briefs.
1: பொன்னியின் புதுப்பணி நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் குட் பேட் அக்லி திரைப்படத்திலிருந்து வளம்பெற இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சேலம் பகுதியிலிருந்து பெரிய சால்தி இதை அவர் விரும்பிக்கிட்டுள்ள பாடல்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
7: புதுசுதான்.
6: எப்படி வாங்கின?
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
6: அது எப்படி?
7: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
6: தங்க விலை ஏறலாம்,
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
6: அப்ப விலை குறைஞ்சா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
6: ஹே சூப்பர்.
7: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
6: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நரையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: தருமபுரி 102.8 ஏற்காடு 103.7 நேயர்களை கேட்கலாம்.

0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: மார்பார புலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கில் சேர்வாகும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்பொற்றாலே சார்வான திருமணமும் உழவார தனிப்படையும் தாமுமாகி பார்வான திருவீதி பணி செய்து ஏத்தினாரே என்று அப்பர் பெருமானை பற்றி போடுவார்கள். அப்பர் பெருமானின் தோற்றம் கண்களில் அன்பின் ஈரம், வெளிகளில் அன்பால் நனைந்த கண்ணீர், கையில் உளவார கருவி, திருக்குவளின் மதில் செடிகொடிகளை கோபுரத்து மதில் செடிகொடிகளை அப்புறப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிற கருவி உழவார கருவி, திருக்கோவிலின் கோபுரங்களின் மதில்களின் மண்டி கிடக்கிற செடிகொடிகளை மட்டும் அப்புறப்படுத்தவில்லை, மனித மனங்களில் மண்டி கிடக்கிற இருளையும் அப்புறப்படுத்தினார் அப்பர் பெருமான். அந்த அப்பர் பெருமானின் அடிச்சுவட்டில் 20ஆம் நூற்றாண்டில் அதே திருப்பணியை செய்தவர்தான் நம் குன்றக்குடி அடிகளார் பெருமான். உழவார கருவி ஏந்தி தமிழ்நாட்டின் திருக்கோவில்களில் பட்டி தொட்டிகளில் உழவாரப் பணி செய்தார். திருக்கோவிலின் கோபுரத்தில் மண்டி கிடக்கிற மதில் செடி கொடிகளை உழவார திருப்பணி ஆற்றினார். அதை போலவே தமிழக மக்களின் மனங்களில் மண்டி கிடக்கிற இருளை அகற்ற பட்டி தொட்டியெங்கும் அறிவொளி பாய்ச்சினார். 20ஆம் நூற்றாண்டில் ஆன்மீகத்தின் எழுஞாயிராய் எழுந்தார்கள் சாத்திரம் பல பேசும் சளுக்கர்கள். கோத்திரமும் குளமும் கொண்டு என் செய்கிறீர் என்று அப்பர் பெருமான் கோபமாய் கேட்டார். மனிதகுலம் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் என்ற அன்பின் தடம் அது. அதையே நம் மகா சன்னிதானம் நிகழ்த்தி காட்டினார்கள். ஒருமுறை மயிலாடுதுறையில் மாகேஸ்வர பூஜை, அது இறையடியார்களுக்கு நடைபெறுகிற பூஜை. ஆனால் அந்த பூஜையில் உணவு பந்தியில் சாதி வேறுபாடு இருப்பது கண்டு அதை புறக்கணித்தார்கள் மகா சன்னிதானம். எங்கும் மனிதகுலம் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்ற அன்பின் உள்ளம் அவர்கள் உள்ளம். அதனால்தான் கீழ்வெண்மணி என்ற அந்த கொடுமையான சம்பவம் நடைபெற்ற போது உழைக்கும் தொழிலாளர் தோழர்கள் நெருப்பில் வந்தபோது ஓடிச் சென்ற முதல் மடத்தின் தலைவர், திருமடத்தின் தலைவர் நம் குன்றக்குடி அடிகள் பெருமான் தான். கீழ்வெண்மணிக்கு சென்று அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்கினார்கள். அதை போல சீனாவோடு போர் நடந்தபோது தன் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போது அந்த உத்ராட்ச மாலையை ஏலம் விட்டு கிடைத்த 4000 ரூபாயை சீன யுத்த நிதிக்கு வழங்கினார்கள். தேசபக்த உள்ளம் எப்போதும் அவரிடம் கனிந்து கொண்டே இருக்கும். மனிதத்தை காக்கிற முயற்சியில் எப்போதும் ஆன்மீகத்தின் தடம் இருக்க வேண்டும் என்பதுதான் மகா சன்னிதானத்தின் பணியாக எப்போதும் இருந்தது, திருப்பணியாக இருந்தது.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 9:07. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை July 16 முதல் 20 வரை.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49

0: மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
5: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
6: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் code 2683.

0: மரத்திற்கு வேர் எவ்வளவு அவசியமோ மனிதனுக்கு உறவுகள் அவ்வளவு அவசியம். வாழ்க்கை என்னும் பயணத்தில் நாம் சேர்ப்பது பணம் மட்டும் கிடையாது, மனங்களையும் தான். நம்மை தேடி வரும் கைகள், நம்மை நினைத்து அழைக்கும் குரல்கள், நம்மை நம்பி நிற்கும் உறவுகள், இது எல்லாமே வாழ்க்கையின் உண்மையான செல்வம். அதனால தான் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார், சுற்றத்தால் சுற்றம்பட ஒழுகல் செல்வந்தான், பெற்றத்தால் பெற்ற பயன். அதாவது நாம் பெற்ற செல்வத்தின் மிக பெரிய பயன் நம் சுற்றத்தை அரவணைத்து அன்போடு வாழ்வதுதான். இன்னைக்கு நம்ம வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில பேசக்கூடிய தலைப்பு சுற்றம் தாளல். இந்த தலைப்புல தான் பேச போறோம். நேர்களும் பார்த்தீங்கன்னா அழைத்து உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றம், அதாவது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இவங்க எல்லாம் எவ்வளவு முக்கியமானவங்க. அவங்களோட உறவுகளை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு அது மாதிரியான உறவுகள் இருக்கா, எப்படி அதெல்லாம் அமைஞ்சது, அந்த மாதிரி உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்கள் 043-42-24-40-30, மற்றொரு எண் 94-86-81-10-25. இந்த இரண்டு எண்களில் புதிய நேயர்களும் மற்ற நேயர்கள் 043-42-24-40-31, மற்றொரு எண் 94-86-65-20-25. இந்த எண்களில் மற்ற நேயர்களும் அழைத்து பேசலாம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் சுற்றம் தாழல் இந்த தலைப்புல தான் பேச போறோம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோவ்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். லக்ஷ்மி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லக்ஷ்மி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமே அணுகவும். TNC அப்ளை.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான

0: அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
4: 9:18 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை ஜூலை 16 முதல் 20 வரை. இன்னைக்கு வானலையில் வசந்தம் சுற்றம் தாழல் இந்த தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உறவுகளோட மதிப்புகளையும் உறவுகளோட நமக்கு செய்யக்கூடிய நன்மைகளை பற்றியும் தான் நம்ம பேச போகிறோம். நம்ம கூட நேயர்களும் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
5: வணக்கங்கம்மா.
4: வணக்கம்.
5: மேச்சேரி வைத்தியநாதபுரம். வைத்தியநாதன்மா
4: சொல்லுங்க. வைத்தியநாதன் ஐயா,
5: சுற்றம் அப்படிங்க, சுற்றம் சூழல் அப்படின்னு ஒரு அதிகாரமே கொடுத்துருக்காரு.
4: சுற்றம் தாழல்,
5: சுற்றம் தாழல், சுற்றம் அப்படிங்கிறதுமா நம்ம சகோதர சகோதரிகள், அத்தை மாமா அமைத்தவர், இந்த மாதிரி சொல்லிட்டு போலாம். இவங்க வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்குமா உறவுகள்ங்கிறது, அவனோட நண்பர்கள்ங்கிறது அது இதை விட வெளியானதுங்க. அதாவது பேருந்துல போகும்போது நண்பர்களாகலாம், ரயில்ல போகும்போது நண்பர்களாகலாம். அதனால இந்த நட்புங்கிறது நம்ம பெருசா பேச முடியாது. வந்த இடத்துல சொந்தங்கிறது நம்ம எந்த நேரத்துல நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்களே.
4: சரிங்க, நம்ம வந்து
5: உறவுங்கிறது எனக்கு பிடிச்சிருக்குதுங்கம்மா.
4: சரிங்க ஐயா, நம்ம வாழ்க்கை பயணத்துல நிறைய உறவுகளை சேர்க்கணும் அப்படின்றது தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
6: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம், தேன்மொழிமா.
4: சொல்லுங்க தேன்மொழி.
6: ஒவ்வொரு ஒரு நல்ல காரியம் செய்யும் போது ஒரு பத்திரிகையில கூட சுற்றமும் நட்பும் தான் போடுவாங்க. அப்ப உறவுகளும் வேணும், நண்பர்களும் வேணும். அதனால எல்லாமே இருக்கும்போது ஒரு அளவோட வச்சுக்கணுமா. நண்பர்களாக்கிட்டோம், நம்ம சொந்த பந்தமா இருக்கட்டும், உறவுகள் கிட்டக்கிட்டோம்,
4: எல்லா வகையிலயும் வந்து எல்லாரையும் நம்ம கூட வச்சுக்கணும். ஆனா அதுக்குன்னு ஒரு அளவு, ஒரு லிமிட் வச்சுக்கணும்னு சொல்றீங்க இல்லையா?
6: ஆமா, எல்லா உறவுகளும் நம்ம கூட இருக்கணும். எல்லா உறவுகள் தான் இருந்தாலும் எதுவும் அளவோட வச்சுக்கணும்.
4: சரிங்கம்மா, இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்ததா ஒரு நேர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
7: தகடூர் அன்பளிக்கு இனிமையான காலை வணக்கம்மா.
4: வணக்கம்.
7: ஐயம்பதூர் கலைச்செல்விங்கம்மா.
4: சொல்லுங்க கலைச்செல்விமா.
7: அம்மா, எனக்கு பாத்தீங்கன்னா சொந்தத்தோட நட்பு தாங்கம்மா நான் உயர்வா சொல்லுவேன். சொந்தங்கள் கிடக்குதுங்கம்மா, நட்பு தாங்கம்மா முக்கியம்.
4: சரிங்க, ஏதாவது ஒண்ணு நமக்கு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய சுற்றங்கள் தானே டக்குன்னு வந்து நிக்காங்க.
7: சொந்தங்கள்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் போது வரமாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க.
4: சரிங்க.
7: அதனால நட்பு தாங்கம்மா நான் உயர்வா எப்பவுமே, இப்ப இல்லைங்கம்மா, எப்பவுமே நட்பு தாங்கம்மா உயர்வா நான் சொல்லுவேன்.
4: சரிங்கம்மா, நன்றி இணைப்பில் இணைந்தது.
7: நன்றிம்மா.
4: நம்மளை சுத்தி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு செலுத்தக்கூடிய உறவுகள் கிடைப்பது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த உறவுகளை நம்ம தக்க வச்சுக்கணும். நமக்கு அந்த மாதிரியான உறவுகள் கிடைக்கணும் அப்படின்னா நாமளும் மற்ற எல்லாருக்கூடையும் அதே அன்போடவும் அதே அக்கறையோடவும் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான உறவுகள் நமக்கு நிறைய கிடைப்பாங்க. சரி, அடுத்ததான் ஒரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, தள்ளி வந்து பேசுங்க.
8: தள்ளி தான் பேசுறேன்.
4: ஆ, உங்க பேர் சொல்லுங்க.
8: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
4: சொல்லுங்க கோபால் ஐயா.
8: அம்மா, தலைப்பு அருமையான தலைப்புமா. இது வந்து எனக்கு உறவுகள் ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து நட்பு. உறவுகள்ல வந்து மெயினா வச்சுக்கணும், அளவோட வச்சுக்கணும். நட்பு அதே மாதிரி அளவோட வச்சுக்கணுமா. நான் பழகுறவங்க எல்லாம் பணத்துக்காக பழகுறேன் நிறைய பேரு. உறவுகளும் அந்த மாதிரிதான். நாம என்ன பண்ணோம்னா, நம்ம அளவு என்ன தேவையோ நம்மளுக்கு அது வேணும்னா அவங்க ஒதுக்கிடுறாங்க. நாம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பழகினா நல்லா இருக்குமா.

0: அதனால நட்பு உறவு ரெண்டுமே வேணுமா, கண்டிப்பா.
1: கண்டிப்பாங்க ஐயா. எந்த அளவுக்கு நாம அன்பு செலுத்துறோமோ அந்த அளவுக்கு அவங்களும் நம்மளுக்கு
0: நம்ம கிட்ட எவ்வளவு அன்பு இருக்கு அந்த அளவுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு, அவங்களும் செலுத்துறாங்க அன்பு. உறவுகளும் அந்த மாதிரிதான்.
1: கண்டிப்பாங்க ஐயா. சரிங்க ஐயா, நன்றிங்க.
0: வாய்ப்புக்கு நன்றிமா.
1: அடுத்ததா ஒரு நேர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க.
2: வணக்கம் மேடம். நல்ல மொழி வட்டம் கெட்டு விட்டி மாற்றுறேன் ஒரு மேடம்.
1: சொல்லுங்க ஐயா.
2: சுற்றமோ நட்போ நண்பரா மேடம், நாம வந்து நடந்துகிற முறைய பொறுத்தா இருக்கு மேடம். குற்றம் பார்க்கும் சுற்றமில்ல என்னவாங்க, சின்ன சின்ன குற்றத்தை பார்த்தா எந்த சுற்றமும் இல்லாத நட்பு இருக்காது மேடம். கொஞ்சம் சின்ன சின்ன தப்பு செய்யும் போது நாமளை அரிசி பண்ணி நம்ம மறந்துட்டோம்னா நீடிக்கும் மேடம்.
1: சரிங்க.
2: ஒரு குற்றத்தை வந்து பேசியா இருந்து பண்ணா அப்படியே கொஞ்சமா காலப்போக்கல, சுற்றமா இருந்தாலையும் நண்பரா இருந்தாலையும் வந்து எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிடும் மேடம். நாம நடந்துக்கிறது பொறுத்து மேடம். நன்றி.
1: நன்றிங்க ஐயா, நன்றி. இன்னைக்கு வானலையில் வசந்தம் தலைப்பு பார்த்தீங்கன்னா சுற்றம் தாழல். இந்த தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய அழகான உறவுகள் கிடைக்கும், நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, நம்மளோட சொந்தக்காரங்களிலேயே நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நபரை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். இல்லை அவங்க உங்களுக்கு அவ்வளவு நெருக்கமானதற்கு ஏதாவது ஒரு நிகழ்வு காரணமாக இருக்கலாம் இல்லையா, அதை கூட நம்ம இங்கே நம்ம பண்பலையில் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கு அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு 91 10 25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றொரு 94 86 65 20 25 இந்த எண்கள் அழைத்து பேசலாம். இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
3: கோவை நரசிபுரம் கந்தசாமி.
1: சொல்லுங்க கந்தசாமி ஐயா. சுற்றம் தாழல் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லலாம். இணைப்பில் இருந்து அவர் விடுபட்டுட்டாரு. நம்ம தொடர்ந்த நிகழ்ச்சியில் தொடரலாம்.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC apply.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
2: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
2: கான்டாக்ட் 9524936156.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech, எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
7: ஒன்பது மணி 28 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம்.

0: வானலையில் வசந்தம், இன்னைக்கு சுற்றம் தாழல், இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: ஆமா வணக்கம்மா, நான் சேலம் செம்மண்டபத்தி விஸ்வநாதன் பேசுறேன்.
0: சொல்லுங்க விஸ்வநாதன் ஐயா.
1: நட்புன்னா வந்து வானொலி நேயர்கள் வந்து நட்பு வந்து என்னைக்கு மறக்க முடியாது. எந்த ஒரு தருணத்திலயும் நம்மள வந்து நம்ம வீட்டு குடும்பத்தையும் நம்ம வந்து விசாரிச்சு நம்ம வந்து அன்பு ஒழுகு அவங்க பாராட்டுறது வந்து என்னைக்கும் மறக்க முடியாத நட்பாதான் நான் நினைக்கிறேன்.
0: சரிங்க ஐயா.
1: நம்ம உறவினர்களை விட வந்து நம்ம வானொலி நேயர்கள் தான் எனக்கு வந்து ரொம்ப நட்பா இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன்.
0: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
1: நன்றி மன.
0: நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு நபர் கண்டிப்பாக இருப்பாங்க, நம்ம உறவுகள்லேயும் சரி இல்லை நட்பு வட்டத்துலேயும் சரி. அது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து ஏன்னா ஏன் வந்தீங்களா போனீங்களா அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் திடீர்னு நம்ம கூட அட்டாச் ஆகுவாங்க, நம்ம கூட ரொம்ப நெருங்குவாங்க. அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான ஒரு உறவாக அவங்க மாறிடுவாங்க. நம்மளால் அவங்கள எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் தவிர்க்கவும் முடியாது, அவங்கள விட்டுட்டு எதையும் செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு சில உறவுகள் கண்டிப்பாக நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே இருக்கும். அவங்கள பற்றியும் அந்த தருணங்களை பற்றியும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க. நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் பார்த்தீங்கன்னா புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25. இந்த இரண்டு எண்களையும் மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25. இந்த எண்களில் அழைக்கலாம். இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம், லக்ஷ்மி பிரபா ஒட்டப்பட்டியிலிருந்து பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா.
2: உங்க தலைப்புக்கு அன்பும் விட்டு கொடுக்கறது இருந்தா நட்பாவது உறவாவது வாழ்க்கை சிறக்குங்கிறது தான் என்னோட கருத்து.
0: நன்றி மா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
2: ஓகே, தேங்க்யூ.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கரர்கள் தர்மபுரி.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
7: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
11: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல்லாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC apply.
12: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: 9:33 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வானலையில் வசந்தம், இன்னைக்கு சுற்றம் தாளல் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் ஒரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
1: மேம், நமக்கு மேல ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல வந்து உதவி செய்யறது அப்படிங்கறது நட்பு தான். நட்பு அப்படிங்கறது ரத்த பந்தம் அதையும் தாண்டியது அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன். முகம் தெரியாத இருவர்கள் அந்த ஒத்த விஷயம் பகிர்ந்து கொண்டு அந்த நட்போட பயணிச்சு அவங்க நமக்கு ஏதாவது கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு உதவி செய்யும் பொழுது வரக்கூடிய அந்த டெம்பர் இருக்கு பாருங்க, உடல் ரீதியா மன ரீதியா, அது ரொம்ப ஹாப்பியானது மேம். குறிப்பிட்டு என்னுடைய நண்பர்கள் எனக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதல் அப்படிங்கறத செஞ்சிருக்கிறாங்க. இக்கட்டான தருணத்துல அவங்களுடைய அந்த வழிகாட்டுதல்னால என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கறது கரெக்டான பாதையிலையும் சென்றிருக்கு. அப்படிங்கும் பொழுது அந்த பாசத்தையும் அந்த ஒரு அரவணைப்பையும் தேவையான சமயங்கள்ல நம்ம கேட்காதே நம்ம முகத்தை பார்த்து குறிப்பறிந்து அவங்க செய்யும் பொழுது நம்ம உலகத்துல நம்ம அடைந்த பிறவி பையன் இவங்களுடைய நட்புனாலதான் அப்படின்ட்டு இந்த தருணங்கள்லாம் பல நான் உணர்ந்திருக்கிறேன் மேம், உணர்வு பூர்வமா.
0: சரிங்க சந்திரசேகர், நன்றி.
1: தேங்க்யூ மேம்.
0: அடுத்ததான் ஒரு நேரம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. இன்னைக்கு நம்ம சுற்றம் தாளல் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை எப்படி அன்பால நம்மோட சேர்த்து அரவணைத்து வாழணும் அப்படின்ற விஷயங்களை தான் திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா சுற்றம் தாளல் அப்படின்ற இந்த அதிகாரத்துல நமக்கு சொல்லியிருப்பாரு. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எவ்வளவு முக்கியமானது, சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததாக ஒரு நேரம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் அமானிமல்லாபுரம் காளிமுத்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: மேடம், ஒரு குடும்பம்னு இருந்தா சுற்றும் இன்பம் துன்பம் ரெண்டும் வேணும். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய பயணத்துக்கு வந்து சுற்றமும் நட்பும் இருந்தா மட்டும்தான் அந்த பயணம் சிறப்பாக இருக்கும் மேடம், என்னுடைய கருத்துல தெரிஞ்சுக்கிறோம்.
0: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
2: நன்றி மேடம்.
0: அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம்.
3: நான் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டு தென்னை விவசாயி, ஏம் ஒரு ரிட்டையர் சார்.
0: சொல்லுங்க ஐயா.
3: சுற்றம் அதானம்மா,
0: சுற்றம் சுற்றம் தாளல், அதாவது நம்மளோட சுற்ற நம்மளோட உறவினர்களை நம்ம எந்த அளவுக்கு அரவணைப்போட சேர்த்து நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
3: நம்ம சுற்றம்னாக்க நம்ம அந்த காலத்துல வந்தாங்க, உறவினர் வந்தவ தண்ணி கொடுப்பாங்க இன்முகத்தோடு. அதே மாதிரி எல்லாரும் இன்னைக்கு வழி நடத்தணும். யார் வந்தாலும் விரோதியம் வந்தோம், வீடு தேடி வந்தாலையும் நம்ம இன்முகத்தோடு வரவேற்ப வாங்கன்னு சொல்லி தண்ணியை தான் கொடுக்கணும் முதல்ல. பின்னாடி வந்து நம்ம உறவினர் யார் அவங்க இல்லை இவங்க எல்லாம் சமாச்சாரம் அவங்க கிட்ட சொல்லுமா, நான் காவல்துறைக்குமே இப்படிதாம்மா வந்தேன் நான், யாரு வந்தாலும் வாங்க உக்காருங்க அப்படின்னு சீட்டு உட்காந்து

0: முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீடுகள்லேயும் வந்து நிறைய உறவினர்கள் சேர்ந்து ஒன்றாக தான் இருப்பாங்க. அக்கா, தம்பி, அண்ணா, அந்த மாதிரி. இப்போவுமே பெரும்பாலான வீடுகளில், பெரும்பாலான குடும்பங்களில் பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பம் அப்படின்ற பெயர்களில் நிறைய பேர் அந்த வீட்டில் இருந்து ஒரு ஒன்றா கலகலப்பாக சேர்ந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரியான உறவுகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கான எஃபர்ட், அதாவது அதற்கான விஷயங்களை நாமளும் கண்டிப்பாக செய்யணும். அதற்கான ஒரு அன்பாகட்டும், நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு, நம்மளால் முடிஞ்சதை வச்சு, நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் சேர்த்து அரவணைத்து ஒன்றாக வாழ கற்றுக்கணும். அப்போது நமக்கு நிறைய உறவுகள் கிடைக்கும். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை July 16 முதல் 20 வரை.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
4: புதுசுதான்.
3: எப்படி வாங்கின?
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலையறா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
4: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: The Kaveri Engineering College, Autonomous.
7: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952493615.
8: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி,
9: திருச்செங்கோடு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், பிஇ, பிடெக், எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோல் 2633.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்.
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: 9:44 நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இன்னைக்கு வானலையில் வசந்தம் சுற்றம் தாளல் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு நேர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க ராணி.
1: நம்ம அன்போட எல்லாத்தையும் அன்போ கொடுத்து அரவணைச்சாவே நம்ம சொந்த மந்தெல்லாம் நம்ம கிட்ட மாறி வருமா?
0: கண்டிப்பா.
1: நம்ம பாசத்தோட நம்ம வளர்த்தணும். வீட்டுக்கு வரவங்களுக்கு அன்போ பழகிக்கணும், பாசத்தை கொடுத்து பேசணும். வாங்க உட்காருங்க, தண்ணி கொடுக்கணும், சாப்பாடு போடணும், உட்காந்து அவங்க கிட்ட கொஞ்ச நேரம்னா டைம் பேசணும். நம்ம
0: கண்டிப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம உறவுகளை விட்டு கொடுக்க கூடாது. அதாவது நமக்கே நமக்கு இப்ப கஷ்டமான சூழ்நிலை அப்படின்றதுனால அவங்கள விடக்கூடாது இல்லைங்களா? சரிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
1: நன்றிங்க.
0: அடுத்ததா ஒரு நேர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க அருள்.
2: சுற்றம் காணல். உறவினர் மற்றும் நண்பர்கள் அன்பால் அரவணைத்தோம்னா நல்லா நட்பன்பை குறிக்கும் மேடம். இது வந்து உறவுகள் வலுப்படுத்துவோம் மற்றும் குடும்பம் மற்றும் சமுதாயத்தில் ஒற்றுமை நிலைநிறுத்த மிகவும் பாதுகாப்பாரு.
0: சரிங்க, நன்றிங்க ஐயா.
2: நன்றிங்க.
0: செல்வம் இல்லாத வறுமை காலத்திலையும் கூட முன்னாடி நம்ம எப்படி அவங்க கிட்ட அன்பை மறக்காம இருந்தோம், எப்படி இருந்தோமோ அதே போல அந்த அன்பை மறக்காம தொடர்ந்து அவங்க கூட உண்மையான உறவோடு இருப்பது தான் உறவுகளின் இலக்கணம் அப்படின்னு நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஒரு நேருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம், அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. உறவினர்கள் தன்னை சூழ்ந்து கொள்ளும்படி அன்பாக வாழ்வதே ஒருவர் செல்வம் பெற்றதனால் அடையும் சிறந்த பயன் அப்படின்னு சொல்லி அதிகாரம் 53 இந்த சுற்றம் தாளல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் நமக்கு எடுத்து சொல்லியிருப்பார்.

0: அடுத்த தவறு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: பார்வல் பீட்டி சக்கரவேல் பேசுறமா.
0: சொல்லுங்க சக்கரவேல் ஐயா.
1: எங்க செஞ்சாலும் உறவு முறைதாம்மா நம்மளுக்கு உதவி செய்த. நட்டு பாயில் வரும், பாயில் போயிடும்.
0: நன்றிங்க ஐயா. உறவுகள் வந்து நமக்கு நம்ம வந்து உறவுகளுக்கு எந்த அளவுக்கு அன்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த உறவுகளும் நமக்கு அன்பையும் முக்கியத்துவத்தையும் கொடுப்பாங்க. அடுத்தது அவர் நேயிருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: குட் மார்னிங். வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வரகூர்லேருந்து ரஞ்சிதா மேம்.
0: ம், சொல்லுங்க ரஞ்சிதா. சுற்றம் தாழல்.
2: நான் வந்து சொந்ததான் மேம் சொல்லுவேன்.
0: ம்,
2: அவங்க தான் மேம் எல்லாமே நம்மளுக்கு.
0: சரிங்க.
2: எங்க அத்தை விஷயத்துல பாத்திருக்கு மேம்.
0: ம்,
2: அவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க 10 பேர் மேம்.
0: ம்,
2: அவங்களுக்குன்னு ஒண்ணுனா அப்படியே எல்லாருமே வந்து நிப்பாங்க.
0: ம், 10 பேர்
2: எனக்கும் கூட அவங்கள கிடைச்சு நிக்கிறது மேம்.
0: ம்,
2: அதனால நான் சொந்தம்தான் மேம் சொல்லுவேன்.
0: கண்டிப்பா அந்த அளவுக்கு உங்க அத்தையும் வந்து அந்த 10 பேர் கூட, 10 பேர் மேல அவங்களோட அண்ணன் தம்பிகள் மேல அவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க இல்லையா?
2: ஆமாங்க மேம்.
0: கண்டிப்பா அந்த உறவுகளை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாசத்தையும் அன்பையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் நம்மளை அந்த அளவுக்கு சிறப்பா பாத்துப்பாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க, இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
2: நன்றி மேம்.
0: அடுத்தது அவர் நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: காலை வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க பாரதி. உங்க இணைப்பு வந்து விட்டு விட்டு கேக்குது, நீங்க பேசுறது தெளிவா இல்ல, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க.
3: கேக்குங்களா?
0: சொல்லுங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா, இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
3: நன்றிம்மா.
0: அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கங்க.
0: வணக்கம்.
4: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் நிஷாமா. நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கிறேங்க.
0: சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லலாம்.
4: எந்த உறவுகளா இருந்தாலுங்க வசதி வாய்ப்பை பார்த்துதாங்க பழகுறாங்க. நம்ம எவ்வளவுதான் நம்ம அன்பா இருந்தாலுமே நான் அதெல்லாம் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பணம் இருந்தா எல்லாமே பேசுறாங்க. அதுதான் நம்மளுடைய கருத்து.
0: சரிங்கம்மா, பணம் தான் வந்து இப்போ முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் அதை விட அன்புக்காக சேரக்கூடிய உறவுகளும் நம்ம நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை அவங்கள நம்ம வந்து அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க கூட பழகணும். அதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது ஒரு நேர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வெள்ளார் ரங்கசாமிங்கம்மா.
0: சொல்லுங்க ரங்கசாமி ஐயா.
5: ஆமா, நம்ம உறவினர்களுக்கு வந்து யாராவது ஒரு தாழ்ந்த நிலைக்கு
0: போயிட்டாங்கன்னா
5: அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சு, அதாவது அவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கும். அந்த அது மாதிரி இருக்கும்போது நமக்கும் வந்து சுற்றச்சூழல் வந்து கூட்டம் பெருகும், உறவினர் கூட்டம் பெருகும். அப்ப நமக்கும் ஒரு ஏதாவது ஒரு இதாக வரும்போது அவங்க மூலியமா நமக்கும் ஒரு உதவி கிடைக்கும். அப்ப வந்து எல்லாருமே நல்லா வாழலாம் நினைக்கிறேன்.
0: சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா.
5: நன்றிமா. வணக்கம்.
0: அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம். ஏரியோடு விட்டுருது அம்ராஜ்.
0: சொல்லுங்க ராஜேஷ்.
6: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கோம்.
0: சொல்லுங்க.
6: நான் பாத்தீங்கன்னா உறவுன்றது வந்து அன்பு, அன்பு வந்து இருக்கு. அன்பா இருக்கிறவங்க வந்து நம்ம கொடுத்தாதான் உறவு எல்லாம் கிடையாது. நம்ம கிட்ட ஒரு நல்ல வார்த்தை வந்து சொல்றத வந்து ஒருத்தர் வந்து எதிர்ப்பு, நான் பேசணும்னா ஒரு நல்ல வார்த்தை நமக்கு தெரிஞ்ச நல்ல வார்த்தையை பேசி நம்ம அன்பா இருந்தீங்கன்னா அதாங்க காசு பணம் கொடுத்தா உறவு இல்லைன்னா இல்லை அப்படின்றது கிடையாது. ஒரு அம்மா சொன்ன மாதிரி உண்மையாலுமே இப்ப காசு கொடுத்தாதான் பேசணும்ன்ற ஆளுங்களும் இருக்காங்க. ஆனா அதையும் அதுக்கு மேல இந்த மாதிரி உறவு தான் ரொம்ப முக்கியமா இருக்காங்க நமக்கு.
0: கண்டிப்பா
6: வார்த்தை நம்ம பேசுற வார்த்தை ஒரு அன்பா இருக்கணும், சொல்ற வார்த்தை உண்மையா இருக்கணும், உண்மை தன்மையா இருக்கணும்.
0: கண்டிப்பா அந்த மாதிரியான உறவுகளை தேடி கண்டுபிடிச்சு அதை நம்ம கூட சேர்த்துக்கிறது அப்படின்றது தான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இல்லைங்களா?
6: நன்றிமா.
0: அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
7: மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: எம்எல் முருகேசன் மேடம், அதாவது மேடம் நட்பு நம்ம பல பழகிறது.

0: நினைச்சு பணம் காசுலாம் அப்புறம் நாம பேசுற பேச்சு தன்மை இதனுடைய இதுதான் மேடம் நட்டு.
1: சரிங்க
0: மேடம்,
1: சரிங்க, நன்றிங்க.
0: நன்றி மேடம்.
1: அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பாலக்கோடு வட்டம் கெட்டுப்பட்டி.
1: கெட்டுப்பட்டியில இருந்து
2: சின்னசாமி.
1: சின்னசாமி சொல்லுங்க ஐயா.
2: என்னோட கருத்து, பணம் என்னடா நிரந்தரம் மாதிரி.
1: ஐயா உங்க இணைப்பு நடுவுல விட்டு விட்டு கேக்குது. நீங்க சொல்ல வர கருத்து தெளிவா புரியல, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. நன்றிங்க ஐயா, நன்றி. இன்னைக்கு வானலையில் வசந்தம் சுற்றம் தாளல் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும்

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
6: புதுசுதான்.
5: எப்படி வாங்க?
6: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
5: அது எப்படி?
6: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
5: தங்க விலை ஏறினா
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
5: அப்ப விலை குறைஞ்சா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
5: ஹே சூப்பர்.
6: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
5: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
7: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
8: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல்லாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
10: நமது தர்மபுரி பண்பலை 102.5.
11: வணக்கம். தர்மபுரி மாவட்டம்,
12: திருப்பத்தூர் மாவட்டம்,
13: சேலம் மாவட்டம்,
14: திருப்பத்தூர் மாவட்டம்,
15: கிருஷ்ணகிரி மாவட்டம்,
16: ராசிபுரத்திலிருந்து
17: எனக்கு பிடித்த பாடல்
18: படையப்பா.

உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க நம்ம எஃப்எம்ல கேக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை உங்க குரல்ல எங்களுக்கு குரல் பதிவா அனுப்பி வைங்க. தினமும் காலை 10:05 நீங்கள் கேட்டவை.

0: 9:57 நிமிடம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு சுற்றம் தாளல் இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். திருக்குறள் மட்டும் கிடையாதுங்க, நாளடியாரில் கூட இந்த சுற்றம் தாளல் பற்றின பண்பு வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஒருவருடைய இன்பத்தில் மட்டும் கிடையாது, துன்பத்திலையும் கைவிட்டு செல்லும் நண்பர்களை மண்குதிரைக்கு ஒப்பிட்டு நாளடியார் சொல்லியிருக்கு. இன்பத்திலும் துன்பத்திலும் நம்மை அரவணைத்து உதவக்கூடிய உண்மையான உறவுகளை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் இணக்கமாக வாழ வேண்டும் அப்படின்னு நாளடியார் நமக்கு உணர்த்துது. அடுத்ததா நம்ம கூட நேயர்கள் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: நான் சுகந்தி அன்பழகன் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சுகந்தி.
1: ஊருடன் கூடி வாழ்னு சொல்வாங்க மேம். அதே மாதிரி சுற்றத்துக்கு அழகு சூழ இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். உயிர் பிரியும் நேரத்தை விட உறவுகள் பிரியும் நேரம் மிக கொடுமையானது மேம். அந்த கொடுமையான டைம்ல எல்லாம் நம்ம சுற்றத்தார் தான் மேம் நமக்கு கூட இருந்து நம்மளுக்கு வழி நடத்துவாங்க மேம். ஒரு வாழ்க்கை படத்துல மேடு பள்ளங்கள் வரும்போது அந்த பயணத்துல அவங்க கண்டிப்பா அவங்களோட பங்கு இருக்குது மேம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டுன்னு சொல்ற மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்மளோட மற்றவங்களோட அன்பும் இருக்கும் மேம்.
0: நன்றி மேம்.
1: ஒரு பாடல்ல சொல்லுவாங்க மேம், இந்த கும்கி படத்துல ஒரு பாட்டு வருமாம் எனக்கு மேம், நம் ஆண்டு போனாலும் தூக்கி தீ வைக்க நம்ம உறவு வேணும் மட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம்ல நம்ம சுற்றத்தார் தான் மேம் நமக்கு முதல்ல வந்து நிப்பாங்க. தூரத்து தண்ணி தாகத்து கட்டாதுன்னு சொல்லுவாங்க மேம் நண்பர்கள் கூட. நம்ம உறவுகள் சுற்றத்தார் தான் மேம் நமக்கு முதல்ல.
0: சரிங்க மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி மேம். நிகழ்ச்சியோட நிறைவா நம்ம கூட பேசக்கூடிய நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அன்பு பேசுறோம்.
0: சொல்லுங்க ஐயா.
2: அதாவது வந்து எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் சொல்லுவாங்க. அதனால நம்ம எல்லாருக்குலயும் அன்பு விதைச்சோம்னா அன்பு வந்து கண்டிப்பா கிடைக்குது. நாம பணத்தை கொடுக்கறன்ற பேர்ல சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம். பெரிய அளவுல கடன்ற பேர்ல கொடுத்துட்டு அது அவங்களால கொடுக்க முடியாத போது வரும்போது வந்து அது பகையாவும் அந்த பணத்து மேலதான் அவங்களுக்கு பற்றா இருக்கிற மாதிரி நமக்கே தோணும். அது அவங்களும் கொடுக்க முடியாதோ நம்மள அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு சூழ்நிலை அந்த நேரத்துல அப்படி ஒரு நெருக்கடி பணம் தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்களால கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்க முடியாது. இதனால மனஸ்தாபங்கள் ஏற்படும் போது பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்ற பேர் வரும். அதனால அன்பு விதைப்போம். அவங்களுக்கு தேவையானது முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செஞ்சு அவங்க கொடுக்கலனாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு உதவிகள் செஞ்சா பணத்துக்கு முக்கியத்துவம் இல்லாம இருக்கும்ன்றது என்னோட கருத்துமா. அன்பு எல்லா இடத்துலயுமே இருக்குமா, அதை நம்ம கொடுக்கறது பொறுத்துதான் திரும்ப கிடைக்கும்ன்றது என்னோட கருத்து.
0: நன்றிங்க ஐயா. நன்றி.
2: நன்றி.
0: ஒரு வீட்டை அழகாக்குவது சுவர்கள் கிடையாது, அங்கே வாழும் உறவுகள். ஒரு வாழ்க்கையை வளமாக்குவது செல்வம் கிடையாது, நம்மை சுற்றி நிற்கும் அன்பான மனிதர்கள். பேசாமல் இருக்கும் உறவுகளிடம் இன்று பேச ஆரம்பிக்கலாம். மறந்து போன பாசத்தை மீண்டும் மலரச் செய்யலாம். ஏனென்றால் உறவுகள் கிடைப்பது வரம், அவற்றை காப்பது நம் பொறுப்பு. உறவுகளை அரவணைப்போம், அன்பை விதைப்போம், மகிழ்ச்சியை அறுவடை செய்வோம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் சுற்றம் தாளல் இந்த தலைப்புல தான் நாம பேசணும்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும்

0: வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:02. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
0: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம் குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை மலபார் கோல்ட் அருகில் தர்மபுரி.
0: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: இந்த நாட்டில் நடப்பதையெல்லாம் பார்த்தால் எனக்கு கோபம் கோபமாக வருகிறது. எனக்கு வருகிற கோபத்தை எப்படி தீர்த்து கொள்வது என்று தெரியவில்லை. எனக்கு வருகிற கோபத்திற்கு யாரையாவது ஆசை தீர அடிக்க வேண்டும் போல் இருக்கிறது. கோபத்தோடு பேசிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. நான் கன்னத்தை அவரிடம் காட்டினேன். புகழ்மதி, என்னை அடிப்பதன் மூலம் உங்களின் கோபம் தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்றால் என்னை அடித்து விடுங்கள் என்று கூறினேன். உங்களை அடித்தால் மட்டும் தீர்ந்து விடுமா? கோபம் உங்கள் மீது இல்லையே. அப்படி ஒவ்வொருவர் மீதும் கோபம் வரும்போதெல்லாம் அவர்களை அடிக்கத் தொடங்கினால் என் நிலை என்ன ஆவது? கோபத்தை அடக்கி வைக்க அல்லது கோபமே வராமல் தடுக்க ஒரு வழி சொல்லுங்கள் என்றார் நண்பர் புகழ்மதி. நம்மில் பலருக்கு கோபம் வருவது பெருமையாக இருக்கிறது. என்னிடம் வைத்து கொள்ளாதே, நான் பெரிய கோபக்காரன் என்று அடிக்கடி சொல்லிக் கொள்வார்கள் சிலர். சிலருக்கு கோபம் வருவதனாலேயே அவரை பலர் வெறுக்கவும் செய்வார்கள். ஐயையோ, அவர் பெரிய கோபக்காரராச்சே, அவருக்கு எதற்கெடுத்தாலும் மூக்கின் மேல் கோபம் வருமே, அவரிடம் எதையும் சொல்லி சமாதானப்படுத்த முடியாதே என அவரிடம் நெருங்கவே அஞ்சுவார்கள். இன்னும் சிலர் தனக்கு காரணம் தெரியாமலேயே அடிக்கடி கோபம் வருகிறது, இதனால் என் நிலைமை பரிதாபகரமாக இருக்கிறது என்று தங்களுக்கு தாங்களே இரக்கப்பட்டு கொள்வர். மனிதர்களுக்கு இருக்கிற குணங்களிலேயே மிக கொடுமையான குணம் கோபம். சினவண்ணும் சேர்ந்தாரை கொல்லி என்று கொஞ்சம் கடுமையாகவே சொல்கிறார் திருவள்ளுவரும். கோபம் என்பது யார் மீது கொள்கிறோமோ அவர்களை அழித்துவிடும். அதைவிட யாருக்கு கோபம் வருகிறதோ அவரையும் சேர்த்து அழித்துவிடும் என்கிறார் வள்ளுவர். கோபம் அடிக்கடி வருகிறதா? கோபம் வராமல் தடுக்க வழி இருக்கிறதா? ஒரு குருவிடம் அவரின் சிஷ்யன் திடீரெனப் போய் நின்றான். குரு அவனை பார்த்தார். குருவே, இப்போதெல்லாம் எனக்கு அடிக்கடி கோபம் வருகிறது. வந்தால் உடனே போக மாட்டேன் என்கிறது. என் மனத்தையும் உடம்பையும் பாடாய் படுத்திவிட்டுத்தான் போகிறது. எனக்கு ஒரு வழி கூறுங்கள் என்று கேட்டார். குரு ஒன்றும் பேசவில்லை. சிஷ்யனின் கண்களையே கூர்ந்து பார்க்க தொடங்கினார். குரு பார்க்க பார்க்க சிஷ்யனின் உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டத் தொடங்கியது. ஒருவிதமான பரபரப்பு அவனது மனமெல்லாம் பற்றி கொண்டது. குரு பார்வையை நிறுத்திவிட்டு சிரித்து கொண்டே பேசத் தொடங்கினார். சீடனே, இப்போது உன் கண்களின் வழியே ஊடுருவி உன் உடம்பு மனம் முழுவதையும் அலசி பார்த்தேன். உன்னிடத்தில் கோபம் என்பதே இல்லையே. குருவே, அது எப்போதும் என்னிடத்தில் இருப்பதில்லை. எப்போதாவது தான் வரும். வந்தவுடன் கொஞ்ச நேரம் இருக்கிறது, பிறகு போய்விடுகிறது. ஆனால் பாடாய் படுத்திவிட்டுத்தான் செல்கிறது என்றான் சீடன். மகனே, கோபம் என்பது உன்னிடத்தில் இப்போது இல்லை என்றால் எப்போதும் அது உன்னிடத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் குணம் இல்லை. அப்படியானால் நீ பிறக்கும் போது அது உன்னிடத்தில் இல்லை, நீ இறக்கும் போதும் அது உன்னிடத்தில் இருக்கப் போவதில்லை. அப்படியானால் வேறு எங்கோதான் கோளாறு இருக்கிறது. எப்போதும் உன்னிடம் இல்லாத குணம் பற்றி ஏன் வருந்துகிறாய்? தொடர்ந்து தியானம் செய், கோபம் வரவே வராது என்றார் குரு. இல்லாத குணம் பற்றியே எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் என்ன பயன்? கோபமே வராத குணம் பெறுவோம். நம்புவோம் நாளையும் நமதே.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியில்

0: விளம்பர தாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
1: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை, அது மட்டுமா முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
5: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
6: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
7: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
8: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
9: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
10: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேரில் கிட்ட இருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களுடைய குரல் பதிவோடு கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு உங்களுடைய குரலில் பதிவு செய்து அனுப்பிக்கலாம். உங்களுடைய விருப்ப பாடல், உங்களுடைய குரல் பதிவோடு இந்த நிகழ்ச்சியில் வளம்பெற நீங்கள் அதனை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்,
11: எனக்கு சந்தோஷ் சுப்பிரமணியம் மூவியில இருந்து எப்படி இருந்த MNS சாங் வேணும். தேங்க்யூ.

0: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
4: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
5: புதுசுதான்.
4: எப்படி வாங்க?
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
4: அது எப்படி?
5: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
4: தங்க விலை ஏறினா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
4: அப்ப விலை குறைஞ்சா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
4: ஹே சூப்பர்.
5: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
6: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: கம்மி வட்டியில லோன் வேணுமா?
8: அதுவும் ஆப்ல இருந்தா?
7: ஆஹா,
9: மாட்டிக்கிட்டீங்க.
10: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
11: RBI சொல்கிறது,
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
12: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும்.

0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நேரம் 10:16 நீங்கள் கேட்டவை கேட்டு கொண்டிருக்கும் நேரம் இது நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்
2: தர்மபுரி பொன்மலை இனிமையான காலை வணக்கம் மனோகரன் கிட்டமட்டி படம் காதல் கோட்டை பாடல் குலுங்குது குலுங்குது லோலாக்கு.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC apply.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
3: For admissions contact ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் Go 2683.
5: நேரம் 10:24. நீங்கள் கிட்டவே நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
6: தருமபுரி பந்தலுக்கு காலை வணக்கம். தருமபுரி மாவட்டம் முருகானந்தபுரம் சக்திவேல். எனக்கு பிடித்த பாடல் நாட்டாமை படத்திலிருந்து வரவுக்காரன் வரவுக்காரன் என்ற பாடல். ஒளிபரப்பு, நன்றி, வணக்கம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில். திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. குழந்தை பிறந்து 21 நாட்களுக்குள் பெயருடன் பிறப்பை பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற வேண்டும். குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் பெயரின்றி பதிவு செய்திருந்தால் 12 மாதங்களுக்குள் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து இலவசமாக பெயர் பதிவு செய்ய வேண்டும். ஓராண்டுக்கு மேல் பெயரினை பதிவு செய்யாதவர்கள் உரிய தாமத கட்டணம் செலுத்தி 15 ஆண்டுகளுக்குள் பிறப்பு சான்றிதழ் பெறலாம். ஒருமுறை குழந்தையின் பெயரை பதிவு செய்த பின் எந்த காரணம் கொண்டும் மாற்ற இயலாது. எனவே குழந்தையின் பெயரை இறுதியாக முடிவு செய்த பின்பு சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரை அணுகி உறுதிமொழி படிவம் அளித்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். 1/1/2000 முன்னர் பதிவு செய்த பிறப்புகளுக்கும் அதற்கு பிறகு பதிவு செய்த பிறப்பு பதிவுகளுக்கும் பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வருகின்ற செப்டம்பர் 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவின்றி விடுபட்டவர்கள் பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு இந்த வாய்ப்பை

0: கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: 10:31 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது நீங்கள் கெட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்
2: மைகோன் பாலத்தில இருந்து சந்தியா பேசுறேன். விருபாண்டி படத்துல இருந்து உன்னை விட இந்த உலகத்தில் உசந்தது ஒண்ணுமில்ல சாங்கு.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
4: நீங்கள் கிட்டவை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 10:39 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்.
5: தர்மபுரி பெண்பிள்ளைக்கு இனிய காலை வணக்கம். நான் சேலம் மாவட்டம் வேம்படிதாளம் நம்மால் முடியும் சு சரவணன். எனக்கு பிடித்த பாடல் ஜோடி என்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பொய்யாவது சொல் பெண்ணே.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்க?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி.

0: மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
1: தங்க விலை ஏறலாம்,
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்,
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: நேரம் 10:48 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. உங்களுடைய குரல் பதிவோட உங்களுக்கு விருப்பமான பாடல் வளம் வந்துட்டு இருக்கும் நேரம் இது. உங்களுடைய கவனத்திற்கு இன்று காலை 11:05 இருக்கு உலக மக்கள் தொகை தின சிறப்பு நேர்லை நிகழ்ச்சி. நேர்லையில் நம்மோட பங்கேற்க இருக்காங்க ஸ்ரீ சாரதா கல்லூரி சேலம் உதவி பேராசிரியர் முனைவர் வி நிர்மலா அவர்கள். சேலம் ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி புள்ளியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி நிர்மலா அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் 11:05 இருக்கு உலக மக்கள் தொகை தின சிறப்பு நேர்லை நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்காங்க. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்.
6: வணக்கம், தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியிலிருந்து மதுமிதா. படம் பசும்புன் பாடல் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எனக்கும் சண்டையே வந்ததில்லை.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்.
5: வணக்கம், நான் குமாரசாமி பேட்டையிலிருந்து அருணாராஜா பேசுகிறேன். எனக்கு மாஸ்கோவின் காவேரி என்ற படத்திலிருந்து கோரே சாங் போடவும்.

நேர்களை கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கட்டவை நிகழ்ச்சி. இன்றைய நீங்கள் கட்டவை நிகழ்ச்சியில் பாடல்களுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பிய நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய உள்ளங்களுக்கும் நன்றிகள். நேரம் முற்பகல் 11 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலாகம் முழுவதும் பறக்குது.
3: இன்னைக்கு நம்ம கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா,
4: கார்ன்ஃபிளேக்ஸ் சிவ்டா மிக்சர். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ரெடிமேட் பிளைன் கார்ன்ஃபிளேக்ஸ்

0: தயிர் ஒரு கப்பு, ஃப்ரெஷ் முருங்கை இலைகள் கால் கப்பு, வேர்க்கடலை பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பாதாம் பருப்பு கால் கப்பு, உலர் திராட்சை 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சிவப்பு மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா கால் டீஸ்பூன், சர்க்கரை 1/2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். சரி, இப்போது இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடாக்கணும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அடுப்பை மிதமான தீயில எரிய விட்டு முருங்கை இலைகளை போடணும். இலையெல்லாம் நீர் இல்லாமல் கிறிஸ்பியானதும் ஒரு கடாயில் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் மீதமுள்ள நெய்யை ஊற்றி வேர்க்கடலை பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் ஒரு கோல்டன் கலரில் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்தப்புறம் கடாயில் முந்திரி பருப்பு, உலர் திராட்சைகளை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தீயை கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாட் மசாலா தூள், சர்க்கரை, உப்பு இதெல்லாம் கடாயில் போட்டு சீக்கிரமாக அந்த பொடியெல்லாம் கருகாத மாதிரி கொஞ்சம் நேரம் கிளறி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட கார்ன்ஃப்ளெக்ஸை போட்டு மசால் தூள் அதில் நல்லா ஒட்டுற மாதிரி கடாயை குலுக்கி எடுத்துக்கோங்க. சிறிய தீயில் கார்ன்ஃப்ளெக்ஸை கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் 1 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து இறக்கிக்கோங்க. அது கூட வறுத்த பாதாம், முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்த்து கலந்து அதோட மேற்பரப்பில் வேர்க்கடலை பருப்பு, முருங்கை இலைகளை தூவி அலங்கரித்து எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸு ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் இருக்கும். அப்புறம் என்ன, உங்கள் வீட்டில் இனிமேல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கார்ன்ஃப்ளெக்ஸ் சிப்டா மிக்சர் தான் இருக்க போகுது.
1: சரிங்க, அடுத்ததாக என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வெள்ளை சோளம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வெள்ளை சோள பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கப்பு வெள்ளை சோளம், 1/2 கப்பு இட்லி அரிசி, 1/4 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு உளுந்து பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். சரிங்க, இப்போ சோள பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு 4 மணி நேரம் அந்த வெள்ளை சோளம் அரிசி ரெண்டுத்தையும் போட்டு ஊற வச்சுக்கோங்க. வெந்தயம் உளுந்த தனித்தனியா இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி உப்பு போட்டு கலந்து இரவு முழுக்க புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா எண்ணெயில கடுகு, உளுந்து பருப்பு, பொடியா நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சு அந்த மாவுல கலக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பணியாரக்கல்லை சூடாக்கி குழியில கொஞ்சமா எண்ணெய் தடவி பணியாரமாக ஊற்றணும். ஒரு பக்கம் சிவந்ததும் திருப்பி விட்டுட்டு மறுபக்கம் வெந்ததும் எடுத்தீங்கன்னா சூடான சுவையான சத்தான சோள பணியாரம் ரெடி. உங்கள் சுட்டீஸ்க்கு, குட்டீஸ்க்கு, உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்ச அசத்துங்க இந்த வெள்ளை சோள பணியாரத்தை. நன்றி நேர்களே.
2: நேர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: எண்ணங்களோடு உருவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 11:06.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC apply.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: For admissions contact ஸ்ரீனிவாசா பொறியியல்.

0: கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: நேயர்களுக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். இன்னைக்கு பூவே பெண் பூவே பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகை தின சிறப்பு நேரலை தான் நம்ம கேட்க போறோம். மக்கள் தொகை அதிகரிக்கிறது அப்படின்றத நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனால் அது வெறும் எண்ணிக்கையின் வளர்ச்சியா இல்லை, அதோடு சேர்ந்து வளர வேண்டிய கல்வி, ஆரோக்கியம், வேலைவாய்ப்பு, பெண்களின் அதிகாரமளித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இது எல்லாமா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு தெளிவான பதில்கள் சொல்றதுக்காக இன்னைக்கு உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு நேரலை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுல நம்ம கூட பேசுறதுக்கு நம்ம கூட காத்துட்ருக்காங்க ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியின் புள்ளியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. நிர்மலா அவர்கள். அவங்க கிட்ட நம்மளோட கேள்விகளை கேட்டு நம்ம அதுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேடம். அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். நான் முனைவர் வி. நிர்மலா, சேலம் ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி தன்னாட்சி புள்ளியியல் துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்று ஒவ்வொரு வருடமும் ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபெற்று வருகிறோம். அதை முன்னிட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முக்கியத்துவம், அதன் பயன்பாடுகள் மற்றும் மக்களின் பங்களிப்பு குறித்து உங்களுடன் சில முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: நன்றி மேம். மேம், இப்போ வந்து நம்ம முதல்ல நான் உங்ககிட்ட கேட்கறது என்ன, இந்த உலக மக்கள் தொகை தினம் நம்ம ஏன் கடைபிடிக்கிறோம், அதற்கான முக்கியத்துவம் என்ன மேம்?
1: உலக மக்கள் தொகை தினம் ஒவ்வொரு வருடமும் ஜூலை 11. இதன் முக்கிய நோக்கம் மக்களின் சுகாதாரம், கல்வி, பாலின சமத்துவம், குடும்ப நலம் மற்றும் நிலையான வளர்ச்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் இதில் அடங்கியுள்ளது.
0: மக்கள் தொகை அதிகரிப்பது அப்படின்றது எப்போ ஒரு பலமாகவும் எப்போ ஒரு சவாலாகவும் மாறுது மேம்?
1: மக்கள் கல்வியறிவு பெற்று திறன் மேம்பாட்டுடன் நல்ல உடல்நலத்துடன் வேலைவாய்ப்பில் ஈடுபட்டால் அது நாட்டின் மிகப்பெரிய பலமாகவும், அதே சமயம் வேலைவாய்ப்பின்மை, சில வளங்களின் பற்றாக்குறை மற்றும் சுகாதார வளர்ச்சி குறைபாட்டால் சிறிது சவாலாகவும் இருக்கிறது.
0: சரிங்க மேம். மேம், இப்போ மக்கள் தொகை வந்து அதிகரிச்சுட்டே வர இந்த சூழ்நிலையில அவங்களோட வாழ்வாதாரம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கு இல்லைங்க மேம்? இப்போ அதை எப்படி நம்ம சரி செய்யலாம்?
1: வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம உலக அளவில் இந்தியாவோட மக்கள் தொகை வந்து ஆவரேஜ் ஏஜ் வந்து 29. இது வந்து இளைஞர்களின் ஏஜாக நம்ம எடுத்துக்கிறோம். சில மேலை நாடுகள், ஜப்பான், இத்தாலி, சில ஜெர்மனி போன்ற நாடுகளை கம்பேர் செய்து பார்க்குறப்போ நம்ம மக்கள் தொகை ஏஜ் குரூப் ரொம்ப யங்கஸ்ட் ஏஜ் குரூப், 29. இந்த வளத்தை சரியாக பயன்படுத்துகிறப்போ இந்த மனித வளத்தைக்காக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக உருவாகுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைகிறது.
0: சரிங்க மேம். மேம், இப்போது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய

0: மக்கள் தொகை நிலை குறித்து நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்க மேம்?
1: மக்கள் தொகை நிலை வந்து இப்போ 2023 வருடம் சைனா பீட் பண்ணி நம்ம வேர்ல்டஸ்ட் ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் கண்ட்ரியாக நம்ம வந்துட்டோம். இது வந்துட்டு மிகப்பெரிய சக்தியாக தான் நான் இதை பார்க்குறேங்க. ஒரு சின்ன சின்ன சேலஞ்சிங்ஸ் இருந்தாலும் கூட இது மிகப்பெரிய ஒரு சக்தி தான். ஏன்னா நம்ம இந்தியா வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டிங் பிளேஸ் வேர்ல்டு லெவலில். அதை வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக மேம், அதை சரியான முறையில் பயன்படுத்தும் போது மக்களோட வாழ்வாதாரத்திற்கு எந்த ஒரு பங்கமும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்காது
1: இல்லைங்களா? இல்லைங்க.
0: சரிங்க மேம், நம்ம பேசலாம் மேம். நேயர்களும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேயர்கள் 0343 42 24 40 30 மற்றொரு 94 84 81 10 25 இந்த இரண்டு எண்களையும், மற்ற நேயர்கள் 0343 42 24 40 31 மற்றொரு 94 86 65 20 25 இந்த எண்கள் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
4: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
3: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
5: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 இஎம்ஐ ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் அணுகவும். டிஎன்சி அப்ளை.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலையேறா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே.

0: வளாகத்தில்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள் குமாரபாளையம்.
2: ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
5: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen வர்ச்சஸோட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை, அது மட்டுமா முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
6: ஹாய்ச்சாம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல என்னதான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல என்ன. சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: நிலை சில நேரம் பார்த்தீங்கன்னா 11:24 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்றைக்கி பூவே பெண் பூவே பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகை தின சிறப்பு நேரலை தான் கேட்டுட்ருக்கோம். நேரலையில் நம்ம கூட இணைந்து நமக்கு தகவல்கள் வழங்கிட்டுருக்காங்க ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியின் புள்ளியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி நிர்மலா அவர்கள். தொடர்ந்து அவங்கக்கிட்ட பேசலாம். மேம், இப்போ நம்ம வந்து உலக மக்கள் தொகை அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். இப்போது மக்கள் தொகை பெருக்கத்தால் பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு வரும் அதை பற்றி நம்ம கேட்டோம். இப்போது இந்த சீனாவை வந்து நம்ம பீட் பண்ணி ஃபஸ்ட் இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இது எந்த ஆண்டு நடந்தது மேம்?
9: 2023 நடந்ததுங்க மேடம், ஆஃப்டர் கோவிட் பேண்டமிக் அப்புறம் நடந்த கணக்கெடுப்பு.
8: சரிங்க மேம். இப்போ வந்து இந்த மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால எந்தெந்த துறையில் பாதிப்புகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம், இல்லை துறைகள் ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அந்த மாதிரி ஏதாவது?
9: எந்தெந்த துறைனா ஒரு பாதிப்புன்னு சொன்னால் பர்சன்டேஜில் சொன்னால் ஒரு 10-20% தாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அர்பன் ஏரியாவில் டென்சிட்டி மக்கள் தொகை அதிகமாக இருக்கு இல்லைங்களா, அப்போ அவங்களுக்கு தேவையான இட வசதிகள், அப்புறம் குடிநீர், அப்புறம் பேசிக்கான ரெக்யூர்மெண்ட்ஸ், சுகாதாரமான காற்று, இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தால் கூட யங்ஸ்டர்ஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இது பெனிஃபிட்ஸ் தான் அதிகம். இதை சரியான வகையில் பயன்படுத்துகிறப்போ நம்மளுக்கு பெட்டர்னு தான் நான் நினைக்கிறேன்.
8: சரிங்க மேம். மேம், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட வாழ்விடங்களுக்காக நிறைய இடங்களில் காடுகள் அழிக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் இதில் கண்டிப்பாக இருக்குது. அதற்கு நம்ம எந்த மாதிரியான தீர்வுகள் பார்க்கலாம் மேம்?
9: காடுகள் அழிக்கப்படுதுங்கிறது மிகப்பெரிய ஒரு குறைபாடு தான். நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து குறைவான சிக்கனமாக நம்ம பயன்படுத்தணுங்க. அது தண்ணி வாட்டராக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு இடம் உணவு, எதுனாலுமே வந்து சிக்கனமாகவும் தேவையான அளவு பயன்படுத்துகிறப்ப அது சரியான வகையில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு அமையும்.
8: சரிங்க மேம். மேம், இப்போ பெண்களோட கல்வியும் அதிகாரம் அளித்தலும் வந்து மக்கள் தொகை வளர்ச்சியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது மேம்?
9: பெண்களோட கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. பெண்களோட கல்வி அப்படின்னு மட்டும் நம்ம இதை பார்க்காம ஒட்டுமொத்த குடும்பத்தோட வளர்ச்சி, குடும்பத்தில் உள்ள குழந்தைகளோட கல்வித்திறன் மேம்பாடு, அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி சமுதாயத்திலையும் மிகப்பெரிய அங்கீகாரமாக பெண்களோட கல்வி வளர்ச்சி இருக்கு.
8: கண்டிப்பாக மேம். மேம், இப்போது இன்னொரு விஷயம் இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பெண்கள் வந்து இப்போ நிறைய பேர் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க, வேலை வாய்ப்புலையும் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு நிகராக வந்து வேலை வாய்ப்புலையும் வந்துட்டாங்க. அதனால் ஆண்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறையுதா மேம் இப்போ பெண்கள் நிறைய உள்ளே வர்றதுனால?
9: இல்லைங்க, கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா துறைகள்லேயும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் எஜுகேஷன், அவங்களோட ஒர்க்கு எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்காங்க. இப்போ பர்சனலாக ஃபேமிலியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து வேலைக்கு போகிறதுனால கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக தான் அது இருக்குங்க ஃபேமிலிக்கு. அப்போ ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறப்ப ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் மிகுந்த நன்மை அளிக்கும் தான் நான் நினைக்கிறேன்.
8: சரிங்க மேம். அடுத்தது ஒரு நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசல மேம்.
10: வணக்கம்.
8: இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்கள் 0343 42 24 40 30 மற்றொரு எண் 94 86 81 10 25 இந்த எண்களிலையும் மற்ற நேர்கள் 0343 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25 இந்த எண்களையும் அழைத்து உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். இது குறித்த இன்னும் உங்களுக்கு

0: தகவல்கள் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம் கிட்ட. மேம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறது வந்து இந்தியாவிற்கு ஒரு வாய்ப்பாக, அதை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்தலாம், உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் மேம்.
1: இது கண்டிப்பாக மிகப்பெரிய வாய்ப்புங்க மேடம். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ யங்ஸ்டர்ஸ் அதிகம், இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஏஜ் 29 நான் கணிச்சிருக்காங்க இல்லைங்களா. இது வந்து மேலை நாடுகளை விடவும் ரொம்ப இளமையான வயதுங்க. இந்த வயதை சரியான வகையில் பயன்படுத்தணும். வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸ் நம்ம கண்ட்ரி. அந்த இம்பார்ட்டன்ஸ் இப்போ நம்ம கரண்ட்டில் இருக்குங்க. அப்போ இதில் வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன், குட் ஹெல்த் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறப்போ இது கண்டிப்பாக ஒரு முன்னேற்றமான ஒரு சக்தியாக இருக்குங்க.
0: சரிங்க மேம். இப்போ வந்து மேம் குடும்ப நலத்திட்டங்கள் குறித்து இன்னும் மக்கள்கிட்ட நம்ம கொண்டு செல்ல வேண்டிய விழிப்புணர்வுகள் என்னென்ன இருக்குது மேம்?
1: விழிப்புணர்வுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கண்டிப்பாக இப்போது ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் இப்போது நம்மளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியர்கள் வந்து வீட்டில் கணக்கெடுக்கிறாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து சரியான புள்ளி விவரங்களை அவங்க கொடுக்குறப்ப நம்ம கவர்மெண்ட்டுக்கும் நம்மளோட நாட்டுக்கும் ஒரு சரியான திட்டமிடுதலுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையுங்க. அதை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசிஸ் பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு திட்டங்களை இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கும் அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் பொதுமக்கள் அது பார்த்து அது ஒத்துழைப்பு தரணும்.
0: சரிங்க மேம். மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அதிகம், நம்ம மக்கள் தொகை அதிகம் அப்படின்றதுல இளைஞர்கள் அதிகம் இல்லைங்களா. இந்த இளைஞர்கள் சக்தி அப்படின்றது எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றத்துக்கான ஒரு மாற்றக்கூடிய ஒரு சக்தி. அதை வந்து நம்ம எந்த மாதிரியான விஷயங்களில் பயன்படுத்தும் போது நம்ம நாட்டோட வளர்ச்சியை வந்து நம்ம மேம்படுத்தலாம் மேம்?
1: இப்போது லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு பார்த்துக்கணுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல எஜுகேஷன் தான் இதுக்கு ரொம்ப பேஸுங்க. நல்ல எஜுகேஷன், அப்புறம் பேலன்ஸ்டு ஃபுட், குட் ஹெல்த் மெயின்டைன் பண்ணணுங்க. இதெல்லாமே வந்து இப்போ ஃபேமிலி வெல்ஃபேர், அந்த அவேர்னஸ், இதெல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஒற்றுமையான ஒரு பயணம் தான் இதுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையாக இருக்கும்.
0: கண்டிப்பாக மேம். ஏன்னா அதாவது ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாற்றுறதுக்கான சக்தி இளைஞர்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த இளைஞர்களை வச்சு வந்து நம்ம நாட்டை வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் முன்னேற்ற முடியும் இல்லைங்களா?
1: ஆமாங்க, கண்டிப்பாக.
0: சரிங்க மேம். இப்போ மக்கள் தொகை இந்த அதிகரிப்பால் நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்னென்ன மேம்?
1: சுற்றுச்சூழலுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அர்பன் ஏரியாஸில் பார்க்குறப்போ உங்களுக்கு நம்ம நிறையா நில வளங்களை பயன்படுத்துறது, அப்புறம் போக்குவரத்து நெரிசல் கண்டிப்பாக இருக்குங்க. அது நம்ம சுற்றுச்சூழல் மாறுபாடு மாசுபாடு இதெல்லாம் இருக்குது. நம்ம இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கணும். ப்ரைவேட், ஒருத்தங்க ட்ராவல் பண்ணக்கூடிய வெஹிக்கிளில் ஒரு கார் எடுத்துகிட்டு நம்ம பிஸியான ஒரு ஏரியாவில், இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் தனி ஃபோர் வீலரில் போய் ட்ராப் பண்ணுறத விடவும் ஒரு ஸ்கூல் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறப்போ ஒரு 50-55 குழந்தைங்க சேஃபாகவும், பெரிய வெஹிக்கிள்ங்கிறனால சேஃபாகவும் போக்குவரத்து இடையூறு இல்லாமலும் ட்ராவல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஒற்றுமையாக நம்ம மூவ் பண்ணுறப்ப அது பெஸ்ட் ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன்.
0: சரிங்க மேம். நம்ம தொடர்ந்து பேசலாம் மேம் இதை பற்றி ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம்.
1: சரிங்க மேடம்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே.

0: இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: ஏக் பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: ஏங்க எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கரர்கள் தர்மபுரி.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
5: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர்
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NS

0: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:43 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டுட்ருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகை தின சிறப்பு நேரலை தான் கேட்டுட்ருக்கோம். நம்ம கூட நேரலையில் இணைந்து நமக்கு நிறைய தகவல்கள் வழங்கிட்டுருக்காங்க ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியின் புள்ளியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. நிர்மலா அவர்கள். தொடர்ந்து அவங்கக்கிட்ட பேசலாம். மேம், இப்போ வந்து இந்த புள்ளியியல் அப்படின்றது மக்கள் தொகை ஆய்வு செய்வதில் என்னென்ன மாதிரியே பயன்படுது மேம்?
1: மிகப்பெரிய முக்கியத்துவம் வகிக்குதுங்க. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா பர்த் ரேட், டெத் ரேட், மைக்ரேஷன் ரேட், அப்புறம் இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட், முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஈக்குவாலிட்டி ரேஷியோ, இதெல்லாமே கணக்கிடுறதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஆல்ரெடி எனுமரேட்டர்ஸ் இப்போ கரண்ட்டில் வந்து நிறையா ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா. அவங்களுக்கு கூட எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணணும், பப்ளிக்கிட்ட எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கணும், எப்படி கொஸ்டினர்ஸ் டிசைட் பண்ணணும், ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆப் இருக்குதுங்க அவங்களோட மொபைல் இல்லையா, அவங்க டவுன்லோட் பண்ணி பப்ளிக் கிட்ட டேட்டா மக்கள் தொகை விவரங்களை அவங்க ஈஸியாக நம்ம சேகரிக்கணும்.
0: சரிங்க மேம். மேம், இப்போ இந்த தரவுகளெல்லாம் வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் மேம்? இப்போ நம்ம மக்கள் தொகை கணக்கெடுக்கிறோம் இல்லைங்களா, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்?
1: இது ரொம்ப நல்ல சிறப்பான கேள்விங்க. இது எல்லாத்துக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குங்க மேடம். இப்போ அவங்களோட முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட முக்கியமான டேட்டா எல்லாமே அப்பப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோவிட் பேண்டமிக் டயத்தில் ரொம்ப சிரமப்பட்டோம் இல்லைங்களா, அவங்களோ அந்த டயத்தில் இவங்களோட பணி ரொம்ப சிறப்பான பணிங்க. ஏன்னா எந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்மளுக்கு வேக்சின்ஸ் தேவைப்படுது, எந்தெந்த ஏரியாவில் அதிகமான பேண்டமிக் இருக்குது அப்படிங்கிற அந்தந்த டேட்டாவை கரெக்டான டயத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய தொற்றுலேருந்து நம்ம நல்லபடியாக பாதுகாப்பான முறையில் நம்ம வந்ததுக்கு காரணம் கூட அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தாங்க மேடம்.
0: ஓகே மேம். மேம், ஒரு நாட்டோட வளர்ச்சியை மதிப்பிட மக்கள் தொகை தொடர்பான எந்தெந்த புள்ளி விவரங்கள் முக்கியமானதாக இருக்குது மேம்?
1: ஒரு நாட்டோட மக்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அவங்களோட பொருளாதார வளர்ச்சி, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி அண்ட் இன்கம் ஃபேமிலி, அப்போ குழந்தைகளோட கல்வி, இது எல்லாமே முக்கியமான ஃபேக்டர்ஸுங்க மேடம்.
0: சரிங்க மேம். மேம், இப்போது நம்ம இந்தியாவோட மக்கள் தொகையில் இப்போ வந்து சில காலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னா என்னென்ன மேம்? எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு
1: மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா? மாற்றங்கள்னு நான் சொல்லணும்னா இப்போது இன்க்ரீஸிங்கில் தான் இருக்குதுங்க. இப்போ சில நாடுகளில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வந்து ஊக்குவிப்பாங்க ரொம்ப டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது. நம்ம டென்சிட்டி எப்படி மெஷர் பண்ணுறோன்னா அந்த ஒரு 1 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ மக்கள் தொகை அடர்த்தி இருக்குங்கிறத வச்சு தான். இப்போ அது பார்க்குறப்போ ஸ்டாண்டர்டாக தான் இருக்கிறத நான் நினைக்கிறேன்.
0: சரி மேம். மேம், இப்போது நம்ம புள்ளி விவரங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இல்லை மேம், எந்த மாதிரியான பேசிக் விஷயங்களெல்லாம் வந்து நம்ம புள்ளி விவரங்களில் சேகரிப்போம் மேம்?
1: இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பில் புள்ளி விவரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான் போய் கணக்கெடுக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ அவங்க எந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ், அதில் எத்தனை எந்த ஏஜ் குரூப், அந்த ஏஜ் குரூப் இன்டர்வல்ஸ் என்ன, அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, என்ன இன்கம் ரேஷியோ, டைரெக்டாக நம்ம சில கேள்விகள் அவங்ககிட்ட கேட்க முடியாது. அவங்களுக்கு கரெக்டான ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க மேடம். ஏன்னா 4 லேயர்ஸ் இருக்குது. இப்போது மாஸ்டர் ட்ரெயினர்ஸ்னு இருப்பாங்க நேஷ்னல் லெவலில், அவங்களுக்கு கீழே ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் எனுமரேட்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து தான் நம்ம அனுப்புகிறாங்க கவர்மெண்ட்டில். அப்போ அந்த டேட்டாவை கரெக்டான முறையில் அவங்க கேட்குறப்போ மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கரெக்டாக அவங்க கொடுத்துட்டாங்கன்னா இது மிகப்பெரிய நாட்டோட வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்க.
0: ஓகே மேம். இப்போ வந்து நம்ம கணக்கெடுக்கிறது வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு நபர் நமக்கு சொல்கிற தகவலை வச்சு நம்ம எடுத்துகிட்டு வரோம், அது அவ்வளோதானே மேம்? இல்லை அதில் செகண்ட் டைமாக ஏதாவது செக் பண்ணுறது, கிராஸ் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? ஏன்னா இப்போ வந்து அவங்க சொல்கிற தகவலை தான் முழுமையாக நம்ம எடுத்துகிட்டு வரோம், அது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க வந்து ஒரு ஆளை விட்டுட்டு சொல்லலாம், இந்த மாதிரியான தவறுகள் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம திரும்பவும் அதில் கிராஸ் செக் ஏதாவது பண்ணுறோமா?
1: கண்டிப்பாங்க. இப்போ வந்து எனுமரேட்டர்ஸ் வீட்டில் போய் டேட்டா கலெக்ட் பண்ணுறப்ப சப்போஸ் டோர் க்ளோஸ்டாக இருக்குது, மெம்பர்ஸ் அவைலபிளாக இல்லைங்கிறப்ப செகண்ட் டைம் கூட அவங்க போகிறாங்கங்க. அப்போ மிஸ்ஸிங் டேட்டா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய ஜியாகிரபிக்கல் ஏரியா இல்லைங்களா, 100% நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறோங்கிறதுனால கண்டிப்பாக மிஸ்ஸிங் டேட்டா இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி மிஸ்ஸிங் டேட்டாவை பப்ளிக்கோட சப்போர்ட் தான் இதில் ரொம்ப தேவைங்க. அவங்க அது ஒத்துழைப்பு கொடுத்து கரெக்டான விவரங்களை கொடுக்குறப்போ இதை, ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லா டெசிஷன்ஸு பிளானிங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால கரெக்டாக கொடுக்கணும்.
0: சரிங்க மேம். இப்போ பொதுமக்கள் வந்து புள்ளி விவரங்களை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ அதில் தரவான தவறுகள், தரவான அதாவது தவறான தரவுகள் கொடுக்குறாங்க இல்லையா, அதை

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.

0: எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும், ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா?
1: இருக்குங்க. எப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் அதுவே வந்து சொல்லிடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சட்டமன்ற தொகுதி ஆகட்டும், இல்லை ஓட்டர்ஸ் கவுண்ட், ஆல்ரெடி பப்ளிக்கோட டேட்டா ஆல்ரெடி கவர்மெண்டில் இருக்குது.
0: இருக்கு.
1: அதனால் வந்துட்டு அது ரொம்ப மிஸ்மேட்ச் ஆகுது, எக்ஸ்ட்ரீம் லீடிங்காக இருக்குது டேட்டா
0: ஓகே.
1: அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அந்த ஆப்பே நம்மளுக்கு சொல்லிடும்.
0: ஆல்ரெடி இருக்க லிஸ்ட் கூட
1: ஆமாங்க,
0: நம்ம லிஸ்ட்டை வச்சு வெரிஃபை
1: கண்டிப்பாக.
0: பண்ணுவோம்.
1: ஆமாங்க ஆமாங்க இருக்கும்.
0: ஓகே மேம், ஓகே மேம். இப்போ வந்து தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வளர்ச்சி வந்து மற்ற மாநிலங்கள் கூட ஒப்பிடும்போது எப்படி இருக்குது மேம்?
1: அதிகமாக தான் இருக்கேங்க மேடம்.
0: ஓகே மேம், இந்த வளர்ச்சி அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் வந்து எந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கு மேம்? ஏன்னா இப்போது நம்ம இந்திய அளவில் அதிகமான மக்கள் தொகை வந்து ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும்னு நம்ம சொன்னோம். எல்லா விஷயத்துக்குமே ஒரு ப்ளஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மைனஸ் இருக்கும் இல்லைங்களா? இது வளர்ச்சி, இன்னொரு சைடு எப்படி இருக்கும் மேம்?
1: இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சி வந்துட்டு இப்போது சரியான அவேர்னஸ் இல்லாதது. நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவேர்னஸ் இல்லாமல் சரியான ஒரு கவர்மெண்ட் வந்து இப்போ நிறையா ஃப்ரீ எஜுகேஷன் செக்டர் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கங்க. இப்போ கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தாண்டி கவர்மெண்ட்டோட சப்போர்ட் நிறையவே இருக்குது. அதை சரியான வகையில் சொசைட்டி பயன்படுத்திட்டு அதை மேலே வரணுங்கிறது என்னோட ரெக்வஸ்ட்.
0: சரிங்க மேம். மேம், ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த உலக மக்கள் தொகை தினம் கொண்டாடும் போது ஒரு கருப்பொருளை வந்து நம்ம வச்சுக்கிட்டு அதை வந்து பேஸ் பண்ணி இந்த வருஷம் நம்ம அதில் முன்னேற்றம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன மேம்?
1: கருப்பொருள் பார்த்தீங்கன்னா அக்யூரேட் டேட்டா, பெஸ்ட் பிளானிங், அப்புறம் ப்ராஸ்பரஸ் இந்தியா. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா சரியான தரவுகள், தரவுகள்னா டேட்டா, அப்புறம் பெஸ்ட்டுனா சரியான திட்டமிடுதல், வளமான இந்தியா. இதுதான் மேடம் இந்த வருஷத்துக்கான தீம்.
0: சரிங்க மேம், நம்ம இதை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம்.
1: ஷூர் மேடம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: 11:51 நம்ம கேட்டுரைச்சிட்டு இருக்கோம். பூவே பெண் பூவே, இன்னைக்கு உலக மக்கள் தொகை தின சிறப்பு நேரலை தான் கேட்டுட்ருக்கோம். நேரலையில் நம்ம கூட இணைந்திருக்காங்க ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியின் புள்ளியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி நிர்மலா அவர்கள். தொடர்ந்து நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம். மேம், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்திங்கன்னா உலக மக்கள் தொகை சார்ந்தும் அதில் புள்ளியியல் துறை சார்ந்தும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த புள்ளியியல் துறை படிச்சுட்டு இருக்காங்க இல்லை படிக்கணுன்ற ஆர்வம் இருக்க மாணவர்களுக்கு இதில் எந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்குது, எந்த மாதிரி படிக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணும் இதுக்கு, இல்லை இதை முடிச்சுட்டு இதுக்கு மேலே ஏதாவது பெரிய படிப்புகள் படித்தாதான் நமக்கு ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு இருக்குமா, அதை பற்றின தகவல் கொஞ்சம் முழுமையாக சொல்லுங்கள் மேம்.
1: கண்டிப்பாங்க மேடம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஐடி செக்டரில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏஐ வந்ததுக்கப்புறம் நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு இல்லைங்களா. இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃபியூச்சரை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அந்த சுச்சுவேஷன் வருது. ஏன்னா ஏஐயோட பேக்ரவுண்டே ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஏஐ கொடுக்கறதுங்க. இப்போ டெக்னிக்கலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறப்போ இவங்களுக்கான வேலைவாய்ப்பு அதிகங்க. கவர்மெண்ட்ல நீங்க கேட்டிருக்கீங்க, கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டைரக்டர்னு நிறைய வேகன்சிஸ் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுக்கு எலிஜிபிளும் கூட. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியுது.

0: வெப்சைட் போட்டுட்டு போயிட்டு ஆனுவல் கேலண்டர் டவுன்லோட் பண்ணி அதுக்குண்டான சிலபஸுமே நம்ம அந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். அதை கரெக்டாக அவங்க படித்தாலே ஈஸியாக அவங்க அந்த வேலைவாய்ப்பு பெறலாம். இப்போ சாதாரணமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எழுதக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் த்ரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்கங்க. இப்போ நம்ம இந்த ஸ்பெசிஃபிக்கான சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் ஈஸியாக மக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா 100,000 பேர் 1,000 பேர்த்துக்கூட ஓடி ஒரு வின்னிங்கில் ஜெயிக்கிறத காட்டிலும் சில பல ஒரு 10 பேர்த்துக்கூட ரேஸில் ஓடி ஜெயிக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ஈஸி இல்லைங்களா? அது மாதிரி தான் கவர்மெண்ட்டில் வேலை வாங்குறது பேஸ்ட் ஆன் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலிமா.
1: ஓகே மேம், அப்போ இந்த புள்ளியியல் துறையில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது?
0: ஆமாங்க, கவர்மெண்ட் செக்டரில் அதிகமாக இருக்குங்க.
1: சரி மேம், இப்போ இதுக்காக படிக்கிறவங்களோட விழிப்புணர்வு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குது மேம்? மாணவர்களோட சேர்க்கை எந்த அளவுக்கு இருக்குது மேம் இந்த துறைக்கு?
0: கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நம்ம காலேஜ்லாம் நல்லாவே இருக்குங்க, நிறைய விழிப்புணர்வு இருக்குது. பேரண்ட்ஸ்க்குமே தன்னோட குழந்தைகள் எப்படியும் நல்ல ஒரு வேலையில் போகணுங்கிற ஆர்வம் இருக்குது. நம்ம காலேஜில் பெண் குழந்தைகளோட காலேஜ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கவர்மெண்ட் மேலே நிறையவே அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு லைஃப் செக்யூர்டு ஜாபாக இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க.
1: சரி மேம், இப்போது நம்ம வந்து ஒரு நாட்டோட பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் இதெல்லாம் எடுக்கிறோம் இல்லை மேம், ஆயுட்காலம் போன்ற இந்த தரவுகள்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு நாட்டை பற்றி என்ன மாதிரி சொல்லக்கூடிய ஒரு தரவுகள் மேம்?
0: இது வந்து பொருளாதார வளர்ச்சியை பற்றியும் அந்த நாட்டோட ஸ்டேட்டஸுங்க உலக நாடுகள் மத்தியில் நம்மளுக்கு உண்டான மிகப்பெரிய பலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தரவுகளாக தான் இது இருக்குங்க.
1: சரிங்க மேம், இந்திய மக்கள் தொகை தொடர்பாக எதிர்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்னவா இருக்கும் மேம்?
0: இந்திய மக்கள் தொகை எதிர்கால சவால்கள் பார்த்திங்கன்னா அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து மக்கள் சரியான வகையில் பயன்படுத்தணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது, காடுகள் முக்கியமாக அழியக்கூடாதுங்க, அழியாமல் பார்த்துக்கணும். அதான் குடிநீர் ஆகட்டும், ஒரு போக்குவரத்து நான் சொன்ன மாதிரி எதுவுமே ஒரு சிக்கனமாக பயன்படுத்தணும், என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம இடைஞ்சல் இல்லாத மாதிரி நடந்துக்கணும்.
1: நிறைய இடங்களில் சொல்கிற மாதிரி சேவ் வாட்டர், சேவ் ட்ரீஸ், சேவ் ஃபாரஸ்ட் அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். அது எல்லாமே நம்ம பயன்படுத்தும் போது மக்கள் தொகை அதிகரிப்புன்றது நம்மளை பெருசாக பாதிக்காது இல்லைங்களா?
0: ஆமாங்க.
1: சரி,
0: இந்த மாதிரி ஊடகங்களில் நீங்கள் இந்த மாதிரி இன்வைட் பண்ணி இந்த மாதிரி டாக் கொடுக்கறது, ஒரு பப்ளிக்கில் ஒரு முகாம் விட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சொல்கிறது, இந்த மூலமா மக்களுக்கு ரீச் ஆகுங்க.
1: சரிங்க மேம், சரிங்க மேம், இப்போ வந்து புள்ளியியல் மாணவர்களுக்கு மக்கள் தொகை ஆய்வு எந்த அளவுக்கு முக்கியமான துறையாக இருக்குது மேம்?
0: ஏன்னா இதோட பேக் போனே இதுதாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பாப்புலேஷன் சென்சஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பேக் போன். ஏன்னா டேட்டா கலெக்ஷனுங்கிறது கலெக்ஷனோட அது வெறும் நம்பர்ஸாக நம்ம அதை பார்க்காம ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் அதுக்கப்புறம் அதில் வந்து கிளாஸிஃபை பண்ணணும். எந்த ஏஜ் குரூப் இன்டர்வல் ஆகட்டும், அவங்களோட எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மருத்துவ வசதிகள் ரெக்யூர்மெண்ட், இது எல்லாமே செக்ரிகேட் பண்ணி டேபிளேஷனாக நம்ம போட்டு ஃபர்தராக கவர்மெண்ட்டுக்கு அப்பப்போ பிளானிங்க்கு தேவையானதோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற பிளானிங்கை இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இந்த டேட்டா பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்.
1: சரிங்க மேம், ஒரு நேயர் இணைப்பில் காத்துட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம்.
0: சரி,
1: வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: அதாவது புள்ளியில பற்றி நிறைய தகவல்களை சொல்லிட்டு இருந்தீங்கம்மா. இப்போ வந்து மக்கள் தொகை வந்து ஒரு சில நாடுகள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு, இத்தனை லட்சம் மக்கள், இத்தனை கோடி மக்கள்லாம் கரெக்டாக அதே வந்து சில வருடங்களா பல வருடங்களா அதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அதே சமயம் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகரிப்பால விலங்குகள் பறவைகள் எல்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: மக்கள் தொகை அதிகரிக்கிறதுனால டைரக்டாக விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ எந்த பாதிப்பும் இல்லைங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஊட்டி இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு நம்ம போகிறப்பவே நிறைய அவேர்னஸ் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கலாம் நீங்கள், அனிமல்ஸ்க்கு வந்து ஃபுட்டு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அவேர்னஸ். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அது இயற்கையாக அது தானாக போய் அதோட தன்னோட உணவையோ தன்னோட தண்ணீரையோ தேடிக்கிறத நம்ம வந்து அதை தடுத்துறோம். அது ஈஸியாக நம்ம ரோட்டில் உட்காந்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருங்கிற அந்த ப்ராக்டிஸை நம்ம கொடுத்துட்றோம். அது ரெண்டாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் அது அவங்களோட ஃபுட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க, அது நேச்சுரலாக சாப்பிட்டு பழகிருக்கும் அதோட ஜீனில். நம்ம உப்பு இந்த மாதிரி சில ப்ராசஸ்டு ஃபுட்டு போடுறப்ப அதோட வயிற்றுக்கு சேராமல் கூட போகலாம் இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி தான் நம்ம சைட்லேருந்து தான் சப்போர்ட் கொடுக்கணுமே தவிர விலங்குகள் பறவைகள்னால டைரெக்டாக ஒரு பாப்புலேஷன் க்ரோத் வந்து பாதிப்படையிறது இல்லைங்க.
1: சரிங்க மேம், மேம் இப்போ வந்து ஏஐ இல்லாத துறைகளே கிடையாது இல்லைங்களா? இப்போ நம்ம புள்ளியியல் துறையில் எந்த அளவுக்கு ஏஐயோட தலையீடுன்றது இருக்குது மேம்?
0: சூப்பர் க்வெஸ்டின் மேடம். இப்போ நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டரில் கேட்ட மாதிரி இப்போ ப்ரைவேட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு தான் வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்டிஸ்ட் தான் ஹைலி பெய்டு ஜாபுங்க வேர்ல்டு லெவலில். நீங்கள் சும்மா சாட் ஜிபிடிலேயோ கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஹைலி பெய்டு ஜாப் இன் ப்ரைவேட் செக்டர்னால் கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்டிஸ்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ

0: ஐடிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இப்போ வர்றப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெக்னிக்கலாக நம்ம படிக்கிறதுனால லைஃப் லாங் எப்பவுமே அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறதே கிடையாதுங்க, நம்மளுக்கு க்ரோத் மட்டும்தான்.
1: சரிங்க மேம், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க இளைஞர்களுக்காகட்டும் இல்லை மாணவர்களுக்காகட்டும் குடும்பங்கள் அதுக்கு அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் அப்படின்னா என்ன மேம் சொல்ல போகிறீங்க?
0: நிகழ்ச்சியோட நிறைவில் நான் மக்கள்கள்ட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இன்றைய தினம் வந்து ஜூலை 11 வந்து உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிச்சிட்டு வரோம் இல்லைங்களா. இப்போது இதில் வந்துட்டு இப்போது ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக மக்கள் தொகை கணக்கெடுத்தது வந்து 2011 இல்லைங்க. இப்போ 2021 ஆக்சுவலி இப்போ 10 இயர்ஸ் ஒன்ஸ் நம்ம கணக்கு எடுக்கணும். இப்போது நம்மளுக்கு கோவிட் பேண்டமிக்னால கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இப்போ கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுக்கு உண்டான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ மக்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, வெறும் நம்பர்ஸாவோ இவங்க வர்றாங்கங்கிறதுக்கு அவங்கள வந்து ஒரு இதாக நினைக்காம தயவு செஞ்சு நல்ல ஒரு டேட்டாவை கரெக்டான துல்லியமான டேட்டா நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது சரியான நம் திட்டமிடுதல் நாட்டோட வளர்ச்சிக்கும் நாட்டோட திட்டமிடுதலுக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தியாக அது அமையும் அப்படிங்கிறதுனால நேயர்கள் அனைவருக்கும் என்னோட சார்பில் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது அவங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுங்க. நாட்டோட வளர்ச்சிக்கானதுன்னு நீங்கள் மனசில் வச்சுட்டு அதுக்கு முயற்சி பண்ணுங்க.
1: சரிங்க மேம், அதாவது தரவுகள் கொடுக்கக்கூடிய தரவுகள் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம கேட்டுட்ருக்க நேயர்களும் சரி அவங்க நிறைய பேருக்கும் சரி சொல்லுவாங்க, கொடுக்கக்கூடிய தகவலை சரியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே எடுத்து சொல்லுவாங்க மேம். இன்றைக்கி உலக மக்கள் தொகை தின சிறப்பு நேரலையில் பல பயனுள்ள தகவல்களை எளிமையாகவும் தெளிவாகவும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. மக்கள் தொகை வளர்வது இயல்பு, ஆனால் அதோடு சேர்ந்து கல்வி, ஆரோக்கியம், பொறுப்புணர்வு மற்றும் வளங்களின் சரியான பயன்பாடும் வளரணும் அப்படின்றது தான் இன்றைய நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கமாக நம்ம ஏற்பாடு செஞ்சுருந்தோம். நிகழ்ச்சியை கேட்டு இருந்த நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். எங்களுக்கு இவ்வளோ தகவல்கள் வழங்கின உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மேம்.
0: தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வான ஒரு ப்ரோக்ராம் ஏற்படுத்தி கொடுத்த அகில இந்திய வானொலி நிலையத்துக்கும் அவங்க அதில் இருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நேயர்கள் அனைவரும் இவ்வளவு நேரம் கேட்டு அதை பயன்பெறணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். For admission contact 9965-23999.
1: இன்னைக்கு பூவே பெண் பூவே உலக மக்கள் தொகை தின சிறப்பு நேரலை தான் கேட்டோம். நேரலையில் நம்ம கூட இணைந்து நிறைய தகவல்கள் வழங்கினாங்க ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியின் புள்ளியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி நிர்மலா அவர்கள்.
4: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.

இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணையும் நிகழ்ச்சி இன்று பண்பலையில் வளமர காத்திருக்கும் நிகழ்ச்சி குறித்த நிகழ்ச்சி நிரல் தான் கேட்கப் போறோம். இன்று பகல் 12:10 தமிழ் அருவி என்னை தாளாட்டும் தாய் தமிழே ஏ தீபா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், தொடர்ந்து அறிவிப்புகள், மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள்,

0: 5 வானிலை அறிக்கை கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் களம் என்று உழைப்போம் உயர்வோம். 2:30 பன்மொழி பாடல்கள், 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அதற்கு நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0343 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க. 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்ட் கேர் வழங்கும் நாளும் நலமுடன், 5:00 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள் கேட்கலாம். 7:25 வயல்வெளி, இன்று எள் மற்றும் பருத்தி சாகுபடி நேர்முகம் கேட்கலாம், பங்கேற்கிறார் ஈச்சப்பாடி சி பன்னீர்செல்வம் அவர்கள். 8:00 இளம் தென்றல், இன்று தமிழ் பேசுங்க. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள், இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல்கள் ஒழிக்கப்படும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். நேயர்களை இன்று பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi and his New Zealand counterpart Christopher Luxon have decided to elevate the bilateral relationship to a strategic partnership. Secretary East Rudhrendra Tandon shared this in Auckland while addressing the special briefing on the Prime Minister's visit to New Zealand. He added that the Prime Minister's endorsed the Indian-New Zealand Strategic Partnership Roadmap to 2030 as a framework to guide the joint action over the next 4 years. He added this decision aims to take bilateral relations to a new level, strengthen the existing cooperation mechanisms and explore new avenues for deepening cooperation both bilaterally and multilaterally.
2: Is the decision by the two prime ministers to raise the relationship to a strategic partnership. They also decided that this goal of a more strategic relationship would be approached systematically, for which they decided that there would be a roadmap to take us forward the next couple of years. This roadmap has been summarized, in fact, in a document which is being released along with the joint statement that the two prime ministers are issuing at the conclusion of their talks.
1: Earlier, speaking during delegation-level talks, Prime Minister Modi said that his visit to New Zealand marks a historic milestone in bilateral relations and will give fresh momentum to ties between the two countries. Prime Minister Modi said India and New Zealand can play an important role in strengthening peace, stability and security in the Indo-Pacific region.
3: लोकतांत्रिक मूल्यों में दृढ़ विश्वास हमें नेचुरल पार्टनर बनाता है, मेड फॉर ईच अदर जैसा है ये, और दूसरी प्रकार से दो मैरिटाइम देश के रूप में हमारा करीबी सहयोग इंडो पैसिफिक को एक नई ताकत देता है और शांति के हमारे जो लक्ष्य हैं उसको अचीव करने में हमारे संबंध एक नई ऊर्जा भर सकते हैं.
1: The bilateral discussions were preceded by a ceremonial welcome at the Government House, where Prime Minister Modi was accorded a guard of honour. Later in the day, Prime Minister Modi and his New Zealand counterpart participated in the India-New Zealand Business Engagement 2026 event in Auckland, where both leaders reaffirmed their commitment to strengthening economic ties between the two countries. In a reflection of the strong people-to-people ties that exist between the two countries, Mr. Modi will address a large gathering of the Indian diaspora today. Defence Minister Rajnath Singh has said today that India is building a strong, self-reliant and future-ready defence force by strengthening both conventional

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:10.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
0: நேர்கள் இனி கேட்கலாம் தமிழ் அருவி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னை தாளாட்டும் தாய் தமிழே நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் ஏ தீபா அவர்கள்.
2: தர்மபுரி தன் ஆயிலேயே சிறு நெல்லிக்கனி வழி ஔவையனும் தமிழுக்கு ஆயுள் கூட்டிய அதியமான் வாழ்ந்த ஊர். அப்படி வாழ்ந்தவன் ஊர் தகடூர் என்கிறது வரலாறு. பூக்கோளம் சொல்கிறது தங்க ஊர் என்று தர்மபுரி. இனிக்கும் தமிழ் சொல்லும் முக்கனிகளில் முதற்கனியா மாம்பழம் என்று தன்னிடத்தே விளைவிக்கும் சேலத்திற்கு அப்பெருமை தந்த. இப்படியாக வீரமும் கொடையும் நிர்வாகமும் கோட்டையும் கொத்தளமும் ஆக இருக்கின்றது தர்மபுரி. புரியட்டும் இன்னும் பல சிறப்புகள், அப்போது அது புரியட்டும் அனைத்து மக்களுக்கும். அத்தகு தர்மபுரிக்கு அன்பான என் வணக்கம். மின்காந்த அலைகள் மூலம் தகவல்களையும் செய்திகளையும் மற்றும் இசையையும் மக்களின் செவிக்கு செம்மனே அறுசுவை விருந்து படைத்து கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஒரு சிறு கவிதை. திருக்குறள், வள்ளுவன் செதுக்கிய தேர் இது, வையகமும் வானகமும் போற்றும் ரதம் இது, வானுயர்ந்த வடம் இது, மக்கள் கரம் ஒன்றிணைந்து அழகாயிருக்கும் தேர் இது, 7 சீராய் பிரித்து அதை ஏட்டில் எழுதி வைத்தாயினி, மொத்த குரலையும் தன்னகத்தை மெய்சிரிக்கச் சொன்னாயினி, 9 கோள்களின் சிறப்பினையும் ஒன்றாய்ச் சொன்ன புலவண்ணி, எத்தனை தலைமுறை வந்தாலும் இழுக்க இழுக்க சலிக்கலையே, படிக்க படிக்க திகட்டலையே ஐயனி, ஆளிமேலே நின்று நீ அழகாய்க் காட்சி தருகின்றாய், 7 டன் எடை கருங்கல்லும் தன்னகத்தை கொண்டு நீ 133 அடி உயரத்தில் ஓங்கிக் காட்சி தருகின்றாய். திரு என்ற அடைமொழியாம் தித்திக்கும் பல சிறப்பாம், எழுத்தாணி கொண்டு எழுதுகையிலே என்னென்ன நினைத்தாயோ ஐயனி, உலகத்தை தன்னகத்தை ஒரு நூலில் கொண்டவராம், பலவித பண்புகளுக்கும் இருக்கும் அவன், நாவசைக்கும் திருக்குறளும் பிறக்கும் அது, அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடித்தாய் நீ, ஓலைச்சுவடியில்

அழகா எழுதி ஒழுக்கப் பண்பை சொன்னாய் நீ. மாலை நேர மேகக்கூட்டம் போல யாருக்கும் பிடிபடாமல் போகிறாய் நீ. உலக மக்களை ஒருமைப்படுத்தும் சிறப்பு உனக்குண்டு. அறிவு உணர்வின் அடிப்படையில் அமைந்த நூல் நீ. படிப்பவரை கவர்ந்து படிக்காதவரையும் படிக்கும்படி செய்த மாயை நீ. புனிதமான மெய்மொழிகளை கொண்ட நூல் நீ. முப்பால் பொழிந்த தேவனே, அறம் பொருள் இன்பம் வீடனும் அண்ணாவின் சிறப்பை அழகாகச் சொன்ன புலவன் நீ. குன்றின்மணி மேல் விதைத்து அனிச்சம் குவளை மனம் நுகர்ந்து நெருஞ்சி பழம் தான் சுவைத்து தமிழ் கடவுள் இருச்சொல்லை தான் தவிர்த்து ஒன்பது என்ற எண் இல்லா குரல் படைத்து மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு சொன்ன அறநூல்தான் திருக்குறள். கண்ணிமைக்க தோணலையே, தினம் படிக்க மறக்கலையே, எண்ணற்ற செய்திகளை ஏட்டில் சொன்ன புலவன்னி. ராணியாக நான் இருந்தாலும் விடியற்காலையில் படித்தேன், உன் விந்தையில் மயங்கி போனேனே ஐயனே என்று விக்டோரியா மகாராணியும் தன் மெய்சிலிர்க்க சொன்ன நூல் இது திருக்குறள்தானே. நிச்சயமாக என்னை தாளாட்டும் அன்னை தமிழே மிகவும் சிறப்பான ஒரு தலைப்பு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளுடு முன் தோன்றிய மூத்த குடி நம்மளுடைய தமிழ்குடிதானே. இதில் என்ன ஐயம் இருக்கிறது? உண்மைதானே. பெருமையுடன் போற்றப்படும் தமிழினத்தின் உயிர் மூச்சுதான் நம்மளுடைய தமிழ் மொழியாகும். மனிதன் பிறந்தவுடன் முதலில் கேட்கும் குரல் நம்மளுடைய தாயின் தாளாட்டுதானே ஐயா. தாயின் தாளாட்டுக்கும் அந்த தாளாட்டை போலவே நாம் வாழ்ந்தால் முழுவதும் நம்மை அரைவணைத்து வழிநடத்தி அறிவூட்டி வளர்ப்பது தமிழ் மொழியாகும். அதனால்தான் தமிழை அன்னை தமிழ் என்று அன்புடன் அழைக்கின்றோம் நாம் அனைவரும். என் சிந்தனைக்கும் பேச்சுக்கும் எழுத்துக்கும் உயிர் கொடுக்கும் அன்னை தமிழை நினைக்கும் போதெல்லாம் பெருமையும் மகிழ்ச்சியும் என் மனதில் ஊற்றெடுத்து பாய்கிறது, என் உள்ளத்தில் பொங்குகின்றன. தமிழின் தொன்மைகளை நாம் எண்ணற்று சொல்லிக்கொண்டே போகலாம், அவற்றிற்கு சொல்ல அளவே இல்லை. உலகின் மிக பழமையான மொழிகளில் தமிழ் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது என்பதில் ஒரு ஐயமும் இல்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கணமும் இலக்கியமும் பெற்ற வளர்ந்த மொழி தமிழாகும். தொல்காப்பியம் உலகின் பழமையான இலக்கண நூல்களில் ஒன்றாகும், நூல்களில் ஒன்றாகும். அது சங்க இலக்கியங்கள், தமிழரின் பண்பாடு, வீர உணர்வு, காதல், இயற்கை, ஒழுக்கம் ஆகியவற்றை தமிழ் மொழி காலத்தால் அழியாமல் தலைமுறைகளை தாண்டி இன்னும் உயிர்ப்புடன் வாழ்ந்து வருகிறது. அதுவே தமிழரின் மிகச்சிறந்த பெருமைகளுள் ஒன்றாகும் அல்லவா? ஒரு குழந்தை முதலில் உச்சரிக்கும் சொற்கள் தாய்மொழியில்தான் அமைகிறது, அது நாம் அறிந்த ஒன்று. தாய் குழந்தையின் தாளாட்டில் உறங்க வைப்பது போல தமிழ் மொழி நம் மனதை அமைதிப்படுத்துகிறது. தமிழ் பாடல்கள், பழமொழிகள், கதைகள், நீதிக்கதைகள், இலக்கியங்கள் அனைத்தும் நமக்கு மன நிம்மதியை மட்டும் கொடுப்பது அல்லாமல் நல்லொழுக்கத்தையும் மனித நேயத்தையும் கற்பிக்கின்றன. தாயின் அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது போல தமிழ் மொழியும் எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரையும் சமமாக அணைக்கிறது. அதனால் தமிழ் உண்மையிலேயே நம்மை தாளாட்டும் அன்னைக்கு நிகரானவள்தானே. தமிழின் இலக்கிய வளங்களை பற்றி சொல்கிறேன். தமிழ் மொழியின் பெருமையை உலகறிய செய்தவை அதன் இலக்கியங்களாகும். திருக்குறள் மனித வாழ்விற்கு தேவையான அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை எளிய குரல்களில் எடுத்துரைக்கிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்கள் தமிழின் கற்பனை வளத்தை, சிந்தனையை, ஆழத்தை வெளிப்படுத்துகின்றன. பாரதியார், பாரதிதாசன், ஔவையார், கண்ணதாசன் உள்ளிட்ட கவிஞர்கள் தமிழின் இனிமையை உலகிற்கு சிறப்பாகச் சொன்ன செய்தி நமக்கு தெரியும். அவர்களின் படைப்புகள் இன்று வரை மக்களின் மனங்களில் வாழ்கின்றன. தமிழ் அறிவின் மொழி என்று எப்படி நாம் சொல்கிறோம் என்று பார்க்கலாம். தமிழ் மொழி உணர்ச்சியின் மொழி மட்டுமல்ல, அறிவியல், கணிதம், மருத்துவம், தத்துவம், கல்வி உள்ளிட்ட பல துறைகளிலும் சிறந்து விளங்கும் அறிவின் மொழியாகத்தான் நம்மளுடைய தமிழ் மொழி விளங்குகிறது. இன்றைய கணினி மற்றும் இணைய உலகிலும் தமிழ் பயன்பாட்டு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மின்னணு நூல்கள், இணையதளங்கள், செயலிகள், சமூக வலைதளங்கள் என எல்லா தளங்களிலும் தமிழ் தனது தடத்தை பதித்துள்ளது. அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை, உண்மைதான். தமிழும் பண்பாடும், தமிழ் மொழியோடு தமிழரின் பண்பாடும் இணைந்துள்ளது. தமிழர் என்றாலே விருந்தோம்பலில் மிகவும் சிறப்பு பெற்றவர்தானே. பெரியோர்களுக்கும் மரியாதை, இயற்கையை நேசித்தல், ஒற்றுமை, மனிதநேயம் போன்ற உயர்ந்த பண்புகள் தமிழர் வாழ்க்கையில் மொழி வழியாகவே பரவியுள்ளன. பொங்கல், தமிழ் புத்தாண்டு திருவிழாக்கள், நாட்டுப்புற

கலைகள் அனைத்தும் தமிழின் பண்பாட்டு செல்வங்களாகவே நாம் கருதுகின்றோம். உலக அரங்கில் தமிழ் இன்று இந்தியா மட்டுமல்ல, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் தமிழ் தலைத்தோங்கி நிற்கிறது, பேசப்பட்டும் வருகிறது. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் தங்கள் மொழியையும் பண்பாட்டையும் பெருமையுடன் பாதுகாத்து வருகின்றன. தமிழ் உலகிற்கு மதிப்பு பெற்ற செம்மொழியாக திகழ்கிறது. தமிழ் கற்க வேண்டிய அவசியம் இன்றைய இளம் இளைஞர்களையும் தமிழ் மொழியை சரியாக பேசுவதும் எழுதுவதும் கற்றுக்கொள்ள வேண்டும். பிற மொழிகளை கற்பது அவசியமானது, ஆனால் தாய்மொழியை மறப்பது நமது அடையாளத்தை இழப்பதற்கு சமமாகும். எனவே இளைஞர்களாகிய நாம் ஒவ்வொரும் நம்மளுடைய தாய்மொழியின் முக்கியத்துவத்தை அறிந்து வாழ்க்கையில் சிறப்பாக செயலாற்ற வேண்டும். சமூகத்திலும் தமிழை பயன்படுத்தும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய உறுதிமொழி, அன்னை தமிழின் பெருமையை எப்பொழுதும் போற்ற வேண்டும். என்னை தாளாட்டும் அன்னை தமிழே வெறும் சொற்கள் அல்ல, அது ஒவ்வொரு தமிழரின் உணர்வாகத்தான் இருக்கிறது. என் வாழ்வின் முதல் மொழியாகவும் என் சிந்தனையின் மொழியாகவும் என் அடையாளத்தின் மொழியாகவும் தமிழ் இருக்கிறது. தாயின் அன்பு என்றும் குறையாதது போல தமிழ் மொழியின் பெருமையும் என்றும் அழியாததாகத்தான் இருக்கிறது. அன்னை தமிழின் அரவணைப்பு வாழ்வதே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. தமிழ் வளர வேண்டும், வாழ வேண்டும், அதனுடன் சேர்ந்து நாமும் சிறப்பாக வாழ வேண்டும். தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியத்தில் தமிழ் மொழியுடைய தன்மை அழகாக சொல்லியிருக்காரு. செம்மை மற்றும் அதோடைய இலக்கண அமைப்பை உலகிற்கு எடுத்துக்காட்டிய முதல் இலக்கண நூலாகவும் கருதப்படுகிறது நம்மளுடைய தொல்காப்பிய நூல். தொல்காப்பியத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்துள்ளார். இலக்கணத்தை முறையாகவும் வகுத்துள்ளார் தொல்காப்பியர். எழுத்து, சொல்லு, பொருள் என மூன்று அதிகாரத்தையும் அழகாக சொன்னவர். தமிழின் தொன்மையை நிலைநாட்டினார். தமிழ் மிகவும் பழமையான செம்மையான மொழி என்பதை அவரது நூல் உறுதிப்படுத்துகிறது. எழுத்து ஒளி சொற்களின் அமைப்பை விளக்குகின்றன. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை சொல் உருவாக்கம் போன்றவற்றை விரிவாக எடுத்துரைத்துள்ளார் தொல்காப்பியர். பிற்கால தமிழ் இலக்கியங்கள் அனைத்தும் தொல்காப்பியத்தின் இலக்கண நெறிகளை பின்பற்றுகின்றன. தமிழர் வாழ்க்கை முறையை பதிவு செய்தார். மொழியோடு சேர்ந்து பண்பாடு, காதல், வீரம், வாழ்க்கை, சமூக ஒழுக்கம் ஆகியவற்றையும் விளக்கி சொன்னவர் தான் நம்முடைய தொல்காப்பியர். தொல்காப்பியர் தமிழ் மொழியின் புகழ்ந்து தனிப்பட்ட கவிதை வடிவில் கூறவில்லை, ஆனால் தொல்காப்பியர் என்ற மகத்தான இலக்கண நூலை இயற்றி நமக்கு பெருமை சேர்த்துள்ளார். மொழியின் செம்மை வளம், தொன்மை, இலக்கிய பெருமையை உலகிற்கு நிலைநிறுத்தியவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் தொல்காப்பியர். ஔவையார் தமிழ் மொழியின் பெருமையை நேரடியாக புகழ்ந்து பல இடங்களில் கருதுவனவாக வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக எளிய தமிழ் அறம், ஒழுக்கம், கல்வி, மனித நேயம் ஆகியவற்றை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் ஔவையார். ஔவையாரின் புகழ்பெற்ற சில வரிகளை நான் இங்கு சொல்கிறேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகு அளவு. இந்த வரிகள் கல்வியின் பெருமையையும் தொடர்ந்து கற்க வேண்டிய அவசியத்தையும் உணர்த்துகிறது. தமிழ் மொழி அறிவை வளர்க்க சிறந்த மொழி என்பதையும் மறைமுகமாக எடுத்துரைக்கின்றன. மேலும் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற நூல்கள் மூலம் எளிமையான தமிழில் உயர்ந்த வாழ்க்கை நெறிகளையும் போதித்தார் நம்மளுடைய ஔவையார். சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி நாம் எவ்வளவோ சொல்லலாம். அவர் சொன்ன தமிழின் சிறப்புகளையும் இங்கு பார்க்கலாம். தமிழ் மொழியை தாயாகவும் தெய்வமாகவும் உயிராகவும் போற்றி பாடிய மகா கவிஞர்தான் ஆவார். தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்து கூறும் சிறப்பான வரிகள் சிலவற்றை பார்க்கலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அழகாக எடுத்துரைத்தார் அல்லவா. இந்த வரிகள் உலக மொழிகளிலேயே தமிழ் இனிமையான மொழி என்பதை பெருமையுடன் எடுத்துரைக்கின்றன. அது மட்டுமா, மேலும் தேமுதர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற தமிழ்மொழி உலகம் முழுவதும் ஒழிக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தை வெளிப்படுத்தினார் அவர். அவரைத் தொடர்ந்து பாரதியார் தமிழ் மொழியை தொடர் மொழியாக மட்டும் பார்க்கவில்லை, தாயைப் போல நம்மை வளர்த்த அன்னை தமிழாகவும் பார்த்தார். வீரத்தையும் மனித நேயத்தையும் கற்றுத்தரும் பாரதிதாசன் தமிழ் மொழியை தனது உயிராகவும் தாயாகவும் தமிழர் அடையாளமாகவும் போற்றிய கவிஞராக அவர் விளங்கினார். அவரது படைப்புகளில் அன்னை தமிழ் பற்றி ஆழமாக பாசமாகவும் பெருமையாகவும் வெளிப்படுத்துகின்றார். பாரதிதாசன் கூறிய புகழ்பெற்ற சில வரிகளை பார்க்கலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப

மாநிலங்கள் உயிருக்கு நேர். தமிழ்மொழி அமுதை போன்ற இனிமையான சுவை உடையது, அது நம் உயிருக்கு இணையானது என்றும் கூறுகிறார். பேசுதல், எழுதல், படித்தல் இவை அனைத்திற்குமே பார்த்திங்கன்னா தமிழ் வந்து மிகவும் சிறப்பானது. நம்முடைய உள் உணர்வுகளை நம்ம அழகாக வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா எதன் மொழின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொழியின் மூலமாக தான் நம்மளால் வந்து வெளிப்படுத்த முடியும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மொழி நம்மளுடைய தமிழ் மொழி தானே. தமிழ்மொழியின் தேனை விட இனிமையான மொழி என்று சொல்லலாம். எனவே நாம் ஒவ்வொருவரும் தமிழ் மொழியை அடுத்த நிலைக்கு அழகாக கொண்டு செல்ல வேண்டும். மட்டுமல்லாமல் தொன்மைமிகு தமிழ் என்று தரணியர் அத்தனை பேரும் ஒத்துக்கொண்ட பல்லாயிரம் மொழிகள் கொண்ட பூமியில் தமிழ் மொழியை முதல் மொழி என்று அனைத்து நாடுகளும் அனைத்து மொழிகளும் அனைத்து கண்டங்களும் என ஒட்டுமொத்த உலகமும் ஒத்துக்கொண்ட விஷயம்தானே நம்மளுடைய தமிழ் மொழி. அது நம் அன்னை தமிழ். அப்படியாக இந்த அன்னை தமிழ் அத்தனை மொழிகளுக்கும் அன்னையான தமிழாக இருக்கிறது. மேலும் அதற்கான இலக்கணம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியருக்கு முன்பே கூட மெல்ல மெல்ல இலக்கணம் வகுக்கப்பட்டு இருக்கலாம். இதனை இவர் மெருகேற்றி சீராக்கி என இலக்கணம் முழுமையாக எழுதியிருக்கலாம். வரலாறு யாரையும் முழுமையாக அறியக்கூடும் நம் அன்னை தமிழைப் போலவே. அப்படி இலக்கணத்திற்கு வழிவகுத்த வழிவந்த அன்னைத்தமிழ் வழியாக எண்ணற்ற படைப்பாளர்கள் இரத்தமொழி ஆளுமை நாள் மொழியின் திறனால் தமது திறனால் என வள்ளுவர் முதல் கம்பன் வழியாக இன்று வரை இருக்கின்ற இலக்கிய படைப்புகளில் இனியும் வரப்போகின்ற படைப்பாளிகள் என தமிழை கட்டி காத்து கொண்டு செல்கின்றன. நிலை சூழல் நமது விருப்பம் எதிர்பார்ப்பு எல்லாம் உள்ளது. அந்த வகையில் வள்ளுவர் சொல்வதை ஒரு எடுத்துக்காட்டாக தருக. கம்பரின் அவமானங்களும் மொழி ஆளுமைகளும் கதை சொல்லிய பாங்கும் என மூலக்கதையை மாற்றாமல் அதைவிட பன்மடங்கு சிறப்பாக தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் சேக்கிலார் இளங்கோவடிகள் என தமிழை கையாண்டு உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். அதனால் ஒரு புறநானூறு என்றும் பதினொன்கீழ்கணக்கு மேல்கணக்கு என்றும் இதிகாசங்கள் காப்பியங்கள் ஐங்குறு என பல்வேறு வகையான இலக்கியங்கள் நம்மிடையே உலவுகின்றன. அத்தனைத்தும் காரணமாக அன்று முதல் தொடங்கி அத்துணை இலக்கிய கருத்தாக்கள் படைப்பாளிகள் கவிஞர்கள் என அன்று தொடங்கி இன்று வரை சென்று கொண்டிருக்கிறது நம் அன்னை தமிழின் பெருமை. இது மட்டுமன்றி தமிழ் என்பது மூவகையாக பிரித்து இயல், இசை, நாடகம் என இலக்கியத்திலும் இசையிலும் நாடகத்திலும் என முத்தமிழாக விளங்கி அக்காலம் தொட்டு இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய சிறப்பான தகவலாக பார்க்கப்படுகிறது. அதில் ஒவ்வொரு தமிழரின் பங்கேற்பு பங்களிப்பு என்பது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் அந்த தமிழினை அன்றிலிருந்து இன்று வரை விட்டு கொடுக்காமல் நமது அன்னையை போற்றி பாதுகாத்து வந்து கொண்டிருப்பது என்பது நம்மை வளர்த்து கொண்டே இருக்கும் அன்னைக்கும் அதன் பிள்ளைகளுக்குமான சகோதர தமிழருக்கும் நன்றியாகவும் இருக்கிறது, வாழ்த்துக்களாகவும் இருக்கிறது. பழங்காலத்தில் நாகரிகமடைந்த மக்கள் தமது அரசரின் வரலாறுகளை எழுதி வைத்தார்கள். அவ்வரலாறுகளை எழுதியவர்கள் கோயில் பூசர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் கோவில்களை எழுதியவர்கள் கோவில்களுக்கு மானியம் வழங்கியவர்கள் சமயத்தை ஆதரித்தவர்கள் என்போரை புகழ்ந்தும் தம்போடு மாறுபட்டவர்களை இகழ்ந்தும் எழுதி வைத்தார்கள். இதற்கு எடுத்துக்காட்டு இலங்கை பௌத்த பிக்குகள் எழுதி வைத்த மகாவம்சமாகும். இவ்வகை வரலாறுகள் புராணங்கள் எனப்பட்டன. புராணங்கள் சிலவற்றில் கூறப்படும் அரசர் காலங்கள் மிக பொருத்தமானதாகவும் புராணங்களில் உண்மை வரலாறுகளோடு உண்மையல்லாத கற்பனைகளும் விரவியுள்ளன. பழைய புராணங்கள் இறந்து போயினவென்றும் குப்தர் காலத்தில் இப்போதுள்ள புராணங்கள் தொகுத்து எழுதப்பட்டனவென்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். அரச அவையில் அரசனை புகழ்ந்து பாடும் புலவர்களும் இருந்தார்கள். அவர்கள் அரசனோடு போர்க்களஞ்சியம் சென்று அவனது வீரம் வெற்றி புகழ் கொடை முதலியவற்றையும் புகழ்ந்து பாடினார்கள். அரண்மனை புலவர்கள் அவ்வை பாடல்களையும் அரசனது முன்னோர் புகழ்களையும் சிறப்பு காலங்களில் அரண்மனையில் பாடினார்கள். இவ்வகை பாடல்கள் சமய சம்பந்தம் பெறாதனவாக இருந்தன. அரசரின் அரண்மனைகளில் இருந்து அரசனின் புகழ்களை பாடினோர் சூதர் என அறியப்பட்டனர். சூத முனிவர் புராணங்களை சொன்னார் என வரும் ஐதீகம் இது பற்றியதாகும். சூதர் தேரோட்டுவராகவும் இருந்தார்கள்.
தமிழ்

0: நாட்டில் அரண்மனையிலிருந்து அரசனை புகழ்ந்து பாடும் புலவர்களும் இருந்தனர். அரசர் வரலாறுகளையும் அவர் புரிந்த புகழ்ச்சி சூரிய செபல்களையும் எழுதி வைத்தார்கள். அவை நமக்கு கிடைக்காதவாறு மறைந்து போயின. மெகஸ்தானிஸ் என்றனும் கிரேக்கர் மௌரிய சந்திரகுப்தனின் அரண்மனையில் தூதராக இருந்தார். சிவன் முதல் அலெக்சாந்தரின் படையெடுப்பு வரை ஆட்சி புரிந்த பாண்டியரின் எண் 154 என்றும் அவர்களின் மொத்த ஆட்சி காலம் 6431 ஆண்டு 3 திங்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளார். மதுரை தலபுராணம் குலசேகர பாண்டியன் முதல் மதுரேஸ்வர பாண்டியன் இறுதியாக 74 பாண்டிய அரசவை குறிப்பிடுகின்றது. அக்காலத்தில் தமிழ் அரசர்கள் வரலாறுகளை கூறும் புராணங்கள் இருந்தன என்பதற்கு இது சான்றாக உள்ளது. பிற்காலங்களில் நேர்ந்த மக்கள் தொடக்கத்தில் மலையும் மலை சார்ந்த இடங்களிலும் குடியேறி வாழ்ந்தார்கள். அவர்கள் காட்டில் கிடைக்கும் காய் கனிகள், கிழங்கு வகைகள், தேன் முதலியவற்றையும் வேட்டையாடுவதற்கு கிடைக்கும் விலங்குகள், பறவைகளின் இறைச்சியையும் உண்டார்கள். சாமை, மலை நெல் முதலியவற்றை பயிரிட்டார்கள். விலங்குகளின் தோலையும் மரபுரிமையும் இலைகளால் தொடுத்த உடைகளையும் உடுத்தார்கள். காடு சார்ந்த நிலங்களில் வாழ்ந்தோர் ஆடு, மாடு, எருமை முதலியவற்றை வளர்த்தார்கள். அவை கொடுக்கும் பால், தயிர், நெய், இறைச்சி முதலியவற்றையும் அவற்றின் விலைக்கு பண்டமாற்றாகவும் கிடைக்கும் நெல்லையும் பிற உணவுப் பொருட்களையும் பெற்றார்கள். காடு சார்ந்த நிலங்களில் வரகு பயிரிடப்பட்டது. கடலோரங்களில் வாழ்ந்தோர் கட்டு மரங்களில் கடல் மீது சென்று மீன் பிடித்தார்கள். உவர் நிலத்திலும் பாத்தி கட்டி உப்பு விளைவித்தார்கள். கழுதைகள் மீதும் மாடு பூட்டிய வண்டிகளிலும் உப்பை ஏற்றி சென்ற அதனை நெல்லுக்கு விலையாக விற்றார்கள். கடலோரங்களில் பனை செழித்து வளர்ந்தும் பனை செறிவுகளில் கட்டப்பட்ட குடிசைகளிலும் மக்கள் வாழ்ந்தார்கள். பனையிலிருந்து கல் எடுத்தார். ஆற்றோரங்களில் வாழ்ந்தோர் வயல்களுக்கு ஆற்று நீரை பாய்ச்சி நெல் விளைவித்தார்கள். ஆற்றுக்கு தொலைவில் வாழ்ந்தோர் மழை நீரை குளங்களில் தேக்கி வைத்து அதனை வயலுக்கு பாய்ச்சினார்கள். பருவகாலத்தை அறிந்து மழை நீரை பயன்படுத்தி நெல் விளைவிக்கவும் அவர்கள் அறிந்தார்கள். வேள்வி என்பதற்கு உபகாரம் என்னும் பொருளுண்டு. வேல் என்பதற்கு மண் என்னும் பொருளும் உண்டு. வேளாண் என்பதற்கு மண்ணில் வேலை செய்பவன் என்பது பொருள். மலை ஒதுக்குகளிலும் காட்டு ஒதுக்குகளின் பாலை நிலம் போன்ற ஆங்காங்கே புதர்கள் அடர்ந்த சில பகுதி இருக்கும். அங்கு வேட்டையாடியும் வழி சொல்வோரை கொள்கையடித்தும் எறும்புகள் புச்சுகளில் சேர்த்து வைத்திருக்கும் புல்லரிசியை சேகரித்தும் உண்டு வாழும் மக்கள் வாழ்ந்தார்கள் இவர்கள். எனவே நம் தமிழ் தாலாட்டும் வழியாக நம்மை சேர்ந்து ஒப்பாரி வரைக்கும் வருகிறது. தாலாட்டு பாடல் தாய்ப்பாலாகவும் மாறிவிடுகிறது. ஆகவே என்னை தாலாட்டும் அன்னை தமிழே வணங்கி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தமிழ் அருவி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னை தாலாட்டும் தாய் தமிழே உரை கேட்டீர்கள். வழங்கினார் ஏ தீபா அவர்கள்.

ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே. உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்க

0: விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது
1: நேய விருப்பம்.
0: உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.

0: என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ தப்பா என்ன தொட்டாலோ உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட அதை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
1: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுற, அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
0: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது.
1: அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும் போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும் போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும் நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
2: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்பட்டு கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இரு தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் ராணுவ வீரர்களின் தைரியம் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பதன் மூலம் நமது கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1990 டிசம்பர் மாதத்தில் ஐநா பொதுசபையில் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் July 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மக்கள் தொகை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து

0: சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி இணைப் பேராசிரியர் டாக்டர் சுகந்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இன்று உலக மக்கள் தொகை தினம். இந்த ஆண்டின் கருப்பொருள், இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் குடும்பத்தை சமத்துவமான மற்றும் நம்பிக்கையூட்டும் உலகில் உருவாக்க அதிகாரம் அளிப்போம் என்பதாகும். மக்கள் தொகை என்பது எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதரின் ஆரோக்கியம், கல்வி, உரிமைகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை பற்றியதாகும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சரியான பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கிய கல்வி, தரமான சுகாதார சேவைகள், பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் தகவல் அறிந்த முடிவெடுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு சேவைகளை விருப்பத்துடனும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவது தாய் மற்றும் குழந்தை நலத்தை மேம்படுத்துவதோடு பலமான சமுதாயத்தை உருவாக்கவும் உதவுகிறது.
0: பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது. நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். போக்குவரத்து துறையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஆரம்ப காலத்திலேயே துணிச்சலுடன் எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்கும் சுயமரியாதைக்கும் போராடிய முன்னோடி வீரர் அழகு முத்துக்கோன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகு முத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவிலேயே மிக வளமான மாநிலமாக சிக்கிம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024-25 ஆண்டிற்கான வருவாய் ஆய்வு அறிக்கையில் சிக்கிம் மாநிலத்தின் தனிநபர் வருமானம் 646,000 ரூபாய் என்று கூறப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தனிநபர் வருமான வரிசையில் சிக்கிமிற்கு பிறகு கோவா, சண்டிகர், தில்லி ஆகியவை இடம் பிடித்துள்ளன. கேரள மாநிலம் வயநாட்டில் மண் சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 5வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். மீனாட்சி ஆற்றில் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் கல்லாடியில் சுரங்கப்பாதை பணிகளின்போது கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட வானிகால் பாராமுல்லா பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வடக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வழித்தடத்தில் 3 ரயில்கள் வரும் 25ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இப்பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செனாப் பள்ளத்தாக்கு பகுதி மற்றும் ஃபிர்பஞ்சால் மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்முவில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4000 கடந்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுவரை 4118 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 16,740 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். காணாமல் போன ஆயிரக்கணக்கானோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் வெனிசு

வெனிசுலாவில் நிவாரண பணிகளுக்காக 30 கோடி அமெரிக்க டாலர் நிதியுதவியை திரட்ட வேண்டும் என்று ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்ட வெனிசுலாவின் சொத்துக்களை நிவாரணப் பணிகளுக்காக விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த கத்தார் பிரதிநிதிகள் குழு ஈரான் தலைநகர் டெஹ்ரான் செல்லவுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில், வளைகுடா பகுதியில் பிரச்சினைக்கு தீர்வுகாண கத்தார் மேற்கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையின் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் கத்தாரின் இந்த குழுவின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவின் ஆதரவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத்ஹாம்டனில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரை 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே இங்கிலாந்து அணியையும், காலை 6:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியையும் எதிர்கொள்கின்றன. பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் ஏற்கனவே அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. லண்டனின் லார்ட்ஸில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 2வது நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:50.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
0: நேர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
5: தேவிகா, நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேன் டியம்மா. நீ என்ன விவசாயத்தை பத்தி படிக்கிறதுக்கு போறேன்னு சொன்னவ, படிச்சு முடிச்சிட்டியா அல்லது லீவ்ல வந்திருக்கியா?
5: லீவ்ல தான்க்கா வந்திருக்கேன். நீங்க என்னக்கா இந்த பக்கம்?
6: நானா அப்படியே தோட்டத்துக்கு போலாம் அப்படின்னு நின்றுட்டு இருக்கேன். டிராக்டர் வர சொல்லியிருக்கிறேன் ஏறு ஓட்டுறதுக்கு, அதுக்கு தான் தோட்டத்துக்கு போலாம் நிக்கிறேன்.
5: நிறைய நாள் ஆச்சுக்கா, நானும் வரேன். என்னையும் கூட்டிட்டு போறீங்களா?
6: வா, அப்படியே பேசிட்டே பொடி நடையா நடந்து போவோம். அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி போகுது? ஆளே ரொம்ப இழைச்சு போயிட்டியே, சாப்பாடு எதுவும் சரியா சாப்பிடறது இல்லையா?
5: படிப்பெல்லாம் நல்லா தாங்க போகுது, நல்லா சாப்பிட்டு தான் இருக்கேன். நிறைய நாளுக்கு அப்புறம் பாக்குறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். சரி சரிக்கா, நம்ம தோட்டத்து பக்கம் ஒரு டிராக்டர் போதே, ஒருவேளை நீங்க ஓட்டுறதுக்கு வர சொன்ன டிராக்டரா இருக்குமோ? வாக்கா, சீக்கிரமா போய் பாக்கலாம்.
6: ஆமா, நம்ம தோட்டத்தை ஓட்டுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அண்ணே, இது நம்ம நிலம்தான், ஓட்டிருங்க அண்ணே.
5: என்னது, இப்படியே வா?
6: ஆமா புள்ள, இப்படியே ஓட்டாம வேற எப்படி ஓட்டுறது? நல்லா தானே இருக்கு அப்படியே ஓட்ட ஆரம்பிக்கிறது தான்.
5: என்னக்கா சொல்ற நீ? இங்க பாரு, நிலத்துல காகிதமும் பிளாஸ்டிக் கப்பும் அப்புறம் அது என்ன பீங்கான் பொருள்களா, இதுவும் என்ன உடஞ்சு போயிருக்கு. இப்படி இருக்கு, இதை எதுவுமே பண்ணாம அப்படியே ஓட்ட சொல்றவ நீ?
6: அதெல்லாம் இருந்த என்ன புள்ள, அதெல்லாம் உன்ன என்ன பண்ணுது? போன வாரம் விசேஷம் வச்சிருந்தோம்ல நம்ம வீட்டுல, அதெல்லாம் இங்க இருக்காம என்ன பண்ணோம்? இருக்கிறது தானே.
5: அச்சோ அக்கா, இதெல்லாம் நிலத்துல இப்படியே இருக்கும் போது நம்ம ஓட்ட கூடாதுக்கா. அப்படி நம்ம பண்ணோம்னு வச்சுக்குவேன்.

0: மண்ணோட வளமே குறைஞ்சு போயிடும்.
1: என்ன புள்ள சொல்ற, பயமா இருக்கு எனக்கு.
0: அக்கா நான் சொல்றத கேளுக்கா, இப்படி பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் நம்ம நிலம் பூரா பரவி இருக்கு. இது இப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், மண்ணுக்குள்ள சரியா காத்தும் போவாது தண்ணியும் போவாது, அப்புறம் எப்படி தாவரம் வளரும்? நம்ம நடக்கூடிய பயிரோட வேறு கூட ஆரோக்கியமாவும் வளராது, சீக்கிரமாவும் வளராது. அது மட்டும் இல்லக்கா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பிளாஸ்டிக் சின்ன சின்ன தூளா மாறி மண்ணுல நல்லாவே கலந்துரும். அதனால பயிர் சுத்தமாவே தரத்தை இழந்துரும், அது வந்து சுற்றுச்சூழலையும் பாதிச்சிரும்.
1: அடக்கடவுளே, இவ்வளவு விஷயம் இருக்கா இதுல, இது தெரியாம போச்சே. புள்ள இப்பவே இதெல்லாம் சுத்தம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா ஓட்டிக்கலாம்.
0: அக்கா மறக்காம அந்த உடஞ்சு போன பீங்கா பொருள் எல்லாம் எடுத்து போடுங்கக்கா. அப்புறம் நமக்கு நாத்து நட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு வரவங்க காலெல்லாம் குத்தி புண்ணாயிடும்.
1: சரி புள்ள, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன், இப்போ அதுக்கப்புறம் வண்டியை ஓட்டிக்கலாம். அண்ணே வாங்கண்ணே, எல்லாத்தையும் எடுத்து சுத்தமா போட்டுட்டேன், இப்ப ஓட்டுங்கண்ணே, நல்லா இருக்கும்.
2: ரொம்ப நன்றி புள்ள, நீ மட்டும் சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் நான் எல்லாத்தையுமே நிலத்துல இருக்கிறத அப்படியே விட்டுட்டு அப்படியே ஓட்டி அப்புறம் நாங்க நிலத்துல இறங்கி வேலை செய்யும் போது எங்க கை கால் இல்ல அது புண்ணாக்கி இருக்கும். நல்ல வேலை சொன்ன, இப்ப சுத்தம் பண்ணதுனால எனக்கும் நிம்மதி மண்ணுக்கும் நிம்மதி.
0: நன்றி எல்லாம் வேணாக்கா, இந்த விஷயத்த இன்னும் 4 பேருக்கு சொல்லுங்க, அது போதும் எனக்கு.
1: கண்டிப்பா சொல்றேன் புள்ள, நான் மட்டும் இல்ல என் அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாருக்கும் நிலத்தை சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லிடுறேன்.
0: மண்ணி நீ வாழ்வின் தாய், மக்களின் நம்பிக்கையின் தூய்மை நீ. விதை விழுந்தால் உயிர் தரும், விளைச்சலாக உலகை நிரப்பும், கரம் தொட்டு உழும் உழவனின் கனவுகளை நனவாக்கும் செல்வம் நீ. மலை துளியை மார்பில் தாங்கி மனித குலத்தை வாழ வைக்கும் தெய்வம் நீ. மாசில்லா மண்ணை காத்து மரங்களை நட்டு வளர்ப்போம், இயற்கை உரங்களை பயன்படுத்தி இனிய எதிர்காலம் படைப்போம். மண் வளம் காத்திடும் நாடு, மக்கள் வளம் பெருகும் வீடு, மண்ணை நேசித்து பாதுகாப்போம், மகிழ்ச்சியான பூமியை உருவாக்குவோம். மண் வளம் காப்போம், இது சூழல் காப்போம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் மூலம் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கான தகுதிகள்: பெற்றோர் ஆண்டு வருமானம் ₹2,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகள் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள்: தங்கும் வசதி, தினமும் 3 வேளை உணவு, 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 4 இணை சீருடைகள், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் JEE தேர்வுக்கான வினாவங்கி மற்றும் வழிகாட்டி நூல்கள். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கடைசி நாள் பள்ளி விடுதி மாணவர்களுக்கு வருகின்ற 18ஆம் தேதி, கல்லூரி விடுதிகள் மாணவ மாணவிகளுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை. விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெற்று பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசால் நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பழைய பம்புகளை மாற்றி 4 நட்சத்திர தரம் கொண்ட புதிய மின் மோட்டார் பம்பு செட் வழங்கப்படுகிறது. இதற்கான மானிய விவரம் 15,000 அல்லது மொத்த விலையில் 50% மானியமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கு பயன்பெற பழைய பம்பு செட் மாற்றுபவர்கள், புதிய கிணற்றிற்கு பம்பு செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதியுள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கு தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள்: விவசாய அடையாள அட்டையன், சிற்றா, அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தக நகல், சாதி சான்றிதழ். SC ST பிரிவினருக்கு மேற்கொண்ட ஆவணங்கள் மூலம் விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: தருமபுரி

0: மாவட்ட விவசாயிகள் 97 86 21 07 17 என்ற கைபேசி எண்ணிலும், அரூர் வட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் 75 98 31 39 50 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என அறிவுறுத்தப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 345,500 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இம்மாதம் நடைபெற உள்ளது. நடைபெறும் நாட்கள் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நடைபெறும் இடங்கள் உங்கள் கிராமங்களில் உள்ள சிறப்பு முகாம்கள் மற்றும் அருகிலுள்ள கால்நடை மருந்தகம், கால்நடை மருத்துவமனைகள் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. இந்த முகாம்கள் முற்றிலும் கட்டணமில்லா சேவையாகும். கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கட்டணமில்லா உதவி எண் 1077 என்ற எண்ணிலும், 94 45 00 11 13 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 27 20 60 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 40 93 46 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது.
1: நேர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

அடுத்த இந்த பாடலோட நிறைவுக்கு வருகிறது. மெல்லிசை பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
4: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கேரரிகள் தர்மபுரி.
5: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
0: நிரந்தரமானது துன்பம், வந்து போவது இன்பம், இதுதான் வாழ்க்கை என்பது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கவிஞர் கண்ணதாசன் வரிகளோடு நாம் இணையவிருக்கும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். கடித வழியில் உங்களது விருப்பமான பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. பெரிய வத்தலாபுரம் R. செல்வராஜ், கட்டுமரக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
7: பண்பலை பாடும் நேரம் நண்பகல் 1:21. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. ஏ சப்பானி பட்டி சிவகாமி அடிமைப்பெண் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களை உங்களுக்கான அந்த பாடல்.

திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவை.

0: Yale Engineering College, Polytechnic College, Arts and Science College, Colleges of Education, Pharmacy College, Physiotherapy College, Nursing College and Institute of Health Science என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: இங்கதாண்டா நிக்கிறேன், சொல்றா, கண்ணே தெரியலையா உனக்கு?
8: மா, தலை பயங்கரமா வலிக்குதுமா, காதெல்லாம் கொய்யுங்குதுமா.
7: எப்ப பாரு போனே பாத்துட்டு இருந்தா எல்லாம் தான் வலிக்கும்.
8: மா, நீ ஏதோ சொல்ற, அது என்னன்னு எனக்கு தெளிவா கேக்கல. நீ இந்த பக்கம் சொல்றியா? ஏன்னா இந்த பக்கம் காது ரெண்டு நாளா கேட்க மாட்டேங்குதுமா.
7: அட பாவி, காதும் கேக்கலையா?
8: வர வர கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குதுமா.
7: நீ வீட்டுல மட்டுமா போனை பாக்குற, வண்டியில உக்காந்து போகும்போது கூட அதை மாட்டிட்டே சுத்துற. பின்னாடி வர்றவங்களுக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்குது. எல்லாரும் ஹெல்மெட்டை போட்டு சுத்துவாங்கன்னா நீ ஹெட்போனை போட்டுட்டு சுத்துறடா.
9: ஒழுங்கா சாப்பிடுறியா? அதுவும் இல்ல, கண்ணில் படுறதெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியது. உன்னை என்ன பண்றதுன்னே தெரியல. 16 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் தாண்டா ஒரு நல்ல வளர்ச்சியே. உன்னோட எதிர்காலமே அதுல தான் இருக்கு. அதை இந்த போனால கெடுத்துக்காதடா.
8: சரிம்மா, இனிமேயாவது உன் பேச்சு கேட்டு ஒழுங்கா நடந்துக்கிறமா.
9: அலைபேசியை பயன்படுத்துங்கள், ஆனால் அளவாக பயன்படுத்துங்கள்.
8: அலைபேசிக்காக உங்களின் அழகான வாழ்க்கையை தொலைக்காதீர்கள்.
9: என்றும் நேயர் நலனில் அக்கறையுடன்
8: தர்மபுரி பண்பலை 102.5.

0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். இந்த நாலஞ்சு நாளாக வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து தலைவலின்னு வர்றாங்க, பயங்கரமான தலைவலி. அதுக்கு முன்னாடி வந்து நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி தலைவலி இருந்திருக்கா, வேறு ஏதாவது பிபி சுகர் இருந்திருக்கா, செஞ்சுருக்கானா? இல்லை, எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. பிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 90-60-80-40 அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஹிஸ்ட்ரி கேட்டு செஞ்சு பண்ணாக்கா பார்த்தாக்கா அவங்க எல்லாருமே வந்து போய் ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க, பண்ணுறாங்க. தண்ணி ஒழுங்காக குடிக்கிறதுனால பிபி ஃபாலோ ஆகுது, உடனே வந்து தலைவலி தலை சுத்தல் வருது. வெய்ய காலங்க, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உடம்புலாம் அவங்களுக்கு சுத்தமாக நீர் சத்து இருக்கிறது இல்லை. ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் குளுக்கோஸ் இது போட்டு செஞ்சு பண்ணி கொஞ்சம் தண்ணி குடிமா வெயிலுக்கு போகாத செய்யாதன்னு சொல்லி இது பண்ணாக்க 4-5 நாள் கழிச்சு நான் கம்பல்சரி ரிவ்யூக்கு வர சொல்றேன். வந்து பார்த்தாக்க பக்காவா ரெடி ஆயிடுறாங்க. தயவு செய்து வந்து மயக்கம் போட்டு கொள்றாலும் போகாதீங்க. நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறேன். கொஞ்சம் வந்து எல்லாருமே வந்து வெயில் கடுமையான தாக்கம் அடிக்குது. ஒரு 9-10 மணிக்குள்ளே எல்லாம் தோட்டத்து வேலை செய்கிறவங்கெல்லாம் போயிட்டு ஒரு 9-10 மணிக்குள்ளே வேலையை முடிச்சுக்கிட்டு வந்துடுங்க. திரும்ப சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே கூட போய் திரும்ப இருக்கிற வேலையை செய்யுங்க. அந்த கடுமையான வெய்ய டைமில் போய் நிறைய வேலை செய்யாதீங்க. தண்ணி குடிக்காத விடாதீங்க. தண்ணி நிறைய குடிங்க. கொஞ்சம் வந்து உடம்பை பார்த்துக்கோங்க, செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கடுமையான வெயில் தாக்கம் இருக்குது. நிறைய மோர் குடிங்க. நிறைய வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்க, செய்யுங்க. அப்புறம் வந்து இதே மாதிரி வந்து இந்த நூல் கட்டணும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பேஷண்ட் நேற்று வந்தாரு. அதே மாதிரி வந்து கடுமையா வந்து அவருக்கெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சு. 2 மாசமா வலியே நல்லா அவ்வளவு சீல் பிடிச்சிருச்சு. அந்த இடம் பூராவுமே அப்படியே பயங்கரமான வீக்கம், காய்ச்சல், அவ்வளவு சீவ் பிடிச்சி செஞ்சு பண்ணி வந்தாரு. அப்புறம் மயக்கம் கொடுத்து நேற்று தான் நாங்கெல்லாம் வந்து அந்த சீவெல்லாம் ட்ரெயின் பண்ணி விட்டுருக்கிறோம். இன்னைக்கு தான் நல்லா இருக்காரு, செஞ்சிருக்கிறாரு. கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கொஞ்சம் சிக்கல் பண்ணிடும், செஞ்சிடும். தயவு செய்து வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய குடிங்க. இந்த மாதிரி கண்ட இடத்துல போயிட்டு வந்து

0: பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, செஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இப்போ வந்து இந்த கல் பிரச்சனை நிறைய வருது, வயிற்று வலி, கல், வாந்தி, இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வெயிலோட தாக்கம், இந்த தண்ணி ஒழுங்காக குடிக்காத செய்யாதனால தான். வயிற்று வலி, வாந்தின்னு நிறைய வர்றாங்க, நடுராத்திரில கூட பயங்கரமான பெயின்னு வர்றாங்க. பார்த்தாக்க எல்லாத்துக்கும் ஸ்கேன் பண்ணி பார்த்தாக்க எல்லாருக்குமே கல் இருக்கு, செய்து பண்ணுது. அதனால வந்து தயவு செய்து வந்து தண்ணி நிறைய குடிங்க, வெயிலுக்கு போகாதீங்க, முடிந்த அளவு நீர் ஆகாரமாக நிறைய உட்கொள்ளுங்க. ரொம்ப காரமான பொருள், ரொம்ப வந்து மசாலா பொருள், கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் கூட வந்து இந்த டைம்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
3: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
4: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 1:35. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. ஏர் கோடிப்பட்டி பரமேஸ்வரி ஆண் பாவம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: روشيا سنفلاور اويل.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வெளியில் விரும்பி கேட்டிருக்காங்க. மதிகவன் பாளையம், மோகன் சுகுணா. நீதி என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே உங்களுக்கான அந்த பாடல்.

ಕಾಣುತ್ತಿ ಕೂಡ ಪ್ರಾಂತ್ಯ

இரண்டும் பள்ளி உண்டு, இரண்டு போல் பச்சளை உண்டு, போதை பொல்ல.

இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் இணைந்தீர்கள் நேயர்களே.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்கின்றன என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சதாண்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்து நாட்டிற்கு தாம் மேற்கொண்டுள்ள பயணம் வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்தில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர், இந்த வெற்றிக்கு காரணமாக அங்கு வாழும் இந்திய வம்சாவளியினரை பிரதமர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லாக்சனுடன் ஆக்லாந்தில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இருவரும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் இந்தியா நியூசிலாந்து இடையே அடுத்த 5 ஆண்டுகளில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பில் வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வெளிப்படையான சுதந்திரமான வளர்ச்சிக்கு இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு இறையாண்மையும் எல்லைப்பகுதி உரிமையும் நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் இரு தலைவர்களும் எடுத்துரைத்தனர். இந்தியாவையும் நியூசிலாந்தையும் இணைக்கும் பாலமாக விளையாட்டுத்துறை திகழ்வதாகவும் இந்த ஆண்டு எழுச்சிமிகு விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கிடையே தொடங்கியுள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நாட்டின் மரபு சார்ந்த ராணுவ திறன்களையும் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் வலுப்படுத்தி வலுவான சுயசார்பு பாரதத்தை இந்தியா கட்டமைத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட INS மகேந்திரகிரி அதிநவீன போர்க்கப்பலை கிழக்கு கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் ராணுவ பயன்பாட்டில் முக்கியத்துவம் பெறும் என்பதை எடுத்துரைத்தார். இந்திய கடற்படையில் 6 அதிநவீன போர்க்கப்பல்கள் கடந்த 1.5 ஆண்டுகளில் இணைக்கப்பட்டது விரிவடைந்து வரும் நம் தேசத்தின் கப்பல் கட்டமைப்பு திறனுக்கும் பாதுகாப்பு தொழிற்சூழலுக்கும் சான்றாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். இதனால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அமைச்சர், இயற்கை பேரிடர் காலங்களில் இந்திய கடற்படையின் மனிதநேய செயல்பாடுகள், மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட அளப்பரிய சேவைகளையும் சுட்டிக்காட்டினார். அண்மை மேற்காசிய நெருக்கடியின் போது வணிக கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்தில் இந்திய கடற்படையின் சிறப்பான பங்கையும் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்வதுடன் கலாச்சாரத்தையும் அறிவுசார் திறனையும் நவீன கல்வியையும் மக்களிடையே கொண்டு செல்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் பொது நூலக திறப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இளையோர் நூலகங்களுடன் இணைந்திருப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டையும் நாட்டு மக்களையும் புரிந்து கொள்ள வாசிப்பு பழக்கம் மிக இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அறிவுத்திறனின் ஆதாரமாக நூலகங்கள் விளங்குவதாக கூறிய அவர், நூலகங்களை பள்ளிகளோடு இணைக்க அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். வலுவான நிலையான போக்குவரத்து ஒருங்கிணைப்பை உருவாக்க அதிநவீன தொழில்நுட்பங்களையும் புதுமையான நிலைப்பாடுகளையும் பிரிக்ஸ் நாடுகள் பகிர்ந்து கொள்வதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நாக்பூரில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம்

0: மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். மீள்தன்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு, நீடித்த நிலைத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த இரண்டு நாள் மாநாட்டில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகங்களின் போக்குவரத்துத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 316வது பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், சுதந்திரத்தை நிலைநாட்ட போராடிய அன்னாரது வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் காட்டாங்குளத்தில் அமைந்துள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திரு ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 1710 ஆண்டு பிறந்த மாவீரன் அழகு முத்துக்கோன் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக துணிச்சலாக குரல் எழுப்பியதுடன் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இளையோர்களின் ஆளுமையை மேம்படுத்தி நியாயமான, நம்பிக்கைக்குரிய உலகில் அவர் விரும்பும் குடும்பங்களை உருவாக்குவது என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்படும் வறுமை, வேலைவாய்ப்பின்மை, தாய்மார்கள் நலன் குன்றுதல் உள்ளிட்ட எதிர்மறையான விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. மக்கள் தொகை தினம் குடும்ப திட்டமிடலின் அவசியத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். வளமான இந்தியாவை உருவாக்கும் வகையில் சுகாதாரமான, ஆளுமை மிக்க, வலுவான, ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க அவர் அழைப்பு விடுத்துள்ளார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்த்தோலிசை தொடங்கி வைத்ததோடு மக்கள் தொகை தின உறுதிமொழியும் செய்து வைத்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவண்ணாமலை மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார் கொடியசத்து துவக்கி வைத்தார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி பெரியார் சிலை, அண்ணா சிலை, காந்தி சிலை போன்ற முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இப்பேரணியில் பங்கேற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அளவான குடும்பம் வளவான வாழ்வு போன்ற பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர். உலக மக்கள் தொகை தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
0: வேலூர் மாவட்டத்தில் 100 பள்ளி மாணாக்கர் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்றனர். தேனி மாவட்ட நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் மாநில உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலை கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் கையிருப்பு மற்றும் தரம் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பு குறித்து அனைத்து கட்சியினரும் ஒருசேர விவாதிக்க வேண்டியதன் அவசியத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் பிரச்சினையில் கர்நாடகத்தில் அனைத்து அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருப்பது போல் தமிழக அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நிலையிலிருந்து மாறக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்பவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு வழங்கும் அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். அரசியல் விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு கடந்த ஆட்சிக்காலத்தில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை தற்போதைய அரசு தொடர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை, ஆம்பூர் தோல் தொழிற்சாலை, கட்டணமில்லா கல்வி, கைத்தறி நெசவு தொழில் உள்ளிட்ட ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை தமது கட்சி தொடர்ந்து வலியுறுத்தும் என்றார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் மாதிரி நாடாளுமன்ற நிகழ்வு இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியின் மூலம் ஜனநாயகத்தில் நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்து விரிவாக

0: தெரிந்து கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்துள்ளனர்.
1: என்னோட பேர் வந்து எஸ்மித்ரா. இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பார்லமெண்ட் அப்படின்னா அதுல என்ன நடக்கும், அதுல என்னென்ன பண்ணுவாங்கன்றது படிச்சப்ப எனக்கு பெருசா அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. இங்க வந்ததால பில் பாஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த பில் பிரசென்ட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, சோ ஒரு ஒரு விஷயத்த பத்தியும் டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரிதான் எங்களால இங்க வந்து பேச முடியுது.
2: என்னோட பேர் சாய்ஸ்ரீ. நான் வந்து இன்னைக்கு யங் இந்தியன் பார்லமெண்ட்க்கு வந்திருக்கேன். ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் ஆக்சுவலா. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில பார்லமெண்ட் பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கும், ஒரு டெமோக்ரஸினா எப்படி இருக்கும், ஒரு பார்ட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல இருக்க பார்ட்டி அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க கத்துக்கிட்டோம்.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்ப்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை 2:30 மணிக்கு நார்வே இங்கிலாந்தையும் காலை 6:30 மணிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல் மிகு கருவிகளாக திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்ப்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நிலையத்தில் நேரம் 1:55. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவுகள் நீலகிரி, குன்னூர் AWS பகுதியில் 61 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி விண்ட்வொர்த் எஸ்டேட், திருவள்ளூர், அம்பத்தூர், தஞ்சாவூர், எச்என் விடுதி ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் அளவும், திருவள்ளூர், கொரட்டூர், கோயம்புத்தூர், சின்னக்கல்லாறு, கோயம்புத்தூர் சோலையார், திருவள்ளூர், பள்ளிப்பட்டு, திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவும், காஞ்சிபுரம் ACS மருத்துவக் கல்லூரி, கோயம்புத்தூர் சின்கோனா, திருவள்ளூர் வில்லிவாக்கம், கோயம்புத்தூர் உபாசி, திருவள்ளூர் பூந்தமல்லி, கோயம்புத்தூர் வால்பாறை, திருவள்ளூர் ஆவடி, செங்கல்பட்டு, சத்யபாமா பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் வால்பாறை, வால்பாறை தாலுகா அலுவலகம் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவும், சென்னை சோழிங்கநல்லூர், திருவள்ளூர் திருவாலங்காடு, திருவள்ளூர் செம்பரம்பாக்கம், சென்னை பூந்தமல்லி, சென்னை நுங்கம்பாக்கம், நீலகிரி தாலுகா அலுவலகம், பந்தலூர், ராணிப்பேட்டை பணப்பாக்கம், காஞ்சிபுரம், சென்னை MGR நகர் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவும், சென்னை DGP அலுவலகம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தாம்பரம், திருவள்ளூர் ஜெயா பொறியியல் கல்லூரி, புதுக்கோட்டை திருமயம், காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், புதுக்கோட்டை மலையூர் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 41.4 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.8 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை தெலுங்கானாவிலிருந்து கர்நாடக கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்ய கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன்

0: காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மத்திய மேற்கு, வடமேற்கு மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேரலை நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.
1: மரத்தை வச்சவன் மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
2: மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
1: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம். ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம், தேவை இக்கணம்.

0: பிற்பகல் வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 2 மணி.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனை கரரிகள், தர்மபுரி.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
0: இனி கேட்கலாம் உழைப்போம் உயர்வோம்.
5: நேர்களே, நாம் இணைகிறோம் உங்கள் களம் நிகழ்ச்சியில். இன்றைய உங்கள் களம் நிகழ்ச்சியில் பாகல்பட்டி சதையன் கொட்டாய் பகுதியை சார்ந்த அன்பரசன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். ஐயா வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
5: நீங்கள் என்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்க?
6: நம்ம மெக்கானிக்.
5: மெக்கானிக்காக இருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ வயசு?
6: வயசு இப்போதைக்கு 34.
5: 34 அப்படிங்கிறது ஒரு இளைஞருக்கான வயது இல்லையா? சரி, ஓகே. 34 வந்து ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க. எத்தனை வயசுலேருந்து நீங்கள் மெக்கானிக்காக இருக்கீங்க?
6: நான் வந்து 14 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
5: 14 வயசுலேருந்தே?
6: ஆமாம்.
5: எப்படி நீங்கள் மெக்கானிக் தொழில் தான் வந்து எப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு?
6: அது சின்ன வயசில் எங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து ஏறல. அதனால் எங்கள் சித்தப்பா வந்து தொழில் போய் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதில் சேர்த்து விட்டார். அதனால் வந்து அப்போ சின்ன வயசுலேருந்து தொழில் தான் இருக்கும்.
5: மெக்கானிக்காக இருக்கீங்க, பிடிச்சிருக்கா?
6: மெக்கானிக்கெலாம் நல்லா பிடிச்சிருக்கு. ஒன்றும் பிடிச்சிருக்கு.
5: ஓகே. அதியமான் கோட்டை பகுதியில் வந்து எந்த இடத்துல இருக்குது நம்ம கடை?
6: காலபேர் கோயிலுக்கு ஆப்போசிட்.
5: ஆப்போசிட்டில் இருக்குது.
6: ஆமாம்.
5: சரிங்க. இப்போ வந்து நல்லா மெயின் ரோட்லேயே வச்சுருக்கிறீங்க. எப்படி நிறைய ரிப்பேரான பைக்ஸ்லாம் நிறைய கிடைக்குதுங்களா?
6: ஆ, வண்டிலாம் வந்துட்டுருக்குது. நாம்ளும் பல கஸ்டமர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். பரவாயில்ல ஓரளவுக்கு.
5: சரிங்க. இப்போ வந்து ஒரு மெக்கானிக்காக இருந்துட்டு நிறைய குறிப்பாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். மெக்கானிக் தொழில்னாலே வந்து அதை கழட்டுறது, சில டைம்லாம் பைக் ரிப்பேர் பண்ணிட்டுருப்பாங்க, பைக் சில டைம் கவுந்தெல்லாம் உளுந்துருக்கிறதெல்லாம் நான் கனாலே பார்த்துருக்கேன்.
6: ஏன்னா
5: ஒவ்வொரு டைம் நம்ம வந்து கண்ணு கருத்துமா பார்க்கணும். சில டைம்ல அந்த ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா கையில் கூட இந்த ஒரு எதனா ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி கூட வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்படி உங்களுக்குலாம் ஆயிருக்கு அந்த மாதிரி ஏதாச்சும்?
6: நான் இது வரைக்கும் அந்த ஒரு இது அந்த மாதிரி நடந்ததில்லை. மேக்ஸிமம் நான் கண்ணால் உழுந்துருக்கிறதா பார்த்துருக்குறேன்.
5: பார்த்துருக்கீங்க?
6: ஆமாம். அது இப்போ ஒவ்வொரு சில

0: வண்டிகள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெடி பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால அது ஒரு பிரேக் கம்ப்ளைண்ட் ஆகிறது வாய்ப்பு உண்டு இருக்குது. சில ஒரு விஷயங்கள் என்னென்னா, அப்பப்போ சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணுங்கன்னா வண்டி நம்ம கண்டிஷனுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சர்வீஸ் பண்ணாமல் வச்சுக்கிறதுங்கன்னா அதனுடைய வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஸ்டக்குன்னு நடுவழி நிச்சுக்கும். அந்த நிச்சுக்கிச்சுன்னா நம்ம இப்போ பின்னாடி வர வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்பப்போ செக் பண்ணி வச்சுக்கணும்.
1: சரிங்க. இப்போ வந்து வண்டி வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க.
0: ஆமாம்.
1: எத்தனை மாதத்துக்கு ஒரே நம்ம சர்வீஸ் பண்ணிக்கணும், எப்படி எந்த முறையில் நம்ம சர்வீஸ் பண்ணணும்?
0: ஒரு ஒரு ஆயில் மாற்றணுங்கன்னா
1: ம்
0: 3000 கிலோமீட்டர் ஓடிடுச்சா,
1: ம்
0: ஆயில் சர்வீஸ் பண்ணி வைக்கணும்.
1: சரி.
0: அதே ஒரு ஒரு வருஷம் கழிச்சிங்கன்னா கிளீனாக வண்டி ஃபுல்லாக டோட்டலாக சர்வீஸ் பண்ணிக்கின்னு ஒரு செக் பண்ணிக்கணுங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும் வண்டி
1: கிளியர் ஆகிடுது.
0: ஓட்டுறதுக்கும்.
1: ஓகே. இப்போ நீங்கள் வந்து குறிப்பாக ஷோரூம்லலாம் ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு மெக்கானிக் ஷெட்டில் இருக்கும்போது அங்கே கொஞ்சம் அமௌண்ட்லாம் டிஃப்ரெண்ட் படும். இப்போ ஷோரூமுக்கு உங்களுக்கும் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் வாங்குறீங்க ஒரு சர்வீஸ்னால்?
0: ஒரு சர்வீஸ்னால் ஒரு 500 ரூபா
1: ம்
0: பண்ணலாம், ஒன்றும்
1: சரி.
0: பிரச்சனை இல்லை. ஷோரூமில் கூட இங்கே ஓரளவுக்கு நம்மளுக்கு கண்ணு முன்னாடி வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி
1: ம்
0: நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம்.
1: ரெடி பண்ணி கொடுத்துட்றீங்க. இப்போ ஷோரூமை காட்டில் உங்ககிட்ட வந்து நல்லா நீங்கள் இன்னும் அவங்களோட பெட்டராக பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு குறிக்கோள் உங்களுக்கு
0: ஆ
1: இருக்குங்களா?
0: இருக்கு இருக்கு
1: இருக்கு.
0: இருக்குது.
1: அதுக்கு நீங்கள்
0: அதனால
1: என்னெல்லாம் பண்ணுவீங்க, அவங்களோட பெஸ்ட்டாக பண்ணணும் என்னென்ன பண்ணணும்?
0: பெஸ்ட்டாக பண்ணணுன்னா
1: ம்
0: என்னென்ன சர்க்குலேஷனு ஒரு கம்ப்ளைண்ட் எப்படின்னா பிரேக்கு கிரேக்கு இந்த ஆயில் எல்லாமே செக் பண்ணி கழட்டி கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிட்டாலும் அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் எப்படின்னா கிளச்சிலேருந்து எல்லாமே கழட்டி சர்வீஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து எல்லாமே நல்லாயிருக்கும்.
1: சரிங்க. அப்படிலாம் பார்க்கும்போது எவ்வளோ அதுலேயும் 500 ரூபாயில முடிச்சிடுறீங்களா?
0: 500 ரூபா
1: பரவாயில்ல. அதுவும் அதிமவுண்ட பக்கத்துலேயே வந்து
0: ஆமாம் ஆமாம்.
1: நிறைய வண்டிகள்லாம் இருக்கும். பக்கத்தில் தான் மெக்கானிக் செட் இருக்கா, வேற ஏதாச்சும்?
0: பக்கத்தில் ஒரு 4-5 செட் இருக்குது.
1: 4-5 இருக்கு. எப்படி 4-5 இருக்கும்போது உங்களுக்கு தனியாக யூனியன் எதாவது வச்சிருக்கீங்களா இல்லை எப்படி?
0: இல்லை இல்லை, நாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேசம்பட்டில் தான் கடை வச்சுருந்தோம்.
1: சரிங்க.
0: அங்கேருந்து கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்தோம். இப்போ பரவாயில்ல, இங்கே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது.
1: நல்லாவே இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை பைக்ஸ் வருது இந்த மாதிரி சர்வீஸ்க்குன்னு?
0: ஒரு நாளைக்கு சும்மா சர்வீஸுக்குன்னு வர்றது ஒன்று வரும்,
1: ம்
0: மினிமம் ஒரு சர்வீஸ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். மீ சில்லற வேலை செஞ்சுக்கலாம்,
1: சில்லற
0: ஒரு
1: செஞ்சுக்கிறீங்க.
0: பிரச்சனை
1: சரிங்க. இப்போ வந்து மெக்கானிக் தொழிலில் இருக்கீங்க.
0: இல்லை.
1: இந்த மெக்கானிக் ஆகிறதுக்கு உங்களுக்கு யார் வந்து ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது?
0: அது வந்து எங்கள் சித்தப்பா தான்.
1: சித்தப்பா தான். சித்தப்பா பேர்
0: இருசப்பன்.
1: சரி ஓகே. அவர் தான் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாருங்களா?
0: அவர் சொல்லி கொடுக்குறத விட
1: ம்
0: எனக்கு என்னை வந்து வளர்த்து ஆளாக்கி தொழில் வந்து விட்டதே அவர் தான்.
1: அவர் தான்.
0: ஆமாம்.
1: சரிங்க. அவரும் சதயம்பட்டிங்களா?
0: அவர் இல்லை, கொளகத்தூர்.
1: கொளகத்தூர். சரிங்க. இப்போ வந்து ஒரு மெக்கானிக்காக இருக்கிறீங்க. மெக்கானிக்காக இருந்துக்கிட்டு இப்படி திருமணம் ஆயிடுச்சிங்களா?
0: ஆ திருமணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க.
1: 2 பசங்க இருக்காங்க. வீட்டில் எப்படி கல்யாணம் சொல்லும்போது நான் மெக்கானிக்காக தான் இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது என்ன சொன்னாங்க அவங்க பொன் வீட்டிலலாம்?
0: அவங்களாம் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கினாங்க.
1: ஏற்றுக்கிட்டாங்க.
0: ஆமாம்.
1: ஏன்னா ஒரு நல்ல ஒரு தொழில் இருக்குது, கை
0: கைத்தொழில் இருக்குதுன்றதுனால அவங்க படிப்பை பற்றி கவலைப்படல.
1: கவலைப்படலை.
0: அவங்க சந்தோஷமாக தான் ஏற்றுக்கினாங்க.
1: சரிங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு மெக்கானிக் தொழில் இருக்கிறீங்க, இன்க்ரீடியன்ஸ்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க?
0: புரியல.
1: இந்த பொருட்கள்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க?
0: ஆட்டோமொபைல்ஸ்
1: பொருட்கள். ஆட்டோமொபைல்ஸ்.
0: ஆட்டம்ஸ் ஒரு 4-5 ஆட்டம்ஸ்
1: இருக்குது. ம்
0: மகாலட்சுமி, கணபதி.
1: இல்லை நம்ம தருமபுரியில் எடுத்துக்கிறீங்களா, வெளி மாவட்டத்துலேருந்து வாங்கிக்கிறீங்களான்னு
0: கேட்டேன். நல்ல மில்லையும்
1: வாங்கிக்குவேன்,
0: தருமபுரிலையும் போயிட்டு வாங்கிக்குவேன்.
1: வாங்கிக்கிறீங்க. சரிங்க. இப்போ வந்து ஒரு வண்டி வந்து நம்ம ப்ராப்பராக இதுதான் வந்து சர்வீஸு, இது வந்து கரெக்டாக இருக்குது, இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? முதல்ல அந்த வண்டியில் இருக்கிற பிரச்சனை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க?
0: வண்டியில் இருக்கிற பிரச்சனைனா ஓட்டி பார்த்தீங்கன்னா அதனுடைய இன்ஜினுடைய சவுண்டும், ரெண்டாவது பிரேக்கு கம்ப்ளைண்ட்டு, அப்புறம் கிளச்சு இருக்கிற கம்ப்ளைண்ட்டு நம்ம ஓட்டி பார்த்தீங்கன்னாவே அதனுடைய கம்ப்ளைண்ட் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும்.
1: சரிங்க. இப்போ வந்து ஒரு மெக்கானிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வழியில் வந்து நம்ம வந்து சம்பாதிக்கலாம் கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா. இப்போ வந்து மொபைல் மெக்கானிக்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபோன் பண்ணாங்கன்னா நம்ம போகிற மாதிரி இருக்கும் இல்லையா?
0: ஆமாம்.
1: அப்படி போகும்போது அந்த மாதிரியெல்லாம் நிறைய மெக்கானிக்ஸ்லாம் நம்ம வந்து கண்ணால் பார்க்குறோம். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தான் ட்ரை பண்ணியிருக்கீங்களா?
0: கண்டிப்பாக. எதுனா ஒரு இடையில ஒரு வண்டி பிரச்சனைன்னா ஏதோ ஃபேமிலியோடு இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துல போயிடுவோம் நான். ஏன்னா அதனுடைய அந்த லிப்பேர் ஆகி நிச்சிருச்சு இல்லையா, அந்த என்னுடைய ஃபேமிலியோடு இருக்காங்க, அதனால் அங்கே கஷ்டத்தில் அப்போ ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அவங்களுக்கு. டக்குன்னு அந்த இடத்துல போயிட்டு அந்த லிப்பேரை கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்துடுவோம். நம்ம நிறையா தாள் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி.
1: நடமாடும் பரிசோதனை வாகனம் என்ன பேர் சொல்லுவீங்க?
0: இல்லை இல்லை, ஒரு எமர்ஜென்சி.
1: ஓகே. எமர்ஜென்சிக்கு நம்ம எங்கே
0: வேணாலும் போகலாம்.
1: இப்போ வந்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து ஒரு மெக்கானிக் தம்பி இருக்காப்ல, ஆனால் அவங்க நம்பர் தெரியாது எதுவும் தெரியாது, அப்புறம் எப்படி உங்களை அவங்க தொடர்பு கொள்வாங்க?
0: அவங்க இந்த நெட்டில் போட்டு வச்சிருக்கேன்,
1: ஆன்லைனில்
0: போட்டிருக்கிறேன். அது நம்பர் அதியமான் கோட்டை காலபைரவர் அன்பு ஆட்டோ வர்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அதனுடைய நம்பர் வந்துடும், டீட்டெயில் ஃபுல்லாக என் அட்ரஸ் ஃபுல்லாக அதில் இருக்கும், அது கான்டெக்ட்

0: பண்ணிக்கலாம், நெட்ல
1: கனெக்ட்
0: போட்டாவே
1: பண்ணி
0: எல்லாமே
1: வந்துடலாம்
0: வந்துடும். ஆமாம், அதில்
1: ப்ரோ.
0: கனெக்ட் பண்ணி
1: நீங்கள்
0: வச்சுருக்கேன்.
1: அதாவது இணையம் வழியாகவும் வந்து நிறைய லிங்க் வச்சுருக்கீங்க.
0: ஆமாம் ஆமாம்
1: சரிங்க, இப்போ வந்து ஒரு மெக்கானிக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா
0: ஆமாம்
1: நம்பிக்கை இல்லாமல், அதாவது எப்படின்னா ஒரு ஒரு பொருளுக்கும் நம்ம வந்து இது கான்ஃபிடென்ட்டாக செய்யணும்.
0: ஆமாம்
1: அதில்
0: ஆமாம்
1: ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு குளறுபடி ஆனாலும்
0: ஆமாம்
1: நிறைய விளைவுகள்,
0: ஆமாம்
1: விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து
0: ஆமாம்
1: நம்ம வந்து வரக்கூடிய கஸ்டமருக்கும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டுற விதமாக நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும்.
0: ஆமாம்
1: இப்போ சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
0: ஆ
1: சர்வீஸில் என்னென்ன மாதிரியான சர்வீஸ்லாம் இருக்குது?
0: சர்வீஸ்னால் நார்மல் சர்வீஸ்னு சொல்கிறேன். பேக் வீல், ஃப்ரண்ட் வீல் எல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணி பிரேக்கெலாம் செக் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இன்ஜினை கழட்டி, கிளச்சு, இருக்கிற மேனுஃபேக்சர், ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே கழட்டி செக் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு போயிடுச்சுன்னா மாற்றிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் கரெக்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கு தான் சர்வீஸ் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணால் இன்ஜினை பிரித்து டோட்டலாகவே இன்ஜின் ஆயில் ஏன்னா கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா சீஸ் ஆகிடும் வண்டி.
1: சரிங்க.
0: அது சீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கழட்டி இல்லை சுத்தமாக லேத்தில் கொடுத்து எல்லாம் வேலை செஞ்சு மாட்டி இருக்கிற பொருளுங்கள்லாம் போயிடுச்சிங்க இல்லையா, அதெல்லாம் கிளியர் பண்ணி ரெடி பண்ணிவிடுவோம்.

0: சரிங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு முதலீடு ரொம்ப அவசியம் இல்லையா?
1: ஆமாம்.
0: ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னாலே அதில் வந்து கையில் வந்து ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் 50,000 தேவைப்படும்.
1: கண்டிப்பாக
0: இப்போ நீங்கள் வந்து
1: தேவைப்படும்.
0: நீங்கள் வந்து அதியமான் கோட்டை பகுதியில் வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு நிறைய போக்குவரத்து இருக்கக்கூடிய இடம்.
1: ஆமாம்.
0: அது சொந்த கடைங்களா வாடகைங்களா? அது
1: இது வாடகை
0: வாடகை. எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்க?
1: 3,000 ரூபா கொடுக்குறேன்.
0: 3,000 ரூபா கொடுக்குறீங்க. சரிங்க. இப்போ வந்து வாடகை எடுத்து தங்கிய ஒரு
1: கடை
0: கடனை
1: வச்சு நான்
0: வச்சு
1: தொழில் பண்ணிட்டு
0: நடத்திட்டுருக்கீங்க.
1: இருக்கிறேன். ஆமாம்.
0: நீங்கள் சொந்தமாக அந்த இடம் வாங்குறதுக்கான முயற்சி தான் எடுக்கலையா?
1: அது முடியாது,
0: அது
1: அந்த
0: எவ்வளோ?
1: அளவுக்கு பட்ஜெட் இல்லை.
0: பட்ஜெட் இல்லை.
1: ஆமாம்.
0: சரிங்க. இதுக்கு எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க ஒவ்வொரு இதுக்கும்?
1: ஸ்டார்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75,000 ரூபா பண்ணேன் ஃபஸ்ட்டு.
0: 75,000.
1: ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ரொட்டேஷனில் தான் இருக்குது. வேறு
0: ரொட்டேஷன்ல
1: ஒன்றும்.
0: பண்ணிட்டீங்க. இப்போ எத்தனை வருஷமா அதியமான் கோட்டை பகுதியில் வச்சிருக்கீங்க?
1: இது ஒரு 5 வருஷமாக வச்சுருக்கேன்.
0: 5 வருஷமா இருக்கீங்க.
1: ம்,
0: சரிங்க. ஒவ்வொரு பார்ட்டும் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்.
1: ஆமாம் ஆமாம்.
0: இப்போ எந்தெந்த இதில் வந்து என்னென்ன மிஸ்டேக் இருக்குது, என்னென்ன பிரச்சனைங்கிறது நம்ம ஒன்றா தெரிஞ்சுக்கணும்.
1: ஆமாம்.
0: இப்போ வந்து ஒரு பஞ்சர் போடணும் அப்படின்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய நவீன டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நிறைய பேர்
1: ஆமாம்
0: பழைய மாதிரிலாம் போடுவாங்க.
1: ஆமாம்.
0: நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணுறீங்க?
1: நான் இப்போ இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மாடல்லேருந்து இப்போ போடுற வரைக்கும் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டுலாம் வீலை கழட்டி டியூப் கழட்டி பஞ்சர் போடுவோம். இப்போ டியூப்லெஸ்ஸாக வந்துருச்சு. அது ஏன்னா ஒரு திரி மட்டும்தான், அது ஒரு குத்தி துரி மட்டும் அதில் சொருவி போட்டுவிட்டுங்கன்னா அது இப்போ சிம்பிளாக முடியும், உடனே குயிக்காக முடியறது.
0: பஞ்சருக்குன்னா எவ்வளோ
1: வாங்குறீங்க? 60 ரூபா.
0: 60 ரூபா.
1: ஆமாம்.
0: அது வந்து இந்த காலத்தில் 60 ரூபாங்கிறது கொஞ்சம் கம்மி தான் இல்லைங்களா?
1: கம்மி தான். இல்லை நாம் எப்பயுமே
0: நகரப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு பக்கம்
1: வாங்குறாங்க, அவ்வளோதான் வாங்குறாங்க. நம்ம 60 ரூபா, ஏன்னா நம்ம லோக்கலில் இருக்கிறவங்கன்றதுனால நம்ம 60 ரூபா வாங்கினா தான் நம்மக்கிட்ட வருவாங்கன்றதுக்கோசரம் இந்த 60 ரூபா கம்மியாக வாங்குறோம்.
0: சரிங்க. குடும்பத்தோடு இருக்கீங்க, குடும்ப கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்கான போதும் வருமானம் இதில் கிடைக்குதுங்களா?
1: ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை
0: கிடைக்குது. ஏதாச்சும் வந்து சேமிப்பு திட்டம்லாம் வீட்டில் இருக்காங்களா? வீட்டில் வீட்டம்மா ஏதாச்சும் இருக்காங்களா?
1: அவங்களும் எதுவும் பண்ணல. இதுக்கு மேலே தான் ஏதாச்சும்
0: ஏதாச்சும் மகளிர் சுயஉதவி குழுக்கள் இருக்கு, அதில் ஏதாச்சும் வந்து சேமிப்பு
1: திட்டத்தில்
0: பங்கு பெறலாம்.
1: எதுவும்
0: இல்லை
1: இல்லை.
0: ஏன் அதெல்லாம் செஞ்சு செய்யலாம்ல?
1: இல்லை செய்யலாம் தான். இப்போதைக்கு கொஞ்சம் இப்போ தான் வீடு கட்டணும், அது ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் பண்ணி.
0: சரி, பசங்களாம் என்ன படிக்கிறாங்க?
1: ஒருத்தன் யூகேஜி படிக்கிறான், ஒருத்தன் அவனுக்கு 2.5 வயசு தான் ஆகுது.
0: 2.5 வயசு தான் ஆகுது.
1: ஆமாம்.
0: சரிங்க. பசங்களாம் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க?
1: அவங்க அவங்களுடைய விருப்பம். எனக்கு பெரிய படிப்பாக படிக்கணும்னு தான் ஆசை, படிக்க வைக்கலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸு. நான் அதிகமாக படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசை தான், வேறு ஒன்றும் இல்லை. நாம படிக்கலனாலும் அவங்கள படிக்க வைக்கலாம்.
0: நம்ம தான் வந்து மெக்கானிக்கா இருக்கும், நம்ம பசங்க வந்து நல்ல ஒரு உயர்நிறுத்தணும்.
1: ஆமா, உயர் உயர்த்தரமா நிற்கணும்ன்ற ஒரு இது.
0: சரிங்க. இப்ப அடுத்தபடியா வந்து மெக்கானிக்கு தேவையானது, இன்னொன்னு வந்து நம்ம தொழில வந்து நம்ம கரெக்டா இருக்கணும் இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: இப்ப பொதுவாக எல்லா இடத்துலயுமே சொல்றதுதான் அது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏய் லோக்கல் ஷெட் எல்லாம் விடாத, ஏன்னா பொருள் ஏதாவது எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு இது எல்லா
1: இடத்துலயும்
0: விடுவீங்க
1: இல்லையா?
0: அந்த சொல் எதனால அடிபடுது, அதை தவிர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
1: அந்த சொல் எப்படின்னா, வண்டி கஸ்டமர் வந்து கம்பெனிலாம் விட்டுட்டு போயிடுவாங்க, சர்வீஸ் பண்ணிவிட்டு அவங்க இருக்கிற சோடுற பில்லு தான். நாம் அப்படி இல்லை, வண்டி உட்கார வச்சு கஸ்டமர் கண் முன்னாடியே பேப்பர்ஸ் வாங்கிருந்து ரெடி பண்ணி கிளீனாக அவர் கையில் கொடுத்துட்டுங்கன்னா அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது. ரெண்டாவது, அது கம்பெனிலனால் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்கள் வண்டி விட்டுட்டு நீங்கள் இப்போ போயிடுங்க, அப்புறமா பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை, கண் முன்னாடி உட்காருங்க, என்ன பேப்பர்ஸோ வாங்கிட்டு கொடுங்க, நான் மாட்டி கொடுக்குறேன், உன்னை லேபரை கொடுத்துட்டீங்கன்னா
0: ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற ஒரு சிறிய தவறு.
1: சிறிய தவறுனால எல்லார மனசுலையும் காயப்படுது, வேற
0: எல்லாருக்கும் ஒரு கெட்ட பேர் வந்துடுது, ஒரு ஏதாவது ஒருத்தர் செய்யறதுனால.
1: ஆமாம் ஆமாம்.
0: ஆனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள்
1: நான் முன்னப்பண்ணேன். நம்ம 500 ரூபா லேபர் கேட்குறேங்கன்னா 450 ரூபா கொடுத்தா கூட வாங்கிக்குவான். ஏன்னா நம்ம முன்னப்பண்ண செஞ்சு அவங்க மனசுக்கு திருப்தியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு இது கான்ஃபிடன்ஸ் கிடைக்கின்றதுனால நம்ம முன்னப்பண்ணிருந்தாலே வாங்கிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: சரிங்க. இன்னொன்று வந்து இப்போ வாட்டர் வாஷ் அப்படிங்கிறது எல்லா மெக்கானிக் ஷெட்டுக்கும் ரொம்ப தேவை. நிறைய மெக்கானிக் ஷெட்டில் இருக்கும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷே இருக்காது நிறைய இதில் பார்த்தா, ஏன்னா அங்கே தண்ணி வசதி இருக்காது அப்படிங்கும்போது. நீங்க உங்க கடையில வாட்டர் வாஷ்ல வச்சிருக்கீங்க?
1: இருக்கு இருக்கு
0: இருக்கு.
1: வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம், நாமளும் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம்.
0: வாட்டர் சர்வீஸ் அப்படின்னா அதுக்கு தண்ணிக்கெல்லாம் தனியா

0: வந்து பணம் கட்டணுமே. எப்படி?
1: தண்ணிக்கு பணம் கட்ட தேவையில்ல,
0: அங்கே
1: நல்லா
0: நல்லா நிறைய தண்ணி ஓட இருக்கு,
1: பஞ்சாயத்து தண்ணி இருக்குது, அதில் பிடிச்சி ஊற்றிக்குவோம்.
0: அதில் பிடிச்சிக்கிறீங்க.
1: ஆமாம்,
0: இப்போ வாட்டர் வாஷ்னா எவ்வளோ வாங்குறீங்க அதுக்கு?
1: 60 ரூபா,
0: 60 ரூபா,
1: அதுக்கும் 60 ரூபா
0: எல்லாத்துக்கும் 60 தான்.
1: ஆமாம்,
0: சரிங்க. இப்போ வாட்டர் வாஷ் பண்ணுறதுனா நிறைய பேர் வந்து சகதியெல்லாம் வண்டி ஓட்டியிருப்பாங்க.
1: ஆமாம்,
0: நிறைய சகதிகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க முடியாத இடத்துலலாம் போய் ஓட்டிக்கும். அதெல்லாம் எப்படி எடுப்பீங்க நீங்கள்?
1: இல்லை, நம்ம ப்ரெஷர் விட்டாங்கன்னா வச்சுக்கோ, வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது ப்ரெஷர் விட்டாங்கனாவே அந்த சேருகள்லாம் எல்லாம் பிச்சுட்டு வந்துடும். அப்பிக்கல கழுவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: வாட்டர் வாஷ் பண்ணாவே எல்லாம் வந்து
1: அந்த ப்ரெஷர், அந்த வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது அந்த ப்ரெஷரை கொடுத்துங்கனாவே சேருகிறது எல்லாமே பிச்சுட்டு வந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லாது.
0: சரிங்க. இப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது.
1: ஆமாம்,
0: ஆக்சிடென்ட் நடந்தால் வச்சுக்கோங்களா, பைக்கெலாம் அப்படி தூள் தூளாக போயிடுது, எதுக்குமே உபயோகம் இல்லாமல் போயிடுது. ஆனால் அந்த பைக்கை வந்து நம்ம திரும்ப வந்து ரீமோட் பண்ணணும் அப்படின்னா உங்களால் அது முடியுமா? அது
1: பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாது.
0: அதுக்கு எவ்வளோ மறுபடியும் செலவாகும் அவங்க திருப்பி?
1: அது வண்டினுடைய பார்ட்ஸுங்களாம் என்னென்ன உடஞ்சிருக்குதோ அது தகுந்த மாதிரி செலவாகும். சேஸ் முறுக்கிச்சுனா கூட அதுவும் நல்லா பெண்ட் எடுத்து கிளீனாக பர்ஃபெக்டாக பார்ட்ஸுங்களாம் வாங்கி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அது செலவு, அது என்னென்ன பார்ட்ஸு போயிருக்குதோ அந்தந்த பார்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி செலவாகும். குறிப்பாக இவ்வளோதான்றது சொல்ல முடியாது.
0: ஆக்சிடென்ட் வண்டிங்கெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெக்கவர் பண்ணிடலாம். ரெக்கவர் பண்ணிடலாம். சரிங்க. இப்போ அதிமான் கோட்டை பகுதியில் இருக்கீங்க, உங்கள் ஊர் சதயன் கோட்டையில் இருக்கு. எப்படி டெய்லி வந்து எப்படி போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கா உங்களுக்கு போய் வர?
1: டெய்லியும் டூ வீலர் தான் வச்சுருக்கேன் நான், ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு.
0: சரி, ஓகே. ரொம்ப தூரமாக இருக்குமே?
1: இல்லை, இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்.
0: 5 கிலோமீட்டர் தான்?
1: 5 கிலோமீட்டர் தான்.
0: டெய்லி போயிட்டு
1: வந்து போயிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான்.
0: இப்போ வந்து ஒரு பைக் மெக்கானிக் அப்படின்னா ஒரு ஒரு பொருளுக்கும் நம்ம வந்து ஒரு தரமான ஒரு பொருளாக வாங்கணும்.
1: இன்னொன்று
0: வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் டயர்ஸ்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. டூப்ளிகேட்டே பாதி விலைக்கு வாங்கி அதையே வந்து கொஞ்சம் நல்லா பாலிஷ் போட்டுலாம் வந்து அது புதுசாக விற்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடத்துல தகவல் வருது, நம்ம அந்த தகவல் வச்சு கேட்குறோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அதையே வந்து கூட ரீமோண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலாக இருந்தது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தா?
1: அந்த மாதிரினா நான் மேக்ஸிமம்
0: பாதி ரேட்டுக்கு நாங்க வாங்கிக்கோங்க, பாதி ரேட்டுக்கு அழகா புது டயர் தான் பாதி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அது நிறைய இடத்துல நாமளே கண் கூடவே பாத்துருக்கோம். அது வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம்? அது நம்ம எப்படி நம்ம பண்றது?
1: தவிக்கலாம்னா அது இப்போ நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு சில பேர் வந்து அது வாங்கி போட்டுக்கிறாங்க. நாம் வேணும் கொஞ்சம் கண்டிஷனாக இருக்கணும் டயரு அப்படின்னா நம்ம கம்பெனி எம்ஆர்எஃப் இந்த மாதிரிலாம் டயர் நல்லாயிருக்கும், எம்ஆர்எஃப் அது வாங்கி போட்டுக்கலாம். மீதி பட்சம் பார்த்ததுக்கு இப்போ முடியாத பட்சத்துக்கு தான் அந்த உன்னுடைய டயரை வந்து கம்மியாக போட்டு கொடுக்குறாங்க.
0: இப்போ எல்லா பெட்ரோல் பங்க்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து காத்து அடிக்கிற அந்த ஏர் பம்ப் வந்துடுச்சு.
1: ஆமாம்,
0: ஆனால் இப்பயும் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க உங்கள் கடையில்?
1: ஆமாம்.
0: ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து 5 ரூபாயாச்சும் வாங்கியிருப்பீங்க இல்லையா ஒரு காற்று பிடிக்க? இப்போல்லாம் எப்படி அது அது என்ன பண்ணுறீங்க?
1: இப்போ எல்லாம் கரண்ட் பில்லாம் ஏறிச்சு இல்லையா, நாமளும் ஒரு மாறிக்கணும் இல்லையா, அதனால வந்து
0: கரண்ட் பில் எவ்வளோ வருது உங்களுக்கு?
1: மினிமம் ஒரு 1000 ரூபா வருது, 1000 ரூபா 1200 ரூபா வருது.
0: 1200 ரூபா பக்கம் வருதுங்களா?
1: ஆமாம்.
0: சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்காக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நிறைய இப்போ வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: வண்டி ஓட்டுறவங்களுக்கு அட்வைஸ் சொல்லணும்னா, இப்போது வண்டி எடுக்கும்போது பிரேக் செக் பண்ணணும்.
0: சரிங்க.
1: மெயினாக ரெண்டாவது ஆயில்லாம் செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஆயில் தான் மெயின், வண்டிக்கு சர்க்குலேஷனே வந்து ஆயில் தான். ஆயில் பிரேக் ரெண்டு செக் பண்ணிக்கினாவே போதும், போதுமான விஷயம் அது.
0: இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக்லாம் சில டைம் பிடிக்காம ஆக்சிடென்ட் ஆகிடுது. சில பேர்ல வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, சார் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தோம் சார், அவங்க கரெக்டாக பண்ணல சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற மாதிரி நீங்க வச்சு கொடுப்பீங்களா இல்லை எப்படி? எப்படி அது
1: இப்போ பிரேக்கு ஷூ வந்து தேஞ்சிரும், அதனுடைய தேஞ்சிச்சுன்னா மாற்றிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது, நம்ம வண்டிக்கு நம்ம மாற்றுறது தான் நல்லது.
0: சரி,
1: அதுவே தேஞ்சி பின்னாடியும் ஓட்டினா தான் அந்த நம்முடைய ஆக்சிடென்ட்டுக்கு ஆகிற விஷயமே.
0: அப்போ ஒரு வாட்டி நம்ம அந்த பிரேக் கட்டி நம்ம மாற்றணும்.
1: ஆமாம், ஒரு பிரேக் ஷூ வந்து லைனிங் தான், உள்ள தேஞ்சிரும், பிரேக் அடிக்க அடிக்க தேய்மானம் ஆகிட்டே தான் இருக்கும்.
0: சரிங்க.
1: அது அப்பப்போ நம்ம பிரேக்கு கம்ப்ளைண்ட் குறைஞ்சிருச்சிங்கன்னா நம்ம மாற்றிக்கிறது நம்ம வண்டிக்கு சேஃப்டி.
0: சேஃப்டி.
1: ஆமாம்.
0: சரிங்க. இப்போ வந்து ரொம்ப அழகாக வந்து மெக்கானிக் தொழில் பற்றி ரொம்ப சிறப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. குறிப்பாக இந்த காலத்தில் ஒரு 34 வயசு ஒரு இளைஞர் தான் இல்லையா, ஒரு சின்ன வயசில் ஒரு தனியாக ஒரு சுய தொழில் செஞ்சு, அதுவும் தனியாக நிச்சு ஒரு தொழில் செஞ்சு நீங்கள் சுயமாக ஒரு சொந்த காலில் நிற்கிறீங்க அப்படின்னும் போது மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சரி, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த தருணத்தில்
1: எங்கள் அப்பா பேர் வந்து கன்னியப்பன், எங்கள் அம்மா பேர் யசோதம்மாள். அவங்க எனக்கு 3 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க.
0: சரிங்க.
1: ஒய்ஃப் இருக்காங்க, பேர் லட்சுமி. எனக்கு பசங்க இருக்காங்க, அதுக்கு 2 பசங்க, பிரதீஷ் ஹரிஹரன், 2 பேர்.
0: ஓகே. ஒரு மகிழ்ச்சியான குடும்பமா?
1: ஆமாம்.
0: சமீபத்தில் குடும்பத்தோட சந்தோஷமா எங்கே சுற்றுலா எங்கேயாவது போயிருக்கீங்களா?
1: திருப்பதி போய் வந்தோம்.
0: திருப்பதி போயிருக்கீங்க?
1: ஆமாம்.
0: மகிழ்ச்சியோடு இருக்கீங்க குடும்பம் இல்லையா?
1: ஆமாம்.
0: சரிங்க. நிச்சயமாக வந்து இந்த மகிழ்ச்சியானது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில்

0: எல்லா தருணத்துலையும் உங்கள் கூடவே இருக்கணும். உங்களுடைய இந்த மெக்கானிக் தொழில் வந்து உங்களுக்கு எதிர்கால ஆசை இருக்குங்களா? எதிர்காலத்தில் என்னமா ஒரு ஆகணும் ஒரு ஆசை இருக்கு உங்களுக்கு?
1: நம்மளுக்கு ஆசைன்னு பார்த்தா மனுஷனுக்கு ஆசைனா எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு நார்மலாக இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாவே அதே ஒரு பெரிய ஆசை தானே.
0: இல்லை, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்க ஒரு கடை இருந்தால் வந்து ஒரு மளிகை ஸ்டோர் வந்து சூப்பர் மார்க்கெட் ஆக்கணும் அந்த மாதிரி ஒரு கனவு இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆசை இருக்கு?
1: சூப்பர் மார்க்கெட்டாக நான் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு
0: இல்லை, மெக்கானிக் ஷெட்னா நீங்கள் அதை வேறு ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு ஆட்டோமொபைல் மாதிரி ஏதாச்சும் வச்சு உன்னை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கு?
1: ஆட்டோமொபைல்ஸ் வைக்கணும், அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு தாவில் ஆட்டம்ஸ் வச்சுட்டுங்கனாவே சரி, அந்த இடத்துல உட்காந்து செட்டில்மெண்ட் ஆகிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: சரிங்க, இப்போ நிறைய இளைஞர்கள் இந்த நேர்முகம் உங்களோட நேர்முகம் கேட்டுட்ருப்பாங்க. இந்த தருணத்தில் குறிப்பாக அவங்களும் வந்து ஒரு சுய தொழில் ஒரு மெக்கானிக் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ முதலீடு இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்க?
1: இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தேவை.
0: 1.5 லட்சம் தேவைப்படும். 1.5 லட்சம் இருந்தால் தான் மெக்கானிக் சீட்டை வைக்க முடியும்.
1: ஆமாம்,
0: அதுக்கு தனியாக வாடகை கொடுக்கணும், அது இதுன்னு நிறைய.
1: வாடகை அட்வான்ஸே இப்போ பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க.
0: அட்வான்ஸே 1 லட்சம் போகுது.
1: 50,000 1 லட்சம் கேட்குறாங்க.
0: சரிங்க, இப்போ வந்து நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, உங்களுக்கு மாத வருமானம் எவ்வளோ கிடைக்குது உங்களுக்கு?
1: மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் கிடைக்கும்.
0: 15,000 ரூபாய் செலவு போக 15 நிற்குதுங்களா?
1: அவ்வளோதான் கிடைக்கும்.
0: சரிங்க, நிச்சயமாக வந்து ஒரு யங்ஸ்டராக இருந்து ஒரு இப்போ தான் ஒரு முதல் படிக்கட்டு வச்சுருக்கீங்க. அடுத்தடுத்து நீங்கள் மென்மேலும் நிறைய படிக்கட்டுகள் வச்சு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்த அடையணும்னு சொல்லி நம்ம தருமபுரி பண்பலை 102.5 சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறோம். இதுவரை நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான ஒரு நேர்முகம் தந்தமைக்கு மிக்க நன்றிங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி.
0: நேர்களை, நிறைவு பெறுகிறது இன்றைய உங்கள் களம் நிகழ்ச்சி. இன்றைய உங்கள் களம் சதையன் கொட்டாய் பகுதியை சார்ந்த அன்பரசன் அவர்களோடு நேர்முகம் கேட்டோம். நன்றி நேர்களே.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:30.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.

அரிய செயலை செய்து முடிப்பது வலிமையினால் அல்ல, விடாமுயற்சியில்தான் என்ற நல்ல வரிகளோடு நாம் இணையவிருக்கும் நிகழ்ச்சி பன்மொழி பாடல்கள்.

பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில் தமிழ் மொழியிலிருந்து முதல் பாடலை கேட்டு ரசிக்கலாம். குருவி என்ற திரைப்படத்திலிருந்து.

பண்பலையில் கவி பாடும் நேரம் பிற்பகல் 2:36. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே,

பண்பலையில் இசைத்துக் கொண்டிருக்கும் நேரம் பிற்பகல் 2:45. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். பல மொழி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. அந்த வகையில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹிந்தி மொழி திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே,

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கன்னட மொழி திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதோ நேர்களே,

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

இதுவரை பன்மொழி பாட நிகழ்ச்சி கேட்டீர்கள். பல மொழி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டோம். இதுவரை உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜே பார்த்தசாரதி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

இதயங்களை இதமாக்கி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:01. குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.

கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0343 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க. இந்த நிகழ்ச்சியில் பாடல் கேட்க ஒரே ஒரு விதிமுறை தாங்க, நீங்கள் 7 நாட்களுக்கு முன்னாடி பாடல் கேட்டவராக இருந்தால் மட்டும் போதும். கட்சவியல் கலக்கல் பாடல்களில் முதலாவதாக ஒழிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. லலிகம் பகுதியிலிருந்து கமலி கேட்டிருக்காங்க. குட்டி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இதோ.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நிலைக்கல நேரம் பார்த்தீங்கன்னா 3:09 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் பகுதியிலிருந்து வெங்கடேசன் அவங்க குடும்பத்தாரோட இணைந்து கேட்டிருக்காரு. வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இதோ.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்.
3: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
4: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க.
5: புதுசேனா?
4: புதுசுதான்.
5: எப்படி வாங்கின?
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
5: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாச மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
5: தங்க விலை ஏறனா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
5: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு
6: நிலையத்தில் நேரம் 3:16 ஆயிட்டு நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் கட்செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் பகுதியிலிருந்து மணி கீர்த்தனா கேட்டிருக்காங்க. 3 திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இதோ.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல் பகுதியிலிருந்து கற்பகம் அமிர்தம் கேட்டிருக்காங்க. ரெக்க திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இதோ.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965233999.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
6: 3:26 நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒலிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர்ல இருந்து ரேவதி கேட்டிருக்காங்க. சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கேற்ற பொறியியல் கல்லூரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
3: மூன்று 3:32 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவேயல் கலக்கல் பாடல்கள். அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி பகுதியிலிருந்து ஸ்ரீநிதி கேட்டிருக்காங்க. ரன் திரைப்படத்துல இருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னாடி இதே போல நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நிலையத்தின் வாட்ஸ்அப் எண்ணான 0-43-42-24-30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:38 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக அளிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி குறும்பட்டி பகுதியிலிருந்து மீனா கேட்டிருக்காங்க. மனுநீதி திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
3: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கச்சவியல் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாலக்கோடு பகுதியிலிருந்து ரகு கேட்டிருக்காங்க. குங்குமப்பூவும் கொஞ்ச புறாவும் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா சில உணர்வுகளை கடிதங்களாலதான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏன் பாட்டு ஏன் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி வட்டம், தர்மபுரி 636807. உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: 3:53 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தருமபுரி பகுதியிலிருந்து செந்தமிழ் கேட்டிருக்காங்க. தெய்வ திருமகன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

இனிய உற்சாகமான மாலை வணக்கம் அன்பர்களே, இது உங்கள் அபிமான பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. வணக்கம் பார்த்த சாரதி.
1: வணக்கம் லீலா வினோதன், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும்.
1: ரொம்ப நாளாவது.
0: ஆமா, என்ன பண்றது, எல்லாம் நீங்க பிஸியா இருக்கீங்க, நம்ம இங்க எஃப்எம்ல தான் இருக்கோம். சரி, இன்னைக்கு வந்து விறுவிறுப்பான விடைதேடு வினாக்கள்ல வந்து நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்முடைய அன்பிற்கினிய நேயர்கள் அழைக்கணும் அப்படின்னா அந்த என்ன சொல்லலாமே?
1: புதிய நேயர்களாக இருந்தால் 043-42 என்ற முன்னணிப்போடு 24-40-30 மற்றொரு இணைப்பெண்ணாக 94-86-68-10-25 என்ற எண்களிலும், மற்ற நேர்களாக இருந்தால் 043-42 என்ற முன்னணிப்போடு 24-40-31 மற்றொரு இணைப்பெண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைக்கலாம்.
0: சரி, நிகழ்ச்சியில முதல் நேயர் முத்தான நேயர் வருக. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
2: வாழ்க வளத்துடன்.
0: ஜெய் சீலன் ஐயா. சரிங்க, உங்களுக்கு ஒரு நீங்கள் நல்லா பழைய ரசிகர். பறவைகள் பல விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்
2: அப்படின்னா.
0: ஆமா, அது என்ன படம் ஞாபகம் இருக்கா?
2: இருவர் உள்ளம்
0: பாத்தீங்களா? பார்த்த சாரதி நம்மளால டக்குன்னு அடிச்சுட்டாரு பாத்தீங்களா? இருவர் உள்ளம்.
1: அதே போல இந்த கொஷினியும் டக்குன்னு அடிச்சிருவாரு
0: நினைக்கிறேன். சிவாஜி கணேசன் நடிச்சது ஐயா, நடிப்பு சரோஜ. சரிங்க, அற்புதம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பறவைகள் குறித்து தான் கேட்க போறோம். உங்களுக்கான 3 குறிப்புகள்.
1: இது ஒரு பறவை, இந்தியாவில் உள்ளது. இந்த பறவை மேக்சிமம் வந்து ஆறுகளுக்கு அருகே வாழக்கூடியவை. பெரும்பாலும்
0: ஆமாங்கய்யா.
2: மயில் சொல்ல.
0: மயில்.
1: மயில் என்பது தவறான பதிலுங்க. நல்ல தூரம் முயற்சி. நன்றி, வணக்கம்.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம். ஜெயனூர் துரைசாமி பேசுறேன்.
0: துரைசாமி ஐயா, சரி, உங்களுக்கு குறிப்பு சொல்லாமா?
3: குறிப்பு கொடுங்க
1: ஐயா. இந்த பறவையை பற்றி சங்ககால பாடல்கள் கூட பாடியிருக்காங்க.
3: பறவையை பற்றியா?
1: இந்த பறவையை பற்றி சங்ககால பாடல்கள் எல்லாம் சிறு சிறு குறிப்புகளாக கூட வந்திருக்குது.
0: ராஜாளி பறவை. நல்ல முயற்சிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்
4: ஐயா. இருவருக்கும் மாலை வணக்கம். பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஐயா.
1: ஐயா வணக்கம். கூறுபவர்
4: ஓய்வு பெற்ற நேரத்தில் சேகர் சின்ன சமயம் அனுசாரம் இறங்காட்டு கூட்டம் எழுந்து பேசுறேன் ஐயா.
1: ஐயா குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
4: கேட்டேங்க ஐயா. ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா. பார்க்கலாம்
1: ஐயா. இந்த பறவைக்கு நீண்ட வால் அமைப்பு கொண்டது. மீன் கொத்தி பறவை என்பது தவறான பதிலீங்க. நல்லதொரு முயற்சி.
4: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: மாலை வணக்கம் ஐயா.
0: மாலை வணக்கம்.
5: மகிழ்ச்சியோடு பேசுறேன்.
0: நலமா இருக்கோம் பழனி ஐயா. உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லாமா?
5: சொல்லுங்களா. நீளமா இருக்குதுன்னு சொல்லிருக்கீங்க.
0: ஒரு
5: குறிப்பு சொல்லுங்க.

0: இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பும் கலந்து ஒரு பளிங்கு போல் மின்னும். இந்த பறவையை பார்த்தாவே ஒரு கருப்பு நிறம்லாம் அப்படியே கலந்து ஒரு மிக்சிங்கா அப்படியே
1: மின்னும். தூக்கணாங்குருவி.
0: தூக்கணாங்குருவி, நல்ல முயற்சி.
1: பாட்டு கூட நீங்க சொல்லிக்கிறீங்களா?
0: என்னங்க சொல்லிருக்கேன்? தூக்கணாங்குருவி என்பது ஒரு பதில் தாங்க. நன்றி நன்றி நன்றி. இனிமேல் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்திருங்கள், எப்போதும் மகிழ்ந்திருங்கள்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர July 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
4: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
6: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நிகழ்ச்சி நினையும் நேயர் வர்க்க வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? ரொம்ப யோசிக்கிறாரு. மாலை வணக்கம். மகிழ்ச்சியோடு சொல்வது யார் இங்கிருந்து? சுமதிமா, பதில் சொல்லாமா?
7: ஐயா, ஒரு பறவை பத்தி கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு குறிப்பு சொல்றேங்க.
0: சரி.
7: அன்னப்பறவை.
0: இந்த பால்ல இருந்து பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை விட்டுடுமா?
7: தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் பிரிச்சு எடுக்குமா?
0: நல்ல முயற்சிமா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
7: நன்றி.
0: அடுத்த நேயர் வர்க்க வணக்கம்.
8: வானம்
0: பாடி பறவை எப்படி சொல்றீங்க? ஒரு குத்து மதிப்பா சொல்றீங்க. சரிங்க, நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
9: ஐயா, இருவருக்கும் வணக்கம் ஐயா. மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். மகிழ்ச்சியோடு சொல்வது யார் இங்கிருந்து?
9: ஐயா, நான் மரியன் மாலை ராமகாயிருந்து 1வது 7 லட்சம் பேசுறேன். இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் ஐயா. என்ன பதில் சொல்லலாமா?
9: ஒரு குறிப்பு கொடுங்க பாக்கலாம்.
0: அது பக்கத்திலேயே ஏரி இருக்கு உங்களுக்கு, ராமக்கால் ஏரி. நிறைய பறவைகளை பாத்துருப்பீங்க. உங்களுக்கான ஒரு குறிப்பா
9: ஐயா? பார்த்தி சார்த்திக்கு வணக்கம்.
10: ஐயா வணக்கம் ஐயா.
0: அவர் வந்து நீங்க பேசுற அழகுல மயங்கி அப்படியே ஸ்டக் ஆயிட்டார்.
10: இல்ல, பக்கத்துல ஏரி இருந்தோடனே அந்த பறவை பத்தி சொன்னதும் டக்குன்னு புடிச்சிருங்களோன்ற ஒரு நினைப்புல சொல்லிட்டேன்.
0: ஆமா
9: ஐயா, சொல்றேன் பாருங்க. வால்குருவி.
0: வால்குருவியா? வான்குருவியா?
9: வால்குருவி வந்து நிறைய வால் நிறைய இருக்குங்க. கருப்பா.
0: கருப்பா. நல்ல முயற்சிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
9: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம். கல்யாண சுந்தரமையா, உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லாமா?
10: அடர்ந்த மரங்களும் புதர்களுக்கும் இடையே கூட இது இந்த பறவை வாழும். மைனாக்குருவி. வால் சற்று நீளமா இருக்காதுங்க. அதுக்கு இதுக்கு வால் வந்து நல்ல நீளமா இருக்கும். நல்லது ஒரு முயற்சி. நன்றி வணக்கம்.
11: வணக்கம்.
0: அடுத்த நேயர் வருக வணக்கம்.
12: மாலை வணக்கம்.
0: மகிழ்ச்சியோடு சொல்வது யார் இங்கிருந்து?
12: காரிமங்கலம் ஒன்றியம் விந்தல் பஞ்சாயத்து பெருகொள்ளப்பட்டி சர்மம். பறவை பத்தி சொல்றீங்க?
0: ஆமா, அது வந்து இன்னும் சொல்லணும்னா உங்களுக்காக இன்னும் மற்றொரு குறிப்பு, இலங்கையில் மட்டும் இது காணப்படும்.

0: தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் இந்த ரெண்டு இடங்கள்ல அதிகமா காணப்படுது.
1: கருசன் குருவிங்கயா யூடியூப்ல எப்படி வருது?
0: யூடியூப் ஜி அப்படி சொல்றாரா?
1: கருசன் குருவி.
0: நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
2: நான்
0: வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து
2: சந்திரசேகர்.
0: நீங்க சொல்ல வர நல்ல முயற்சி. இணைப்பில் வந்த நன்றி. இல்ல இல்ல இல்ல, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேரம் வருங்க. வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ,
4: வணக்கம்மா.
0: வணக்கம். ஜெயபிரதா சொல்லுங்க. ஜெயபிரதா,
3: மகன்றில் பறவை.
0: என்ன பறவை?
3: மகன்றில் பறவை.
0: மகன்றில் பறவை என்பது என்ன? பார்த்த சார் தி, மிக தவறான பதில்.
4: தவறான பதில்மா.
0: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
5: ஹலோ சார்.
4: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: தருமபுரி மாவட்டம் நாகரத்தினம் குமார் பேசுறேன் சார்.
4: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
5: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க சார்.
4: இது என்னன்னா, தனக்கான கூடு கட்டி அதுல முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடியவை. ஐயா மறுபடியும் சொல்லுங்க.
0: நீர் மூழ்கி, தண்ணியில மூழ்கி போமே.
4: இல்லைங்க, தவறான பதிலீங்க. நல்லதொரு முயற்சி. நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம்.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
4: இணைப்பில் இருக்கீங்க?
0: வணக்கம்.
6: திருப்பூர் மாவட்ட குறைநிகழ்ச்சி கஸ்தூரி பேசுறேங்க.
0: யாருங்கய்யா?
6: கஸ்தூரி.
0: கஸ்தூரி சொல்லுங்கய்யா, பதில் சொல்லாமா?
6: அதாவது இந்த பறவைங்க செங்கல் நாரை.
0: செங்கல் நாரை. நாரை நாரை செங்கல் நாரைன்னு ஒரு இலக்கிய பாடல் வர மாதிரி செங்கல் நாரைன்னு சொல்லியிருக்கீங்க. மிகுந்த மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்ங்க.
6: நன்றி,
0: நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
7: வணக்கங்க.
0: யார் இங்கிருந்து?
7: தருமபுரி மாவட்டம் கடத்திக்குட்டை சிவகாமி. நல்லா இருக்கிறீங்களா?
0: கடத்திக்குட்டை சிவகாமியம்மா, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, பதில் சொல்லுங்க. நிறைய வந்து இந்த கடத்திக்குட்டை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அரகாசநல்லி வனப்பகுதியெல்லாம் இருக்குது, அப்படியே பெண்ணாகரம் வன பெரும்பாலை அப்படி நிறைய வனப்பகுதியில் இருக்குது. நிறைய பறவைகளை பார்த்துருப்பீங்க.
7: ஆமாங்க.
0: சொல்லுங்கள், என்ன பறவைன்ட்டு? ஒவ்வொரு பறவையும் அந்த எடை வந்து ஒவ்வொரு வயதுல வந்து மாறுபடும். நம்ம பொதுவான அதனுடைய அடையாளங்கள் தான் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிறு பூச்சிகள், கம்பளி பூச்சிகள், பள்ளி, சிறு ஓணான்கள், சிறு பாம்புகள் போன்றவற்றை தனது இரையாக எடுத்துக்கொள்ளும். செம்பக பறவை என்பது நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நன்றி. இனி நேர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்தே இருங்கள், எப்போது மகிழ்ந்தே இருங்கள்.
8: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
9: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
10: ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
11: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
14: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
15: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
16: புதுசுதான்.
15: எப்படி வாங்கின?
16: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
15: அது எப்படி?
16: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து

0: மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிடுறேன்.
1: தங்க விலையறா
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்,
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் எஸ்வி ரோடு தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் எஸ்வி ரோடு தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
6: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நிலையத்தில் நேரம் மாலை தண்டல் வீசும் இனிமையான நேரம் 4:16. அது என்ன பறவையாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நேர்கள் இத்தனை பேர் இன்னும் ஃபோன் கீன் பண்ணி நெட்லாம் எடுத்து பார்த்து அப்படியே ஒரு பரபரப்பாக இருப்பாங்க. யாராவது அடுத்த நேர் பதில் சொல்கிறாரான்னு கேட்போம். வருக, வணக்கம்.
8: மாலை வணக்கம் சார்.
7: மாலை வணக்கம். யார் எங்கிருந்து?
8: கடத்தூர்லேருந்து பழனி.
7: கடத்தூர்லேருந்து பழனி ஐயா, சரிங்க.
8: ஒரு குறிப்பு கொடுங்க சார். நலமாக இருக்கீங்களா?
7: நலமாக இருக்கும். நீங்கள் பதிலோடு வந்திருப்பீங்கன்னு பார்க்குறேன். நீங்கள் குறிப்போடு கேட்குறீங்களே,
8: சொல்லிடுறேன்.
7: இவ்வளோ நேரத்தில் உளவுத்துறை வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்குமே பதில். முருகனையா சிரிப்பே காணும், மறந்துட்டீங்களா?
9: வணக்கம் ஐயா.
7: எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? சரிங்க, உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லலாமா?
8: என்னடி உங்களை கேட்டேக்குறாரு.
7: அப்படிங்களா, சரிங்க. மகிழ்ச்சி
8: சார், குறிப்பு சொல்லுங்க சார்.
9: ஐயா, இது ஒரு குயில் இனத்தை சார்ந்தது.
7: குயில் இனத்தை சார்ந்தது
8: சரி சார். எங்க பக்கம் ரெட்டைவால் குருவி, கருங்காக்கா.
7: ரெட்டைவால் குருவி? என்னங்க?
8: ஆமா சார், பின்னாடி கனிகுரமன்னு சொல்லுவாங்க.
7: ஆமா ஆமா ஆமா, படம் கூட வந்திருக்குல ரெட்டைவால் குருவின்ட்டு. அற்புதமான, நல்ல முயற்சிங்க, நல்ல முயற்சி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
8: நன்றி சார்,
7: நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம். அடுத்த நேர் வருக, வணக்கம். நம்மளே பதில் சொல்லிடலாமா? அடுத்த நேர் வருக, வணக்கம்.
10: வணக்கம், டீன் ராம், தேங்காய் மரத்தப்பேட்டை.
7: சொல்லுங்க ராமையா.
10: சொல்றேன், பறவை.
7: செம்போத்து பறவையா? நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
11: வணக்கம்.
7: வணக்கம். யார் எங்கிருந்து?
11: நான் பாலக்கோட்ல இருந்து அன்பு பேசுறேன்.
7: அன்பு ஐயா, பதில் சொல்லாமா?
11: இந்த வால் வந்து மேல தூக்கிட்டே இருக்குங்களா எப்ப பார்த்தாலும் அந்த பறவை?
7: அப்படிலாம் இல்லைங்க, அது நார்மலா தான் இருக்குங்களா? ஆமா,
11: நார்மலா தான் இருக்கும். அது எங்க தொழில் சார்ந்த பேர்ல ஒரு பறவை வந்தது, தையல்கார பறவைன்னு சொல்லிட்டு
7: பாத்தீங்களா?
11: அப்பயும் ஆள் நீளமா தான் இருக்கு, அதுதான் இருக்கும் நினைச்சிட்டு நான் சொல்றேன்.
7: அப்பயும் அதை தையல விட மாட்டேங்கிறீங்களே.
11: நல்ல பறவை பேர் அப்படி இருக்கு.
7: நல்ல நல்ல முயற்சி, நல்ல முயற்சி பண்ணி எடுத்துருக்கீங்க. நன்றிங்க, வாழ்த்துக்கள்.
11: நன்றிங்க,
7: நன்றி. சரிங்க பார்த்தசாரதி, இவ்வளவு நேரம் அந்த அற்புதமான பறவை என்ன பறவைன்றதை நீங்களே வந்து அழகா சொல்லிருங்க.
9: இந்த பறவையோட பேர் வந்து நீலக்கண்ணி பறவை.
7: நீலக்கண்ணி பறவை.
9: இதுக்கு வந்து நீலக்கண் புறா, அவரைக்கண் புறா, கானக்குயில் இப்படி என ஒரு பல வகை பேர் உண்டு.
7: பல வகை பேர் உண்டு.
9: ஆமா, இது வந்து மேக்சிமம் ஆறுகளுக்கு அருகே வாழக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த பறவை. தென்னிந்தியாவில் மற்றும் இலங்கையில் மட்டும் அதிகமாக காணப்படும் கூடிய ஒரு
7: சிறப்பு வாய்ந்த பறவை தான். இது ஒரு அசைவ உண்ணி அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னோம். இந்த பறவை வந்து நீலக்கண்ணி பறவை.
9: ஆமா,

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC apply.

0: Usha Sunflower Oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: தென் சிந்தும் பண்பலை, தேவிட்டாத பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் அன்பினர்களே, நிகழ்ச்சியின் நேயர் வருக வணக்கம். இது உங்கள் அபிமான பண்பலை. சரிங்க, இப்போ ஒரு பறவையை பற்றி கேட்டுட்டோம், அடுத்தது எதை பற்றி கேட்கலாம்? வருக வணக்கம். வணக்கம்.
5: மாலை வணக்கம் சார்.
4: மாலை வணக்கம். மகிழ்ச்சியோடு சொல்லும் இனிய நேயர், யார், எங்கிருந்து?
5: நல்லமல்லி ஒன்றிய
4: முத்து. முத்து ஐயா, உங்களுக்கு குறிப்பு சொல்லாமா? உங்களுக்கான ஒரு முதல் 3 முத்தான குறிப்புகள்.
6: இது ஒரு மரம், எல்லா இடங்களையும் அந்த மரம் வளரக்கூடியவை. இந்த மரம் வந்து கால்நடைகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது.
4: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். அப்படி என்ன கால்நடைக்கு? செடி பொதுவாக பார்த்து சாரதே, நிறைய செடியிலிருந்து பசுரை எடுத்து அந்த பச்சிலை சாறை எடுத்து கால்நடைகளுக்கு வந்து மருந்தாக ஊற்றுவாங்க. மரமே பயன்படுதுன்னு சொல்கிறீங்களே, அது வந்து என்ன மரமாக இருக்கும்? வருக வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், வணக்கங்க. யார், இங்கேருந்து? ஏன், முருகனுங்களா? சரிங்க, முருகன் ஐயா பதில் சொல்லாமா? உங்களுக்கான ஒரு குறிப்பு,
6: அதாவது மழைக்காலங்களில் தண்ணீர் வந்து தரையில் ஓடு இல்லைங்களா, அந்த தண்ணீர் ஓடுறத கட்டுப்படுத்தக்கூடியவை இந்த பூக்கள்.
4: பூக்கள் வேர்கள் தானே கட்டுப்படுத்தும்
6: இந்த மரத்தோட பூக்கள்.
4: பூக்களும் வந்து கட்டுப்படுத்தும்.
6: ஆமாம், நான் கடைசியில் சொல்கிறேன் அதனோட விளக்கம்.
4: நீங்கள் நிறைய செய்தி வச்சுருப்பீங்களா அப்படி இது பார்த்தா? மரத்தினுடைய பயன்பாடுகள் நிறைய, அது மருத்துவ குணம் கொண்டது, மருந்துகள் தயாரிக்கிறதுக்காக அதனுடைய இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. விதைகள்லாம்,
6: விதைகள், இலை.
4: நன்றிங்க, சொல்லலாமா பதில்? முருங்க மரம். நல்ல விஷயம், ஆனால் முருங்க மரத்தில் எல்லாமே வந்து சக்தி வாய்ந்தது தான், ஆனால் அது இல்லைங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர்வர்கள் வணக்கம்.
7: வணக்கம்.
4: வணக்கம், யார், எங்கிருந்து?
7: திருப்பத்தூர் மாவட்டம் கந்திரிலிருந்து.
4: கந்திரியிலிருந்தா?
7: ஆமாங்க சார்.
4: பேர் என்ன சொன்னீங்க?
7: ஷாகிர் பாஷா மெக்கானிக்.
4: ஷாகிர் பாஷா மெக்கானிக். சரிங்கய்யா, பதில் சொல்லாமா?
7: குறிப்பு கொடுங்க சார்.
6: ஐயா, இது வந்து இந்த பூக்கள் வரும் காலங்களில் இந்த மரத்தில் தேனீக்கள் வந்து அதிகமாக இருக்கும்.
7: சரிங்க சார்.
6: அந்த மரத்தோட பேர் என்னன்னு கேட்குறோம்.
7: அத்தி மரம்.
4: அத்தி மரம், நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்கய்யா. அடுத்த நேர்வர்க வணக்கம். வணக்கம், யார், எங்கிருந்து? ராஜாயா, உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லலாமா?
6: அதாவது நம்ம இந்த தொழிற்சாலையிலிருந்து வரும் புகை வருது இல்லைங்களா, அந்த புகைய தூய்மையாக்கி நம்மளுக்கு சுத்தமான காற்று கொடுக்கும் இந்த மரம்.
4: மத்தி மரம்.
6: மத்தி மரம். இந்த மரம் வந்து எல்லா இடங்களிலும் வளரக்கூடியதுதாங்க ஐயா?
5: ஆமாங்க ஐயா, ஆப்பு ஆப்பு வரதுக்கு அதிகமாக வளருங்க.
4: மத்தி மரம் என்பது
6: தவறான பதிலீங்க.
4: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை.

0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
6: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
7: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.

0: நிகழ்ச்சி நேயர் வருக வணக்கம். அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? நலமா இருக்கோம் முனியப்பனையா. உங்களுக்கான மற்றொரு குறிப்பு,
1: இந்த இலை வந்து இயற்கை உரமாக பயன்படுகிறது. சொல்லுங்க
2: ஐயா. வேப்ப மரம்.
0: வேப்ப மரம் எப்படி சொல்றீங்க?
2: வேப்ப மரம் அது வந்து இந்த கால ஆடி மாசம் வந்து பழம் வருது, அதே கூழ் வந்து ஏன் கூடு கட்டுது, அது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மரம். பட்டையா கூட கால்நடை பயனுள்ளதாக்குறியா?
0: ஏறக்குறைய நீங்க சொன்னது ரைட்டு தான், அதுவும் ஒரு மிகப்பெரிய பயன் வாய்ந்தது தான் வேப்ப மரம். அதுல மாற்று கருத்து யாரும் இல்ல. அதே போல
2: பயனுள்ள மரம் வேப்ப மரம்.
0: ஆனா பதில் அது இல்லைங்கயா. வாழ்த்துக்கள்.
2: எண்ணெய்கள் பயனுள்ளதா இருக்குது, நிறைய விஷயம் இருக்கு.
0: சரிங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி. உண்மையிலே வேப்ப மரமும் ஒரு மிகப்பெரிய பயனை கொடுக்குது. அந்த வேப்பம் எண்ணெயிலிருந்து, வேப்பம் இலையிலிருந்து, எல்லாமே பயன். அதே மாதிரி முருங்கை மரம், முருங்கை மரமும் அப்படிதான். ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள், இரும்பு சத்துலேருந்து எல்லாமே கிடைக்குது. ஆனால் இது வந்து வேற மரம். அந்த மரம் எந்த மரம் அப்படின்ட்டு நேயர்கள் சொல்லுவாங்க. வருக வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து? வெங்கடாசலம். சரி, உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லாமா?
3: சொல்லுங்க
1: ஐயா. இந்த மரம் வந்து வெயில் காலங்களில் ஒரு குளிர்ச்சியான நிழல் தரும்.
3: புங்க மரங்களா?
0: புங்க மரமா, எப்படி சொல்றீங்க?
3: ஆமாங்க, அதுதானுங்க. காயில் எல்லாமே.
0: என்னங்க புரியல?
3: காய் எல்லாமே பயன்படும். புங்க மரத்து காய்,
0: புங்க மரத்து காய் எல்லாமே பயன்படும், அதனால அப்படி சொல்றீங்க. இன்னும் வேற வேற என்ன புங்க மரத்துல வேற என்னென்னலாம் பயன்பாடு இருக்கு?
3: தலையும் பயன்படுங்க. பட்டைங்க,
0: பட்டை, புங்க பட்டை. ஆமா, அந்த பட்டை எதுக்கு பயன்படுது? வைத்தியத்துக்கு பயன்படுது. ஆனால் பொங்க மரம்னு சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா, மிக சரியான பதிலை சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். பொங்க மரம் என்பது தான் வந்து சரியான பதில். நிறைய பேர் வந்து வேப்ப மரம், அம்முருங்கை மரம்லாம் வந்தாங்க, பக்கத்தில் வந்து இட்டு போயிட்டாங்க. சரிங்க, உங்கள் பேர் சொல்லுங்க.
3: வெங்கடாசலம் ஆணையட்டிங்க.
0: வெங்கடாசலம் ஆணை
3: ஆணையட்டி.
0: அது எங்கேயா இருக்கு?
3: பவானிசார் பக்கத்தில்ங்க.
0: பவானி பக்கத்துலையா? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? குங்குமம் படத்துல இருந்துங்களா? சரிங்க, வழங்குறோம். அது பழைய படமா?
3: பழைய படம் தான்.
0: சரிங்க, ஒரு நல்ல பாட்டு உங்களுக்கு வழங்குறோம். நன்றிங்க. வேற என்ன சிறப்பு இருக்கு? புங்க மரம்னா நம்ம நிலத்துல, நம்ம வீட்டுக்கருகில, நம்ம சாலை ஓரங்கள்ல நிறைய புங்க மரம் பாக்குறோம். ஆனா நம்ம அது குறித்து ரொம்ப யோசிக்கிறது இல்லை. வேப்ப மரம்னா பார்ப்போம், நல்லா இருக்குன்னு. புங்க மரம் தானே, அதை வச்சா வந்துடும். ஆடு மாடு கூட பெருசா கடிக்காது. எந்த செடி வச்சாலும் பாதுகாக்கிறது கஷ்டம். புங்க செடி வச்சா அதுவே ரெடியிடும் இல்லையா?
1: அதே போல அந்த புங்க மரத்தை வந்து வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த வேப்ப மரமும் புங்க மரமும் ஒரு பச்சை நிறம், அதாவது அதோட ஈரப்பசை, அந்த எப்பயுமே ஒரு அழகான தோட்டத்தோடு இருக்கும் அந்த புங்க மரம். அதோட வடிவமைப்பு பாருங்கள், அந்த மரத்தினோட நிழல் வந்து சின்ன சின்ன கேப் இல்லாத ஒரு

0: வீடு போன்ற அமைப்பு கொண்டதாக இருக்கும். அந்த அதுக்கு அடியில் கூட ஒரு எப்படின்னா குளுமையாக குளிர்ச்சியாக அந்த இடம் இருக்கும். அதே போல் இந்த மரத்தை வந்து பல நூறு ஆண்டுகளாக புனித மரமாக மதிக்கப்பட்டு வருகிறது. இதனுடைய விதைகள் எண்ணெய்க்கும் இலைகள் இயற்கை உரமாகவும் மொத்தமாக இந்த மரங்கள் வந்து ஒரு மருத்துவ பராமரிப்புக்காக இந்த மரம் பயன்படுகிறது.
1: நம்ம பொங்க மரம்.
0: ஆமாம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
5: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
9: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
10: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடைதேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்னாமஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்னாமஸ் உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.

0: 4:44 இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியினை நேயர் வருக வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? அடுத்த நேயர், அடுத்த நேயர் வரலாங்க. சரிங்க, பார்த்த சாரதி வணக்கம். யாரோ இருக்காங்களே, வணக்கம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? சாந்தமூர்த்தி. நீங்க தான் எவ்வளவு நேரம் பேரை சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? சாந்தமூர்த்தி, என்ன படிக்கிறீங்க நீங்க?
1: 6ஆம் வகுப்பு.
0: சரிங்க, இன்னைக்கு என்ன லீவா? சனிக்கிழமை லீவு. சரி, உங்களுக்கான ஒரு 3 குறிப்பு சொல்லலாமா?

0: இது வந்து ஒரு குடும்ப பண்பலைன்றது சரியாக இருக்குது. ஏன்னா பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாம் இன்னும் குழந்தைகள் மட்டும் பேசாமல் இருக்காங்க. அதான் மழலை மொழி எடுத்துகிட்ருக்கோம். மூன்று குறிப்புகள், முத்தான குறிப்புகள்.
1: இது ஒரு மீன். இந்த மீன் வந்து பெரும்பாலும் கடலில் தான் இருக்கும். இந்த மீனோட எடை வந்து சுமார் 100 கிலோவுக்கு மேலே இருக்கும்.
0: ஒரு மீன்.
1: அந்த மீனோட
0: திமிங்கலமா, நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர்வருக்கு வணக்கம். எடுத்த உடனே திமிங்கலம், இது தானே பெருசாக இருக்கும், சொல்லி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு தம்பி திமிங்கலம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. சரி, என்ன இன்னும் இந்த மீனுடைய சிறப்புகள்?
1: அதாவது இந்த பண்டைய கால தமிழர்களின் மீன்பிடி தொழிலில் இந்த மீன் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா இந்த மீன் கிடைச்சா போதும், இதனோட மீன் வந்து எப்படின்னா உடம்புக்கு வந்து ஆரோக்கியம், அதே போல இந்த மீன் கிடைச்சா அன்றைக்கான நாட்கள் வந்து சிறப்பாக அமையும்.
0: எப்படி அமையாதா, 100 கிலோ ஆச்சே
1: அப்படின்றது ஒரு மீன்பிடி தொழிலாளருக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமையும்.
0: ஒரு ஊரே சாப்பிடலாம் இல்லையா அவங்களுக்கு உணவு, வியாபாரத்துக்கு வியாபாரம். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம், திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: குமாரையா, உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லலாமா?
2: சொல்லுங்க
1: ஐயா. இந்த மீன்கள் தங்க மீன்கள் வந்து அப்பப்ப அதோட நிறத்தை வந்து மாற்றக்கூடிய தன்மை உண்டு இந்த மீனுக்கு.
0: மீன்களும் நிறத்தை மாத்து.
2: சுறாமீன்.
0: நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நினைவு அடுத்த நேர் வருக. வணக்கம்,
1: இணைப்பில் இருக்கீங்க?
0: வணக்கம், அடுத்த நேயர்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: பூங்கொடி, தரம்பூர்ல இருந்து பூங்கொடி பேசுறேங்க.
0: பூங்கொடிமா, பதில் சொல்லலாமா? உங்களுக்கான குறிப்பு சொல்லலாமா? உங்களுக்கான ஒரு குறிப்பு.
1: இந்த மீன் வந்து பெரும்பாலும் இந்த கடல் கரையோரமாக தான் அதிகமாக தென்படும்,
0: பயணிக்கும். என்னமா பயங்கரமான மீன் எல்லாம் சொல்றீங்க,
1: அணுமீன்.
0: நல்ல நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அப்படி அவங்களுக்கே ஒரு சிரிப்பு, என்ன என்ன மீனா இருக்கும் அப்படின்ட்டு. இனி நிலையில தொடர்ந்து நிகழ்ச்சி இணைந்திருங்கள். சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
5: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா? புதுசுதான். எப்படி வாங்கின? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அது எப்படி? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
6: தங்க விலை ஏறனா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
6: அப்ப விலை குறைஞ்சா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
6: ஹே சூப்பர்.
5: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
6: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அனுகவும். TNC அப்ளை.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல், பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்னாமஸ் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்னாமஸ்.

0: நிகழ்ச்சியில் இணையும் நேயர்வர்கள் வணக்கம். இது உங்கள் அபிமான அன்பலை 102.5 103.7. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு ஐயா, சரிங்க.
1: மேலும் ஒரு குறிப்பிட்டாங்க ஐயா,
0: உங்களுக்கான ஒரு மேலும் ஒரு குறிப்பு.
2: இந்த மீனோட நீளம் வந்து ஒரு 5 அடி இருக்கும் ஐயா.
0: 5 அடி
1: இருக்கும் ஐயா. வேற ஒரு அழுத்தம் சொல்றேன், சரியா தவறான்னு பாருங்க. பிரவுண்டர் ஒரு மீன் தான் நிலம் மாற்றம்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
0: என்ன மீனுங்க?
1: பிரவுண்டர்.
0: பிரவுண்டர்
2: ஐயா, அதுக்கு தமிழ்ல சொல்ல முடியுமா
1: ஐயா? தமிழ்ல சரியான விளக்கம் வரலையே, நீங்களே சொல்லுங்க ஐயா.
2: இல்லைங்க, தவறான பதிலுங்க.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் வருங்க. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து? சொல்லுங்க ராஜேஸ்வரிமா, பதில் சொல்லாமா? உங்களுக்கான ஒரு மேலும் ஒரு குறிப்பு.
2: இந்த மீன் வந்து அதிக மக்கள் உண்ணக்கூடிய ஒரு மீனாக இருக்குது. இது மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க.
0: சாப்பிடலாமா? நிச்சயமா சாப்பிடலாம். மீன் தாங்க. நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: மஞ்சுநாத் பேசுறேன்
0: சார். மஞ்சுநாத் ஐயா, சரி.
2: உங்களுக்கு விடை தெரியுமா?
3: குறிப்பு கொடுங்க ஐயா.
2: ஐயா, இதுக்கு வந்து செதில்களும் மீன் முள்ளும் இருக்காது.
0: சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
4: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
5: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
4: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
6: ஏக் பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाए। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: ஏங்க எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கரரிகள் தர்மபுரி.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4 ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. Link 2683.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
10: ஹலோ,
9: வணக்கம். யார் இங்கிருந்து?
10: வணக்கம் ஐயா, தர்மபுரி மாவட்டம் புகழ்பெற்ற
9: செல்விமா, பதில் சொல்லாமா? உங்களுக்கான ஒரு குறிப்பு, இப்போ வந்து நிறைய பொருள் இருக்கும், நேரடி குறிப்பு தான் வழங்குறோம், பதில் சொல்லுங்க.
11: ஆமா, இது வந்து என்னன்னா மீனவர்களுக்கு வருமானம்.

0: ஈட்டக்கூடிய ஒரு மீன் வகை.
1: பாறை மீன்.
0: பாறை மீனா? அம்மா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற மீனாக சொல்லக்கூடாது, ஏன்னா பாறை மீன்லாம் 100 கிலோ வராது இல்லையா. என்னம்மா ஒரு பதில் தான். நல்ல முயற்சி, இணைப்பில் வந்து நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ராணி முருகன், கொம்பையநல்லூர்.
0: ராணி முருகன் டைலர். இப்படி விட்டுட்டீங்களே, பஞ்சை விட்டுட்டீங்களேயா? சரி சொல்லுங்கய்யா, என்ன பதில் சொல்லாமா?
2: திருக்கை மீன்.
0: என்ன மீன்?
2: திருக்கை.
0: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்து நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். தருமபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து?
3: ஐயா வணக்கம்ய்யா, சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூருங்கய்யா. பிரபாகர்.
0: பிரபாகர் சொல்லுங்க பிரபாகர், பதில் சொல்லாமா?
3: ஐயா திருக்குவால் மீனுங்கய்யா.
0: என்ன மீன்?
3: திருக்குவால்.
0: திருக்குவால் மீன் என்பது சரியான பதில் இல்லை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
4: ராஜா பேசுறேன், பாப்பார்பட்டியிலிருந்து.
0: பாப்பாரப்பட்டிலிருந்து ராஜா. ஐயா பதில் சொல்லாமா? உங்களுக்கான குறிப்பு சொல்லட்டுங்களா? உங்களுக்கான ஒரு குறிப்பு,
5: அதாவது இந்த மீனை பிடிக்கிறதுக்கு எதிரிகள் வரும்பொழுது நீல நிறம் அல்லது கருப்பு மை போன்ற எதிரிகளுக்கு பீச்சடிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டது.
4: கருங்கண்ணி பாறை மீன்.
0: கருங்கண்ணி பாறை மீன் என்பது சரியான பதில் இல்லை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
6: வணக்கம், பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சொல்லுங்க சாந்திமா, பதில் சொல்லமா?
6: கலவா மீன்.
0: கலவா மீன் என்பது மிக மிக
5: பாதி சொல்லிட்டாங்க,
0: அதனாலதான் நானும் பாதியா சொல்லிட்டேன்.
5: பாதி சொல்லிட்டீங்க,
0: கொஞ்சம் முயற்சி சொல்ல பண்ணுங்க. கலவா?
6: கலவா மீன் தாங்க வருது.
0: கலவா மீன் தான் வருதா? சரி,
5: அதுலயே நிறைய வகை இருக்குதுமா?
0: துணை கலவா மீன். பக்கத்துல இருந்து யாரோ புட்டேஜ் கொடுத்துட்டே இருக்காங்க. நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். பக்கம் நெருங்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். முழுமையான பேரோட யார் சொல்றாங்கன்னு பாப்போம். வணக்கம்.
7: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
7: நேச்சியர்லந்து.
0: சொல்லுங்க நிசாமா, பதில் சொல்லாமா?
7: வஞ்சர மீனுங்க.
0: வஞ்சர மீன். நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
9: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC apply.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: நிகழ்ச்சியில் இணையம் நிறைவுணையர் வருக, வணக்கம்.
4: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டநேசன் பேசுறேங்க.
3: ஐயா, உங்க பேருங்க? என்
4: பேர் வேலுசாமிங்க.
3: வேலுசாமியா, பதில் சொல்லாமா?
4: சொல்லுங்க.
3: நீங்க குறிப்பே எதுவும் கேக்கலீங்களா?
4: கேக்கலீங்க.
3: நன்றி நன்றி, என் நிறைவு பகுதியில் இருக்கீங்க, நன்றி. நீங்க சொல்லுங்க பார்த்த சார்.
5: ஐயா, இந்த மீனோட பேர் வந்து என்ன? புள்ளி கணவாய். இந்த கலவாய் மீன் சொல்லுவாங்க.
3: கலவாய் மீன்.
5: ஆமா, அது மீன் பிடிய பிரியர்களுக்கு அந்த மீனை பார்த்தாவே ஒரு சந்தோஷம் வந்துடும்.
3: அதனால
5: அது ஏன்? ஆமா, ஏன்னா சமீபத்தில் கூட அந்த பாம்பன் மீன் பிடி இதில் வந்து அந்த விசைப்படகுல கிட்டத்தட்ட 117 எடை கொண்ட, 5-6 நீளம் கொண்ட ஒரு மீன் வந்து இப்போ நேத்திக்கு சிக்கியிருக்குது. இந்த மீனோட, ஒரு மீனோட விலை எவ்வளோ தரமாக போயிருக்குது? 23,000 ரூபாய்க்கு வந்து விலை போயிருக்கு.
3: 23,000 ரூபாய்
5: ஒரு மீன்.
3: சரி சரி.
5: அதனால் இந்த மீனை பார்த்தாவே மீனவர்களுக்கு
3: ரொம்ப
5: சந்தோஷமாக இருக்கும். இதனோட பேர் வந்து என்னென்னா

0: புள்ளி களவாய் மீன்.
1: புள்ளி களவாய் மீன் என்பது மிக சரியான பதில். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்னாமஸ் வழங்கிய விடைதேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்னாமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி.

0: சரிங்க பார்த்த சாரதி, நிறைய நேயர்கள் அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பதில் சொன்னாங்க. பரிசு பாடலும் சில நேயர்கள் பெற்றார்கள். கேட்டு ரசித்த அந்த நேயர்களுக்கும் பரிசு பாடல் பெற்ற நேயர்களுக்கும் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய ஜே எஸ் லீலா வினோதன் மற்றும்
1: ஜே பார்த்த சாரதி.
0: நன்றி நேயர்களே.

0: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
1: தர்மபுரி மற்றும் ஏற்காடு ஆளுநர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கடந்த கொஞ்ச நாட்களாக பேரண்டிங், அதாவது குழந்தை வளர்ப்பு முறைகள், ஊட்டச்சத்து, இதுக்கெல்லாம் நம்ம மருத்துவமனையில் எவ்வளோ சிறப்பு, எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். தடுப்பூசியை பற்றியும் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கேட்ட சில பேரண்ட்ஸ் வந்து தடுப்பூசியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார், ஏன்னா நீங்கள் சொன்னீங்க பட் எங்களுக்கு கரெக்டாக புரியலை, என்னென்னலாம் நம்ம அங்கே வந்து போட்டுக்கணும், இல்லை நாங்கள் ஜிஹெச் பக்கத்துலேயே இருக்க அங்கே போட்டுக்கலாமான்னு கேட்டாங்க. மூணு விஷயம் இருக்குங்க, அதாவது மூணு விதமாக பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தங்க எங்களுக்கு வந்து நாங்கள் இயற்கை முறையாக இருக்கிறவங்க, எங்களுக்கு தடுப்பூசியே வேணாம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, எங்களுக்கு அவ்வளோ செலவு பண்ண முடியாதுங்க, நாங்கள் ஜிஹெச்லேயே போய் தேவையானதை மட்டும் போட்டுக்கிறோம். மூணாவது, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எந்த வேக்சினாலும் பரவாயில்ல, போடுங்க. இதில் எது சரி தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேலன்ஸ் வேணும். பெரும்பாலான ஊசிகள், 80% தடுப்பூசிகள் வந்து ஜிஹெச், அதாவது அரசு மருத்துவமனையிலேயே கிடைக்குது, அது போதுமானது தான். ஆனால் அந்த மீதி 20%, அது ஏன் அப்படின்னா சில காலகட்டங்களில், இப்போ ஃப்ளூ, இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து அந்த சீசனில் நிறைய பேருக்கு பரவும், ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய பரவும். அதெல்லாம் தடுக்கணும்னா அதுக்கான சில தடுப்பூசிகள் ஒரு 4-5 இருக்குது, அதை வந்து நம்ம ப்ரைவேட்டில் தான் போட முடியும். அதை வந்து நம்ம ப்ரைவேட்டில் தாராளமாக போட்டுக்கலாம், உங்களுக்கு பெரிய செலவுகள்லாம் அதில் ஆக போகிறதில்லை. ஒரு 5 ஊசி தான், பூஸ்டர் கணக்கு போட்டு பார்த்தா கூட ஒரு 6-7 தான் போட போகிறீங்க, மீதியெல்லாம் நீங்கள் அரசு மருத்துவமனையில் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போடுறீங்களா, கண்டிப்பாக அது எல்லாத்தையும் போடுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஜிஹெச்சில் போடாத சில ஊசிகள், இன்ஃப்ளூயன்ஸா, டைஃபாய்டு, காமால ஏ, அதாவது தண்ணினால் அப்புறம் வர காமால, சிக்கன் பாக்ஸ், அப்புறம் பிசிவி பூஸ்டர், சில பேம் வந்து அவங்க 3 டோஸோடு நிறுத்திடுவாங்க ஜிஹெச்சில், நம்ம பூஸ்டரும் தேவைப்பட்டால் ப்ரைவேட்டில் போட்டுக்கலாம். 10 வருஷம் கழிச்சு செர்விக்கல் HPV வேக்சின் சொல்லுவோம், அது ஆண்களுக்கும் போடலாம் பெண்களுக்கும் போடலாம், அதை பற்றி டீட்டெயிலில் இன்னொரு பதிவில் கூட சொல்லலாம். ஸோ இது எல்லா வேக்சின்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டவுட் இருந்தால் கூட 7333925381 நம்பருக்கு கூப்பிடுங்க, உங்கள் டவுட்ஸை தடுப்பூசி சம்மந்தமாக இருந்தாலும் சரி, வேறு சம்மந்தமாக இருந்தாலும் சரி, நான் கிளியர் பண்ணுறேன். எப்போனாலும் இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் PKP ஹோட்டல் இருக்கப்பில், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர்

0: வாங்க, எந்த டவுட் இருந்தாலும் சரி நான் கிளியர் பண்ணுறேன். தடுப்பூசி எப்போ போடணாலும் நீங்கள் தாராளமாக வரலாம், எல்லா தடுப்பூசிகளும் அவைலபிளாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற மருத்துவமனைகளோட குறைந்த செலவுலேயே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ தடுப்பூசிகள் பற்றி இன்னும் போக போக டீட்டெயிலாக பேசலாம். நாளை மீண்டும் மற்ற தடுப்பூசிகள் பற்றி, அந்த ஸ்பெஷல் தடுப்பூசிகள் ஒவ்வொன்றத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசலாம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனை கரர்கள் தர்மபுரி.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில் தருமபுரி.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
7: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
10: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
11: 5:10 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல முதலாவதா ஒலிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில, வைரமுத்து வரிகள்ல, பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி ஆகியோர் பாடியிருக்கக்கூடிய பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்தில் இருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி,
7: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

5:17 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததா ஒலிக்கு வரக்கூடிய பாடல் தேவேந்திரன் இசையில வைரமுத்து, வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் வேதம் புதிது திரைப்படத்தில் இருந்து.

0: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இந்த இனிமையான மாலை பொழுது இதமாக்கி கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததாக ஒளிக்கு வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில வாலி வரிகள்ல கே ஜே ஏசுதாஸ், எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் இருந்து.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
2: ஆடிச்சாம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:33 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டுட்ருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில வாலி வரிகள்ல பி உன்னிகிருஷ்ணன், கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் சதி லீலாவதி திரைப்படத்தில் இருந்து.

0: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
1: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
2: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:39 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில எஸ் என் சுரேந்தர், கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

5 ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில அருண்மொழி சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திலிருந்து.

நெக்லி உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி என்று எல் மற்றும் பருத்தி சாகுபடி நேர்முகம் கேட்கலாம் பங்கேற்கிறார் ஈச்சப்பாடி சி பன்னீர்செல்வம் அவர்கள். 8:00 இளம் தென்றல் என்று தமிழ் பேசுங்க. நேரம் பார்த்தீங்கன்னா 5:46 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.

0: வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
4: பல்கலைக்கழகங்களுக்கு இணையான கல்லூரிகளில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டுமா?
5: அதற்கு சரியான இடம் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனம் தான். ஏன்னா இங்க தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற எக்ஸல் இன்ஜினியரிங் பிசினஸ் ஸ்கூல் மற்றும் ஆர்கிடெக்சர் கல்லூரி, காமர்ஸ் அண்ட் சயின்ஸ், பாலிடெக்னிக், ஹோமியோபதி, சித்தா, நேச்சுரோபதி அண்ட் யோகா, பார்மசி, பிசியோதெரபி, நர்சிங், ஹெல்த் சயின்ஸ் போன்ற அனைத்து படிப்புகளும் ஒரே வளாகத்தில்.
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு எக்ஸல் கல்வி நிறுவனங்கள், குமாரபாளையம்.
6: அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: மாலை தென்றல்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் இருந்து.
1: இளையநிலா பொழிகிறதே

0: ஒவ்வொரு நாளும் காலை 10:05
1: உங்களுக்கு விருப்பமான பாடல்
0: உங்கள் குரலில்.
2: வணக்கம், தர்மபுரியில் இருந்து விக்ரம். எனக்கு பிடித்த பாடல் மாமன்னன் திரைப்படத்தில் இருந்து ஜிகுஜிகு ரயில் என தொடங்கும் பாடல். வழங்கவும் நன்றி.
1: இது போல உங்கள் விருப்ப பாடல் பண்பலையில் வளம் வர நீங்க செய்ய வேண்டியது
0: 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய குரல் பதிவை அனுப்பி வையுங்க.
1: பாட்டு போட நாங்க ரெடி.
0: கேக்க நீங்க ரெடியா?
1: அப்போ மறக்காம கேளுங்க நீங்கள் கேட்டவை.

0: நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:25 வயல்வெளி. இன்று எள் மற்றும் பருத்தி சாகுபடி நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் ஈச்சப்பாடி சி பன்னீர்செல்வம் அவர்கள். 8:00 இளம் தென்றல். இன்று தமிழ் பேசுங்க. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். நெகிழ்ச்சியுடன் நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் எழுந்தருள் இருக்கும் சாரங்கபாணி திருக்கோவிலை தரிசிக்க செல்லலாமா? இந்த கோவிலில் அம்மன் தாயாராக கோமளவள்ளி அழகாக காட்சியளிக்கின்றார். இந்த கோவில் பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 12வது திவ்ய தேசம். இது சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோவில் என்று சொல்லலாம். இந்த கோவிலில் சித்திரை திருவிழா, தை மாதத்தில் சங்கரமான உற்சவம், வைகாசியில் வசந்த உற்சவம், மாசி மகா தெப்பம், வைகுண்ட ஏகாதசி ஆகிய நாட்களில் முக்கிய திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த கோவிலில் மூலஸ்தனத்தில் ஏம ரிஷி புத்திரியான கோமளவள்ளி மற்றும் மகாலட்சுமியுடன் பெருமாள் அருள்பாலிக்கிறார் பக்தர்களுக்காக. நாபியில் பிரம்மா, தலைப்பகுதியில் சூரியன் உள்ளனர். சுவாமியின் கருவறையை சுற்றி நரசிம்ம அவதார சிலைகள் மிக அருமையாக செதுக்கப்பட்டு காட்சியளிக்கின்றன. தாயாரை மணந்து கொள்ள இத்தலத்திற்கு சாரங்கபாணி தேரில் வந்தார். எனவே சுவாமி சன்னதி தேர்

அமைப்பில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் தேரின் இருபுறங்களிலும் உத்தராயண தட்சியாயண வாசல்கள் உள்ளன. தேர் சக்கரம் பிரம்மாண்டமாகவும் சுற்றுப்புற சுவர்களில் அழகிய சிலைகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 11 நிலைகளை உடைய இது 150 அடி உயரம் கொண்டது. இந்த கோவிலின் கருவறைக்கு முன்பாக சந்தன கிருஷ்ணன் அருள்பாலிக்கிறார். இவரை வணங்கினால் நினைத்தது நடக்கும் என்பது ஒரு ஐதீகம். பொதுவாக பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் தளங்களில் பலவிதமான சயனங்களில் காட்சி தருவார் பக்தர்களுக்காக. இங்கு உத்தான சயன கோலத்தில் பள்ளி கொண்டிருக்கின்றார். இத்தலத்திற்கு வந்த திருமாமிசையாழ்வார் சுவாமியை வணங்கி மங்களாசாசனம் செய்தார். அப்போது அவர் நடந்த கால்கள் வலிக்கிறது என்று பள்ளி கொண்டிருக்கின்றாயா எனது தனது அழகிய குரலில் அற்புதமான ஒரு பாடலை பெருமாள் சுவாமியை பார்த்து பாடிவிட்டு சென்றார். பக்தர்களுக்கு வேண்டும் வரும் தரும் இந்த சுவாமிக்கு ஒரு லீலையும் உண்டு. அந்த கோவிலில் லக்ஷ்மி நாராயண சுவாமி என்னும் பக்தர் சங்கராபாணியின் மீது தீவிர பக்தி கொண்டிருந்தார். இறுதி காலம் வரையில் சேவை செய்து கொண்டிருந்தார். இக்கோவிலின் கோபுரத்தை கட்டியவரும் அவரே. அவருக்கு குழந்தைகள் இல்லை. ஒரு தீபாவளி என்று அவர் பெருமாளின் திருவடியை அடைந்தார். சார்த்தம் செய்ய குழந்தைகள் இல்லாமல் போனால் நரகம் செல்ல வேண்டி வரும் என்பதால் தனக்கு சேவை செய்த பக்தருக்கு தானே மகனாக இருந்து இறுதி சடங்குகள் செய்தார் சாரங்கபாணி. இது நடந்த மறுநாள் கோவிலை திறந்து பக்தர்கள் பார்க்கும் பொழுது பெருமாள் ஈர வேஷ்டியுடனும் மாற்றிய பூநூலுடனும் தர்பைகளுடனும் காரியம் செய்து வந்த கோலத்தில் காட்சியளித்தார். அதாவது பெருமாளே தன் பக்தனுக்கு ஈமக்கிரிகையை செய்து வைத்து கருணை கடலாக விளங்கினார். இன்றளவும் தீபாவளி அன்று உச்சி காலத்தில் அந்த பக்தருக்கு சாரங்கபாணி திதி கொடுக்கும் நிகழ்ச்சி இப்போதும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆவலாக வருடா வருடம் பக்தர்கள் அதை பார்த்தும் இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். திவ்ய தேசங்களில் பெரும்பாலும் சொர்க்கவாசல் இருக்கும் என்பார்கள். ஆனால் இத்தலத்தில் சொர்க்கவாசல் கிடையாது. இதற்கு காரணம் இருக்கிறது. இத்தலத்து சுவாமி நேரே வைகுண்டத்திலிருந்து இங்கே வந்தார். எனவே இவரை வணங்கினாலே முக்தி கிடைத்துவிடும் என்பதால் இந்த கோவிலில் சொர்க்கவாசல் இல்லை என்பது ஒரு சிறப்பு. இங்கு வீற்றிருக்கும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வாஸ்திரம் சாற்றி வழிபடுகின்றனர் பக்தர்கள்.

0: அருகில் வந்து தன்னை வணங்குபவர்களுக்கு வேண்டும் புகழையும் வரத்தையும் தரும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஊர் பகுதியில் கோமளவள்ளி தாயாருடன் வீற்றிருக்கும் சாரங்கபாணியின் திருக்கோவிலின் திருப்புகழை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இணைத்திருந்தோம் இது தினமொரு திருக்கோவில் நிகழ்ச்சியோடு. நன்றி.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has concluded his historic two-day visit to New Zealand and departed for India. The visit, the first by an Indian Prime Minister to New Zealand in over four decades, gave a major boost to bilateral ties. During the visit, Prime Minister Modi held talks with his New Zealand counterpart, Christopher Luxon. They witnessed the exchange of five memoranda of understanding in areas including defence, tourism, sports, disaster management and dairy and animal husbandry. A major highlight of the visit was the community event at Auckland's Spark Arena, attended by over 10,000 members of the Indian diaspora. Addressing the gathering, Prime Minister Luxon described India as a trusted friend, praised the contribution of the Indian community to New Zealand's progress, and appreciated Prime Minister Modi's leadership. Prime Minister Modi thanked Prime Minister Luxon for his warm hospitality and said the visit had opened a new chapter in India-New Zealand relations. Referring to the 40-year gap since the last visit by an Indian Prime Minister, he said the next visit would not take so long.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:10. மின்னலே மின்னலுடன் இசைக்க ஒழிக்க வைத்தார், வசீகர இசையை நெகிழ்ந்து அவர் மீது புகழ்மழை பொழிய வைத்தார் என்ற வரிகளோடு நாம் இணையவிருக்கும் புத்தம் புதிய நிகழ்ச்சி இசை மின்னல்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கர் அருகில், தர்மபுரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
6: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen-ஐ ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC apply.
7: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஏகன் என்ற திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் கே கே குரலில் சினேகன் வரிகளில் இதோ நேர்களே அந்த பாடல்.

0: మేచేరి ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం மேலும் விவரங்களுக்கு 9524936156
2: తీరాద இடுப்பு வலி கை கால் வலி முதுகு வலியா அட இனி கவலைய விடுங்க நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூம் அணுகவும். TNC அப்ளை.
5: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில்
6: BA தமிழ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd, MEd என நிறைய கோர்சஸ் இருக்கு.
5: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம்.
6: கான்டாக்ட் 9524936156.
7: இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தசாவதாரம் என்ற திரைப்படத்திலிருந்து ஹிமேஷ் ரேஷ மாயா இசையில் கமலஹாசன் மகாலட்சுமி குரலில் வைரமுத்து வரிகளில் இதோ நேயிலே அந்த பாடல்.

0: இதுவரை இசை மின்னல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக

0: இலக்காக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து மண்ணில் கால்பதிக்கும் இந்திய பிரதமர் 140 கோடி இந்திய மக்களின் வாழ்த்துக்களை இந்திய வம்சாவளியினருக்கு தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட 75 ரயில் நிலையங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை எழும்பூர் ரயில் நிலையமானது 800 கோடி ரூபாய் செலவுல ஒரு சர்வதேச தரத்துல விமான நிலையங்களுக்கு இணையான ஒரு ரயில்வே நிலையமா இந்த ரயில்வே நிலையம் மேம்படுத்தப்பட்டது. நம்மளுடைய மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு இந்த ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவுல இந்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ரயில்கள் புதிதாக இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.
0: தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப்பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தேனி மாவட்டத்தில் தற்போது 15 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும், தேவைக்கேற்ப இவற்றை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார்.
2: ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் ஒரு திட்டமிடல் கூட, அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் எப்ப இருக்கோ அப்ப குழந்தைய பெற்றுக்கணும். மருத்துவமனையில் தான் அந்த குழந்தையை பெற வேண்டும். வீட்டில் அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தையிலிருந்து அடுத்த குழந்தைக்கான இடைவெளி மினிமம் 2-3 இயர்ஸ் அந்த கேப் இருக்கணும். அப்பதான் அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் இருக்க முடியும். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் விகிதம் பாத்தீங்கன்னா 1.3 இருக்கு. இருக்கிற நிலை தொடரும்னா குறைந்தபட்சம் ஒரு 2.1 இருக்க வேண்டும். தமிழகத்துல மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப ஒரு ஏஜிங் சொசைட்டியா நம்ம தமிழகம் படிப்படியா மாறிட்டு இருக்கு. தற்பொழுது 100ல் 14 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறோம். அது ஒன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் அது 5ல் 1 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது.
0: தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி

0: செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். TNPSC தேர்வுகளிலும் குறைவான இடங்களே நிரப்பப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடற்கரையில் தூய்மைப் பணி முகாமை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் திருமலை நாயக்கர் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் இன்று ஆய்வு செய்தார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசுரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் ஜி சங் நாம் பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லாஸ் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 5வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத் ஹாம்டனில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இனி நேர்களே, நாம் இணைகிறோம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். இந்திய நெடுஞ்சாலை மேலாண்மை நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது.

இந்திய நெடுஞ்சாலை மேலாண்மை நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 30 இடங்கள். கல்வி தகுதி பிஎஸ்சி. வயது வரம்பு 21 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை கேட் நுழைவுத் தேர்வு மதிப்பெண். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 2/8/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. தூத்துக்குடியில் உள்ள வஉசி துறைமுக ஆணையத்தில் காலியாக உள்ள பைலட் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி: கடல்சார் துறையில் உரிய சான்றிதழ் மற்றும் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 50 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். தபால் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 24/7/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 1626 இடங்கள். கல்வி தகுதி: +2, ஐடிஐ, டிப்ளமோ, பிஎஸ்சி, பிகாம் என வேலைக்கு தகுந்தாற்போல் மாறுபடுகிறது. வயது வரம்பு 18 முதல் 24 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை: இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/7/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. பொதுத்துறை வங்கியான பேங்க் ஆஃப் இந்தியா காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மொத்த இடங்கள் 779 இடங்களாகும். கல்வி தகுதி: பட்டப்படிப்பு, எம்பிஏ, சிஏ என வேலைவாய்ப்புக்கு ஏற்றாற்போல் மாறுபடுகிறது. வயது வரம்பு 25 முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். அனுபவம்: தொடர்புடைய பிரிவில் குறைந்தது 3 பணி அனுபவம் அவசியமாகும். தேர்ச்சி முறை: ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை: ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹850. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹175. விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/7/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு பேங்க் ஆஃப் இந்தியா .bank.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மொத்த இடங்கள் 116 இடங்கள். கல்வி தகுதி: டிப்ளமோ, பிஇ, பிடெக், எம்பிஏ என கல்வி தகுதி மாறுபடுகிறது. வயது வரம்பு 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை: ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹1180. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/7/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு இந்துஸ்தான் பெட்ரோலியம் .com என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. செங்கற்பட்டு மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள மேற்பார்வையாளர், வழக்கு பணியாளர், பாதுகாப்பு அதிகாரி, சமூக பணியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி: பணிக்கு ஏற்ப மாறுபடுகிறது. வயது வரம்பு 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: நேர்முகத் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை: தபால் அல்லது நேரில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/7/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு செங்கல்பட்டு .nic.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். நிறைவுக்கு வருகிறது வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய தினசரி வானிலை அறிக்கை. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. பதிவான மழையினுடைய அளவு சென்டிமீட்டரில் கீழ்பெண்ணாத்தூர், திருவண்ணாமலையிலும், காரைக்குடி, குப்பநத்தம், மணல்மேடு போன்ற பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மலையளவு பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறையில் 6 சென்டிமீட்டர் மலையளவு பதிவாகியுள்ளது. விருதாச்சலம், நடுவட்டம், குமாரபாளையம், அவலூர்பேட்டை, சோலையார் தலா 5 சென்டிமீட்டர் மலையளவு பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர், சின்னக்கல்லார்,

0: எறையூர், சீர்காழி, நாகப்பட்டினம் 4 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. திருவாரூர், ஃபார்வுட், நீலகிரி, கோத்தகிரி, ரிஷிவந்தம், சின்கோனா, கோவிலங்குளம், கோயமுத்தூர் தாலுகா அலுவலகம், பொன்னையணை, அறந்தாங்கி, மாத்தூர், அரியலூர் போன்ற பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகி உள்ளது. தேவக்கோட்டை, அவலாஞ்சி, மடம்பூண்டி, உளுந்தூர்பேட்டை, தென்பரநாடு, குண்டேரிப்பள்ளம், நீடாமங்கலம், மேட்டுப்பாளையம், மேல்கூடலூர் போன்ற பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. பெரியாறு, குன்னூர், பஜார், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், பெரியநாயக்கன்பாளையம், கல்லணை, அண்ணாமலை நகர், கடலூர், புதுவேட்டங்குடி, பெரம்பலூர், ஊத்து, பவானி, குறிஞ்சிப்பாடி, கோவில்பட்டி, மேட்டூர், திருக்கோவிலூர், அரியலூர், புதுக்கோட்டை தாலுகா அலுவலகம், வலங்கைமான், மூங்கில்துறைப்பட்டு, தொழுதூர், அரியலூர், ஜெயங்கொண்டம், ஐயம்பேட்டை, மேல்பவானி, தேன்கனிக்கோட்டை, கரியகோவில் அணை போன்ற பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகி உள்ளது. இன்று தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை முதல் நாளை மறுநாள் வரை தமிழக கடலோரப் பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. வங்கக்கடல் பகுதியை பொறுத்தவரை மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இப்பொழுது அறிவிக்கப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிறைவுக்கு வருகிறது வானிலை அறிக்கை. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறையின் மூலம் செயல்படும் அரசு விடுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவியர்களுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கான தகுதிகள்: பெற்றோர் ஆண்டு வருமானம் ₹2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகள் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும். மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்படும் வசதிகள்: தங்கும் வசதி, தினமும் 3 வேளை உணவு, 4ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 4 இணை சீருடைகள், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் JEE தேர்வுக்கான வினாவங்கி மற்றும் வழிகாட்டி நூல்கள். விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கடைசி நாள் பள்ளி விடுதி மாணவர்களுக்கு வருகின்ற 18ஆம் தேதி, கல்லூரி விடுதிகள் மாணவ மாணவிகளுக்கு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை. விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெற்று பயன்பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசால் நிலத்தடி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பழைய பம்புகளை மாற்றி 4 நட்சத்திர தரம் கொண்ட புதிய மின் மோட்டார் பம்பு செட் வழங்கப்படுகிறது. இதற்கான மானிய விவரம் 15,000 அல்லது மொத்த விலையில் 50% மானியமாக வழங்கப்பட உள்ளது. இதற்கு பயன்பெற பழைய பம்பு செட் மாற்றுபவர்கள், புதிய கிணற்றிற்கு பம்பு செட் அமைப்பவர்கள், மின் இணைப்பு பெற்ற விவசாயிகள், நுண்ணீர் பாசன வசதி உள்ள அல்லது அமைக்க விரும்பும் விவசாயி

0: விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கு தேவைப்படும் முக்கிய ஆவணங்கள் விவசாய அடையாள அட்டையன், சிற்றா, அடங்கல், ஆதார் அட்டை, நில வரைபடம், மின் இணைப்பு சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தக நகல், சாதி சான்றிதழ் SC ST பிரிவினருக்கு. மேற்கொண்ட ஆவணங்கள் மூலம் விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் தருமபுரி மாவட்ட விவசாயிகள் 97 86 21 07 17 என்ற கைபேசி எண்ணிலும், அரூர் வட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் 75 98 31 39 50 என்ற கைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என அறிவுறுத்தப்படுகிறது. நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 345,500 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இம்மாதம் நடைபெற உள்ளது. நடைபெறும் நாட்கள் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. நடைபெறும் இடங்கள் உங்கள் கிராமங்களில் உள்ள சிறப்பு முகாம்கள் மற்றும் அருகிலுள்ள கால்நடை மருந்தகம், கால்நடை மருத்துவமனைகள் ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. இந்த முகாம்கள் முற்றிலும் கட்டணமில்லா சேவையாகும். கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு கட்டணமில்லா உதவி எண் 1077 என்ற எண்ணிலும், 94 45 00 11 13 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 27 20 60 என்ற எண்ணிலோ, அல்லது 94 43 40 93 46 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது.
1: இனி நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் என்ற இளந்தென்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு தமிழ் பேசுங்க நேரலை நிகழ்ச்சி. இன்று இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் தலைப்பு தமிழ் பேசுங்க. நிலையத்தில் நேரம் மலை தென்றல் வீசுமையான நேரம் 6:55.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: இனிய வணக்கம். சிரித்து கொண்டே ஜெயிப்போம், படுத்து கொண்டே ஜெயிப்பேன் அப்படின்னு பெருந்தலைவர் காமராஜர் அந்த காலத்துல சொன்னாருப்பாங்க. சிரித்து கொண்டே ஜெயிக்க முடியுமா, இதாங்க ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம எந்த நிலையை எடுத்துக்கிட்டாலும் சோகமாவே இருக்கிறது ஒரு சூழலா இருக்குது. அதுக்கு பதிலா என்ன அப்படின்னா, என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை உள்வாங்கி மாற்றிக்கொள்ளுதல். இப்ப நீங்க ஒரு உதாரணம் சொல்ற பாருங்களேன், நம்ம வீட்டுல பசுமாடு வளர்க்கறோம்னு வச்சுக்கோங்க. இந்த பசுமாட்டுக்கு என்னென்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தா, புண்ணாக்கு ரொம்ப கடுமையா இருக்கும், புல்லு, வைக்கோல், தவிடு, உமி, இதெல்லாம் வைக்கிறாங்க. அதை அதை சாப்பிடுது. சாப்பிட்ட பிறகு அது நமக்கு பால் தருது. அது தர்ற பால் புறா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமிழ்தம். தாய்ப்பாலுக்கு அடுத்தது அதுதான். இந்த பால்ல என்னென்ன இருக்கு, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், 5 அமிழ்தம் இருக்குது. இந்த அற்புதமான விஷயத்தை நீங்க எதுக்கு சொல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, வாழ்க்கையில நகைச்சுவை மூலமாக நகைச்சுவை பெறதுங்கிறதுலாம் முடியாதுங்க. நமக்கு கஷ்டங்கள் வரும், அந்த கஷ்டங்களை மாற்றிக்கொண்டு நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஜெயிச்சு காட்டணும். அதான் உண்மையில் உண்மை. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வந்தேன். கேட்கவே நமக்கு சிரிப்பு வருது. மரம் கஷ்டப்பட்டு வெட்டலாம், தென்னை மரத்துல கஷ்டப்பட்டு ஏறலாம், படிக்கிறது கஷ்டப்பட்டு படிப்பாங்களா யாராவது? இஷ்டப்பட்டு தாங்க படிக்கணும். என் பேரை மாடியில் ஓடிட்டு ஏதோ கண்டுபிடிச்சு விளையாடுறாங்க போல போலீஸ், திருடம் போலீஸ் மாதிரி விளையாடி இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், புஸ்தம் படிச்சிருந்தவன் திடீர்னு கண்ணாடி எங்க வச்சோம்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பேரனை கூப்பிட்டு, தம்பி போய் மாடியில அந்த என் கண்ணாடி இருக்கான்னு பார்த்தா, அதா கால் வலிக்குது தாத்தா அப்படின்னா, டேய் இன்னேற வரைக்கும் நீ ஓடணும்லடா, கால் வலிக்கலையா? அது எனக்காக ஓடணும் தாத்தா, உங்களுக்காக ஓடுறப்ப கால் வலிக்கணும் அப்படின்னா. நமக்காக அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு பிடிச்சு போவோங்க. இப்போ யாராவது காதலிக்கிறப்ப கஷ்டப்பட்டு காதலிச்சேன்னு சொல்லிருக்காங்களா, சொல்லுங்க பார்ப்போம். இந்த பிள்ளை 4 மணிக்கு வர சொல்லிச்சு காலங்காத்தால கோலம் போடுறப்ப, இன்னும் எப்படி நான் எந்திரிக்கிறது? எங்கள் அப்பாட்ட போய் எழுப்பிவிட சொல்ல முடியுமா? எங்கள் அம்மாட்ட எழுப்பிவிட சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல மாட்டாங்க. அலாரம் 4 மணிக்கு அடிச்சு

0: பார்த்தா நம்ம 2 மணிலிருந்து முடிச்சிருப்போம்ல. அப்ப நம்ம உன்னை விரும்பிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மள எதுவும் தூங்க விடாது. இப்ப நீங்க உசைன் போல்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹாட்ரிக், ஒலிம்பிக்ல 3 முறை ஜெயிச்சவர். அவரு என்னைக்காவது எனக்கு கால் வலிக்குது மேல் வலிக்குதுன்னு சொல்லுவாரா? அவருடைய வேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வேகம் என்னங்கறத இன்னைக்கு இங்க நிர்ணயிச்சிருக்காங்க. துப்பாக்கி குண்டுடைய வேகம் இருக்குல்ல, டுமில் சுட்டவுடனே அந்த துப்பாக்கி குண்டு என்ன வேகத்துக்கு போதோ அந்த வேகத்துக்கு ஓடக்கூடிய ஒரே மனுஷன் உசைன் போல்ட்டான். தமிழ் படத்துல வர்ற துப்பாக்கி குண்டு இல்ல, நான் வச்சுங்க. ஏன்னா தமிழ் படத்துல வில்லன் சுடுவான், கதாநாயகன் ஓடுவான், துப்பாக்கி குண்டும் பின்னாடியே போகும், அவன் சந்தில திரும்புவான், அதுவும் சந்தில திரும்பும். அப்படி துப்பாக்கி குண்டு இல்ல. இப்ப இந்த உசைன் போல்ட்டுக்கு மேல் வலிக்குதுன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. பசிங்கிற ஒரு விஷயம், வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு பசி தெரியுமா? இன்னைக்கு மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடைய சிஇஓ யாருன்னு கேட்டீங்கன்னா, பழையவர் பேர் வந்து நமக்கு தெரியும், பில் கேட்ஸ். இன்னைக்கு இருக்கவர் யார் தெரியுங்களா? நம்ம ஒரு தாங்க, இந்தியாவை சேர்ந்தவர், ஹைதராபாத்காரர், சத்யநாதல்ல. இந்த சத்யநாதல்ல பத்தி அவருடைய வரலாறுல நான் படிச்சேன். ஒரு ப்ராஜெக்ட் செய்யற போது அவர் என்ன பண்ணாரா, வீட்டுக்கே 15 நாள் போகலையாம். ஒரு நாள் அவங்க ப்ரொஃபசர் வந்திருக்காரு லேபுக்குள்ள, ஒரு படுக்கை சுத்தி வைக்கப்பட்டிருக்கு, யார் இந்த மாதிரி செஞ்சது, யார் பண்ணிட்டு இருக்கா, யார் இங்க படுத்திருந்ததுன்னு கேட்டாரா. அப்ப கூட இருந்தவங்க சொன்னாங்களாம், சத்யா தான் படுத்திருந்தாரு, 15 நாளா அவர் எங்கேயுமே போகல, இங்கதான் இருக்காரு, சாப்பிட கூட இல்லைங்க அப்படிதாங்க. இப்ப பசியை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, தூக்கம் வருமா வரக்கூடாது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும், கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

இனிய நேரிலே இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்று நாமக்கல் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் அபிமான பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இனிய நாம் இணைகிறோம் திரை இசை நிகழ்ச்சியில். நிலையத்தில் நேரம் மாலை தண்டல் வீசும் இனிமையான இரவு நேரம் 7 மணி. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது என்கின்ற திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சேலம்.

ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை. இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டு காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்தி மலர் சென்னை அஞ்சலாக.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ்.
1: மத்திய அரசால் தேசிய வேளாண் கட்டமைப்பு நிதி அளிப்பு திட்டத்தின் கீழ் வேளாண் பணிகளுக்கு வங்கி கடனுக்கு வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு 7 ஆண்டு காலத்திற்கு 3% வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மின்சந்தை கூடிய விநியோக தொடர்பு சேவை, சேமிப்பு கிடங்கு, சேமிப்பு கலன்கள், சிப்பம் கட்டு கூடங்கள், குளிர்பதன கிடங்கு, குளிர்சாதன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி பெறலாம். வட்டி மானியத்துடன் கடனுதவி பெற அதற்கான இணையதள முகவரியில் விரிவான திட்ட அறிக்கையுடன் தங்கள் விரும்பும் வங்கிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு வேளாண்மை துணை இயக்குநர், வேளாண் வணிகம், பெரம்பலூர் அலுவலர் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரசு ஆதி திராவிட வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் ஆதி திராவிட பழங்குடி இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனம் மூலம் இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்க பயிற்சி அளிக்கப்பட உள்ளன. இப்பயிற்சி பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்று 18 வயது முதல் 30 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். மேலும் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 மாத பயிற்சியானது சென்னை மாவட்டத்தில் நடைபெறுகின்றன. இப்பயிற்சியின் போது மாதம் 2000 உதவித்தொகை வழங்கப்படுகின்றன. இப்பயிற்சியில் தேர்ச்சி பெறும் வரை அப்பயிற்சி நிறுவனமே வேலைவாய்ப்புக்கு எடுத்துக்கொள்ளும். இப்பயிற்சியில் சேர விரும்புவதற்கு அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 7ஆம் தேதி மாவட்ட அளவிலான

0: வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்பு குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கே என் அருணேரு தலைமை வகித்து மத்திய அரசின் திட்டங்களான தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதம மந்திரி கிராம சாலை மேம்பாடு திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல் ஜீவன் இயக்கம், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் வளர்ச்சி திட்டம், பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டம், பிஎம் கிசான் திட்டம் உள்ளிட்ட அரசு திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்தும் திட்டங்கள் மூலம் என்னென்ன பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது, எத்தனை பயனாளிகள் பயனடைந்துள்ளன என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்தார். மேலும் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிகள் முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா, பயன்பெற்ற பயனின் விவரங்கள், எவ்வாறு பயனர் தேர்வு செய்யப்படுகின்றன என்பது குறித்து, ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கீடுகள் முழுமையாக எழுதப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். பின்னர் எம்பி அருணேறு பேசுகையில், மத்திய மாநில அரசு திட்டங்கள் மூலம் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்குவது, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை அலுவலர்கள் நிறுத்தி செய்ய வேண்டும், ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் ஒதுக்கப்படும் பணிகளை தொடர்புடைய அலுவலர்கள் அந்த நிதியாண்டிற்குள் முடித்து பொதுமக்கள் பயனீடு செய்ய வேண்டும், அரசின் அனைத்து திட்டங்களிலும் தகுதியுள்ள பயனாளி கண்டறிந்து வழங்கிட வேண்டும், அரசு அலுவலர் அனைவரும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை உடனே கண்காணித்து காலதாமதமின்றி தரமான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என அறிவுறுத்தினார். தமிழ்நாடு அரசு கலை பண்பாடுத்துறை சார்பில் பெரம்பலூர் அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகின்றன. குரலிசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் 3 ஆண்டுகள் சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இப்பள்ளியில் 13 வயது முதல் 25 வயது உள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இப்பள்ளியில் சேர விரும்பும் மாணவர்கள் பெரம்பலூரில் உள்ள மாவட்ட அரசு இசைப்பள்ளியை தொடர்பு கொண்டு சேர்ந்து பயன்பெறலாம் என பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சமூக நீதித்துறை சார்பில் சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சி தேர்ந்தெடுத்து தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையின் கூடிய சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இவ்விருது பெற பெரம்பலூர் மாவட்ட சமூக நீதித்துறை அலுவலகத்தை அணுகி விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 31ஆம் தேதிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாக அனுப்பலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் அருகே எல்லம்பலூரில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தில் முதுநிலை வகுப்புகளான முதுநிலை பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளுக்கான மாணவ சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் பெரம்பலூர் பாரதிதாசன் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தில் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமாறு மைய இயக்குனர் மாலதி தெரிவித்துள்ளார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலாப் பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் மக்கள் பிரதிநிதிகள் கட்சி வேறுபாடுகளை கடந்து மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலத்தில் 18வது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசியல் கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயற்கையானது என்று கூறினார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு உட்பட்டு சிறப்பாக கடமையாற்ற துணை புரியும் என்று அவர் தெரிவித்தார். ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களையும் மக்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி நேரம், அலுவல் ஆய்வுக்குழு ஆகியவற்றின்

0: முக்கியத்துவத்தை உணர்ந்து உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பேரவை நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமானதாகவும் இயல்பானதாகவும் நடத்திச் செல்ல ஒத்துழைப்பு நல்க வேண்டியது பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கட்சி எல்லைகளை கடந்து மக்கள் பிரதிநிதிகளை அவையில் முன்வைக்க வேண்டிய பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், நேரடி மொழிமாற்ற தொழில்நுட்பம் ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டு வெளிப்படைத் தன்மையுடன் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அவையில் முன்வைக்கும் கருத்துகள் அரசின் கொள்கையில் நேர்மறையான மாற்றங்களை அளிக்கும் என்றும், வருங்கால சந்ததியினருக்கு மாற்றங்களை அளிக்கும் புதிய சட்டங்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்த போது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோச்சி மின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. அதற்கான தொலைபேசி எண்கள் 84362817930 மற்றும் 84915523714 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஹோனேயில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை 84913089165 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹைதராபாத்திலிருந்து சென்னை, புனே, பெங்களூரு மாநகரங்களுக்கு புல்லட் ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் தென்னிந்திய நகரங்களுக்கு இடையேயான பயண நேரம் குறைவதோடு பொருளாதாரம் மேம்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டில் மின்னணு மற்றும் செமிகண்டக்டர் துறை வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தெலங்கானா மாநிலம் முன்னிலையில் உள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் உள்ள 315 பல்கலைக்கழகங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, 500,00,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் புல்லட் ரயில் சேவை திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத், நம்பள்ளி உள்ளிட்ட 42 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடும்ப கட்டுப்பாடு மற்றும் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தை உலக மக்கள் தொகை தினம் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார். உள்ளார்ந்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக மக்கள் தொகை கட்டுப்பாடு அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். குழந்தை பெறுவதில் முறையான கால இடைவெளி பின்பற்றப்பட்டால் தாய்சேய் நலன் காக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தை பிறப்புக்கு கால இடைவெளி முறையாக அனுமதி

பாதிக்கப்பட்டால் ஆரோக்கியமான குழந்தை பிறப்புக்கும் அவர்களை சிரமமின்றி பராமரிப்பதற்கும் வாய்ப்புகள் கிட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடும்பங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு குழந்தை பிறப்பில் கால இடைவெளி அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கும் அவர்களுக்கான கவனிப்பை மேம்படுத்துவதற்கும் முறையான திட்டமிடல் அவசியம் என்றும் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். கிழக்கு சீன கடல் பகுதியில் உருவாகியுள்ள பவி புயல் காரணமாக ஜப்பானின் தெற்கு தீவுகளிலும் தைவான் பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் புயல் நாளை வடக்கு தைவான் மற்றும் சீனாவின் ஜீஜியாங் மாகாணத்தில் கரையை கடக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஒகினாவா தீவில் 200 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தைவானில் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 14,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். சீனாவின் ஃபுஜியான் மாகாணத்தின் கடலோர பகுதியில் இன்று 1,000 பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் படகு சேவை மற்றும் அதிவிரவு ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வகை போக்குவரத்து வாகனங்களிலும் கார்பன் வெளியேற்றத்தை தடுக்க பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற 3வது பிரிக்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சாலை போக்குவரத்து, ரயில், வான்வழி மற்றும் நீர்வழி போக்குவரத்தில் உயிரி எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்றும், காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் காற்று மாசடைவதை கட்டுப்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சக பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இக்கூட்டத்தில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கலந்து கொண்டு அறிக்கைகளை அளித்தனர். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10,000 ஓட்டப்பிரிவில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வட்டு எறிதலில் பிரியாவும் 400 தடை தாண்டும் ஓட்டத்தில் ஸ்ரவானியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் புரூச்சா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 நாளான இன்று 1 இழப்பிற்கு 21 என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடிவரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 53.1 8 இழப்புக்கு 159 எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிக்க முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:26.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நிகழ்ச்சியில் எள் மற்றும் பருத்தி சாகுபடி நேர்முகம் பங்கேற்கிறார் ஈச்சப்பாடி சி பன்னீர்செல்வம் அவர்கள். உடன் உரையாடுகிறார் இஏ பிரபாகரன்.
1: வணக்கங்க.
2: நான் வணக்கம் சார்.
1: விவசாயம் தான் முதன்மையான தொழிலா
2: சார்? தாத்தா பாட்டி காலத்துலேருந்து விவசாயம் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. நாங்களும் அவங்கள தொடர்ந்து
1: வாழையடி வாழையாக விவசாயத்தை பண்ணிட்டு இருக்கோம்.
2: வந்து பண்ணிட்டு இருக்கோம். வேற வெளியில தான் இருந்தோம். வெளியில சரியான நமக்கு வருமானம் இல்லை. வீட்டில் பெரியவங்க நல்லது கெட்டது ஒரு சில பிரச்சனைகள் போது நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. இங்கே இருந்தால் விவசாயத்தை பண்ணிக்கிட்டு அவங்க கூட நம்மளும் செஞ்சுட்டு இருக்கலாம். அப்படிங்கிற
1: விவசாயம் தான் நமக்கு நல்ல தொழில். உண்மையிலேயே அதையும் தொடர்ந்து செய்யலாம். சரிங்க, இப்போ எத்தனை ஏக்கர்?
2: சார் நம்மளுக்கு ஒரு 4 ஏக்கர் இருக்கு மொத்த தோட்டம். இப்போ வந்து எள்ளு ஒரு 1.5 ஏக்கர் போட்டிருக்கு. அப்புறமேட்டுக்கு பருத்திக்கு தயார் பண்ணி வச்சிருக்கு. 8 மாதம் பருத்தி போடுறதுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கு.
1: என்னென்னாலும் ஒரு காஸ்ட்லியான பயிர், ஒரு பணக்கார பயிர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
2: இல்லை, இளைச்சவனுக்கு எள்ளு அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு. ஏன்னா அதில் இப்போ வெள்ளை எள்ளு இருக்கு, கருப்பு எள்ளு இருக்கு. வெள்ளை எள்ளுங்கும் போது கொஞ்சம் அதில் வேலைப்பாடுகள் ஜாஸ்தி, நோய் தாக்க அந்த இது வேலைப்பாடுகள் ஜாஸ்தி. கருப்பு எழுதும் போது கொஞ்சம்
1: நோய்த்தன்மை
2: குறையும், வேலைப்பாடுகளும் கொஞ்சம்
1: குறையும். என்ன போட்டிருக்கோம்?
2: நான் வந்து எள்ளு வந்து ஒரு இது 1.5 ஏக்கர் போட்டிருக்கேன்.
1: நீங்க வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு?
2: நான் கருப்பு எள்ளு தான்.
1: கருப்பு எள்ளு, சரி.
2: இப்போ கருப்பு எள்ளு போட்டிருக்கேன் அப்படின்னா முதல்ல வந்து ஆஞ்சிகளை போட்டு ஒரு 2 சால் வந்து டோட்டலாக ஓட்டிட்டு சுற்றியும் வரப்பெல்லாம் வெட்டி எல்லாம் போட்டு அந்த பில்லெல்லாம் கிளியராக எல்லாம் பொறுக்கிட்டு ஒவ்வொரு வாரம் விட்டு திருப்பியும் இது வந்து எரு மாட்டு சாணம் அப்படி இல்லைன்னா கோழி சாணம் அந்த மாதிரி எதோ ஒன்று சப்போஸ் அது எதுவும் கிடைக்கலன்னா டிஏபி. இப்போ 1 ஏக்கருக்கு இது 1 மூட்டை மேனிக்கு நம்ம போட்டு பண்ணலாம். போட்டோமா அடுத்தது அதை வந்து போட்டு 1 சால் ரொட்டேட் விட்டு டோட்டலாக அடிச்சிட வேண்டியதான். 1 வாரம் கழிச்சு நம்ம அடித்து முடிச்சுட்டு எள்ளு இப்போ 1 ஏக்கருக்கும் போது 2 கிலோ எள்ளு கம்பல்சரி வேணுமா இருக்கும். இப்போ நம்ம அதை வாங்கிட்டு கொஞ்சம் மணல் அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா பிடிச்சி விரைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரீயாக விரைக்காமல் கொஞ்சம் பிடிச்சி நல்லா விரைக்கணும். நல்லா கொஞ்சம் தூரமாக இதாக இதாகிற மாதிரி டோட்டலாக விரைச்சிட்டு மீண்டும் ஓட்டிட்டு அதாவது மழையை பார்த்து தான் அந்த பயிர் பண்ணணும். இப்போ நாம் நார்மலாக தண்ணி கட்டணுமோ களை வந்து நிறையா வரும். கரெக்டாக நம்ம விரைக்கிறோம் அப்படின்னா 2-3 நாளையில் மழை பெஞ்சிச்சுன்னா அப்படி செம்பாடாக முளைச்சிரும். நம்ம அப்படிங்கும் போது மழை பார்த்து தான் அந்த இதை வந்து விவசாயம் பண்ணணும்னு வச்சுக்காங்களேன். நான் அந்த இதுக்கு வந்து நாங்கள் இல்லை சப்போஸ் மழை வரல அப்படின்னா பார் போட்டுருவோம். ஆள் வர வச்சு பார் டோட்டலாக வந்து இது பண்ணி பிடிச்சிருவோம். பிடிச்சி முடிச்சுட்டு அப்புறம் மழை ஒரு 2 நாள் வரல அப்படின்னா நம்ம மோட்டர் எடுத்துக்கிட்டு பாசனத்துக்கு விட்டுக்க
1: வேண்டியதான்.
2: அதை வந்து முடிச்சுட்டு ஒரு 3 நாள் கழித்து அது இல்லை அப்படின்னா நம்ம தண்ணி கட்டிட்டுமா முளைக்க ஆரம்பிக்கும். அதாவது நாம் மோட்டார் தண்ணி பாய்ச்சோமா பில்லும் சேர்ந்து வரும்.
1: சரி,
2: இப்போ வந்து கருச மண்ணாக இருந்துச்சுங்களா அந்த இது வந்து ரொம்ப ஈரத்தன்மை ஜாஸ்தி இருந்துச்சுன்னா புளிச்சு போயிடும். கொஞ்சம் வந்து இது வண்டல் மண் மாரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது ஈரம் வந்து ஒரு 2 நாளையில் மேலக்கிற மண் வந்து காஞ்சி போச்சுன்னா இதாக வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ அந்த இதோடு சேர்த்து இதுவும் சேர்ந்து வரும். பில்லும் சேர்ந்து வரும்போது ஒரு 20 நாள் கழித்து திருப்பியும் அதை ஆளை வச்சு கிளீன் பண்ணும். அதை வந்து கொத்தி எடுக்கும் போது சைடில் இருக்கிறது இப்போ வந்து எல் செடிக்கும் போது ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ வந்து சுற்றியும் ஒரு 6 அடி 4 அடி இந்த கேப்புக்கு உண்டானதெல்லாம் பிடுங்கி எடுத்துடணும். எல் செடி வந்து ஃப்ரீயாகவே இருக்கணும். இப்போ ஒரு செடி இருக்குன்னா ஒரு 4-5 இன்ச் சுற்றியும் வந்து கேப் இருந்துச்சுன்னா சைடில் கிளை கழிச்சு நிறையா வரும். இல்லை ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னா ஒன்றே நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து சும்மா 3-4 கையில் முடிஞ்சு போயிடும். இப்போ வந்து வெள்ளை எள்ளு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 6-7 நாள் அதிகபட்சம் ஒரு 10-10 நாளையில் ஒரு மஞ்சளாக ஒரு நோய் மாரி வரும். அதுக்கு நம்ம வந்து இவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம ஒன்று அதை வந்து செடி பிடிங்கி போய் இல்லை ஃபோட்டோ பிடிச்சி கொண்டு போய் காட்டினோமா இது மருந்து கிடைக்கல அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்பாங்க. நம்ம அதை கொண்டு வந்து அடித்து இது பண்ணணும். ஆனால் அதுக்கு வந்து வேலைப்பாடுகள் ஜாஸ்தி.
1: குறிப்பிட்டு நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி தான் கொண்டு போய் காட்டுங்க, தெளிவாக இருக்கும் இதுக்கான மருந்து கரெக்டாக கிடைக்குன்னா ஃபோட்டோ பிடிச்சி போய் காட்டுறீங்க.
2: ஃபோட்டோ பிடிச்சி போவோம், இல்லை செடிவே ஒன்று பிடிங்க கொண்டு போய் அவங்க நேரில் காட்டி நாங்கள் மருந்து வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி கன்னி பண்ணும்போது இப்போ வெள்ளை எள்ளு அப்படிங்கும் போது ஒரு 2-3 மருந்து கன்னியாகும். இப்போ கருப்பு எள்ளு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்களா அந்த செடி வந்து கிட்டத்தட்ட நல்லா

0: ஒரு ஈடு பயிட்டு பக்கமாக வர்ற மாதிரி, அதாவது நம்ம அந்த மண்ணின் சக்தி எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து செடியோட வளர்ப்பு தன்மை இருக்கும். அதாவது இப்போ தண்ணி கட்டணும் அப்படின்னா 20 நாள் 22 நாள் கழிச்சு தான் செடி வாடி டோட்டலாக வாடிடணும். வேலையெல்லாம் வாடி கீழே தொங்கினதுக்கப்புறம் தான் தண்ணி கட்டணும். மற்ற வெள்ளாம மாரி வாரம் வாரம் கட்டக்கூடாது. இதுக்கு இப்போ கிட்டத்தட்ட 3 மாதம் டோட்டலாக அதோட இது 80 நாள் 90 நாளைக்குள்ளே நம்ம அதை அறுவடை பண்ணிடணும். அப்படிங்கும் போது அந்த 90 நாளையில் நம்ம 4 டைம் தான் தண்ணியை கட்டணும்.
1: சரி, 4 முறை
0: நாலு முறை தான் நம்ம தண்ணி கட்டணும். அதுக்கடையில் ரொம்ப இது பண்ணோமா செடி மட்டும் வந்துடும், காய் மேக்சிமம் வராது. அப்புறமேட்டுக்கு அது அதான் ஒரு கிளீன் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக அந்த வாரம் அந்த டைமுக்கு தண்ணியை கட்டிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தோமா, அதில் வந்து வேலைப்பட கல்வி மற்ற ஏதாவது பயிர்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இதை நம்ம ஒன்றே மற்றபடி சொல்கிற மாதிரி அந்த ஒரே இதை நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தது இல்லை. 20 நாளைக்கு ஒரு டைம் நம்ம அங்கே தானே லோக்கலில் தானே இருக்கோம், அந்த இதுக்கு இதாகிட்டு இருக்கு. அந்த கரெக்டாக பூ பூக்கு தருணத்தில் மருந்து அடிக்கணும், இல்லைன்னா பூவெல்லாம் உதிர்ந்துடும். அந்த தருணத்தில் நம்ம மருந்து அடித்தோமா கரெக்டாக அது மேக்ஸிமம் இப்போ ஒரு 90% ஒரு 10-20% போனாலும் மீதி ஒரு 70% நம்மளுக்கு ஈல்டு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது காய் வந்து நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா ஒரு 80 நாளையில அந்த செடியோட தன்மை வந்து மஞ்சள் மாறி போயிடும். நமக்கு அப்போ வந்து தெரியும் இது வந்து இதுக்கு வந்துருச்சு, நம்ம அறுவடை பண்ணிடணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம அந்த டைமில் வந்து இது கிளி வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிக்கும்.
1: சரி, அது இல்லை
0: காலையில் சாயந்தரம் நம்ம அதை காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8-9 மணி வரைக்கும் அந்த வெயில் வர வரைக்கும் அது சாப்பிடும். நம்ம அப்போ போய் முடுக்கணும்.
1: ஏன் மற்ற நேரத்தில் வர்றதா அந்த நேரத்தை மட்டும்
0: தான்? ஆமாம், வெயில் வெயில் டைமில் மேக்ஸிமம் வர்றது அந்த சாயந்தர டைம் காலையில் டைம் மட்டும் நம்ம அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணுமா ஓரளவுக்கு இது பண்ணலாம். திருப்பியும் அது ஆட்கள் வச்சு அறுத்து அங்கேயே இது குத்தேறி போட்டு இப்போ டோட்டலாக அறுத்துட்டு அதை கீழே தார் பை விரிச்சு விட்டு குத்தேறி போட்டு அதுக்கு மேலே தார் பை போட்டு மூடிடணும். 5 நாள் அப்படியே இருக்கணும்.
1: 5 நாள்
0: ஏன்னா அது பச்சையாகவே இருக்கு இல்லைங்களா? அப்படிங்கும் போது அதை வந்து மூடி போட்டு அந்த இதை போட்டு மூடி மூடி வச்சிட்டோமோ அதெல்லாம் புளிங்கி போயிடும், அப்புறம் சருகாகி போயிடும்.
1: சரிங்க,
0: அது 5 நாள் கழிச்சு திருப்பி கிளச்சி விடணும்.
1: சுத்தமாக வெயிலும் படாமல்
0: அப்படியே வந்து அது அப்படி புளிங்கி இருக்கணும். அப்புறமேட்டுக்கு தார் பை வந்து விரிச்சு விட்டு டோட்டலாக எல்லாத்தையும் அள்ளி கிளச்சி விட்டோம்னா காலையில் வந்து கிளச்சி விட்டோம், மதியம் ஒவ்வொரு டைம் கிண்டி விடணும். திரும்ப ஒரு 4 மணி சும்மா இருக்கு, சென்டராக ஒவ்வொரு தவளை கிளீன் பண்ணி எல்லாத்தையும் அந்த எல்லை சைடு பண்ணிட்டு அங்கேயே ஒதுக்கி திருப்பி அப்படியே வந்து குத்தேறி மாதிரி வச்சு விட்டு மீதிக்கிறத அள்ளி கூட்டி நம்ம வந்து எடுத்துட்டு வந்துடலாம். அதே மாதிரி ஒரு 3 நாள் கண்டிப்பாக பண்ணிட்டோமா அந்த சக்கையை எடுத்து ஓரம் போட்டு திரும்பி அந்த எல்லை எடுத்துக்கிட்டு வந்து ஜல்லடை இல்லை போட்டு ஜல்லடை பண்ணோமா அந்த எள்ளு தனியாக விழுந்துடும், அந்த சருகெல்லாம் மேலே நின்றோம். அந்த 1-2 அந்த பில்லோட விதைகள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா காற்றுல அடிச்சுட்டு போயிடும். நம்ம அதை வியாபாரிகளை கூப்பிட்டு நம்ம இது பண்ண வேண்டியது.
1: சரிங்க, ஒரு நீண்ட உரையாண்டனும் தெளிவாக அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ வியாபாரி கொடுக்கும்போது எந்த அளவுக்கு கொடுப்பீங்க, எந்த அளவுக்கு ஆகுது நீங்கள் பயிர் பண்ணத்துக்கும் ஒரு ஏக்கருக்கு?
0: இப்போ நாளை மறுநாள் தான் நான் அறுக்க போகிறேன். போன வருஷம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 90-100 வரையும் போயிடுச்சு, அதாவது வரத்து கம்மியாக இருக்கும் போது. அடுத்தது வரத்து ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக 80-85 வரைக்கும் வந்தது. இந்த வருஷம் என்னது பார்த்தா தெரியும்,
1: பார்த்தா தான் தெரியும். இல்லை எந்த அளவுக்கு உற்பத்தியாக இருக்கும்?
0: உற்பத்தி பார்த்தீங்கன்னா அதை ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டு. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி எல்லாம் கண்ணியும் நல்லா பார்த்துட்டு வந்தோமா, இது வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு 600 கிலோ 600-690 கிலோ நல்ல ஈல்டுனா ஏக்கருக்கு அந்த அளவுக்கு இது கண்ணியும் ஆகும்.
1: சரிங்க, பெரும்பாலுமே விவசாயம் அந்த கருப்பு எள்ளு தான் விரும்புகிறாங்களா?
0: ஆமாம்,
1: ஏன்னா வெள்ளை எள்ளும்போது
0: அது மருத்துவோட இது ஜாஸ்தி இருக்கணும், பூச்சி தாக்கம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அறுத்து கொண்டு வந்து அந்த குத்தேரி மாதிரி உட்டையாக வச்சுருந்தா கூட அன்னைக்கு ஒரு மருந்து அடித்து தான் அது மூடியே வைக்க முடியும், இல்லைன்னா அது ஒரு பூச்சி அடிச்சிடும். மறுநாள் ஓப்பன் பண்ணி பார்த்தோமா உள்ளே எதுவுமே அந்த இது எதுவுமே இருக்காது, மேலே கருத்து தவிடு மட்டும்தான் இருக்கு. அதனால் அது வந்து இது ஜாஸ்தி, ரெண்டாவது ஆளுங்க கிடைக்கிறது இல்லை. எல்லாமே இப்போ நாமளே பண்ணுறதுனால இப்போ வீட்டில் நானே எங்கள் ஒய்ஃப் அப்பா அம்மாலாம் அவங்க அவ்வளோதான் வயசாகிடுச்சு, அவங்க இதாகிட்டாங்க.
1: சரி,
0: நம்ம அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயம் பண்ணால் தான் நம்ம இன்னும் ஒரு கொஞ்ச நாள் நீண்ட நாள் நம்ம விவசாயம் பண்ண முடியும். நம்ம அது எல்லா வேலையும் கண்ணியாக செஞ்சுட்டு இருந்தால் நம்மள வேலையும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே நம்ம விவசாயம் பண்ணுறது சிரமமாக போயிடும் இல்லை. அதனால அப்படியே இது இது பண்ணிகிட்டு இருக்கு. மற்றபடி மாடு கோழி அது இது
1: எள்ளு பற்றி சொன்னது தெளிவாகவும் சொல்லிட்டீங்க. சரி, இப்போ சந்தை தான் ஒரு விற்பனை, நீங்கள் எவ்வளோதான் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு உற்பத்தி பண்ணாலும் சரி அந்த சந்தை மதிப்பு வந்து தெரியலைன்னா அது வந்து கூடுதல் லாபமே தெரியாது. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப காலம் பண்ணிவிட்டு

0: மாதிரி உங்கள் சந்தை மதிப்பு எப்படி இருக்கணும், எங்கே விற்பனை பண்ணால் நல்லா லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல ஐடியாவும் இருக்கும். சிலனா பார்த்தா ஈரோடு சந்தை, மஞ்சள்னா ஈரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எள்ளுக்குனா கூட தருமபுரியில் கூட விற்பனை பண்ணுறாங்க. எங்கே விற்பனை நிலையங்கள் எங்கே உங்களுக்கு விற்பனை சந்தைகள் எப்பயுமே?
1: நாம் இங்கே பெண்ணாகிறது தான். ஆனால் நம்மளது அதாவது இப்போ ஒரு ஆளுங்கும் போது நம்ம அவ்வளோ தூரம் போகணுமா, வண்டி வாடகை அது இது ஆளுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே போகிறத விட அங்கே போயிட்டு வரதுக்கு 2 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும். ஆனால் நம்ம போயிட்டு வர சார்ஜ் வந்து ஜாஸ்தியாக போகிறதுனால இங்கே லோக்கல்லேயே வியாபாரிகள் இடைத்தரகர் வராங்களா அவங்ககிட்டயே நாங்கள் இது பண்ணிடுவோம் கொடுத்துருவோம்.
0: அடிப்படையிலேயே சொன்னீங்க, ஒரு விழிப்புணர்வான விவசாயம் தான் நம்ம மண். மண்ணுக்கேற்ற பயிராக எது வரணும்னா அதை பரிசோதனை பண்ணி தான் அந்த பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து அது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு விவசாயி, உங்கள் மண்ணுக்கு ஏற்ற நெல் வரும், வாழை வருது, பருத்தி வருது அப்படின்னு தேர்ந்தெடுத்து தான் நீங்கள் பண்ணிக்கலாம். காலத்துக்கேற்ப பயிர் பண்ணிக்கலாம். காலத்துக்கேற்ப பயிர் பண்ணுறீங்களா இல்லை மண்ணுக்கேற்ற பயிரா?
1: இல்லை இல்லை, காலத்துக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா மண்ணோட வளங்கள் அப்படிங்கும்போது கருச மண், வண்டல் மண் இது ரெண்டு தான் நம்மளோட தோட்டமே டோட்டலாக அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு அந்த மாதிரி வாழை இதெல்லாம் கொஞ்சம் அது வந்து வேலைப்பாடுகள் ஜாஸ்தி. நம்ம ஒரு ஆள் இத்தனை வேலையும் செய்யறதுக்கு சிரமம் அப்படிங்கிறதுனால அதாவது வேலைப்பாடுகள் கம்மி.
0: வாழைக்கண்ணு வாழைமே, வாழைக்கண்ணை தேர்வு செய்யுதுன்னா அதுவே ஒரு பாடமாக இருக்கும். வாழைக்கண்ணை எப்படி தேர்வு செய்ய முடியும் போது இன்னும் பல பேருக்கு தெரியல. எப்படியெல்லாம் வாங்கிட்டு தர அந்த வாழைக்கண்ணை தேர்வு பற்றி உங்களுக்கு தெரியுங்களா, எப்படி தேர்வு செஞ்சு எடுக்கணும் அப்படின்னு
1: சொன்னாங்க? தேர்வுனா இந்த ஏழைக்கு அந்த இது வந்து மொந்தம் இது ரஸ்தாலி அப்படிங்கும் போது அந்த ரகம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட போயிட்டு அதோட சைடு கண்ணை வந்து இது பண்ணி தான் நம்ம வந்து வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து நம்ம வந்து இது பண்ணும் போது அதை நல்லா உழவு பண்ணிடுறோம். அதாவது ஒவ்வொரு இது அந்த புளி வாழை அப்படிங்கிறதுலாம் புளி எடுத்து விட்டு அதில் உள்ளே வச்சாங்களா அந்த தரத்துக்கு மேலே போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி ஒரு காற்றே அடித்தா கூட நம்ம ஒரு ஏதோ மரம் அந்த மாதிரி ஏதோ ஒரு போட்டு முட்டு கொடுத்தா சாயாத அளவுக்கு வாழை இருந்தால் ஓகே. மற்றபடி எல்லாம் இது இது பண்ணோன்னா ஒரு சின்ன காற்று இல்லை. இப்போ எங்கள் ஏரியாலாம் பண்ணி தூளை ஜாஸ்தி நிறையா வருது. இப்போ எள்ளு கடை பார்த்தீங்களா, எள்ளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் வந்து அது எல்லாத்தையும் டோட்டலாக
0: பிச்சு போட்டு
1: எல்லாத்தையும்
0: உள்ள வாசனை ஈர்ப்பால விலங்குன்னா வருதுங்களா? அந்த எள்ளுனாவே வாசனை அதிகமாக இருக்கும்.
1: இல்லை இல்லை, அது வந்து அந்த தருணத்துக்கு முன்னாடி அதான் எப்படி சொல்கிறோன்னா, இப்போ அதில் வந்து பில்லு நிறையா வருது இல்லைங்களா, அந்த கூரை அந்த அந்த அந்த மாதிரி பில்லு வர்றதுனால அந்த கூரை கிழங்குக்கு அது அது டோட்டலாக அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ருது. அப்போ மேலே இருக்கிற செடிகள் என்ன ஆகுதுன்னா எல்லாம் பிடிங்கி போடுறது. இந்த பெண்கு அந்த வருஷம் அதுலேயும் கிட்டத்தட்ட ரொம்ப இது. அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு சுற்றியும் கோல் நட்டு கம்பி கட்டி பழைய துணிகள் கொண்டு போய் கட்டிக்கிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு நைட்டில் ஒரு 2 டைமு அவசரம் போய் பார்த்துட்டு வர வேண்டியதாக இருக்குது. பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நம்ம பார்த்தா எதோ முழுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது.
0: ஹாஸ்டலில் வார்டன் ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி நீங்கள் நைட்டில் ரவுண்ட்ஸ் போட்டுறீங்க காட்டுக்குள்ளே?
1: அப்படி தான் இருந்தால் தான். ஏன்னா எல்லாம் வேறு விவசாயம் நம்ம அவ்வளோ வந்து முதலீடை போட்டு அதை நம்ம எடுக்க முடியாது இல்லைங்களா. லாஸ்ட்டில் நஷ்டங்கும் போது இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம
0: நெல்லுக்கு முதலீடுகள் அதிகம் தேவைப்படுது.
1: வெள்ளை எள்ளுக்கு அதிகமாக தேவைப்படும், கருப்பு எள்ளுக்கு அந்த அளவுக்கு ஒன்று தேவை.
0: ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது.
1: இப்போ வந்து ஏக்கருக்கு ஒரு 5000 ரூபா ஆள் கூலி தான், ஆள் பற்றாக்குறை தான் ஒரு பெரிய
0: பிரச்சனையா
1: இருக்கு. அதனாலதான் நமக்கு தகுந்த மாதிரி இப்ப நம்ம 3-4 பேர் இருக்குமா, இப்ப அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அவங்க தோட்டத்துல அவங்க வேலை சரியா இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு போய் செய்யறோம் போது 2 நாள் அவன் தோட்டத்துலயும் வேலை இருக்கு. நம்ம போய் அவன் அவங்கள சடனா வாங்கன்னு கூப்பிட முடியாது இல்லைங்களா. அதில் நம்மளுக்கு என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி ஆள் இருந்தாங்கன்னா நம்ம அது அதுக்கு மாதிரி டோட்டலா எல்லாமே விவசாயம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா ஆள் பற்றாக்குறை பாலுங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து 350 ரூபா சம்பளம், கொஞ்சம் நெல் இருக்கிறது சோள தட்டா இருக்கிறதுலாம் 400 ரூபா. ஏன்னா அதெல்லாம் அந்த சோனா ஜாஸ்தி அப்படிங்கும் போது பாலுங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு வந்துடுவாங்க, மணி இது 12க்கெல்லாம் போயிட்டாங்களா 1000 ரூபா ஆளுங்களுக்கு. அப்புறம் இந்த மாதிரி இதுங்கும் போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஈல்டு கரெக்டாக வந்து நம்ம அந்த வருமானம் வந்துச்சுன்னா ஓகே தான், இல்லைங்கும் போது நமக்கு நஷ்டம் தானே.
0: நஷ்டம் தான்
1: எல்லாமே.
0: சரி, இப்போ பொதுவாக பார்த்தோன்னா அந்த காலநிலைகள் தான், ஒரு 20 வருஷம் முன்னாடி இருக்கக்கூடிய காலநிலை இப்போ இல்லை. எந்த நேரத்தில் மழை வருது, எப்படி வெயில் அடிக்குது. இப்போ சாதாரணமாகவே நம்ம ஊரில் 100 டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்குது. மழைலாம் பெஞ்சால் சில நேரத்தில் விட மாட்டேங்குது, சில நேரத்தில் பெய்யவே மாட்டேங்குது. அப்படி வந்து காலநிலைலாம் ரொம்ப மாறிப்போச்சு, கணிக்க முடியல. இந்த மாதிரி நேரத்தில் எப்படி நீங்கள் விவசாயம் என்ன சரிவர பண்ண முடியும்?
1: அதாவது இப்போ நம்ம போர் போட்டுருந்தது, ஆழ்துளை கிணறு இருக்குது, கிணறு நல்லா ஆழமாக இருக்குது. அதை நம்பி இப்போ அந்த கிணத்துல தண்ணி எப்படி இருக்குது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இது வந்து எவ்வளோ நாள் இந்த தண்ணி தாங்குங்கிறது நமக்கு ஒரு கணிப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயம் பண்ணிக்க வேண்டியதான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ அதான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தருணம் இருக்குது இல்லைங்களா. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். தண்ணி நம்மக்கிட்ட கிணத்துல எப்படி இருக்குது, போர்ல எவ்வளோ நேரம் வரைக்கும் ஓடும், நம்ம இதை மேனேஜ் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பயிர் பண்ணிக்க வேண்டியதான்.

0: சரிங்க, அருமைங்க. சரி, இப்போ நெல் வந்து பண்ணி முடிச்சிடுறீங்க, ஓரளவுக்கு அதிக முதலீடுகள் செலவு பண்ணி ஓரளவுக்கு கையை கிடைக்குதுங்களா இல்லை கைக்கு மேலே வருதுங்களா எல்லுன்னா? ஒன்று
1: இல்லை, போன வருஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை,
0: பிரச்சனை
1: நமக்கு லாபம் தான். ஒரு 20,000 பக்கமாக லாபம் தான், ஆள் கூலி வண்டி எல்லாம் டோட்டலாக போக. ஆனால் அதே இதுங்கும் போது இப்போ இருக்கிற கால தருணத்துக்கு நம்ம அவ்வளோ வருமானங்கள்
0: பார்க்க முடியாது. ஆ,
1: இப்போங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு.
0: சிரமம்
1: ஆளுங்க புள்ளி
0: இந்த வண்டிக்கு இந்த கூக்குறங்கள் தொடர்ந்து விவசாயம் பற்றியெல்லாம் கேட்டுகிட்டே இருக்குது. எவ்வளோதான் நாங்கள் விவசாயத்தை வந்து எங்களுடைய உழைப்பு கொடுத்தாலும் கால நேரம் பார்த்து போனாலும் ஒரு குறிப்பிட்டதுக்க சொல்லிக்கொண்ட அளவில் ஒரு லாபம் பார்க்க முடியல. அப்படிங்கும் போது விவசாயிகள் குறையா இல்லை காலத்தின் குறையா இல்லை என்ன, எதை பார்க்கலாம்?
1: அதாவது மண்ணின் வளம் வந்து கெட்டுருச்சு,
0: மண்ணின் வளம்
1: வரம் புரியாது, இது போட்டு போட்டு அந்த மண்ணோட வளம் வந்து கெட்டுருச்சு. அது அதனால் நம்ம நினைக்கிற மாரி அதில் வந்து எடுக்கணும் அப்படின்னா அடுத்து உரம் போட்டால் மட்டும்தான் நம்ம அதுக்கு தகுந்த இல்லை நம்ம வந்து எடுக்க முடியும். உரம் உரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரேட்டு ரொம்ப கூட
0: இருக்குது.
1: நம்ம அதாவது எல்லா விஷயத்தையுமே நம்ம கையில் வச்சுக்கிட்டே பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட பைசா இருக்குது இல்லை, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணி தான் இது பண்ண முடியும். நான் என்ன

0: சூர்யா அது இது போட்டு போட்டு அந்த மண்ணோட வளம் வந்து கெட்டுருச்சு. அது அதனால நம்ம நினைக்கிற மாரி அதில் வந்து எடுக்கணும் அப்படின்னா அடுத்து உரம் போட்டால் மட்டும்தான் நம்ம அதுக்கு தகுந்த ஈல்டை நம்ம வந்து எடுக்க முடியும். உரம் உரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரேட்டு ரொம்ப கூட
1: இருக்குது.
0: நம்ம அதாவது எல்லா விஷயத்தையுமே நம்ம கையில் வச்சுக்கிட்டே பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட பைசா இருக்குது இல்லை, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணி தான் இது பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன்னா மண்ணோட வளங்கள் வந்து மாறினதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயம் பண்ணால் மட்டும்தான் நம்ம நல்ல ஒரு இதை பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து நஷ்டத்துக்கு உண்டான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும்.
1: சரிங்க, விழிப்புணர்வு ரொம்ப தேவைப்படுது விவசாயிங்க. என்னதானே படிக்காத விவசாயம் தானோ அனுபவம் வழி மூலியமாக இதனால லாபம் பார்க்க முடியும். சரி, அனுபவம் தான் ஒரு சிறந்த ஆசனம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, எள்ளு பயிர் பண்ணதுக்கப்புறம் அந்த நிலத்தில் மாற்று பயிர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள்
0: ரொம்ப நாள் இருக்கணும்? எள் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது எள்ளோட வந்து இது வந்து ரொம்ப அந்த
1: ஹோட்டல்
0: சத்தம் எல்லாத்தையுமே இழுத்துரும். எள் வந்து திருப்பி அதை பார்த்தீங்கன்னா நம்ம உழவு பண்ணி ஒரு அதிகபட்சம் ஒரு மாதமாவது நம்ம மாட்டுக்கிட்ட கட்டி மேய்ச்சிக்கிட்டு ஏதாவது ஆடு மாடு அப்படியே ஃப்ரீயாக விட்டு அதுக்கு மேலே உழவு பண்ணி அதுக்கு மேலே நம்ம இது மாட்டு சாணம் அது இது போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம எல்லாம் வைக்க முடியும். அதை அப்படியே கண்ணியாக வச்சோமா அது எதுவும்
1: ஏன் இவ்வளோ எடி வெடி தேவைப்படுது? எள் வந்து எல்லாமே இழுத்து
0: ஆமாம் ரொம்ப சூடு இல்லை சார், எள் வந்து ரொம்ப சூடு அப்படிங்கும் போது அது ரொம்ப நாள் கேப் கம்பல்சரி வேணுமா இருக்கும்.
1: இந்த பயிர் தான் அதிக இடைவெளி தேவைப்படும்.
0: ஆமாம் ரொம்ப வந்து இதாக இருக்கும், ஏன்னா சூடு ஜாஸ்தி எள் அப்படிங்கும் போது அதோட இது வளம் எல்லாம் டோட்டலாக அது அது வந்து எடுத்துரும். அடுத்து நீங்கள் நம்ம சோளம் வெச்சமா கூட பெரிய அளவு வராது. எள்ளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் அது கேப் விட்டு தான் நம்ம அடுத்து எல்லாமே இது இது பண்ண
1: முடியும். இப்போ எள்ளுன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாருமே நிறைய பயிர் பண்ணுறாங்க தருமபுரி மாவட்டத்தில்.
0: ஏன்னா மானாவரியும் அது மேக்சிமம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தோட்டத்துலேயும் பண்ணலாம் மேட்டுக்காட்டிலையும் பண்ணலாம் இல்லையா, அப்படிங்கும்போது அதுக்கு ரெண்டுக்குமே ஆப்ஷன் இருக்குது. மற்ற வேளாமை அப்படிங்கும்போது இப்போ எள்ளு இது என்ன வாழை நெல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேவை கண்டிப்பாக இருக்கும். எள்ளு அப்படிங்கும்போது நமக்கு தண்ணீர் தேவை அந்த அளவுக்கு இருக்காது இல்லைங்களா. அது அப்படிங்கும்போது மேட்டுக்காட்டிலையும் மேக்சிமம் எல்லாமே பண்ணுறாங்க,
1: எல்லாம் மேட்டுக்காட்டிலையும் பண்ணுறாங்க. சரிங்க, அருமைங்க. சரி, எள்ளு முடிச்சுட்டு அடுத்தது வந்து என்ன பயிர் பண்ணீங்க?
0: அடுத்து அதான் இப்போ பருத்திக்கு
1: பருத்தி தான் பயிர்
0: பண்ணி வச்சுட்ருக்கோம். அதான் இது வந்து நிலக்கடலை போடலாம். இப்போ ஒரு சும்மா ஒரு அரை ஏக்கர் ஒரு கால் ஏக்கர் பக்கமும் போட்டேன், ஒரு 20 கிலோ போட்டேன். போட்டு மறு நாள் போய் பார்த்தா அங்கே எதுவும் இல்லை, டோட்டல் எல்லாம் பண்ணி வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அதில் எனக்கு ஒரு 10-15 ரூபா நஷ்டம் அப்படிங்கும்போது நமக்கு. ஏன்னா இப்போ பருத்தியும் போது பண்ணி மேக்சிமம் வந்து உள்ளே பூந்து இது பண்ணாது. அதுக்கு தகுந்த மாதிரியே ப்ளஸ் நம்ம கால சூழ்நிலையும் பிரச்சனையாக இருக்குது, விலங்கு கிட்டேயும் நம்ம வந்து இதாக இருக்குது. இது இது எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஒரு விவசாயம் பண்ணுறதா இருக்குது இப்போ இருக்கிற கால சூழ்நிலை.
1: விதைய போட்டு பண்ணி வந்து பறிச்சுட்டு போயிடும் போது கஷ்டமாக
0: என்ன போய் பண்ண முடியும்? இப்போ ஓட்டி அதெல்லாம் கிளியர் பண்ணி ஆளை வச்சு பார் பிடிச்சி வண்டியில் போடலாம். ஆளை வச்சு இது கூலி ஆட்கள் வச்சு தான் எல்லாத்தையும் போட்டு 2 நாளையில் அது முளைச்சி மேலே கூட வரல, டோட்டலாக எல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. அது நமக்கு நஷ்டம் தானே. அப்புறம் இந்த மாதிரி இதுங்கும் போது அப்புறம் என்ன
1: ஆரம்ப கட்டத்துலேயே இப்படி தடுக்கும் போது கஷ்டமாக தடுக்குங்க. சரிங்க, அடுத்து தொடர்ந்து முயற்சி பண்ணுவீங்க. அப்போ எந்த மாதிரி ரகங்கள் நீங்கள் பருத்தி நடுறதெல்லாம் சொல்லுங்க?
0: பருத்தினா அதான் எல்லா பருத்தி அப்படிமா அது வந்து நார்மலாக இருக்கும். போண்டா பருத்தி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த எல்லாரும் பருத்திக்கும் போது கிட்டத்தட்ட 4-5 ரூபாய் அது வந்து வெயிட்டு வந்து நல்லா இருக்கும், அந்த மகசூல் வந்து கொஞ்சம் குறையும். இந்த போண்டா பருத்தி அப்படிங்கிறது வெயிட் நல்லா வரும், விதைகள் நிறையா இருக்கும். நம்ம அப்படிங்கும் போது நாங்கள் மேக்சிமம் இதை தான் போடுவோம். அது வந்து பிச்சு எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு எடுக்கலாம். இது வந்து செடியிலேயே எடுக்கிற மாதிரி தான் வரும் அந்த எல்லாரும் பருத்தி. அப்படி
1: பெரும்பாலும் மற்ற பயிர்னா தொடர்ந்து வாழையடி வழியாக பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த பருத்தின் போது ஒரு காலத்தில் இந்த பெண்ணாகரம் தருமபுரி பக்கம்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு குறைஞ்சிருச்சு, எங்கேயுமே அந்த அளவுக்கு அதிகமாக இல்லையா? அங்கொன்றும் இங்கே ஒன்று தான் பண்ணிட்டு
0: இருக்காங்க. ரொம்ப போன வருஷம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 45-50-60 அதுக்கு மேலே அதோட ரேட் இல்லை.
1: சரி,
0: அப்படிங்கும் போது அதெல்லாம் வேலைப்பாடுகள் ஜாஸ்தி, காட்டை நல்லா ஓட்டி இது இப்போ உரம் உரிய எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு செடியை நட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு கொத்து கொத்தி திருப்பியும் தண்ணி கட்டி திருப்பியும் அது ஒரு ஆரம் ஒரு 2 அடி வளர்ந்ததுக்கப்புறம் உரம் வச்சு வெட்டி கட்டி நம்ம வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அதுக்கு கரெக்டாக தண்ணி கட்டலை அப்படின்னா ரொம்ப வந்து அதாவது உரம் உரிய ஜாஸ்தியாக போச்சுன்னா செடி இதாகி சாஞ்சி போயிடும். உரம் உரிய கம்மியாக இருந்துச்சுன்னா செடியோட வளர்ப்பு தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சி போய்டும். அதனால் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணால் மட்டும்தான். அதான் எப்படி சொல்கிறேன்னா, அது வாழையடி வேலையை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது கனிவாக பண்ணிட்டு இருக்கீங்களுக்கு
1: இருக்காது. இப்போ வேலையாட்கள் குறைவாக இருக்குது, வசதி வாய்ப்பு குறைவாக இருக்குது, பண்ணுறது கஷ்டம். அதனால் தான் கொஞ்சம் குறைஞ்சிருது.
0: கொஞ்சம் வந்து இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா விலைவாசியும் ரொம்ப இதாக இருக்குது. இப்போ ஏற்றுமதி ரொம்ப

0: வந்து குறைஞ்சதுனால
1: சரி
0: அதோட இதுவும் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் வேலைப்படங்கள் ஜாஸ்தி டெய்லியும் போயிட்டு நம்ம அதை பிச்சு எடுத்துட்டு வந்து டெய்லியுமே நம்ம என்ன வேலை இருந்தாலும் நம்ம கம்பல்சரி அதை நம்ம செஞ்சாகணும். நாமங்க வெளியில் போகணும் அப்படின்னா கூட நம்ம வந்து கூலி ஆட்களை நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளோ நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதை கூலிங்கிறதோட குத்தவை தான் மேக்சிமம் விரும்புகிறாங்க அவங்களும். இப்போ வந்து ஏக்கருக்கு இவ்வளோ கொடுங்க, இப்போ இன்னைக்கு ஒரு நாளாக இன்னைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 500 வர மாதிரி இது பண்ணி பண்ணுறாங்க.
1: சரி, இது என்ன எத்தனை கால பயிருங்க பருத்தி?
0: இது பருத்தி 3 மாதம் தான்.
1: 3 மாதம் தான். 3 மாதம் பயிரிடும் போது இதுக்கான நடக்கூடிய காலம் எந்த காலங்க? சரியான காலத்தில் பயிர் பண்ணுறது எந்த காலம்?
0: மாசிலேருந்து கன்னியாகும்.
1: மாசி
0: இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? அப்படியே இன்னொன்னு ஒரு 10 நாள் கழிச்சு அப்படியே கன்னியூ பண்ணுமா? அப்படியே அந்த ஒரு 3 மாசத்துக்குள்ள அதான் ஸ்டார்ட் ஆகி அந்த இந்த நோய் ஜாஸ்தியாக தாக்கும்.
1: என்ன மாதிரி நோய் நோய் அதிகமாக வருதுன்னு சொல்றீங்க?
0: செம்ப நோய் வந்து ஜாஸ்தியாக
1: இருக்கும்.
0: சருவு நோய் மாரி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு செடி ஆரம்பிச்சுன்னா அது நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி மருந்து
1: அடிக்கலன்னா
0: ஃபுல்லாகவே எல்லாமே சருவாகவே போயிடும். அந்த இலை வந்து பச்சையாக இருக்குது, அது எல்லாமே
1: சருவ போயிடுது.
0: அது அது அது ஒன்று அதில் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து பண்ணாலும் கடைசி டைமில் நமக்கு ஈல்டாக வரும்போது அது அந்த நோய் தாயிடுச்சுன்னா எண்ணம் மருந்து அடித்தாலும் அது கிளியர் ஆகலை. அது கிட்டத்தட்ட அக்ரி இது வரைக்கும் வந்து பார்த்துட்டு போனாங்க, ஆனால் அதை மட்டும் எங்களால் கிளியர் பண்ணவே முடியல. இன்னும் மற்றபடி கூட ஓரளவுக்கு இது பண்ணது அந்த நோய் தாக்கம் வந்துடுச்சுன்னா முடிஞ்சு.
1: சரி, பூ தொடங்கும் காலம் எப்போங்க? செடியில் செடி நட்டு எவ்வளோ நாளில் பூ தொடங்கும் அந்த இது?
0: பூனா அதான் இப்போ இந்த 1 மாதம் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ 10 நாளையில் ஒரு ஸ்டேஜ் வந்துடும். ஒரு 6 அடி செடி வந்துடுதுங்களா? அப்போ ஒரு கொத்து கொத்தி விட்டு இது தண்ணி கட்டிடுமா, அடுத்த ஒரு 10-20 நாளையில் ஒரு 2 அடி வளர்ந்துடும். அப்போ வந்து உரம் வச்சு வெட்டி கட்டணும். அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அதான் ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே பூவோட தருணங்கள் அதில் ஸ்டார்ட் ஆகிடும். பூ வச்சு கிட்டத்தட்ட அதுலேயே நிறைய வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அந்த பூ வைக்க தருணத்தில் கரெக்டாக இது மருந்து அடிக்கணும், இல்லைன்னா பூவெல்லாம் கொட்டிடும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து பூ 1-2 கொட்டுதுன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம காட்டி மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கணும். மருந்தும் இதில் வந்து ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பூ வந்து அப்படி நின்று காயாக மாறும், இல்லைன்னா பூவை எல்லாம் எல்லாம் கொட்டி கொட்டி போச்சுன்னா வெறும் செடியாகவே தான் மிக்ஸ்.
1: வெறும் செடியாக தருணும். சரி, இப்போ இதுலேயும் ஒரு பிரச்சனை தான். அந்த செடிகள் பார்த்தும்போது மிளகாய்க்கும் இதையும் பார்க்கும்போது ஒரு கண்குளான காட்சி. ஒரு மனிதன் எப்படி எலும்பு கூட இருக்கிறானோ சருவு நோய் வந்து எல்லாம் எலும்பு கூட வெறும் குச்சி குச்சி மட்டும்தான் இருக்கு. பருத்தி செடி சில நேரம் பார்க்கும்போது வறண்டு போய் என்ன தண்ணி பிரச்சனையா இல்லை நோய் பிரச்சனையா
0: மட்டும்தான் இருக்கும். ஆமாம், இலைகள் எதுவுமே இருக்கு,
1: எதுவுமே இருக்காது.
0: அதான் சருவு நோய்னு வந்து விழுந்துருச்சுன்னா ஒரு இடத்துல கண்ணி வச்சுன்னா அது கடைசி வரையும் போயிடுது.
1: அது
0: அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளெல்லாம் நஷ்டம் கண்டிப்பாக ஏற்படும்.
1: நஷ்டம்
0: கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஒரு ஏக்கர்னா கிட்டத்தட்ட 2 கிலோ விதைகளை வாங்கிட்டு வந்து ஊன்றோம். இப்போ விதைகள் பார்த்தீங்கன்னா 1800-2000 ரேஞ்ச் வரைக்கும் வருது. கிட்டத்தட்ட அது நம்ம நெட்டு அதை வந்து எல்லாம் உரம் ஊரியெல்லாம் போட்டு ஆளை வச்சு பாறெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் இது பண்ணி நாம் ஃபஸ்ட்டு கொத்து ரெண்டாவது எல்லாம் கொத்தி முடிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து கரெக்டாக அது காய் வச்சு நமக்கு பருத்தியாக வெளியே வரும்போது அந்த நோய் தாக்கம் கண்டிப்பாக வருது. இப்போ வந்து மேக்சிமம் வருது. ஏன் அப்படின்னா மண்ணோட வளம் வந்து கிட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கடியிலேருந்து அவங்கள கூப்பிட்டு வந்து காட்டினா இந்த மாதிரி மண்ணோட வளம் வந்து ரொம்ப இதாக இருக்குது, அந்த மண்புழு அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் பராமரித்து பண்ணீங்களா ஈல்டு வரும், இல்லைன்னா இந்த மாதிரி ஆகிரி தரப்பில் நமக்கு சொல்கிறாங்க.
1: சரி, அருமைங்க. இப்போ அதனுடைய அறுவடை காலம் எப்போங்க? இப்போ 40 நாளில் வந்துடுது அதுங்க செடி ஆயிடுது பூவாயிடுது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அறுவடை காலம் எப்படி?
0: அதான் இப்போ 2 மாதம் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது
1: ஸ்டார்ட் படுத்தீங்களா வெளியே வர ஆரம்பிச்சு
0: இது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு அதான் ஒரு ஒரு 20-25 நாள் நல்லா இருக்கும். அப்புறம் வர வர அப்படியே வரத்து குறைஞ்சிட்டு வரும்னு வச்சுங்களா. ஏன்னா கீழே வந்து
1: கீழே பருத்தியாக மாறுறது, இப்போ பூலேருந்து பருத்தியாக மாறுது. பருத்தியாக மாறி அது முழுசாக அறுவடைக்கு உள்ள 10 நாள் 20 நாள் ஆகுங்களா?
0: இல்லை இல்லை, அதாவது இப்போ அதான் 1.5 மாதத்துல அது வந்து காய ஆகி போயிடும். 20 நாள் ஆகி போயிடும். காயோட வந்து தரம் வந்து சின்னதான் இருக்கும். அது அப்படியே வந்து பெருசாகி அதுக்கு மேலதான் அது வந்து 20 நாள் ஆகி போயிடும். கிட்டத்தட்ட பாத்தீங்களா 2.5 மாசம் ஆச்சுன்னா பருத்தி
1: வந்துடும். வெளியில
0: இது வந்து வெளியில வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா சைட்ல கிளை கழிச்சு நிறைய வரும். அடுத்து செடி ஹைட்டா வைட்டோட அதோட சக்தியெல்லாம் குறைஞ்சிருது இல்லைங்களா? அப்படிங்கும் போது அது நேராக ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது கடைசியாக வர வர பார்த்தீங்களா அதோட வரத்தெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த கொட்டு பருத்தி அந்த நோவுல் இந்த மாதிரி அந்த மஞ்சள் கலராக இருக்கிற மாதிரி பருத்திலாம் கொஞ்சம் நிறையா

0: வச்சுக்கோங்களேன்.
1: இப்போ சில செடிகள்லாம் இப்போ வந்து உயரமாகவும் கிளைகள் பல்வேறு விதமான கிளைகள் குச்சிகளும்
0: வந்து அந்த செடிகளுக்கு நல்ல தரமான உரம் ஊரியோ நல்லா வந்து கிடைச்சிருக்கு. அந்த மண்ணின் வளமும் அந்த இடத்துல நல்லா இருக்கு.
1: பார்க்கும்போதே தெரியும் செடி ஆரோக்கியமாக இருக்கும்போது.
0: எப்படி சொல்றேன்னா, இந்த வண்டல் மண் இப்போ இதெல்லாம் வந்து பருத்தி செட் ஆகாது. அதை கரிசு மண்ணு மாதிரி இருந்துச்சுன்னா ஈரம் நல்லா தாங்கணும். ஈரம் தாங்கினா மட்டும்தான் அதோட அந்த காயோட தரமும் நல்லா இருக்கும். அந்த உள்ள இருக்க விதையும் நல்ல தரமா இருந்துச்சுன்னா தான் நமக்கு வெயிட் வரும், நமக்கு ஈல்டு கூடி வரும். நம்ம அப்படிங்கும் போது அந்த கரிசல் மண்ணை பார்த்து போட்டோமா ஓரளவுக்கு
1: கரிசல் மண்ணில் ஈரம் அதிகமாக இருக்குது மூலயமா சொல்கிறீங்க.
0: அதுக்கும் வந்து ரொம்ப ஈரமாச்சுனாலும் வேர்ப்புழு சாப்பிட ஆரம்பிக்கும். மேலே
1: சரியும் பூக்கள் பிரச்சனையும் பார்க்க முடியுது. இப்போ அந்த பருத்தியில் பார்க்கும்போது சில பூக்கள் அங்கே இங்கே
0: அதான் அந்த இந்த இது வரைக்கும் அந்த வெள்ளை நாவா அந்த மாதிரி சொல்லுவாங்க, குதிரை நாவா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த நாவா பூச்சி வந்து உட்காரத்துக்கு அதான் அந்த டைமுக்கு கரெக்டாக அந்த பூ உதிராமல் இருக்கிறதுக்கு அந்த நாவா பூச்சிக்கும் ரெண்டுக்கும் மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சமாக மட்டும்தான் அந்த பூ வந்து இதாகாமல் இருக்கும். இது பூ இந்த புழு அந்த இது வந்து சாப்பிடாமல் இருக்கும் அந்த மாதிரி. இது
1: சரிங்க, யாருமே சொன்னீங்க. இப்போ அறுவடை தான், இப்போ பருத்தினாவே ஈரோடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பெருந்துறை கொங்கனாபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கொங்கனாபுரம் தான் சந்தையா உள்ளது
0: இல்லை, இங்கே லோக்கல்லே கொடுத்துருவோம். சப்போஸ் இப்போ ஒரு ரெண்டு மூணு காட்டுக்காரர் சேர்ந்தாங்களா கொங்கனாபுரத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதை கொங்கனாபுரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கே டெய்லி நம்ம இங்கே நமக்கு தோட்டத்தில் வேலை இருக்குது. டெய்லியுமே நம்ம வந்து
1: பறித்து
0: ஆமாம் வந்து பொறுக்கி தான் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் வச்சுருந்து ஒரு கூலி ஆட்களை இன்னைக்கு நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு காட்டுக்காரர் சேர்ந்து நம்ம எடுத்துகிட்டு போய் போட்டோமா இங்கே போகிறதோடு அங்கே வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். அங்கேயும் நம்ம ஒரு நாள் இருக்கணும், அந்த இடம் பிடிச்சி அந்த அதாவது அதோட இது நமக்கு தெரியல அப்படின்னா சிரமம். அந்த சொசைட்டியில் நம்ம ஓரளவுக்கு இது அதை நம்ம ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் போனோமோ அதோட கண் வேணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயோட அங்கே இன்னும் இது ஜாஸ்தி தான். நாலு ரூபா அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கணும்
1: கிலோவுக்கு. என்ன ரேட்டு கிலோங்க?
0: இல்லை அதான் போன டைம் வந்து அதான் இப்போ வந்து
1: அறுபத்தஞ்சு
0: இந்த இது வரைக்கும் இருந்துச்சு. நல்லா இந்த எல்லாரு பருத்திங்கிறது அதோட நூல் தன்மை வேறையா இருக்கும் இந்த போண்டா பருத்தியோட.
1: சரி,
0: அப்படிங்கும் போது அது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 80-85 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போன டைம் போயிருந்துச்சு. ஆனால் இதில் வந்து அவ்வளோதான் 65 வரைக்கும் ஸ்டார்டிங்கில். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 35-40 அதே நல்ல இது தான். அப்போலாம் ஒரு ஏக்கருங்கும் போது கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் பார்த்தீங்களா ஒரு 30 மூட்டை சம்திங். இது மூட்டை வந்து ஒரு இது வந்து 35 கிலோ 40 அந்த அந்த அந்த மாதிரி பிடிச்சி இது இது பண்ணுற மாதிரி இருக்குது.
1: அந்தளவுக்கு ஒரு போ எப்படி ஒரு 10 விவசாயம் சேர்ந்துட்டு ஒரு டெம்போ லாரி வச்சுட்டு ஏற்றிட்டு கிளம்பிடுறீங்க?
0: அதான் ஒரு வாரம் ஒரு 10 நாள் அந்த பருத்தி எடுத்து டோட்டலாக நல்லா இது பண்ணிவிட்டு வீட்டில் வச்சுருந்து எல்லாம் ஒட்டுக்கா எல்லாம் மூட்டை தைச்சு ஒட்டுக்கா எடுத்துகிட்டு போனோமா ஒரு ஈல்ட பார்க்கலாம் நம்ம.
1: சரி அருமையாக சொன்னீங்க. பருத்தி வந்து எந்த மண் எந்த காலத்தில் பருத்தி பண்ண கரிசல் மண்ணு ஏற்ற ஒரு பருத்தியை பண்ணனா நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அழகாக சொல்லிட்டீங்க. சரிங்க பன்னீர்செல்வம், இவ்வளோ நேரம் மிக அழகாக உங்களுடைய எள் சாகுபடி அனுபவத்தையும் பருத்தி சாகுபடி அனுபவத்தையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் ஒரு பழுத்த ஒரு அனுபவ விவசாயம் இருக்கீங்க. இதுக்கு நிறையா சந்தேகங்கள்லாம் சில விவசாயிகள்லாம் ஏற்படும். அப்படி ஏற்படும் போது உங்கள்கிட்ட கேட்கும்போது உங்களுடைய தொலைபேசி என்னங்க?
0: 95
1: சரிங்க
0: 85 23 65
1: 95 85 23 66 65 இந்த மாதிரி எந்த நேரத்துலையும் தொலைபேசியில் உங்களை அழைச்சாலும் இந்த சந்தேகங்களாம் தீர்த்து வச்சுருவீங்க.
0: ஆ கண்டிப்பாக.
1: சரிங்க பன்னீர்செல்வம், இவ்வளோ நேரம் மிக அழகாக உங்களுடைய வேளாண் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டீங்க. பண்பலை 102.5 சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.
0: ரொம்ப நன்றி.

இதுவரை வயல்வெளி நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் எள் மற்றும் பருத்தி சாகுபடி நேர்முகம் பங்கேற்கிறார் ஈச்சப்பாடி சி பன்னீர்செல்வம் அவர்கள். உடன் உரையாடினார் ஈ ஏ பிரபாகரன்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

தமிழே உன்னை உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியுமில் புதினிலவே, அன்பே அழகே, அமுதே உயிரே, இன்பமே இனிய தென்றலே, பணியே கனியே, பசுந்தோகை மயிலே, பலரச சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கே என்றெல்லாம் அழைத்திட தோன்றுகிறது. ஆனால் தமிழே உன்னை தமிழே என்று அழைப்பதிலுள்ள இன்பம் வேறு எந்த சொல்லிலும் இல்லை என்பேன். பிறந்து சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த நம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கம்.

0: தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் இணைகிறோம். இனியர்களே, நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 0434 2244 403 என்ற எண்ணிலும், 9486811025 என்ற எண்ணிலும் மற்ற நேயர்கள், 0434 2244 403 என்ற எண்ணிலும், 9486652025 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். தமிழும் நாமும் வேறல்ல, தமிழே நமது வேர். நிகழ்ச்சி நேயம் நேயர், முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: கமலாபுரம், கன்னியப்பன்.
0: கன்னியப்பனையா, ஆரம்பிக்கலாமா? ரெடியா?
1: தயாருங்க ஐயா.
0: ரெடியா, தயாரா?
1: தயார்.
0: தயார், தயாரா, ரெடியா?
1: ஐயா தயாரா இருக்கிறாங்க ஐயா.
0: சரிங்க, என்ன தொழில் செய்றீங்க கன்னியப்பன் நீங்க?
1: ஐயா நான் உழவு தொழில் செய்து கொண்டு வருகிறேன்.
0: உழவு தொழில், சரிங்க. எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: ஐயா நான் சிறு வயதுல இருந்து ஒரு 40 வருஷமா செஞ்சுட்டு வரேங்க.
0: 40 வருஷமா? எப்படி இருக்கு இன்றைய உழவு தொழில்லாம்?
1: உழவு தொழில் ரொம்ப சிறப்பா இருக்குது.
0: சரிங்க, சரி, எப்படி எது மாதிரியான பயிர் வகைகள்லாம் போடுறீங்க?
1: ஐயா நிலக்கடலை, சோளம், கம்பு, ராகி,
0: இது மாதிரியான இதெல்லாம் பண்றீங்க இல்லையா? சரிங்க, இப்போ ஊருக்கு வரணும்னா நீங்க தருமபுரிக்கு வரணும்னா எப்படி வருவீங்க?
1: ஐயா தருமபுரி வரணும்னா பேருந்துல தான் வரணும்.
0: உங்க பேருந்து என்னெல்லாம் ஞாபகம் இருக்கா?
1: பேருந்து, பேருந்து எண்ணுங்களா?
0: ஆமா,
1: 46.
0: அப்புறம்
1: அது ஒரு பேருந்து மட்டும்தான் வருதுங்களா?
0: ஒன்று மட்டும்தான் வருதுங்களா? சரிங்க, உங்களுக்கான ஒரு பிரமொழி சொல் சொல் கேட்கலாமா?
1: ஆ கொடுங்க.
0: ஒரு ரொம்ப எளிமையான சொல் தான். ஆ
1: கொடுங்க.
0: ஹேப்பின்னு சொல்கிறோம் இல்லையா?
1: ஐயா
0: ஹேப்பி,
1: சந்தோஷம்.
0: சந்தோஷம், சந்தோஷம் என்பதே தமிழ் சொல் இல்லையே. நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: மருதேவியிலிருந்து மாலா முருகேசன்.
0: மாலா முருகேசன், சரிங்க. என்ன செய்றீங்க முருகேசன் நீங்க?
2: கூலி வேலை தாங்க.
0: கூலி வேலை, எது மாதிரியான வேலை?
2: மண்வெட்டி வேலைங்க, கூலி எடுக்கிறது, தென்னை மண்ணுகளுக்கு இந்த மாதிரி வேலை.
0: சரிங்க, இப்போது எந்த பகுதியிலேருந்து எந்த பகுதிக்கெல்லாம் போயிட்டு வேலை செய்வீங்க? இல்லை லோக்கல்லே வேலை செய்வீங்களா?
2: பக்கத்தில் தாங்க, யார் இங்கே போகிறது
0: இல்லை. பக்கத்துலாம் என்ன, பக்கத்து வில்லேஜ் கூட போகிறது இல்லையா?
2: இல்லைங்க, இல்லை இங்கே வில்லேஜ் கட்டி.
0: சரி, இப்போது என்டர்டெயின்மெண்ட்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்?
2: நாங்கள்
0: என்டர்டெயின்மெண்ட், உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் என்ன?
2: ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்குறாங்க, அதனால அந்த குறிப்பிட்ட நேரம்
0: இல்லைங்க. இப்போ உங்களுக்கு பொழுதுபோக்குன்னா என்ன
2: சொல்லுவாங்கன்னு
0: கேக்குறேன். பொழுதுபோக்கு இதுதான், நம்ம
2: வானொலிதான்.
0: என்ன இருக்கு என்னங்க?
2: தொலைக்காட்சி வீட்டில் இல்லைங்க.
0: தொலைக்காட்சி வீட்டில் இல்லை, சரி, சூப்பர், அழகா சொல்லிட்டீங்க. சரிங்க,

0: வாழ்த்துக்கள் ஐயா, அற்புதமா பேசிட்டீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர்களுக்கு வணக்கம்.
1: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் பழையில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சந்திரசேகர். உங்களுக்கான ஒரு ஆரம்பிச்சிடலாமா? பிரமொழி சொல்லு
1: சொல்றேன்.
0: ஓடோடி ஓடோடி வந்திருக்கீங்க. சரி, நீங்க சின்ன வயசுல வந்து என்ன என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு அதிகமா?
1: எனக்கு பொழுதுபோக்கு அப்படிங்கும் பொழுது சிறிய வயதுல தொலைக்காட்சி பார்ப்பேன். அப்புறமா எங்க வீட்டுல தோட்டத்துல இருக்கு, அதை பராமரிப்பேன். நண்பர்கள் கூட சில சமயம் வெளியில போய் உணவு விடுதியில சாப்பிடுறது, அப்புறமா திரையரங்கு போய் சில படங்கள் பார்ப்பது, இது மாதிரியான பொழுதுபோக்குக்கெல்லாம் ஈடுபட்டு இருந்தேன்.
0: சரிங்க. உப்பெல்லாம் அந்த பொழுதுபோக்கு பயன்படுத்துறது இல்லையா?
1: இப்பொழுது எனக்கு நேரம் அப்படிங்கறது சரியா இருக்கு. பெங்களூருக்கு போகணும், வாரத்துக்கு ஒரு மூணு முறை இங்க வரணும், அதுக்கே நேரம் சரியா இருக்கு. அதனால என்னால அந்த அளவுக்கு செலவிட முடியல நேரத்தை.
0: சரிங்க. சரி சந்திரசேகர், உங்களுக்கு நிறைய வானொலி கேட்டிருக்கீங்க, எந்த வானொலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு தர்மபுரி பண்பலை மிகவும் பிடிக்கும். ஏன்னா இங்க கொத்த கொத்த ஆட்கள் எடுப்பது போல எந்த ஒரு வானொலியும் எடுப்பது இல்ல, அது ஒரு தனி சிறப்பு. அதனாலயே எனக்கு இங்க கூடுதல் பற்று அப்படிங்கிறது இருக்கு. நேரலை நிகழ்ச்சிகளுக்கும் கூடுதலாக இங்க அதிகமாக இருக்கு, அது ஒரு தனித்துவ அடையாளம் நமது பண்பலைக்கு.
0: அருமை அருமை. உங்களுக்கான ஒரு பெரம்பொழி சொல், எக்ஸிகியூட்டிவ்
1: அலுவலர்.
0: நல்ல முயற்சி, இணைப்பு நம்பிக்கை. நன்றி.
1: நன்றி.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12ல இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா செலவிய 40% தள்ளுபடியும் தராங்க.
3: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனைக்கரர்கள், தர்மபுரி.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
2: புதுசுதான்.
1: எப்படி வாங்கின?
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
1: அது எப்படி?
2: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறினா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
3: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
5: எட்டு மணி 11 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து? கலைச்செல்விமா? சரிம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமைச்சிட்டீங்களா? என்னம்மா என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. சோறு தான் செய்யணுமா? எப்படி செய்யறீங்க சோறு? பாருங்க, எக்கோ அடிக்குது, கொஞ்சம் தூரமா வந்து பேசுங்க. வானொலி பெட்டியில இருந்து கொஞ்சம் சிக்னல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பேசுங்க பாப்போம். கேக்குது சொல்லுங்க. விறகு வச்சுதான், சும்மா சொல்லக்கூடாதம்மா. நிகழ்ச்சிக்காக கேஸ் எல்லாம் இல்லையா உங்க வீட்டுல? என்னம்மா?
6: இல்லையா?
5: இல்ல கே

0: இருக்கா இல்லையா?
1: இல்லை.
0: எதுக்கு வம்பு அப்படின்னு நினைக்கிறீங்க? சரி, என்ன தொழில்? சரிங்க, விவசாயம் தானா? ஓலை கீத்து. இப்போதான் நிறைய சீட்டு இதெல்லாம் நிறைய வந்துருச்சு, சீட்டு வந்துருச்சு, நிறைய இரும்பு தகரமெல்லாம் வந்துருச்சு. இல்லைம்மா, உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது. அடுத்த நேயர் வருக, வணக்கம். அடுத்த நேயர், ஐயா யாரது? வணக்கம், எங்கேயோ இருந்து பேசுகிறாங்களே.
2: இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம், சொல்வது யார், எங்கிருந்து?
2: ஐயா நான் மரியன் பாலிலிருந்து லட்சுமணன் பேசுகிறேன் ஐயா.
0: என்ன லக்ஷ்மண் ஐயா, திடீர்னு மெமிக்ரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? எங்கேயோ கேட்ட குரல்ன்ற மாதிரி.
2: ஒரு தாய் மக்கள் நாம் அந்த மாதிரி.
0: சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
2: ஐயா நான் கடையில் உட்காந்து இருக்கிறேன் ஐயா.
0: என்ன கடை உங்க கடை?
2: கடை என் கடை பீடா கடை.
0: பீடா கடை. சரி, என்னென்னலாம் கடையில் வச்சிருக்கீங்க?
2: என்னென்ன இருக்குதுன்னா, பாலேஜி பிஸ்கட் இருக்குது,
0: பாலேஜி பிஸ்கட், அப்புறம்
2: மில்க் பிஸ்கட் இருக்குது,
0: பிஸ்கட் இருக்குது,
2: மேரி கோல்ட் இருக்கு, 50-50 இருக்குது,
0: சரி,
2: ஆர்னிக் இருக்குது, அப்புறம் முறுக்கு பேட்டு, கடலக்கொட்டை ஐட்டம் எல்லாம் இருக்கு, கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் இருக்கு.
0: கூல்ட்ரிங்க்ஸ். கூல்ட்ரிங்க்ஸ், என்ன கூல்ட்ரிங்க்ஸ் வச்சிருக்கீங்க
2: ஐயா?
0: கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க?
2: ஏதோ சுமாரா போயின்னு இருக்குதுங்க.
0: அந்த பிஸ்கட்டு, பிஸ்கட்டு நீங்கள் அதுக்கு என்ன தமிழ் பேர் தெரியுமா? தமிழ் பேசுங்க. வச்சு வந்து பிஸ்கட்டுன்றீங்க, கூல்ட்ரிங்க்ஸ்ன்றீங்க
2: ஐயா? அவ்வளவா எனக்கு தெரியாதுங்க.
0: ஈரட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் பிஸ்கட்டுக்கு. கூல்ட்ரிங்க்ஸு உங்களுக்கே தெரியும், குளிர்பானம் அப்படின்லாம் சொல்லணும். நீங்கள் பிஸ்கட் லைனா சொல்றீங்க, ஈரட்டிகள்னு சொல்லணுமா இல்லையா? சரிங்க, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்,
2: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க
3: ஐயா? வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து?
3: சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் எரகொண்டப்பட்டியிலிருந்து முனுசாமி உங்களுடன் உரையாடுகிறேன்.
0: முனுசாமி, எரகொண்டப்பட்டிங்களா? சரிங்க, உரையாடலாமா? ரெடியா?
3: ரெடியா.
0: சரிங்க முனுசாமி, என்ன தொழில் செய்றீங்க முனுசாமி? புதுசாக பேசுறீங்களா, ஏற்கனவே பேசிருக்கீங்களா? சரி சரி, என்ன தொழில் செய்றீங்க நீங்க? கைத்தறி நெசவா? எங்க, எரகொண்டப்பட்டியிலே பண்றீங்களா?
3: எரகொண்டப்பட்டியிலே பண்ணி.
0: சரிங்க, மேச்சேரிக்கு போற வளையற இடத்துல எரகொண்டப்பட்டி இருக்கு, கரெக்டா?
3: கரெக்ட்.
0: சரிங்க, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம். வணக்கம், யார், எங்கிருந்து?
4: என்னென்ன
0: பழம் வச்சிருக்கீங்க குருநாதன் ஐயா?
4: என்னென்னலாம்
0: போடுவீங்க? எப்படி, ஐஸ்னா ஐஸ் கட்டி போடுவீங்களா?
4: ஐஸ் கட்டி இல்ல, தூள் பண்ணி வச்சுக்குவோம்.
0: ஓஹோ,
4: அதுல தூளு ஐஸ் தேவையில்லை, தூள் கொஞ்சமா கையில ஸ்பூன்ல அள்ளி போல, கையில அள்ளக்கூடாது, ஸ்பூன்ல அள்ளி போட்டுருவோம்.
0: அப்படிங்களா? ஐஸ் கட்டி எல்லாம் எங்க, நீங்களே ப்ரிப்பேர் பண்றீங்களா இல்ல எப்படி?
4: இல்ல கடை, நாங்களே தயார் பண்ணி
0: ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறீங்க.
4: ஐஸ் ஐஸ் ஆகிறதுக்கு எல்லாம் அது ஒரு மிஷின் வாங்கி வச்சிருக்கேன்.
0: நன்றி நன்றிங்க, அற்புதம். ஐஸா இல்ல குளிர் கட்டியா இல்ல பிரிட்ஜா குளிர் சாதன பெட்டியா லைனா வரிசை லைனா வந்துடும் லைனா வரும்னா லைனா இல்ல வரிசையா வருமா?
4: வரிசையா வரும்.
0: அப்புறம் எப்படி லைன்ன்றீங்களே? மாறி போச்சு. சரிங்க, நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஒரு சிறிய

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி,
8: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Versus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
9: தாய்ப்பாலில் கலந்த மொழி தரணியிலே சிறந்த மொழி. செய்ப்புருவ குழந்தை எல்லாம் சிதைத்தாலும் பொறுத்த மொழி. நோயின்றி ஒளிகுறிப்பில் மாத்திரைகள் கொடுத்த மொழி. பாய்விரித்து நிலா பார்த்து பாட்டனோடு கழித்த மொழி. காயாகி கனியாகி செம்மொழியாய் பழுத்த மொழி. தாயாகி தமிழனுக்கு உதிரம் கொடுத்த மொழி எங்கள் தாய்மொழி.

0: எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு திங்களோடு சிலம்பரதி தன்னோடும் மின்னோடும் முடுக்கலோடும் அங்கு கடலோடும் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முரசே. நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: திவ்யஸ்ரீ நங்கவல்லியிலிருந்து.
0: சரிங்க திவ்யஸ்ரீ, என்ன படிக்கிறீங்க?
1: 9ஆம் வகுப்பு.
0: 9ஆம் வகுப்பு. எப்படி போயிட்டு இருக்கு ஸ்கூல்லாம்? ஸ்கூல்ல இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? இப்போ ஆங்கிலத்தை சொல்லிட்டீங்களே,
1: நீங்க கேட்டதால தான் சொன்னேன்.
0: நீங்க கேட்டால நீங்க சொல்ல கூடாது இல்லையா? சரி, உங்களுக்கான அட ஒரு பிரைமொழி சொல். ம், சுட்னா என்ன? S H O U L T. சுட். அதுக்கு தமிழ் சொல் சொல்லுங்க.
1: கண்டிப்பாக.
0: நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம். மணிமேகலை. என்ன மணிமேகலை, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களா இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: இல்லத்தரசி.
0: அது ஆங்கிலத்தில் என்னமா சொல்லுவாங்க? ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க சொல்லலாமா? நான் கேட்டா
2: நீங்க கேட்டதுனால
0: நீங்க நான் கேட்டதுனால சொன்னீங்கன்னா சொல்ல மாட்டீங்க. சரி சரி சரி. வீட்டுல சமைச்சிட்டீங்களா? என்ன சமைச்சீங்க? சாம்பார் சாதம். சாம்பார் சோறா சாதமா?
2: சோறு.
0: சோறு. நம்ம சாதம்னு சொல்லக்கூடாது, சோறு தான் நம்முடைய தாய்மொழி சொல் இல்லைங்களா? சரி, எப்படி வந்து சோறு சமைப்பது எனக்கு ஒரு டெமோ சொல்லுங்க பாப்போம். முதலில் என்ன செய்ய வேண்டும்?

0: தண்ணீர் கொதிக்க வைத்து அதற்கப்புறம் அரிசி வைக்கணும்.
1: தண்ணீரை எப்படி கொதிக்க வைக்க வேண்டும்?
0: விறகடுப்பில்.
1: என்னதான் நிகழ்ச்சிக்காக இப்படி வண்டி வண்டியாக போய் சொல்லக்கூடாது. நீங்கள் கேஸ் இல்லையா வீட்டில்?
0: இல்லைங்க, விறகடுப்பில் தான் சமைக்கிறோம்.
1: என்ன உண்மையாலுமாம்மா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, இப்படி பண்றீங்களே. சரி, விறகடுப்பில் கொதிக்கிறீங்க, அப்புறம் குக்கர் யூஸ் பண்றீங்களா இல்லையா?
0: இல்லைங்க.
1: சரி, என்ன எதுல சமைக்கிறீங்க?
0: பாத்திரம்.
1: சரி, என்ன பாத்திரம்? அலுமினிய பாத்திரம். சரி, கொதிக்க வச்சிட்டீங்க, அரிசியை போட்டீங்க, அப்புறம்
0: சாதம் வெந்தவுடன் அடித்து.
1: சாதமா சோறா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. என்ன அரிசி பயன்படுத்துறீங்க?
0: பொன்னி அரிசி.
1: எத்தனை கேஜ் ஆகுது ஒரு சிப்பம்? எவ்வளவு எத்தனை கேஜ் வருது?
0: 25 கிலோ.
1: 25 கிலோ? இதுதான் எதிர்பார்த்தேன். 25 கிலோ. சரிம்மா, இந்த கிலோ என்ன சொல்லுமா, தமிழ் சொல்ல இல்லைம்மா? நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
2: வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனி ரங்காடி ரங்கனையா.
1: தேனி ரங்காடின்ட்டு அழகா சொல்றீங்களே, எப்பயுமே தேனி ரங்காடின்னு தான் நீங்க சொல்றீங்க, நானும் இப்ப கேட்டுட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றி, மீண்டும் சொல்லுங்கள் ஐயா.
1: சரி, ஆரம்பிக்கலாமா?
2: துவக்கலாம் ஐயா,
1: துவக்கலாம். எத்தனை வருஷமா நீங்களாம் வானொலியில் பேசிட்டு இருக்கீங்க?
2: ஒரு 20 ஆண்டுகள் இருக்கும் ஐயா.
1: என்னென்ன எஃப்எம்லாம் பேசிருக்கீங்க நீங்க?
2: கோடை பண்பலை, தருமபுரி பண்பலை, இரண்டு மட்டும் தான் ஐயா பெரும்பாலும் நான் வருவது.
1: மத்த எஃப்எம்லாம் போறது இல்லைங்களா?
2: அதற்கு உண்டான நேரம் கிடைப்பதில்லை.
1: சரிங்க, இது தவிர வேற என்ன உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்?
2: தொழிலையே
1: பொழுதுபோக்காக வச்சிருக்கீங்களா? சரி, எப்படி நீங்க டீ எல்லாம் ரெடி பண்றீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்களேன், ப்ரிப்பரேஷன் எப்படி
2: பண்றீங்கன்னு? பெரும்பாலும் பாய்லரிலேயே நான்.
1: என்ன இல்ல,
2: வழக்கம்
1: பாய்லரா ஐயா? என்ன சொன்னீங்க?
2: கூறினேன், அதற்கு தமிழாக்கம் இருந்தால் சொல்லுங்கள்.
1: பாய்லர், நிச்சயமா சொல்றேன். சரிங்க, பைலருக்கு என்ன தமிழாக்கம்? நிகழ்ச்சி நிறைவுல சொல்றீங்க சரிங்களா?
2: நன்றி.
1: அது ஆங்கில சொல் பைலர்ன்றது. நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
3: இனிய இரவு வணக்கம் ஐயா.
1: இனிய இரவு வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
3: தர்மபுரி மோகன்
1: பாளையம். மோகன் நலமா இருக்கும். நீங்க எல்லாம் சினிமா எல்லாம் பாப்பீங்களாமே?
3: வாடிக்கையாகிவிட்டது.
1: அப்புறம்
3: உங்களுக்கான
1: ஒரு இது கமாண்டட் கமாண்ட் பண்ணுங்க. கமான்
3: மீண்டும்
1: ஒரு முறை கூறுங்கள். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
4: மூலிவயனூர்ல இருந்து சுகன்யா பேசுறேன்.
1: சுகன்யா, என்ன படிக்கிறீங்க சுகன்யா நீங்க?
4: நன்றாக.

0: நன்றாக விளையாடுவேன்.
1: சரி, என்ன போட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விளையாட்டு போட்டியிலே?
0: ஓட்டப்பந்தயம்.
1: ஓட்டப்பந்தயம், எத்தனை மீட்டர் ஓடுவீங்க?
0: 100 மில்லை நீண்ட நேரம் எடுத்துக்கூடாது. அசை சொற்களை பயன்படுத்தக்கூடாது. யோசிச்சு பேச, நிறைய நேரம் பேசலாம் சரிங்க. உங்களுக்கான ஒரு பிரமொழி சொல் சொல்லுங்களா. தேவை என்பது மிக சரியான பதில். அழகாக முயற்சி செய்தீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வருக, வணக்கம். நம்ம தேனீரங்காடி ஐயா கேட்டிருந்தாரு, கொதிகலன் கொதிகலன் கூட நம்ம அதை பயன்படுத்தலாம். கொதிகலன், வணக்கம். யார், எங்கிருந்து?
2: நாகலாபுரம். மாரியப்பன்.
1: மாரியப்பன், என்ன மாரியப்பன் செஞ்சிட்டு இருக்கீங்க? படுத்து தூங்கிட்டே நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? கேக்குறதுதான் பேசுறதுதான். எதுல பேசிட்டு இருக்கீங்க? சரியான தமிழ் சொல்ல ஆங்கில சொல்ல பொத்தான் கூட பட்டனுக்கு சரி ஏத்துக்கலாம். செல் என்னங்க, கைபேசியா? ஆங்கில சொல்லதான் சொல்லிட்டீங்க, ஆனாலும் நீங்க பண்பலையில் வந்து பேசுறது மகிழ்ச்சிங்க. நன்றி.
2: நன்றி சார்.
1: நன்றி.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள், கிருஷ்ணகிரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
2: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
1: வண்டர் டைமண்ட்ஸ் ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வாசனைக்கர் அருகில் தர்மபுரி.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம Volkswagen Virtus-ஓட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI Volkswagen ஏத்துக்கிறாங்க. விவரங்களுக்கு ரமணி Volkswagen ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: நேயர்கள், இனி கேட்கலாம்.
5: எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
6: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
5: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
6: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
5: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
7: இன்றைய எபிசோட்ல கர்ப்பப்பை நோய் பகுதியில தையல் போடுறத பத்தி சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். கர்ப்பப்பை வாய் தையல் யார் யாருக்கெல்லாம் போடுவோம் அப்படின்னா, முதல் பிரசவத்தின் பொழுது, முதல் கன்செப்ஷன், அதாவது முதல் தடவை அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க அந்த டைம்ல, ஒரு 15 வாரத்துக்கு அப்புறம் திடீர்னு பனிக்குடம் லீக் ஆயோ, அல்லது வித்தின் 1 or 2 hours குள்ளார ஹோல் பேபியுமே பனிக்குட நீருடன் வெளியில வந்துட்டா, அது யூஸ்வலா கர்ப்பப்பை வாயில வந்து வீக்னஸ், அந்த பேபியை தாங்கக்கூடிய சக்தி இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இது வந்து 15 வாரத்துக்கு அப்புறம் தான் மோஸ்ட்லி நடக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களை முன்னாடியே நம்ம அறிய முடியுமானா, வெரி ரேர்லி அந்த சர்வைக்கல் லென்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே போறத நம்ம ஆக்சிடென்டலா ஒரு ஸ்கேன் பாக்குறப்ப நம்ம பார்த்துட்டு இந்த லென்த் குறையுது அப்படின்னாவே நம்ம டக்குன்னு டாக்டர் ஆலோசனை பண்ணி நம்ம அந்த இடத்துல தையல் போட்டுறோம். அந்த சர்விக்கல் கர்ப்பப்பை வாய் தாண்டி சர்விக்ஸ் ஒரு பார்ட் இருக்கும், அந்த சர்விக்ஸோட வாய் திறக்கும் பொழுதுதான் கரு உள்ளிருந்து வெளியில வந்துடுறது. சோ இது லூஸ் ஆகும் பட்சத்தில் அப்போ நம்ம

0: மொத்தமா அதோட லென்த் கண்டுபிடிச்சு லென்த் ஒரு குறிப்பிட்ட சைஸ்க்கு கீழே இருக்கு அப்படின்றப்ப நம்ம முன்னெச்சரிக்கையா முன்கூட்டியே நம்ம தையல் போட்டுருவோம். சில டைம் எமர்ஜென்சியா கூட நம்ம ட்ரை பண்றோம் அந்த தையல் போடுறத. இதை வந்து நம்ம கர்ப்பப்பை வாய் லூஸ் ஆகிறத முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமானா, கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஒரு தடவை அந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா நெக்ஸ்ட் கன்சீவ் ஆகி வரப்ப ஒரு 14 to 16 வாரத்துல நாங்க கர்ப்பப்பை வாய்க்கு தையல் போட்டு அதை டைட் பண்ணிடுறோம். அப்படி டைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த கர்ப்பப்பை வாய் லூஸ் ஆகாம இருந்து நம்மளுக்கு வந்து குழந்தைய நல்லபடியா பெத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல இது இன்பிட்வீன் நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா, கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு பிரசவத்திற்கு, அதாவது கன்சீவ் ஆகி எக்ஸ்பல் பேபி வந்து டெலிவரி ஆன பிறகு நடுவுல வந்து கண்டுபிடிக்க முடியுமானா, ஹெச்எஸ்ஜின்னு ஒரு டெஸ்டின் மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த கர்ப்பப்பை வாயில ஃபனலிங், அதாவது லூஸ்னஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம இன்பிட்வீன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அடுத்த தடவை கன்சீவ் ஆகிறப்ப முன்னெச்சரிக்கையா தையல் போட்டுக்கிறதுனால நம்ம ஆரோக்கியமா குழந்தைய பெத்தெடுக்க முடியும்.
1: நேயர்கள், இதுவரை ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் அனைவருக்கும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி நேர்களே, நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: காரிமங்கலம் பீமராஜன்.
2: சொல்லுங்க பீமராஜன், என்ன தொழில் செய்றீங்க?
3: நான் உழவு தொழில் செய்கிறேன்.
2: இதுக்கு முன்னாடி குச்சி கிழங்கு வியாபாரம்னு சொன்னீங்க,
3: நிலத்துல
2: நிறைய செல்போன்லாம் யூஸ் பண்ற பழக்கம் உண்டா? வீடியோஸ் ரீல்ஸ் இதெல்லாம் பார்ப்பீங்களா?
3: கைபேசி குறைவாக தான் பயன்படுத்துவேன்.
2: ஏன் குறைவாக பயன்படுத்துறீங்க? நிறைய பேர் இப்போ நிறைய பயன்படுத்துகிறாங்களே, ஏன்னா நேரம் போதவில்லையா?
3: ஆமாம்.
2: சரிங்க, இப்போ படமெல்லாம் நிறைய அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க போல இருக்கே நீங்களாம்.
3: திரைப்படம் பார்ப்பது வழக்கம் உண்டு. சிவாஜி நேசன் படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: என்னென்ன படம்லாம் பார்த்துருக்கீங்க, என்னென்ன எப்போ எப்படிலாம் வந்து பார்ப்பீங்க, தெரியாமல் பார்ப்பீங்களா வீட்டுக்கு தெரியாமல்?
3: அவருடைய நடிப்பில் வந்த படம் அத்தனை படத்தையும் பார்த்துட்டேன்.
2: சரிங்க, எப்படி வருவீங்க, எப்படி கங்கசட்டிப்பட்டிலேருந்தே கிளம்பி வந்துடுவீங்களா?
3: இருசக்கர வாகனத்தில் போவேன்.
2: மறுபடியும் வர்றப்போ
3: அதே தான் பயன்படுத்துவேன்.
2: அதே தான் பயன்படுத்துவீங்களா? இந்த பஸ் எல்லாம் ஏற பழக்கமே இல்லையா?
3: பேருந்தில் எப்பாவது ஏறுவேன்.
2: சரிங்க, என்ன நெசசரிக்காக நெசசரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நெசசரினா என்னங்கய்யா?
3: சொல்லுங்கய்யா,
2: நெசசரி
3: என்ன?
2: ஆங்கில சொல்.
3: தேவையான
2: இன்னும் கூட கரெக்டா சொல்லணும். நன்றி, நன்றிங்க. யாருக்கிட்டே பக்கத்துல சொல்லிட்டீங்க, அவசியமானதுன்னு சொல்லிருக்கலாம். இருந்தாலும் நீங்க சொன்ன கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுது. வாழ்த்துக்கள், வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள்,
3: நன்றி.
2: நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? ராஜேஸ்வரிமா, என்ன
4: பண்ணிட்டு
2: இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? உணவை உண்ணவில்லையா? எப்படி பாருங்க, எவ்வளவு தடமாடுறோம் நம்ம. என்ன உணவு உங்க வீட்டுல இன்னைக்கு?

0: பருப்பு சாறு,
1: பருப்பு
0: அரிசி சோறு.
1: என்னம்மா ரைமிங்க சாறு சோறு ஆ இன்னைக்கு இன்னைக்கு என்ன ரைமிங்க வந்துக்கிட்டே இருக்கு ஆ ம் எப்படி சார் நீங்களே சமைப்பீங்களா இல்லை
0: நானும் சாப்பாடு செய்வேன்.
1: அப்படிங்களா என்ன சமையல் ரொம்ப விரும்பி செய்வீங்க நீங்கள்
0: நான் செய்யறத சோறு சாறு செய்வேன்.
1: ம் சரளமாக பேசணும் நான் லென்த்தாக பேசுனா எஸ் நோன்ற மாதிரி எஸ் நோ நோ எஸ்ன்ற மாதிரியே பேசுனா சொல்லுங்க என்ன சாங்ஸ்லாம் கேட்பீங்க என்ன சாங்ஸ் கேட்பீங்க என்ன சாங்ஸ்லாம் கேட்பீங்க யாருடைய சாங்ஸ் ரொம்ப கேட்பீங்க யார் சாங் கேட்பீங்க ஒன்ஸ் மோர் திரும்ப திரும்ப அப்படிலாம் போக முடியாது திரும்ப மறுபடியும் சொல்லுங்க யார் சாங்ஸ் ரொம்ப கேட்பீங்க பாடல் கேக்குறீங்க எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய பாடல் கேக்குறேன்னு சொல்லணும் சாங்ஸ் கேக்குறேன்னு சொல்லக்கூடாது சரிங்களா நன்றி நன்றி நன்றி
2: காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ்
3: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் மேச்சேரி சேலம் கால் 9524936156
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்
7: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி
9: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
10: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன் கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்
11: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான் ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள் மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க
12: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9966552399

0: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுலாம். நம்ம ஃபோக்ஸ் வேகன் வர்ச்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ் வேகனே ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: நிகழ்ச்சியம் நேயர் வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: முக்கல்மல இருந்து ராணி பேசுறீங்க.
0: ராணிமா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன தொழில் செய்றீங்க?
1: என்ன
0: தொழில் செய்றீங்க?
1: ஐயா ஏக்கோ கேக்குதுங்க.
0: ஓ, என்னதே ஏக்கோ கேக்குதா? நீங்க கொஞ்சம் சவுண்ட் கம்மி வச்சிருக்கீங்களா, சவுண்ட் அதிகமா வச்சிருக்கீங்களா?
1: சொல்லுங்க.
0: சவுண்ட் குறைச்சிட்டீங்களா?
1: ஆமா, சொரச்சிட்டு வெளியே வந்துட்டீங்க.
0: வெளியே வந்துட்டீங்க, சரிங்கம்மா. ராணிம்மா வந்து என்ன தொழில் செய்றீங்கன்னு கேட்டேன்.
1: ஐயா நான் இப்பொழுது உங்களிடம் நின்று கொண்டு உரையாடுகின்றேன். ஐயா,
0: ஓ, உரையாடி கொண்டிருக்கிறீர்கள். ஏன் அமர்ந்து கொண்டு உரையாட மாட்டீர்களா?
1: ஐயா வெளியில நின்று கொண்டு இருக்கின்றேன். ஐயா,
0: சரி, உங்களுக்கு அமர்வது பிடிக்குமா, நின்று கொண்டு பேசுவது பிடிக்குமா?
1: என்னங்க?
0: அமர்ந்து பேசுவது பிடிக்குமா, நின்று கொண்டு பேசுவது பிடிக்குமா?
1: அமர்ந்து கொண்டு பேசுவது பிடிக்கும்.
0: அப்புறம் ஏன் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்?
1: ஓடி
0: வந்துட்டீங்களா? இனிமேல் மறக்காமல் நிகழ்ச்சியிலே ஆங்கில சொல்லை பயன்படுத்தாதீர்கள்.

0: நீங்கள் இணைப்பில் வந்தமைக்கு
1: சரிங்க
0: மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி
1: ஐயா, நன்றிங்க ஐயா.
0: நன்றி. யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழும் மூப்பில்லா தமிழுக்கு முதற்கண் வணக்கங்கள் சொல்கிறது.
2: நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நடைமுழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்போதே ஒரு முத்தம் இந்த திரும்பு என்றான். கொடுத்தான் பின் கொடுத்தான் பகர வீது பானம். போர் போர் போர் எனவே முழங்கிட்டு முரச ஒலி. பார் பார் பார் அந்த பைங்கிழியின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தொடரலாம் என்றுரைத்தார்.
0: என்ன அற்புதமான பைந்தமிழ் வரிகள். தமிழ் பேசுங்க என்றால் இப்படி தமிழ் பேச வேண்டும். ஏதோ நம் அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து? ரங்கசாமி. நீங்க இது மாதிரி இந்த வசனத்தை பேசிட்டீங்கன்னா பரவாயில்ல ரங்கசாமி, சிவாஜி வசனத்தை.
3: அவ்வாறு ஒரு நடை பேச முடியாது.
0: இல்ல, ஒரு முயற்சி ஏதாவது ஒரு வசனம் பேசுங்களேன். நம்ம எப்பயுமே தமிழ் பேசுங்க, இதே தான் கேட்கணுன்றது இல்லை. உங்களுக்கு பிடிச்ச வசனம் ஏதாவது இருக்கா?
3: ஒரே நடி எனக்கு தெரியும் போய் சொல்ல முடியாது.
0: ஏன் நாளைக்கு தான் சொல்லுவீங்களா?
3: இருக்கு.
0: சரிங்கய்யா. ரங்கசாமியா என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க?
3: பயிர் தொழில் செய்து வருகிறேன்.
0: சரிங்க. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
3: 35 ஆண்டுகளாக.
0: சரிங்க. எப்படி இந்த மேட்டூர் டேம் பகுதியெல்லாம் நிறைய தண்ணி நிற்கும், அப்படி உங்க வீட்டு வரைக்கும் நிற்குதுங்களா?
3: எங்க வீட்டு வரைக்கும் நிற்குது இல்லைங்க, ஆனால் நீர்த்தேக்க பகுதி பக்கமாகவே இருக்குதுங்க.
0: அப்படியா? எப்படி போகிறாங்களா? எப்படி போட்டுலாம் போகிறாங்களா, இல்லை எப்படி படகா, என்ன கரையை கடக்க?
3: படகு மூலம் தான் கரையை தாட்டுவாங்க.
0: ஏன் போட்டுலாம் எதுவும் இல்லையா?
3: அவ்வாறு ஒன்றும் கிடையாதுங்க.
0: ஒன்றுமே இல்லை. இருக்கே பன்னவாடிக்கும் இங்கே ஏரியூர் நெருப்பு இருக்கும் இருக்கே.
3: கோட்டையூர் எல்லா துறையில இருக்குங்க. அதுக்கான தமிழ் சொல் தெரியலீங்களே.
0: தமிழ் சொல் தெரியலையே, என்ன செய்வது?
3: நாவாய்.
0: நாவாய் நாவாய்ன்றது ஒரு அற்புதமான சொல், நம்ம தமிழ் சொல் தான். சரிங்கய்யா. சரி, உங்களுக்கான ஒரு பிறமொழி சொல் சொல்லாமா?
3: சொல்லுங்க பார்க்கலாம், முயற்சி பண்ணி பார்க்குறேன்.
0: ஆல்சோ.
3: ஆல்சோங்களா?
0: ஆல்சோ.
3: அதனால் என்ன?
0: ஆல்சோ அல்ல, மேலும் அப்படின்னு சொல்லலாங்கய்யா. நல்ல அழகாக தமிழ் பேசுனீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அடுத்த நேர்வர்க்க. வணக்கம்
4: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
4: அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரன் தந்தை சித்தன் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க ஐயா.
4: சரி சார்.
0: என்ன சித்தன் தொழில் செய்றீங்க?
4: நான் எந்த தொழிலுமே செய்யறது, மாட்டை மட்டும் 15 ஃபீட்டோட நம்ம தொலைபேசியில இது நம்ம இதை கேட்டு வருதான், ஒளி கேட்கறதான்.
0: தொலைபேசியா? பண்பலையா?
4: பண்பலை
0: ஒளியா? சரி சரி.
4: ஆமா, நம்ம பண்பலை தான் கேக்குறோம். அதியமான் கோட்டை பண்பலை.
0: அதியமான் கோட்டை பண்பலை. என்ன எஃப்எம் வச்சிருக்கீங்களா, இல்ல ரேடியோ செட் மாதிரி வச்சிருக்கீங்களா, ஸ்பீக்கர்லாம் வச்சிருக்கீங்களா?
4: நான் எதுமே இல்ல, ஒரு கடையில கேட்டா அவரு கொடுத்தாரு. அது அது அடுத்தடுத்த அந்த தொழில் செய்யறது எனக்கு ஒன்னு கொடுத்தாரு, அதை வச்சுக்கிட்டு கொடுத்தாரு, அதை கேட்டு கிடக்குறோம்.
0: அவ்வளவுதான். சரிங்க சரிங்க. எது அது ஏதாவது சவுண்ட் வைக்கிறதுலாம் தெரியுங்களா, எப்படி வைக்கிறதுன்னு?
4: ஆங்கில
0: சொல்லுங்கயா. நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
0: அடுத்த நேர் வருக. வணக்கம். தெரியாதுன்னா விட்டுடுங்க ஐயா அப்படின்றாரு அவரு. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. நல்ல மல்லிவட்டம் எட்டுப்பட்டி மாற்றணும், கிருஷ்ணன் பேசுறேன்.
0: கிருஷ்ணன் ஐயா, சாப்பிட்டீங்களா? உணவு இன்னும் ஏன் அருந்தவில்லை? 9 மணி ஆக போகிறது. என்னங்கய்யா?
5: தயாரித்து கொண்டே இருக்கிறார்கள்
0: ஐயா. அட, அற்புதமா பேசுறீங்களே. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க
5: ஐயா? நான் வந்து 10ஆம் வகுப்பு
0: படிச்சீங்களா?
5: ஆமாங்கய்யா.
0: சரி, ஏன் 10ஆம் வகுப்புல ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னா நீங்க என்ன சப்ஜெக்ட் ரொம்ப விரும்பி படிப்பீங்க?
5: என்னுடைய பாடத்துக்கு பாத்தீங்கன்னா கணிதம் ஐயா.
0: கணிதம்.
5: கணிதம் பிடிக்கும் ஐயா.
0: எங்க படிச்சீங்க?
5: பாளையமூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிச்சிருக்கேன் ஐயா.

0: ரொம்ப சவுண்ட் எக்கோ அதிகமா கேக்குதே, கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. மேல் மாடியிலிருந்து உரையாடுகிறீர்களா? சரிங்க. அப்போ எஃப்எம் என்னென்ன, எது மாதிரியான எஃப்எம் வச்சிருக்கீங்க வீட்டில்? கைபேசியிலே கேட்கிறீர்களா? சரிங்க. ஐயான்றதை இது வரைக்கும் 6 முறை பயன்படுத்திட்டீங்களே. நன்றி நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
1: எங்கள் மனதை குளிர்விக்கிறேன் அவர்கள்.
0: இரவு வணக்கம். எக்கோவோட சொல்வது யார், எங்கிருந்து?
1: அந்த எதிரொலி என்பது என்னுடைய அலைபேசியிலிருந்து வரவில்லை, பக்கத்தில் ஏதோ இருக்குது என்று நினைக்கிறேன்.
0: சரிங்க, ஏதாவது ஒன்று வரட்டும். சரிங்க, இப்போ உங்கள் பேர் சொல்லலாமே.
1: நாமக்கல் மாவட்டம், மங்களபுரம், ராஜசேகர்.
0: ராஜசேகர், மங்களபுரம்னா என்னங்க, அதில் என்ன ஊர் சிறப்பு பற்றி சொல்லுங்க.
1: எங்கள் ஊர் சிறப்பு என்று சொல்லும் போது ஒன்றுமில்லை.
0: எப்படி சொல்லிட்டீங்க? பஸ்ஸுக்கு
1: மங்களபுரம் என்று வைத்தார்கள், அது தொடர்ச்சியாக மங்களபுரம் என்று தொடர்கிறது, அவ்வளவுதான் சிறப்பு என்று நான் நினைக்கிறேன்.
0: இல்லைங்க, எதுக்குமே ஒரு காரணம் இருக்கு இல்லையா, மங்களபுரம் ஒரு மங்களகரமான பேராக இருக்கு. சினிமா போகிற பழக்கம் எல்லாம் உண்டாங்க?
1: நான் முதலில் ஒரு தடவை உங்களுக்கு சொன்னேன், ஏறத்தால் 35 ஆண்டுகள் முன்பு திரையரங்கு சென்றது உண்டு, அதற்கு பிறகு திரைப்படங்களை பார்க்கவே இல்லை ஐயா.
0: வேணவே வேணாம்னு முடிவு எடுத்துறீங்க?
1: உண்மையிலேயே என்னுடைய விருப்பமே வந்து திரைப்படம் பார்ப்பதிலே இல்லை, ஆடவே இல்லை.
0: சரிங்க, அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பாத்தீங்களா, அது என்ன படம்?
1: அந்த காலத்தில் வந்து நான் பார்த்த மோகன் நடித்த திரைப்படத்தை தான் பார்த்தேன்.
0: அது படம் ஞாபகம் இல்ல,
1: படத்தினுடைய பெயர் ஞாபகம் இல்லை, ஆனா மோகன் நடித்த படங்களை நான் முன்பு அதிகமா விரும்பி பார்ப்பது உண்டு. அந்த காலகட்டத்தில்,
0: அந்த காலகட்டம் என்ன காலகட்டம், 90s 80s?
1: சரியாக சொன்ன, அப்பொழுது நான் 12வது படிக்கும் பொழுது 1980ஆம் ஆண்டுகளில்.
0: 80 ஆண்டுகளில். சரிங்க சரி, ஒரு எஃபோர்ட் போடணும், எந்த ஒரு தொழிலுக்கு ஒரு எஃபோர்ட் போடணும்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்னங்க எஃபோர்ட்?
1: முதலீடு
0: இல்லைங்க, முதலீடு கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆங்கிலத்தில். நான் சொல்கிறது எஃபோர்ட், நல்லா எஃபோர்ட் போட்டு செய்ப்பா அப்படின்வாங்களே,
1: ஈடுபாடு.
0: முயற்சி என்பது சரியான பதில், நல்ல முயற்சி. உங்களுக்கும் நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க.
0: நன்றி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

0: Viking Bunions and Briefs.
1: நிகழ்ச்சி நேயர்வர்கள் வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு. பாபு
1: பாபு ஐயா, என்ன தொழில் செய்றீங்க?
2: இருக்கதான் சரி.
1: சரி, உங்களுக்கு இப்போ சோறுனா எத்தனை இன்ச்சு ப்ரஷ் யூஸ் பண்ணுவீங்க? ஜன்னல்லாம் எப்படி பண்ணுவீங்க? அதே இரும்புக்கெல்லாம் அடிக்கணும்னா எப்படி பண்ணுவீங்க?
2: ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ப்ரஷ்கள் உள்ளது ஐயா.
1: ப்ரஷ்கள் உள்ளது,
2: தனித்தனியாக உள்ளது.
1: ப்ரஷ்ஷா துரியன்னு சொல்லலாமா?
2: என்னையா
1: ப்ரஷ்? ஆங்கிலம் சொல்ல தமிழ சொல்லா?
2: தூரிய தூரிய சொல்லலாமா? தெரிஞ்சு கொள்ள திருத்திக் கொள்ளுங்க.
1: சரிங்கய்யா, ப்ரஷ்ன்ட்டீங்க. வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம். யார் எங்கிருந்து?
3: தர்மபுரி பண்பலையோடு இணைந்தே இருக்கும் கிருஷ்ண மாவட்டம் அரு

0: பட்டி காவாகட்டிய பக்கம் தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
1: ஏ முருகன், ஏ
0: முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் சட்டம் ஒழுங்கு.
1: ஏ முருகனா இல்ல ஆ முருகனாங்கய்யா?
0: ஆ முருகன்.
1: நீங்க ஏ முருகன்ல இப்ப சொன்னீங்க,
0: முதல்ல அவுட் பண்றீங்களா சார்?
1: அது புன்னகையோட விடைபடுறீங்க. நன்றி நன்றி நன்றி
0: நன்றி சார்,
1: நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம். அடுத்த நிறைவு நேயர் வருக வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: மேட்டுரட்டம் காளையனூர், ரா விமலாராணி.
1: ரா விமலாராணி, என்ன படிக்கிறீங்க நீங்க?
2: போட்டி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கிறேன் ஐயா.
1: அவர் அப்பா வந்த உடனே நீங்க லைவுக்கு வந்துட்டீங்க.
2: அப்படியே கூறலாம்.
1: அப்படி கூறலாம், சரி. போட்டி தேர்வுகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி படிச்சிட்டு இருக்கீங்க நீங்க விமலாராணி?
2: நல்லா படிச்சிட்டு இருக்கேங்க ஐயா.
1: எத்தனை மணி வரைக்கும் படிப்பீங்க நைட்டு?
2: நான் 10 மணி வரைக்கும் படிப்பேன்.
1: ஒரே உழைப்பு உழைப்பு உழைப்பா இருக்கீங்களே. சரிங்க, எந்த போட்டி தேர்வு
2: போட்டால் தானே?
1: சொல்லுங்க.
2: உழைப்பு போட்டால் தானே சிறப்பாக தேர்ச்சி பெற முடியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சரி, மெட்டீரியல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க?
2: நான் பள்ளி புத்தகம் மட்டுமே படிப்பேன்.
1: வேறு இந்த கிளாஸஸ்லாம் இருக்கு இல்லையா, கோச்சிங் சென்டர்ஸ்லாம் போகிறது இல்லைங்களா?
2: பாடம் நடத்துவதை குறிப்பெடுத்து வைப்பேன், அதை நான் படிப்பேன்.
1: சரி, ரொம்ப அழகாக படிக்கிறீங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு பிரமொழி சொல் சொல்லிடலாமா?
2: ஆ, கேளுங்க.
1: மோர் எவர்.
2: மீண்டும் ஒரு முறை கூறுங்க.
1: சரி, அவ்வெவர். அவ்வெவர் அவ்வெவர் HOWEVR.
2: எங்கு செல்கிறாய்?
1: ஆனால் ஆனால் அப்படின்னு சொல்லலாம். நன்றி நன்றிம்மா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியில் தமிழ் பேசுங்க என்ற பொருளில் நாம் வந்து நிறைய விஷயங்களில் பேசினோம். பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் ரசித்து நேயர்களுக்கும் நன்றி. பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
3: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi departs for home after concluding landmark New Zealand visit. Says bilateral trade agreement between two countries will accelerate India's journey towards a developed nation. 15 Indians killed in a boat mishap in Vietnam. President, Vice President and Prime Minister express condolence. West Bengal government forms 9-member committee headed by a retired judge to examine draft bill of uniform civil code. Legendary singer S. Janaki, known as Nightingale of South India, passes away. IMD forecasts heavy rainfall across northern and eastern parts of the country for next 4 to 5 days. In FIFA World Cup, Norway to take on England, while defending champions Argentina to clash with Switzerland in quarterfinals. And Indian women's compound team clinches silver medal at Archery World Cup Stage 4 in Madrid. Prime Minister Narendra Modi has concluded his historic 2-day visit to New Zealand and departed for India. The visit, the first by an Indian Prime Minister to New Zealand in over 4 decades, gave a major boost to bilateral ties. During the visit, Prime Minister Modi held talks with his New Zealand counterpart Christopher Luxon. The two leaders witnessed the exchange of 5 memoranda of understanding in areas including defence, tourism, sports, disaster management and dairy and animal husbandry. A major highlight of the visit was the community event at Auckland's Spark Arena, attended by over 10,000 members of the Indian diaspora. Addressing the gathering, Mr. Modi stated that the future of India and New Zealand is intertwined and the bilateral trade agreement will accelerate India's journey towards a developed nation.
4: भारत और न्यूजीलैंड के रिश्ते में यादें भी हैं, दोस्ती भी है, वैल्यूज भी है और एक कमिटमेंट भी है. भारत न्यूजीलैंड की यही वाका एक नई यात्रा पर निकलने के लिए तैयार है. हमारे सामने अवसरों से भरा खुला समुद्र है, हवाएं हमारे साथ है, समंदर की विशाल लहरें हमारे साथ है, इच्छा शक्ति का नीला आसमान हमारे साथ है. पाने को काफी कुछ है और मैं जानता हूं हम सफल होंगे.

0: நிலையத்தில் நேரம் 9:30. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். இனியர்களே,
1: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: உண்மையான கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆயாச்சுல. நம்ம ஃபோக்ஸ்வேகன் வர்சஸோட 4வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு 130,000 வரை சிறப்பு சலுகை. அது மட்டுமா, முதல் 3 EMI ஃபோக்ஸ்வேகனை ஏத்துக்கறாங்க. விவரங்களுக்கு ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூமை அணுகவும். TNC அப்ளை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ஏங்க, எனக்கு ட்ரெண்டி டிசைன்ல நல்ல ஆஃபரோட அஃபோர்டபுள் பிரைஸ்ல டைமண்ட் ஜுவல்லரி வேணுங்க.
7: நீ கேக்குற எல்லாமே நம்ம தர்மபுரியிலே கிடைக்கும். வர ஜூலை 12 இருந்து வண்டர் டைமண்ட்ஸ் நம்ம தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரியில புதுசா ஓபன் பண்றாங்க. வைர நகைகள் வெறும் 8,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம திறப்பு விழா சலுகையா 40% தள்ளுபடியும் தராங்க.
6: வண்டர் டைமண்ட்ஸ், ராதே கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ், வாசனை கேர் அருகில், தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
0: நேயர்கள், இனி கேட்கலாம் இடைவிடாத இசைமலை. அமுத கானங்களாய் தொடர்ந்து கேட்டு ரசியுங்கள்.

தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: இந்த இரவு நேரத்தில் வானொலி பெட்டி அருகே காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு ரசிக்க காத்து கொண்டிருக்கும் நேய உறவுகளுக்கு இனிய உற்சாகமான இரவு வணக்கம். கனியின் சுளையினும் கரும்பின் சாரினும் நற்பாகியின் சுவையினும் இனிய பாடல்களை அள்ளி அள்ளி தர காத்திருக்கிறது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள், சுவையான பாடல்களாய் இன்று சனிக்கிழமை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் மட்டும் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். புதிய நேயர்களாக இருந்தால் 04342244300 என்ற எண்ணிலோ 94868110052 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 04342244301 என்ற எண்ணிலும், 94866520255 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நாமக்கல் சின்னமலை முருகேசன்.
0: முருகேசன் ஐயா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: கொஞ்சம் சலங்கை படத்தில் இருந்து சிங்கார வேளம், ஜானகி அம்மாவுக்காக கொடுக்கலாம்.
0: நிச்சயமா வழங்குறோம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: சாந்தா, உட்கார்.
1: ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
2: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
1: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர்தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அறிவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ,
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்,
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இரவு 10:09. நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: நாமக்கல் இருந்து முத்துச்சாமி பேசுறேன்
0: சார். சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: கௌரவம் படத்திலிருந்து கண்ணா நீயும் நானுமா பாட்டு.
0: இதோ கேட்டு ரசிப்போம்.
1: வணக்கம்.
0: நன்றி.
2: கண்ணா

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: இமைகள் இளைப்பாறும் இந்த இரவு நேரத்தில் உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பும் பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் நேயர் வருக வணக்கம். நலமா இருக்கும் மனோகர் ஐயா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: எனக்கு ரிக்ஷா கரன் அந்த படத்துல இருந்துங்கய்யா, கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று, அந்த பாடல் கொடுங்க. நன்றிங்க வாய்ப்புக்கு.
0: நன்றி.

0: நிகழ்ச்சி அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: சார் வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: கரூர் தான்தோன்றி செல்வராஜ் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க செல்வராஜ், என்ன பாடல் வழங்கலாம்?
1: சுகதாங்கிற படத்துல ஜானகி பாட்டு ஒரு பாடல் கொடுத்துருங்க.
0: சரிங்க, நிச்சயமா.

0: என்றும் மக்கள் மனதில் நீங்காது இடம் பிடித்த எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய பாடலை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: சார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ராஜிங் சார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடலாம்?
1: அவளுக்கு அவளுக்கு உன்னிடத்தில் என்ன குறித்து
0: இதோ கேளுங்கள்.
1: ஓகே சார், நன்றி.

0: நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக. வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வாழ்க வளமுடன் வளர்க தருமபுரி சேர்க்கம் கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன். ஐயா
0: தாமோதரன், என்ன பாடல் வழங்கலாம்?
1: ஐயா நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா, நலமா இருக்கேன்.
1: ஐயா இந்த இன்னைக்கு ஜானகி இறந்துருச்சுன்னு சொல்லி ஒரு நியூஸ் கிடைச்சிங்க ஐயா.
0: சரிங்க.
1: அதனால அவங்க பாடல் பாட்டு அன்னைக்கு பாட்டு அன்னைக்கு ஒன்று தெரிஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ரவுண்டு அவங்க வந்தாங்க.
0: சரிங்க,
1: பாட்டு போட்டு
0: நன்றி
1: நன்றி நன்றி.

0: நிலையத்தில் நேரம் 10:32. நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: பள்ளிப்பாளையத்திலிருந்து பேசுறேங்க, நாமக்கல் மாவட்டம்.
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் லதாங்க.
0: சொல்லுங்க லதாமா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அன்பு சகோதரர்ல இருந்து முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அந்த பாட்டு போடுங்க.
0: சரி, கேளுங்க. நன்றி
1: நன்றி.

0: நிலையத்தில் நேரம் 10:36. நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. யார் இங்கிருந்து?
1: கரூர் மாவட்டம் நெரூர்ல அருள்தேவி பேசுறேங்க. சாப்பிட்டீங்களா?
0: ஆ, சாப்பிட்டாச்சுமா. என்ன பாடல்மா வழங்கலாம் உங்களுக்கு?
1: கவிக்குயிலே படத்துல குயிலே கவிக்குயிலே பாட்டு பாடுங்க.
0: இதோ கேளுங்கள். நன்றி.
1: நன்றி.

0: 10:42 இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சுவையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் இனியர்களே. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து?
1: கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் சேனகமலிருந்து மலைசாமி.
0: சொல்லுங்க மலைசாமியே, என்ன பாடல் வழங்கலாம்?
1: படம் வந்து 16 வயது.
0: சரிங்கய்யா.
1: அந்த பாட்டுங்க.
0: சரி, நிச்சயமா கேட்போம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: வணக்கம் ஐயா, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.

0: உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: நாமக்கல் மாவட்டம்.
0: ஐயா பேர் என்ன சொல்லுங்க?
1: முருகேசன்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சிட்டுக்குருவிலிருந்து ஒன்னாம் போட்டு வச்ச மாதிரி.
0: இதோ கேளுங்கள். நன்றி
1: நன்றி நன்றி.

0: 10:51 இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் இந்த இரவு நேரத்தில் மெல்ல உங்களை தலாட்டி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் நேயர் வருக, வணக்கம். நிறைய எக்கோ அடிக்குது, கொஞ்சம் தூரமா வந்து பேசுங்க. கண்டிப்பா வழங்குறமா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர் நீங்க?
1: புளியூர்ல இருந்து சுமதிங்கய்யா.
0: சுமதிமா, நிச்சயமா பாடலை கேளுங்கள். நன்றி.
1: நன்றிங்கய்யா.

0: நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்தீங்க?
1: நாமக்கல் மாவட்டம் நவனி அடையப்பட்டி நத்தக்காடு பள்ளிவேலை.
0: பள்ளிவேலை என்ன பாட்டு கொடுக்கலாம்?
1: கற்பகம் பற்றிங்க.
0: சரிங்க.
1: மன்னவனே அழகாமா.
0: இதோ கேளுங்க.
1: மன்னவனே அழகாமா. ஆ, நன்றி.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இந்த ஒரு மணி நேரம், அதுவும் குறிப்பாக எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய நிறைய பாடல்களை நேயர்கள் கேட்டார்கள். கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக

0: clash with Switzerland in the quarterfinals to determine the remaining semifinalists. The third quarterfinal match between Norway and England will be played at Miami Stadium, with kickoff scheduled at 2:30 a.m. Indian Standard Time. Later, Argentina will face Switzerland at Kansas City Stadium at 6:30 a.m. Indian Standard Time. The Indian women's compound team of Jyoti Surekha Vennam, Pritika Pradeep and Chikita Taniparthi clinched the silver medal at the Archery World Cup Stage 4 in Madrid, Spain today. Meanwhile, in women individual compound event, teenage archer Pritika Pradeep produced a stunning turnaround to beat world number 11 Hazal Barun of Turkey, clinching her maiden World Cup bronze. And that is the end of this news bulletin.
1: இது உங்கள் அபிமான அன்பலை தரும் பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இனி நேரிலே நாளை நமது பண்பலையில் ஒளி உலா வரும் நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு முன்னோட்டத்தை இப்போது கேட்கலாம். காலை 6 மணிக்கு குரல் ஓசை, 6:05 காங்கிரத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:15 பக்தி மாலை, 6:35 லோரலுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. நாளைய மழலையாக நம்மோடு இணைகிறார் சர்சனாசிரி. காலை 7 மணிக்கு காலை வணக்கம், தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடாங்காட்டின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் ஆகியவற்றை கேட்கலாம். காலை 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS சோழரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுகநேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சிறுமுரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது, 9:05 வானொலியில் வசந்தம். நாளைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியின் தலைப்பு அழகு குட்டி செல்லம், உங்கள் வீட்டு குழந்தைகளை நீங்கள் நேரலையில் பேச வைக்கலாம். 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றியே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவில் விருப்ப பாடல்களை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 புகைப்பெண் புகை, 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகளில் அஞ்சலாக, 12:10 உங்கள் கலரும் மலரும் மொட்டுக்கள், தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் லலிகம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 12:40 தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சலாக, 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை கேட்கலாம். 1:05 காங்கிரத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் மருத்துவ நிகழ்ச்சி கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக, 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம், 2:30 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி, 3 மணிக்கு காட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு நாடகம், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:05 காங்கிரத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூரோலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக, 7:25 வயல்வெளி மஞ்சள் ராகி மற்றும் காய்கறி சாகுபடி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் மெட்டார டெல்லி பகுதியைச் சேர்ந்த RG செல்வம் அவர்கள், 8 மணிக்கு இளம் தென்றல் விடுகதையாக மலர் இருக்கிறது, 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:30 கிடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள் அனைத்து மாவட்ட நேயர்களுடைய விருப்பப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. உறங்கும் முன் ஒரு சிந்தனை, தூய்மை இருக்கிற இடத்தில் ஆண்டவன் இருக்கிறான் மகாத்மா காந்தியடிகள். இனிநிலை இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவடைந்தது, கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன்

நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.